0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசையூடாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM இன் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று மே மாதம் 1st May 2026 வெள்ளிக்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று மே மாதம் 1st பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 9°C இருக்கிறது. முகில்முட்டத்தோடு காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 22 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரப்படுத்த 0°C குறைவடையும். சில இடங்களில் லேசான பனித்துறலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை சனிக்கிழமை பகற்பொழுது 10°C இருக்கும். சூரியொளியுடன் முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். இரவு பொழுது 0°C குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 13°C உயர்வடையும். சூரியொளியின் நிறைந்திருக்கும் இடையிலேயே முகில்கூட்டம் காணப்படும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமைகளில் முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. திங்கட்கிழமை 17°C, அதேபோன்று செவ்வாய்க்கிழமையும் 17°C, புதன் வியாழக்கிழமையில் வெப்பநிலை சற்று குறைவடையும் என்று இப்பொழுது வானிலை விவரண நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 186.9 தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இப்பொழுது அதனை விட மிக மிக குறைந்த விலையிலே எரிபொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எனவே இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் எரிபொருள் தேவையானவர்கள் குறைந்த விலையிலே நிரப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது
1: ரெடி. Absolutely.

0: ஆர் தமிழ் எஃப்எம் இரவில் ஓர் இன்ப உலா.
1: இப்பொழுது முதல் 12 மணி வரை விழிமூடாயிரம் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 நேர்காணல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று குறுங்கவி நிகழ்ச்சி இடம்பெற மாட்டாது. சென்ற வாரம் குறுங்கவி நிகழ்ச்சியிலே நாங்கள் தந்த கவிதைக்கான பாடல் இன்று 10 மணி செய்தி அறிக்கைக்கு பின்பு ஒலிபரப்பாகும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 10:30 நேர்காணல் நிகழ்ச்சியிலே இன்று பிரபல இசையமைப்பாளர் நியோக் ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கப் போகின்றார்கள். அவர்களுடைய 25வது அனுவல் செலிப்ரேஷன் வருகிறது. அது பற்றிய விவரங்களை நாங்கள் 10:30 பேசிக் கொள்ளப் போகிறோம். 11 மணிக்கு நேர்கள் சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 12 மணியிலிருந்து 1 மணி வரை உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னிரவு காலை 6 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் சனிக்கிழமை காலை ஒலிபரப்பு தொடங்கும். 24 மணி நேரமும் நீங்கள் சிஎம்ஆர் HT2 தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். காலை பொழுதிலேயே தொழிலாளர், அதாவது மே தினத்தையொட்டி தொழிலாளர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தோம். உழைப்பின் மேன்மையும் தொழிலாளர்களின் உரிமைகளையும் போற்றும் ஒரு முக்கிய நாள் இது. இந்த நாளை பற்றி பல விடயங்கள் இருக்கின்றன, கூறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம். இது இந்த நாளின் முக்கியத்துவம் உரிமைகளை அங்கீகாரம் செய்வது, அதாவது குறைந்த அளவிலே ஊதியம், விடுமுறை நாட்கள் மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழல் போன்ற உரிமைகளை பெற்றுத்தர இந்த போராட்டங்கள் நினைவு கூறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகிலே 80க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இந்த நாள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் செப்டம்பர் முதல் வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமையில் தான் இந்த தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது, அதில் கடைபிடிக்கப்படுகிறது. எனவே இன்று உலகம் பூரா மே தினம் கொண்டாடப்படுகிறது. மே தின ஊர்வலங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. தொழிலாளர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வரைக்கும் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகிறோம். ஒரு சொல்லு தரப்போகிறோம். அந்த சொல்லுக்கான பொருத்தமான சொல்லை நீங்கள் தெரிவு செய்கின்ற பழமையான நிகழ்ச்சி தான் சார் இது. எஸ்பி பாலசுமணியம் ராகினி சந்தானம் பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 9:13, சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விளிமூடாயிரம் நிகழ்ச்சியிலே முதல்ல நேர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு, அதாவது உங்களுக்கு ஒரு சொல்லு தரப்படும். அந்த சொல்லுக்கு பொருத்தமாக நாங்கள் தருகின்ற 3 சொற்களுக்கிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சகஜமாக நாங்கள் என்ன சொல்லு தருவோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். வளமையாகவே சகஜம்தான். சகஜம் என்றால் சுமூகம், வளமை, பிரச்சனை. சகஜம் என்றால் சுமூகம், வளமை, பிரச்சனை. எது பொருத்தமாக இருக்கும்? 4165930005. சகஜமாக பழகுகிறோம் அல்லது சகஜம், அது சகஜமான ஒரு விடயம். இப்படியெல்லாம் நாங்கள் பேசிக்கொள்வோம். எனவே சகஜம் என்றால் சுமூகம், வளமை, பிரச்சனை. எது பொருத்தமாக இருக்கும்? 4165930005.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
6: 416-700-2222 உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நேரம் 9:15.
7: CMR
1: CMR தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். 2009 படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை காலமாற்றத்தில் மறக்கடிக்க ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களின் சகோதரர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் குறுகிய காலத்தில் திரட்டிய சொத்து விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும். இல்லையேல் குறித்த சொத்துக்கள் நீதிமன்றத்தினூடாக அரசுடைமையாக ஆக்கப்படும் என ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி பவானி வீதியினை தடை செய்திடப்பட்டுள்ள இல்லியை இந்த மாதம் 11 முன்னதாக அகற்றுமாறு வரிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்த்தரனால் தையிட்டி திச விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்துவிட்டதால் தற்போது வணிக எரிவாயு விலை இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் ₹993 மத்திய அரசு உயர்த்தியுள்ளதென ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மணிடோபா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மார்பக புற்றுநோயை கண்டறிவதை மேம்படுத்துவதையும் தற்போதைய பரிசோதனை முறைகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகின்றனர். மேற்காசிய போர் காரணமாக தங்களது வணிகப் பொருட்கள் கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் இது பரந்த பிராந்திய மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள அகதிகளுக்கு உதவிப் பொருட்களை வழங்குவதை பாதித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
8: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதீஷ் செல்வம் 4168 0155 4168 0155.
9: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
10: செல்லம் இல்லடா செல்வம்.
9: சரி சரி.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
9: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: நேரம் 9:18 நிமிடம். சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விழிமூடாயிரவிலே சகஜம் என்றால் சுமூகம் வளமை பிரச்சனை எது பொருத்தமாக இருக்கும்? நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், சகஜமாக உரையாடுவோமா?
10: வணக்கம், வளமை போல உரையாடுவோம்.
1: வளமை போல உரையாடுவோம் ஒன்றதில்லையா? சுமூகம் தேவை இல்லையா?
10: வளமையும் வழக்கமும் ஒன்றுதான்
1: என்று சொல்கிறீர்கள்.
10: முதல் போட்ட பாட்டு எனக்கு பழைய பாட்டு ஞாபகம் வந்தது.
1: என்ன பாடல்?
10: கடலின கத பூனோரே, காணா பொண்ணின பூனோரே, போய் வரும்போர் என்று கொண்டு வரும் அந்த அமைச்சர்.
1: ஆமா, அது மனதிலே வைத்துக் கொண்டு கேட்டார் சொன்னால் நிச்சயமாக அந்த பாடல் போலதான் இருந்திருக்கும். என்ன சொன்னால் எங்களுக்கு அந்த கால பாடல் பிடிக்கும், சிலருக்கு இந்த கால பாடல் பிடிக்கும். சரி, பார்ப்போம் பார்ப்போம் அந்த பாடல் தான். நன்றி, அடுத்து நீர் சந்திப்பு. வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், சுதில்லாதன் கோதாஸ்தான்.
1: சொல்லுங்கள், சகஜம் சுமூகம் வளமை பிரச்சனை?
11: எனக்கு சகஜம் என்றால் சுமூகம் என்றுதான் பொருள்படும்.
1: சுமூகம் என்று பொருள் வருகிறது.
11: எனக்கு சுமூகம் என்றுதான் தெரியப்படுது. நீங்கள் நேயர்களோடு சுமூகமாக பழகிறீர்கள்.
1: பழகு சகஜமாக வளமையாக பழகுவது ஒன்று இல்லாமல் சுமூகமாக பழகிறீர்கள். ஆனால் சுமூகம் என்பது தமிழ் சொல்லான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவை. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், செல்வி.
1: செல்வி சொல்லுங்கள்.
12: வழக்கமாக
1: வளமைதானா? வழக்கம், வழக்கம் அல்லது வளமை. சரி, பார்ப்போம். வளமையாக சுமூகம் அல்லது பிரச்சனையாக இருக்குமா? இல்லை,
12: சுமூகம் வராது.
1: சகஜம் தான் சுமூகம் என்று சொல்றீங்களா? நன்றி செல்வி, நிகழ்ச்சியில கலந்து கொண்டவை அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம் செந்தில்நாதன், நான் லட்சுமி பிரபா பேசுறேன்.
1: லட்சுமி பிரபா, ஆமா, மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம். என்றுமே மகிழ்ச்சி தான் நாங்கள். சரி, சொல்லுங்கள், நீங்களும் அப்படி இருப்பீர்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள்.
13: வளமை என்று தான்
1: நினைக்கிறேன். வளமை என்றுதான் நீங்களும் நினைக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கையும்
13: நன்றி. வணக்கம்,
1: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், வணக்கம் சிவன்.
1: ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சொல்லுங்கள்.
14: நன்றி,
1: கைவிரல் கவனம் அடிச்சு சாத்து போடுது. அடுத்து நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பகி சொல்லுங்கள். எல்லோருமே சொல்லும் பொழுது நாங்களும் அதை ஒத்து போகிறோம் என்று சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மைக்கையும் சரி, நேர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: ஹலோ, நான் லக்ஷி கதைக்கிறேன்.
1: லக்ஷி சொல்லுங்கள், இது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சகஜம் என்று சொன்னால் சுமூகம் வளமை பிரச்சனை. வளமையா சுகுமமா?
15: பிரச்சனை
1: வளமை என்று சொல்லிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, லட்சியை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
16: ஆனந்த் பேசுறேன்னா பிரச்சனைக்கே வர மாட்டேன்.
1: பிரச்சனைக்கு நீங்க வரமாட்டீர்கள், தெரியும். நினைக்கிறோம். எனவே சகஜம் என்று சொன்னால் வளமை, சுமூகம் என்பது அது வேற்றுமொழி சொல்லாக இருக்கிறது. எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 நின்று குறுங்கவி நிகழ்ச்சி இடம்பெறாது. குறுங்கவி நிகழ்ச்சிக்கு பதிலாக நேர்காணல் நிகழ்ச்சி இருக்கிறது. பிரபல இசையமைப்பாளர் மற்றும் இசைக்கலைஞர் நியோக் ராஜா அவர்களுடைய செவ்வி இடம்பெற இருக்கிறது. 10:30 என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரம் இடம்பெற்ற குறுங்கவி நிகழ்ச்சியிலேயே அந்த கவிதை நாங்கள் இன்று 10 செய்திகளுக்கு பின்பு அதை ஒளிபரப்பு செய்கின்றோம்.
9: இது வெளிமூடா இரவு.
17: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
18: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 2-3 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒலிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. தி பிரிக் அவுட்லெட்.
19: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795, 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: நீங்கள் இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிட்டிருக்கிறீர்களா சொன்னால் என்ன பிரச்சனை? வீடுகள் வாங்குவதில் என்ன பிரச்சனை? இப்பொழுது வீடுகள் பல விற்பனைக்கு வந்திருக்கின்றன, ஆனால் அதாவது வாங்குவது பிரச்சனையாக இருக்கிறது, ஆனால் விலைகள் குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான மோர்கேஜை பெற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு சிரமம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தருகின்றார். உங்களுக்கு உதவ சிஏபிஜி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதின் குலேந்திரநாதனை நீங்கள் அழைக்கலாம். 647-459-9757 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகளில் மூலம் நீங்கள் இவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி வீதம், உங்களுக்கு தேவையான பொருத்தமான தீர்வுகளையும் இவர் வழங்குகின்றார். நீங்கள் கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் உங்களுக்கு உதவி செய்கின்றார். 647-459-9757 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். சிஏபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் அவரை அழைத்து நீங்கள் அந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
18: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம் மே மாதம் 2-3 தேதி சனியாய்க்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒலிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அழையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
20: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
21: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
20: 905-417-6069.
21: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
22: இது வெளிமூடா இரவு.
1: வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடுகின்ற பாடல்.

0: நேரம் இரவு 9:30 சி மார் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் மகரம அபு மருத்துவமனைகளில் பெட் ஸ்கேன் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் புற்றுநோய் நோயாளிகள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். அரச ஊழியர்களை நிரந்தரமாக்கும் 11.26 லட்சம் சுற்று நிருபம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இணையதளம் மற்றும் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என இந்திய தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் நெருக்கடியால் உலகளவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளதைத் தொடர்ந்து சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலை 5% உயர்த்தப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் மாரகம அபு மருத்துவமனையில் பெட் ஸ்கேன் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் புற்றுநோய் நோயாளிகள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். பெட் ஸ்கேன் செய்வதற்கு அவசியமான கதிரியக்க பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாகவே இந்த சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் விநியோகஸ்தர்களை பதிவு செய்வதில் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு மேற்கொண்ட தாமதம் காரணமாக இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக கடந்த மார்ச் 27 தேவையான பொருட்கள் நாட்டில் கிடைக்கவில்லை. புற்றுநோய் செல்களை துல்லியமாக கண்டறிதல், அவற்றின் செயற்பாடுகளை மதிப்பிடுதல், நோய் பரவியுள்ள எல்லையை தீர்மானித்தல் மற்றும் சிகிச்சையின் செயற்திறனை மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றுக்கு பெட்ஸ்கேன் முக்கிய பங்கு வகிக்கிறது. பதிவு செய்வதற்கு தேவையான தகவல்களை சமர்ப்பிக்குமாறு நிறுவனங்கள் கோரப்பட்ட போதிலும் அந்த விவரங்களை வழங்குவதில் ஏற்பட்ட தாமதமே தற்போதைய நிலைக்கு காரணம் என்று தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் தலைவர் மருத்துவர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது விநியோகஸ்தர்கள் பதிவு செய்யப்பட்டு உரிய ரசாயனத்தை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மருத்துவர் விஜய விக்ரம தெரிவித்தார். அதன்படி தேவையான பொருட்கள் விரைவில் நாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் 33வது நினைவு தினம் இன்று கொழும்பு புதுக்கடை பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. அவரது உருவச்சிலைக்கு அருகில் இந்த நினைவஞ்சலி நிகழ்வு எளிமையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாசா, குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மறைந்த தலைவரின் நினைவை போற்றும் வகையில் அவரது உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்திலுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கூறி குறித்த காணிகளின் உரிமையாளர்கள் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: மே தினமான அன்று யாழ்ப்பாணத்தில் வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்திலுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். போராட்டமானது வலிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவ முகாமுக்கு முன்பதாக இடம்பெற்றிருந்தது. வலிகாமம் வடக்கில் மக்கள் 1990 ஜூன் மாதம் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி இளைஞரசனால் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக வேப்பனப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்றனர். அதன் பிரகாரம் தொழிலாளர் தினமாக இன்றைய தினமும் சையட்டி பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பகுதிகளை கைவிட்டு கிண்ணச்சி பகுதிக்கு படை முகாம்களை மாற்றப்போவதாக கோத்தபாய ராஜபக்சே ஆதரவு தரப்புகள் தற்போது அரசு மீது குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
0: இலங்கைக்கான பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் நைர் நசீர் நேற்று அலரி மாலையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமிர்சூரியாவை சந்தித்தார். நிர்வா சூறாவளியைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளுக்கு பிரதமர் இதன்பொழுது தனது நன்றியை தெரிவித்தார். பரஸ்பர கௌரவம், நட்பு மற்றும் பொதுவான அபிலாஷைகள் அடிப்படையில் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிலவும் நீண்டகால மற்றும் சுமூகமான உறவுகள் குறித்து இருதரப்பினரும் இதன்பொழுது நினைவு கூர்ந்தனர். அத்துடன் கல்வி, சுற்றுலா மற்றும் விளையாட்டு போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட்டது. இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதில் இலங்கையின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதும் இருநாட்டு மக்களிடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவதும் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதும் இந்த சந்திப்பின் அடிப்படை நோக்கமாக அமைந்தது. இந்த நிகழ்வில் பாகிஸ்தானின் பிரதி உயர்ஸ்தானிகர் சுனைரா லத்தீப், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, மேலதிக செயலாளர் சாகரிகா பூகவத்த மற்றும் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்றும் கலந்து கொண்டது. இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அதிகளவில் சிறை செல்லும் ஆண்டாக 2026 அமையக்கூடும் என அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்தார். இது தொடர்பான செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அதிக அளவில் சிறை செல்லும் ஆண்டாக 2026 அமையும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். எதிரணி உறுப்பினர்கள் 5 அல்லது 10 பேர் வீதிக்கு இறங்குவதால் அரசாங்கத்தை கவிழ்த்து விட முடியாது. மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இதுவாகும். எனவே அடுத்த பல வருடங்களுக்கு இதனை யாராலும் அசைக்க முடியாதெனோ இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நெய்வேலியில் இன்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாம் ஆட்சிக்கு வந்து 1.5 வருடங்களே ஆகின்றன. அரசாங்கத்தை அசைக்க முடியாது, ஏனென்றால் மக்கள் அரசாங்கத்தின் பக்கம் நிற்கிறார்கள். நாட்டை படிப்படியாக கட்டியெழுப்பதற்கு தெளிவான திட்டம் நம்மிடம் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார்.
0: அரசு நிறுவனங்களில் தற்காலிக நாளாந்த சம்பளம் பதிலீடு மற்றும் ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் ஆட்சி ஏற்பு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்கான பொறிமுறையை அறிமுகப்படுத்தி பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் 11/2026 சுற்றுநிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சுற்றுநிரூபத்தை அமல்படுத்துவதற்காக அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் அரசு கூட்டு தாபாரங்கள் மற்றும் ஐந்தொகை சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதோடு இதன் மூலம் சுமார் 9,800 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்களை பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் குறிப்பிட்டுள்ளதுபடி அரசு நிறுவனங்களில் தற்பொழுது தற்காலிக நாளாந்த சம்பள அடிப்படையில் பதிலீட்டு ஒப்பந்த அல்லது நிவாரண அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவ்வாறு பணிபுரிந்த பின்னர் சுற்று நிறுவனங்கள் விதிகளுக்கு அமைய நிரந்தர நியமனங்களை பெற்றும் அந்த நியமனங்களை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஊழியர்கள் தொடர்பில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜாமார்க்கும் குடியெல்லோம் என்ற கருப்பொருளில் கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களில் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் பேரெழுச்சியாய் மே தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜாமார்க்கும் குடியெல்லோம் என்ற கருப்பொருளான மேதின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்தில் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் பேரெழுச்சியாக மேதின நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை கிழக்கில் தமிழ் தேசிய மேனால் நிகழ்வு இன்று மாலை மட்டக்களப்பு தென்மேற்கு பிரதேசபைக்குட்பட்ட பட்டிப்பளையில் இடம்பெற்றிருக்கிறது. முன்னதாக கொக்கட்டிச்சோலை சந்திலிருந்து ஆரம்பமான மேதின ஊர்வலம் பட்டிப்பளை விளையாட்டு மைதானம் வரை சென்றிருந்தது. அதேபோன்று கிளிநொச்சியிலும் ஏனையின் வீதியில் பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேதினத்தை சிறப்பிக்கும் வகையிலான பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு பொதுமக்கள் கிழக்கிலும் வடக்கிலும் பேரணியாக பயணித்திருந்தனர். பிரகடன உரைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ் கட்சியின் மேதின பிரகடன உரைகளும் ஆற்றப்பட்டிருந்தது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வு யாழ் நகரில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுவரை காலம் இல்லாமல் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தியில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மேதின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டமை கவனத்தை ஈட்டியிருக்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
1: இந்திய செய்திகள்.
0: ஈரான் போர் நெருக்கடியால் உலகளவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளதை தொடர்ந்து சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருளின் விலை 5% உயர்த்தப்பட்டுள்ளது. டெல்லியின் இதன் விலை லீட்டருக்கு 76.55 டாலர் அதிகரித்தது. தற்பொழுது 1511.86 டாலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து 2வது மாதமாக மேற்கொள்ளப்படும் விலை உயர்வாகும். இந்த விலை உயர்வு சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு மட்டும் பொருந்தும் என்பதால் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணக் கட்டணங்கள் உயரக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கான எரிபொருள் விலையில் மத்திய அரசு எந்த மாற்றமும் செய்யவில்லை. இந்திய விமான நிறுவனங்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் உள்நாட்டு போக்குவரத்திற்கான எரிபொருள் விலை மட்டும் அரசு கட்டுக்குள் வைத்திருக்கிறது. விமான நிறுவனங்களின் இயக்க செலவில் எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதால் சர்வதேச விமான போக்குவரத்து செலவு இனி கூடுதல் சுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி மற்றும் அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்களின் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி மே மாதம் 4 காலை 8 மணிக்கு தொடங்கப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இந்த வாக்கு எண்ணிக்கையின் ஒவ்வொரு சுற்று முடிவுகளையும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி தேர்தல் ஆணையத்தின் ரிசல்ட் ECI.government.in என்ற இணையதளத்திலும் போன் செயலியிலும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் மாரகம அபோ மருத்துவமனைகளின் பெட் ஸ்கேன் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் புற்றுநோய் நோயாளிகள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அரச ஊழியர்களை நிரந்தரமாக்கும் 11/2026 இலக்க சுற்றுரூபம் பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபை உள்ளூராட்சி அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இணையதளம் மற்றும் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் நெருக்கடியால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை தொடர்ந்து சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலை 5% உயர்த்தப்பட்டுள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நேரம் 9:42.

தொடர்ந்து பின்பாகத்திலே இழுபாக செலுத்ததாக இருக்கிறது. முகில் மூட்டம் இது காணப்படுகிறது. காற்று வடமேற்கு நோக்கி மணிக்கு 26 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது பூச்சித்துகளை உருப்பாக செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வேளையிலே லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை பகல் பொழுது 10% செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். காலை பொழுதிலே சில இடங்களில் லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. காற்று 20-30 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 0% செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 13% செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். அங்காங்கே இடையிடையே முகில் கூட்டம் தென்படலாம். இரவு பொழுது 8% செலுத்ததாக குறைவடைந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகள் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய நாட்களாக தொடர்ந்து இருக்கப் போகின்றன. திங்கட்கிழமை 17% செல்சியஸ் அதேபோன்று செவ்வாய்க்கிழமை 17%, புதன்கிழமை 14% செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமை 11% செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்து வைத்திருக்கிறது. இன்று மே 1ஆம் தேதி, மே மாதம் ஆகிவிட்டது. இன்னும் நல்ல வெப்பநிலை எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதாவது 10-11% செல்சியஸாக இருந்தாலும் சில இடங்களிலே குளிராக இருப்பதாக ஒரு குறைபாடு இருக்கிறது. சரி, பார்ப்போம் தொடர்ந்து வரும் நாட்களிலே எப்படி வெப்பநிலை உயர்வடைய போகிறதா. மே மாதம் 7ஆம் தேதி வரை 11% செல்சியஸ், அது 17ஆக இருந்து 14-11ஆக குறைய போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அது எப்படியோ இருக்கிறது. இயற்கை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இப்பொழுது நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் நிலையில் மாற்றம் இருக்கிறதா என்று பலர் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஆனால் மாற்றம் இல்லை. ஆனால் 186.9% தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே அதைவிட குறைந்த விலையிலே சாதாரண தர எரிபொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நீங்கள் எரிபொருள் தேவை என்று நினைப்பவர்கள் நிறைப்புகளெல்லாம் கிட்டத்தட்ட 10-15% வரை சில இடங்களிலே குறைவான விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எரிபொருள் தேவை என்று நினைப்பவர்கள் நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். எனவே அவற்றையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதோடு நேரிடம் ஒரு கேள்வியையும் தந்து விடுகிறோம். 10 மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதற்கு முதல் அந்த கேள்வி என்னவென்றால், எந்த நூற்றாண்டில் இந்த தொழிலாளர் நாள் தொடங்கப்பட்டது? எந்த நூற்றாண்டில் தொழிலாளர் நாள் தொடங்கப்பட்டது? நீங்கள் விரும்பு பிடித்து விடையலாம். வானொலி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உத்தரவுகளிலே பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். எனவே 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, எந்த நூற்றாண்டிலே தொழிலாளர் நாள் தொடங்கப்பட்டது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதனை தெரிவிக்க 4165309055 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புளிமூடாயிரவு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது மே மாதம் 1ஆம் தேதி வந்துவிட்டது. அதற்கு முன்னதாக ஏப்ரல் 30ஆம் தேதியோடு நீங்கள் உங்களுடைய வருமான வரி பத்திரங்களை நிறைவு செய்து பூர்த்தி செய்து அனுப்பியிருக்க வேண்டும். அப்படி பூர்த்தி செய்து அனுப்ப இல்லை என்று சொன்னால் கூட அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு கைதீர்ந்தவர்கள் மூலம் நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கின்றதனால் வசந்த் விநாயகமூர்த்தி டேக்ஸ் சர்வீஸ் இவர்களை நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வருமான வரி கணக்கியல் சார்ந்த அனைத்து விதமான தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நம்பிக்கையுடன் நீங்கள் நாடு இடம் எது என்று சொன்னால் வசந்த் விநாயகமூர்த்தி அவருடைய காரியாலயம். அழைக்கப்படிய தொலைபேசி இலக்கம் 6427-3050-885-3012 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். பர்சனல் மற்றும் கோஆபரேட் டேக்ஸாக இருக்கலாம், அல்லது ட்ராக்கிங் அண்ட் ஊபர் டேக்ஸ் ரிட்டர்னாக இருக்கலாம், அல்லது செல்ஃப் எம்ப்ளாயபிளாக இருக்கலாம், ஸ்மால் பிஸ்னஸ் டேக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் இவர்களை அழைக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு மேலான துறைசார் அமர்வுடன் கூடிய நிபுணத்துவமான சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கையுடன் நீங்கள் நாடப்படியது வசந்த் விநாயகமூர்த்தி. இவருடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. இலக்கம் 5200 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டிலே. அதாவது வருமானவர் சார்ந்த சிறந்த சேவைகள் ஊடாக நிறைந்த நன்மைகளை பெற அழையுங்கள். வசந்த் விநாயகமூர்த்தி மீண்டும் வந்த தொலைபேசி இலக்கம் 6478853012 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து அந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அதை பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: சரி, இப்பொழுது நேர்களும் கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான பதிலோடு நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் நேர்களை உடனடியாக இணைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு முறை கேஷ் பாயிண்ட்டுக்கு சென்று வருவோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000
4: உங்கள் நிதிநிலைக்கு தேவைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்ட் தளவாடங்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது பிரிக் அவுட்லெட். 60 வீதம் வரையிலான கழிவில் தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வாறு இறுதியில் $150 கிப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751 2150.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
6: வெளிமூடா இரவு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 9:48 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்கப் போகிறோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் என்றால், இந்த நூற்றாண்டில் தொழிலாளர் நாள் தொடங்கப்பட்டது 18, 19, 17 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள், இந்த நூற்றாண்டு என்று நினைக்கிறீர்கள்?
7: 19th century
0: என்று சொல்லிக்கிறீர்கள். சரி, பார்ப்போம் அது சரியாக இருக்கிறதா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அழைப்புக்கு வந்தால் பேச வேண்டும், அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், சொல்லுங்கள்.
0: பஞ்சாச்சரம் சொல்லுங்கள்.
8: 19th century.
0: செய்தியாளர் விட்ட தவறு, அதில் மாற்றங்களை ஏற்படுத்துவது கொஞ்சம் சிரமம். சரி, பார்ப்போம். நன்றி. அந்த அதை கவனித்து நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நாங்கள் செய்தி பிரிவுக்கு அதை தெரிவிக்கிறோம். கோதாஸ் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார் சொல்லி. சரி, நன்றி கோதாஸ்.
8: நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
9: 19th century
0: சொல்லிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம் அது சரியாக இருக்கிறதா என்று. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
10: ஆமாம், இது 1886 19th century
0: சொல்லிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம்
0: சார்,
11: நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள் வணக்கம்.
0: ஆனந்த் சொல்லுங்க.
11: எனக்கும் கோகுலன்னு சொல்லியிருப்பார். அதான் நான் டிரைவிங் செய்கிறவரையே நான் அதை பற்றி பார்க்காம அதுக்கு சின்னத்தை சொல்றேன்.
0: 19 நீங்கள் அவர்களோடு சரி ஒத்து போகிறீர்களா?
11: நன்றி.
0: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், 19th century என்று சொல்லிக்கிறார். 1890களிலே அதிகாரபூர்வமாக இது தொடங்கப்பட்டது என்று சொல்லியிருந்து சிகாகோவில் 1886 மே மாதம் நடைபெற்ற 8 மணி நேர வேலைக்கான போராட்டத்தின் நினைவாகத்தான் இது தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாரிஸ் கூடிய சர்வதேச தொழிலாளர் நாடாளுமன்றம் 1890 மே முதல்

0: நேரமிரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா மற்றும் பிற நட்பு நாடுகளுக்காக M142 உயர் நகர்வு திறன் கொண்ட பீரங்கி ராக்கெட் அமைப்புகள் உள்ளிட்ட உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை லாக்கெட் மார்டின் நிறுவனத்துடன் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. போர்ட் மெக்மர் ஏற்பட்ட கடும் காட்டு தீயை 10 ஆண்டுகளுக்கு பிறகு அல்பர்டா மக்கள் நினைவு கூறுகின்றனர். ஈரானுடனான மோதல் காரணமாக அமெரிக்காவில் எரிபொருளின் விலை $4.39 உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கு போரினால் ஏற்படும் விலை உயர்வு தாக்கங்கள் எதிர்பார்த்ததை விட தீவிரமாக இருந்து பணவீக்கத்தை தூண்டுமானால் வட்டி வீதங்கள் அடுத்தடுத்து உயர்த்த வேண்டிய தேவை ஏற்படலாம் என்று அமெரிக்க மத்திய வங்கியின் முக்கிய அதிகாரியொருவர் எச்சரித்தார்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடா மற்றும் பிற நட்பு நாடுகளுக்காக M142 அதிவேக பீரங்கி ராக்கெட் அமைப்புகள் மற்றும் அது தொடர்பாக உபகரணங்களை தயாரிப்பதற்காக லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்துடன் $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை பெற்றுள்ளதாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமானது தங்களது இராணுவங்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இதுபோன்ற 17 அமைப்புகளை உருவாக்கும் என்று கூறுகிறது. கடந்த அக்டோபரில் இந்த அதிநவீன ராக்கெட் அமைப்புகள் மற்றும் அது தொடர்பான உபகரணங்களை கனடாவுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்தது. புதிய விமானங்கள், ஆயுதம் ஏந்திய வாகனங்கள் மற்றும் வெடி மருந்துகளை வாங்குவது உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் கனடாவின் நேட்டோ பாதுகாப்பு செலவின இலக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 2% எட்டுவதாக பிரதமர் மார்கானி உறுதியளித்துள்ளார். நீண்ட தூர துல்லிய தாக்குதல் திறனை சேர்க்க விரும்புவதாக ஒட்டுவா கூறியுள்ளது. மேலும் இதுபோன்று 26 அமைப்புகளையும் பிற பொருட்களையும் வாங்க கனடா கோரியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் அக்டோபரில் தெரிவித்திருந்தனர். இந்த அமைப்புகள் 2028 ஏப்ரலுக்குள் முழுமையடையும் என்று அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை தெரிவித்துள்ளது. கிபெக்கில் குறைந்தபட்ச ஊதியம் தற்பொழுது மணிக்கு $16.60 உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் மணிக்கு 50% ஊதிய உயர்வை அரசாங்கம் அறிவித்தது. இது கிபெக்கில் உள்ள சுமார் 2,58,900 தொழிலாளர்களுக்கு கிடைத்த 3.11% உயர்வாகும். கிபெக்கின் குறைந்தபட்ச ஊதியம் கனடாவின் பிற மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களின் ஊதிய வீதங்களுக்கு இடைப்பட்ட நிலையில் அமைந்துள்ளது. மணிக்கு $15 என்ற அளவில் மிக குறைந்தபட்ச ஊதியத்தை அல்பர்டா கொண்டுள்ளது. அதேவேளை மணிக்கு $19.75 என்ற அளவில் மிக உயர்ந்த குறைந்தபட்ச ஊதியத்தை நுனாவட் கொண்டுள்ளது. ஒன்றாரியவின் குறைந்த ஊதியம் அக்டோபர் மாதத்தில் $17.95 உயரவுள்ளது. ஃபோர்ட் மெக்மேரியில் ஏற்பட்ட காட்டு தீயை 10 ஆண்டுகளுக்கு பிறகு அல்பர்டா மக்கள் நினைவு கூர்ந்தனர். திபீஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற காட்டு தீ அல்பர்டாவின் எண்ணெய் நகரமான ஃபோர்ட் மெக்டோருக்குள் நுழைந்து இன்றுடன் 10 ஆண்டுகள் ஆகின்றன. புட்பஃப்லோ பகுதியில் சுமார் 90,000 மக்கள் வெளியேற்றப்பட்டனர். அங்கு 2,500 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் கிட்டத்தட்ட 5,900 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பேரியல் காடுகள் எரிந்தன. நகரம் முழுவதும் எரிந்த மரங்களின் அடிமரங்கள் இன்னும் காணப்படுகின்றன. ஆனால் இந்த பேரழிவிலிருந்து சில நன்மைகளும் விளைந்துள்ளன. கனடாவின் காப்பீட்டு வாரியம் கூறுகிறது. அந்த வகையில் இந்த தீ விபத்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொருட்களை கொண்டு வீடுகளை கட்டுவதன் முக்கியத்துவம் உட்பட காப்பீடு குறித்த விழிப்புணர்வை அதிகரித்துள்ளதென்று தெரியவந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் மோதலுக்கு முன்பு ஒரு கொள்கலன் எரிபொருள் விலை $3 குறைவாக இருந்த நிலையில் தற்பொழுது $4.39 உயர்ந்துள்ளது என்று அமெரிக்க ஆட்டோமொபைல் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெஹ்ரானுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை தொடர்வதாலும் ஹர்மோஸ் நீர்நிலையை மீண்டும் திறப்பதற்கான பூர்வாங்க ஒப்பந்தத்தை நிராகரிப்பதாலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இது அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகள், பணவீக்கத்தை, பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை தூண்டியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஸ்டேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது தொடுத்த போர் காரணமாக சுமார் 58 நாட்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஈரானின் வான்பரப்பு மற்றும் விமான சேவைகள் தற்பொழுது மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. April 19 முதல் 4 கட்டணமாக வான்பரப்பு திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த April 25 முதல் இமான் ஹொய்மெனி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 15 இடங்களுக்கான சேவைகள் ஆரம்பமாகின. துருக்கி, சீனா, ரஷ்யா, ஓமான் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு உள்நாட்டு விமான நிறுவனங்கள் சேவைகளை வழங்கி வருகின்றன. போருக்கு முன்பு நாளொன்றுக்கு 180 விமானம் வரை இயக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மிக குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்களே இயக்கப்படுகின்றன. வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் ஈரானின் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு சூழலை அவதானித்த பின்னரே மீண்டும் சேவைகளை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிய சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின்படி போரில் 20 விமானங்கள் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளன. இமாம் ஹொய்மேனியின் விமான நிலையத்தின் உட்கட்டமைப்பு பெரியளவில் சேதமடையவில்லை என்றும் அது 95% தயார் நிலையில் இருப்பதாகவும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மத்திய இலக்க போரினால் ஏற்படும் விலை உயர்வு தாக்கங்களை எதிர்பார்த்ததை விட தீவிரமாக இருந்தது. பணவீக்கத்தை தூண்டுமானால் வட்டி வீதங்களை அடுத்தடுத்து உயர்த்த வேண்டிய தேவை ஏற்படலாம் என அமெரிக்க மத்திய வங்கியின் முக்கிய அதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். தொழிலாளர் சந்தையில் மேலும் பலவீனம் ஏற்படும் அபாயம் இருந்தபொழுதும் மத்திய நிதிக்கடன் வட்டி வீதங்கள் உயர்த்துவது, அதுவும் அத்தகைய உயர்வுகளை தொடர்ச்சியாக அமைவது அவசியமாகலாம் என்று மத்திய வங்கியின் தலைவர் நீல் காஷ்கரி தெரிவித்தார். இந்த வாரம் மத்திய வங்கி எடுத்த முடிவிலிருந்து தான் ஏன் மாறுபட்டார் என்பதை விளக்கும் வகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: ஜெய்ப்பூரில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி கேபிட்டல் அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. IPL தொடரில் இன்று நடைபெற்ற 43வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல் அணிகள் மோதின. இதில் 4 வெற்றியில் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 225 ஓட்டங்கள் எடுத்தது. இதையடுத்து 226 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய டெல்லி கேபிட்டல் அணி 19.1 ஓவர்களில் இலக்கை எட்டி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடா மற்றும் பிற நாடுகளுக்கான M142 உயர் நகர்த்திறன் கொண்ட பீரங்கி ராக்கெட் அமைப்புகள் உள்ளிட்ட உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்துடன் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதல் காரணமாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலை $4.39 உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கு போரினால் ஏற்படும் விலை உயர்வு தாக்கங்களை எதிர்பார்த்ததை விட தீவிரமாக இருந்தது. பணவீக்கத்தை தூண்டுமேயானால் வட்டி வீதங்களை அடுத்தடுத்து உயர்த்த வேண்டிய தேவை ஏற்படலாம் என அமெரிக்க மத்திய வங்கியின் முக்கிய அதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேரம் 10:09.
1: இனிமை இளமை புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் CMR தமிழ் FM.

0: 101.3 FM. தொடர்பு பாகத்தில் 4 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 28 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. அதிகாலப்படுது பூச்சித்துக்களை 1 பாகை செலுத்ததாக குறவடையும் இடையில சில இடங்களில் லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோன்று நாளை காலை பொழுதிலும் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 10 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது பூச்சியம் பாகை செலுத்ததாக குறவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 13 பாகை செலுத்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது 8 பாகை செலுத்ததாக குறவடைந்து திங்கட்கிழமையும் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% 17 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு 11 பாகை செலுத்ததாக குறவடைந்து மீண்டும் செவ்வாய்க்கிழமை 17 பாகை செலுத்ததாக உயர்வடையும். செவ்வாய்க்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து வரும் நாட்கள் மழைக்குரிய நாட்களாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிமலை நிலையில் சிறிய மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் இல்லை. அதாவது 186.9 தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. எனவே நீங்கள் இப்பொழுது எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்ற தேவை இருந்தால் நிச்சயமாக இதைவிட குறைந்த விலைக்கு நீங்கள் எரிபொருளை நிரப்பிக் கொள்ளலாம். நீங்கள் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறீர்கள், அருகிலுள்ள எரிபொருள் நிலையத்திலே பாருங்கள், விலையை இதைவிட 186.9 விட குறைவான விலையிலே விற்பனை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் தேவையை கருதி உங்களுடைய கிரெடிட் கார்டை கொடுத்து அல்லது உங்களுடைய பேங்க் கார்டை கொடுத்து நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். எனவே உங்களை பொறுத்து எரிபொருள் நிரப்பிக் கொள்வதா இல்லை என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நள்ளிரவுக்கு பின்பு இந்த விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்கள் 10:30 இன்று நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேர்காணல் நிகழ்ச்சியிலே 25வது ஆண்டு விழா நடைபெறப் போகிறது. எனவே அது பற்றிய விவரங்களோடு இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் நியோக் ராஜா அவர்கள் இணைந்து கொள்ளப் போகின்றார். அது பற்றிய விவரங்களை நாங்கள் 10:30 அறிந்து கொள்வோம். சரி,
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: சங்கானை மக்கள் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் சங்கை இரவு 2026 மே மாதம் 2 திகதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இலக்கம் 100 டொனால்ட் சிம் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற பில் ஹோகாத் செகண்டரி ஸ்கூலில் நடைபெறும். 6-4-7-2-8-4-4-3-7-7 சண்டிலிப்பாய் ஐக்கிய மன்ற கனடாக்களை நடாத்தும் கலைச்சங்கமம் 2026 மே மாதம் 2 திகதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கெனடி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் இலக்கம் 2300 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற வைட்ஷீல்ட் பேங்குவெட் ஹாலில் நடைபெறும். வேம்படி மகளிர் பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் ஓகா ஸ்பிரிங் மசாலா 2026 மே மாதம் 3 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 இலக்கம் 50 ஆண்டர்சன் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற JNJ போரோக் பேங்குவெட் ஹாலில் நடைபெறும். சிப்பி கல்விக்கூடத்தின் 6வது ஆண்டு விழா மே மாதம் 3 திகதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு இலக்கம் 1355 ஹாவுட் அவென்யூ நோத்தில் அமைந்திருக்கின்ற ஜே கிளார்க் ரிச்சர்ட்சன் கொலேஜியேட்டில் நடைபெறும். 416-214-9300
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: எட்ட முடியா எல்லை. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: சேமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 10:15, 10:30 நேர்காணல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக டிவிஐ சிஎம்ஆர் அவ்வப்போது காணொளிகளை உருவாக்கியிருக்கிறது. இதை விட இசைத்தொகுப்புகளை உருவாக்கியிருக்கிறது. அந்த வகையில் பல உள்ளூர் கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதைவிட பிரதி சுபாக்கிழமை தோறும் மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்ற ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரடியான ஒரு இசை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே பல உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து பாடி உங்களை மகிழ்வித்து வருகிறார்கள். 8:00 முதல் 9:30 வரை அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த வேளையிலே நீங்களும் கூட இணைந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அதோடு அவர்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். அதோடு நீங்கள் விரும்புகின்ற பாடலின் ஒரு இரு வரிகளை பாட சொன்னால் அவர்கள் நிச்சயமாக பாடி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். எனவே மறந்துவிடாதீர்கள். அந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் சர்வதேசமெங்குமே, அதாவது புலம்பெய்ந்த நாடுகளில் உள்ள தாயத்தில் இருப்பவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் டிவிஐஎஸ்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ தளத்திலே, ஃபேஸ்புக் தளத்திலே நீங்கள் அவற்றினை அந்த நேரடி ஒளிபரப்பினை பார்க்கலாம் என்ற செய்தியினையும் உங்களுக்கு நாங்கள் உள்ளமையாக தந்து கொண்டே இருக்கின்றோம். அதைவிட டொரண்டு பெரும்பாகத்தில் இருப்பவர்கள் வீட்டிலே நீங்கள் இல்லை வெளியிலே இருக்கிறீர்கள் என்றால் HD2 அந்த ஒலிபரப்பினை நீங்கள் பிரதி சுபாக்கிழமை தோறும் 8:00 முதல் 9:30 வரை கேட்கலாம் என்ற செய்தியை உங்களுக்கு தருகின்றோம். இன்று 10:30 நேர்காணல் இருக்கிறது. எனவே அந்த நேர்காணல்
1: சீதலஞ்சியில் நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: ஒரு மின்னல் இசை தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியிருக்கிறார்கள் கிருஷ்ணராஜ் புவனா. இந்த பாடலுக்கான இசையமைத்திருக்கின்றார் நியூயோக் ராஜா. அவரோடு தான் நாங்கள் இன்று 10:30 பேசிக்கொள்ளப் போகிறோம். எனவே இப்பொழுது பாடலை கேட்போம், பின்பு அவரோடு நாங்கள் பேசுவோம்.

0: காதுக்கினிய எம் கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262, LICO.
2: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அழையுங்கள் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. கஜன் கனக விநாயகம்.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: ஐயோ, இந்த புளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
5: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குத்தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
3: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சொலிட்வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கண்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ், BC ஃப்ளோரிங் பிளஸ்.
6: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: இது வெளிமூடா இரவு. இரவு
10: 10:30 நேர்காணல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். ஒலிக்கேற்கும் பாடல் சென்ற வாரம் குறுங்கவி நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுக்கு தந்த மாலை மயங்கும் நேரமதில் என்ற கவிதையின் தொகுப்பாக இந்த பாடல் வருகிறது. பாடலை கேளுங்கள். பாடலை தொடர்ந்து நேர்காணல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 நேரம் 10:30 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது நேர்காணல் நிகழ்ச்சி. 25 வருடங்களுக்கு மேலாக இசைத்துறையில் ஆளுமை பதித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை பற்றித்தான் நாங்கள் ஒருவரோடு இன்று பேசப்போகின்றோம். சரிகா மியூசிக் அகாடமி நுண்கலைக்கூடம் பள்ளி ஆசிரியரோடு பேசப்போகின்றோம்.

0: இந்தியாவின் பல இசையமைப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள், அவரின் ஆசியை பெற்றவர். இவங்க எல்லோருக்குமே சிஎம்ஆர் டிவி மூலமாகவும் அறிமுகமானவர் நியூயோக் ராஜா அவர்கள். இப்பொழுது அவரை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சந்தியநாதன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, உங்களுடைய 25வது ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. சரி, இந்த 25 ஆண்டுகளாக எப்படி இந்த இசைத்துறையை நீங்கள் கால் பதித்து இருக்கிறீர்கள் என்பதை முதலிலே தெரிந்து கொள்வோம். அதைவிட தமிழ்நாடோடு உங்களுக்கு எப்படியான தொடர்புகள் இருக்கின்றன, அங்கே இருக்கின்ற இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், இவர்களோடு எப்படியான தொடர்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி முதல் தொடங்கி கொண்டு நாங்கள் பின்பு இந்த வருகின்ற நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம்.
1: கண்டிப்பாக. முதல்ல சிஎம்ஆர் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கேட்டுக்கொண்டிருக்கும் சிஎம்ஆர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். கலைக்கும் கலைஞர்களுக்கும் இங்கிருக்கும் நீங்கள், குறிப்பாக சிஎம்ஆர் டிவியை, அந்த மரியாதையை நான் கிட்டத்தட்ட 26 வருடங்களாக இங்கேயே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது எனக்கு என்னை பிரமிக்க வைக்கிறது. ஏன்னா காரணம் என்னன்னா, நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க, சென்னையிலும் இருக்காங்க, பட் அந்த கலைஞர்களுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையும் கலைக்கும் பண்பாட்டுக்கும் நீங்க கொடுக்கிற அதிகமான மரியாதையும் ரொம்ப நான் வியக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நான் இதை கண்டிப்பா தவறாம சொல்றது உண்டு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. சோ அங்க நான் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தாத்தா ஒரு இசை விமர்சகர். அவருடைய ஞானம் கொஞ்சம் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி வளர்ந்து வளர்ற போது அப்பா அம்மா அண்ணங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முறைப்படி சங்கீத ஞானம் சங்கீதம் படித்தேன். அதுக்கப்புறமா காலேஜ் டைம்ல சினிமா பாடல்கள் மீது நாட்டம் அதிகமாக, சினிமா பாடல்களை போல நாமளும் இசையமைக்கணும்னு சொல்லிட்டு அப்போல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வயசுல இருந்து இசையமைக்க தொடங்கிவிட்டேன். 20வது வயசுல ஆல் இண்டியா ரேடியோல இசையமைப்பாளருக்கான ஒரு ஆடிஷன் நடந்தது. 3 பாடல்கள் நான் என்னுடைய இசையமைப்பில் தெரிவு செய்ய வேண்டும், தயாரித்து கொடுக்க வேண்டும், அவங்களே ஆர்கெஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அந்த இசைத்தட்டை டெல்லிக்கு சீல் பண்ணி அனுப்பிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு அங்க ரிசல்ட் வரும். அப்ப முதல் அட்டெம்ப்ட்ல எனக்கு ஒரு இசையமைப்பாளர் அங்கீகாரம் கிடைச்சது. அந்த நிறைய இசை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தேன், சினிமா பாடல்கள் நிகழ்ச்சியில. அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு மிகவும் உலக அளவுக்கு தமிழர்களின் பெருமையை சேர்த்த இசைப்பு ஏஆர் ரஹ்மான் அவர்கள், நானும் அவரும் சின்ன வயசுல ரொம்ப நல்ல நண்பர்கள். அவருடைய இசைக்குழுல நான் கிட்டார் வாசிச்சிருக்கேன், என்னுடைய இசைக்குழுல அவர் கீபோர்ட்ஸ் வாசிச்சிருக்காரு. சோ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க பண்ணியிருக்கோம். அப்படி தொடர்ந்து வந்த பயணம், நிறைய பாடல்கள் கேட்டு கேட்டு ஆர்கெஸ்ட்ரால தொடர்ந்து ஒரு வயலினிஸ்டாவும் ஒரு கீபோர்டிஸ்டாவும் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன், நிறைய மியூசிஷியன்ஸோட சேர்ந்து. வந்து நான் இசையமைக்க தொடங்கி பல சொந்த பாடல்களை இசையமைச்சிட்டு வந்தேன். அந்த காலகட்டத்தில் மெல்லிசை மன்னர் ரமேஸ்வரன், மகாதேவன் மாமா, ராஜா சார், இப்படி போன்ற பல இசையமைப்பாளர்களின் பாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்து இன்னைக்கு இருக்கிற அனிருத் வரைக்கும் எனக்கு எல்லா இசையமைப்பாளர்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருடைய இசையமைப்புலையும் எந்த பாட்டுலையும் என்ன விஷயம் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பேன். அந்த காலகட்டத்துல இப்படி வளர்ந்துட்டு வர்ற சமயத்துல பாலு சார் பாடல்களை கேட்டு கேட்டு என்னைக்காவது ஒரு நாள் இவரும் நமக்காக ஒரு பாடலாவது நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவுகளோட இருந்தேன். பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள்னால சென்னையை விட்டு அமெரிக்காவுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நியூயார்க்கு வந்த பொழுது கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் கீபோர்ட் எல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஐடியா தான். பட் நம்ம நினைக்கிறது ஒண்ணு, கடவுள் நினைக்கிறது ஒண்ணுன்னு ஆகி நியூயார்க்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட 26 வருஷமா அங்க இருந்த பொழுது நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், சென்னையிலயும் சரி அமெரிக்காலையும் சரி நிறைய பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிட்டு
0: இருந்தேன்.
1: இங்க வந்தப்புறமா தான் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்தது. சொல்லி கொடுக்கணும்னா நான் சின்ன வயசுல நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், என்னோட பிரதர்ல எங்க அண்ணாக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் சீரியஸா இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது இங்க வந்த பிறகுதான், 2001. அப்படி ரொம்ப தீவிரமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், மனசுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயம் இசை. அத வந்து சொல்லி கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டு
0: இருந்திருக்கேன்.
1: அந்த விஷயங்களை எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு, எங்கிட்ட படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இலகுவாக, அவங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியணுங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். சரிகா மியூசிக் ஸ்கூல் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் கார்பரேஷன், 2001 ஆரம்பிச்சது, இப்போ விளையாட்டா 25 வருஷம் ஆச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். முக்கியமான காரணம் என்னன்னா, முக்கியமா படிக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய தமிழ் பசங்க தான். சோ நான் ஏற்கனவே சொன்னபடி கலைக்கும் கலைஞர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற மரியாதையில, பண்பாட்டுக்கு இருக்கிற மரியாதையில குழந்தைகளை நிறைய தமிழ் கலாச்சாரத்தோட வளர்க்குறீங்க. தமிழ் நிறைய பேர் படிக்கிறாங்க, பேசவும் செய்யறாங்க, எழுதவும் செய்யறாங்க. இசை, நடனம் போன்ற பல
0: கலைத்துறை
1: நிறைய பேரும் படிச்சுட்டு வராங்க. ஸோ 25 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை இசை பட்டதாரிகளாக அறிவிச்சிருக்கோம். முறைப்படி எக்ஸாம்ஸ் நடக்கிறது உண்டு ஒரு வருஷமும். ரஹ்மான் சார பத்தி ஒரு விஷயம் சொல்லணும், நான் அங்க பர்ஃபார்ம் பண்ற பொழுது அவர் வந்து ஒரு 4 கீபோர்டுக்கு நடுவில் இருப்பாரு. அவருக்கு ஆர்கெஸ்ட்ராவே தேவையில்லை, ஒரு ட்ரம் மட்டும் இருந்தா போதும். வயலினிஸ்ட் தேவையில்லை, ஃப்ளூடிஸ்ட் தேவையில்லை, சாக்ஸோஃபோன், கிட்டார் யாருமே தேவையில்லை. ஸோ ஹீஸ் அ ஒன் பர்சன் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நான் நிறைய வாட்டி வாசிச்சு பார்த்துருக்கேன். சில ஷோஸ்ல நானும் அவரோட இருந்திருக்கேன். ஸோ அப்ப தோன்றின ஒரு ஐடியா வந்து, ஒரு கீபோர்டிஸ்ட் வந்து ஒன் பர்சன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவோம். கீபோர்டில் ஒன்றுங்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு. ஸோ திடீர்னு இப்போ நான் கச்சேரி பண்ணிட்டு இருந்த போது திடீர்னு ஃப்ளூடிஸ்ட் வரலன்னா பரவாயில்ல நான் வாசிக்கிறேன் அப்படின்னு கீபோர்டிஸ்ட் ரெடி ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஒன் பர்சன் ஆர்கெஸ்ட்ரா அந்த மைண்ட் செட் எனக்கு சின்ன வயசுல இருந்து இவரை பார்த்து வந்தது. ஸோ எங்கிட்ட படிக்கிற பசங்க அவங்கள எல்லாரையுமே நான் ஒன் பர்சன் ஆர்கெஸ்ட்ராவை தான் நான் பார்க்கறது உண்டு, படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுமே. இன்னும் சொல்ல போனால் நம்ம பண்ற ஷோ வருஷத்துக்கு ஒரு ஷோ தான் பண்ணுவோம், ஒரு ஆனுவல் ஷோ தான் பண்ணுவோம். அந்த ஷோவுக்கு எங்க வீட்டுல இருந்து நான் தான் கீபோர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவேன். இது எதுக்காக சொல்றேன்னா, ரஹ்மான் பர்ஃபார்ம் பண்ண வர்ற பொழுது என் கச்சேரிக்கு வந்தாலும் சரி, நான் அவர் கச்சேரிக்கு போனாலும் சரி, ஏகப்பட்ட கீபோர்ட்ஸ் வரும். அந்த கீபோர்டு எல்லாத்தையும் நான் சுமந்துகிட்டு போய் கீபோர்டில் அவருக்கு செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப்
0: பண்ணேன்.
1: நல்ல விஷயம் தான், பட் சுயநலம் ஜாஸ்தி இல்ல. இவ்வளவு நாளா வாசிக்கிற இந்த பையனோட கீபோர்டை தொட்டு நம்ம எடுத்துட்டு போய் ஹெல்ப் பண்ணா நம்மளும் ஒரு நாள் ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சுயநலத்துல
0: பண்ணத்தான்.
1: அமெரிக்காவுக்கு வந்து இங்க வந்துட்டு இப்ப செட்டில் ஆயிட்டு இப்ப 25 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா எங்கிட்ட படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நல்லா வாசிப்பாங்க.
0: இத
1: வந்து தைரியமா ஒரு ஒரு நேரலையில வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கிற பொழுதுதான் குருவுக்கு
0: மகிழ்ச்சி.
1: எனக்கு வர்ற அங்கீகாரமும் எனக்கு வர்ற நல்ல பேரும் அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து வர்றதுலதான் இருக்கு. அந்த விதத்துல நான் நிஜமாவே நிறைய ஆல்ரெடி ரொம்ப டேலண்டடா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சேர்றது ஒரு கடவுள் கொடுத்தவன்.
0: எனவே பல இசைக்கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறீர்கள். சரி, இந்த 25 வருடங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே உங்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது உங்களுடைய நுண்கலைக்கூடம் ஊடாக. இந்த ஆண்டு சிறப்பாக 25வது ஆண்டு விழா, இதில் என்ன சிறப்புகள் இருக்கின்றன?
1: 25 வருஷத்துல நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம ஆண்டு விழால வந்து பாடியிருக்காங்க. ஆக்சுவலா 25வது ஷோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆண்டு விழா ஒண்ணுதான் பண்ணுவோம், இது தவிர சில நிறைய ஷோஸ் பண்ணிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 25வது மேடைன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 30வது மேடையா கூட இருக்கலாம். சுசீலம்மா வந்து பாடியிருக்காங்க, உன்னிகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு, பிரபல பாடல்கள் தேவன், கிருஷ், முகேஷ், யூரோப்ல இருந்து வந்த நிருஜன் போன்ற பல பாடல்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பாடிக்கிறது பெரிய விஷயம். இவங்க எல்லாரும் ஆர்கெஸ்ட்ராவோட இங்க இருக்கிற இங்க நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய நல்ல ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்கு, அவங்களோட வந்து பாடுறது பெரிய விஷயம். பட் நான் விரும்பி கேட்டு எனக்காக ஸ்டூடெண்ட்ஸோட பாடுறதுக்காக வர்றது ரொம்ப பெரிய விஷயம். சீராமா வந்து பாடுறத விட வேற என்ன நமக்கு பெரிய சன்மானம் இருக்க முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி 25 வருஷத்துல நிறைய பேர் அப்பப்ப வந்து பாடியிருக்காங்க. இந்த முறை ஸ்பெஷல் டே என்னன்னா, ரெண்டு ஷோ பண்ண போறோம் அன்னைக்கு. ஒன்னு வந்து ப்ரொஃபஷனல் பேண்ட், அதுல ஒரு ஒரு 7-8 பாட்டு இருக்கும். முக்கியமா அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கிற ஷோ. யூஷுவலா ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கிறது தான் இருக்கும், இந்த ப்ரொஃபஷனல் பேண்ட்ங்கிறது இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னதுபடி எங்கிட்ட படிச்ச பசங்க என்னை விட நல்லா கீபோர்ட் வாசிப்பாங்க அப்படிங்கறதுல முதல்ல நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து என்னுடைய ரெண்டு பொண்ணுங்க பேரையும் சேர்த்துக்கணும். ஏன்னா சாகித்யா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கீபோர்ட் பிளேயர்ஸ் இங்க இருக்கிறதுல, காவ்யா வந்து நல்ல பேசிஸ்ட், அவ வெஸ்டர்ன் சாங்ஸும் பாடுவா, டிவியில கூட நிறைய லைவ் ப்ரோக்ராம்ல ஷோஸ்ல சாகித்யா நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க வாசிக்கிறது நான் வீட்டுல இருந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். லைவா அவ்வளவு அழகா வாசிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங்.
0: ஆமா,
1: லைவா ஒரு ஷோல வாசிக்கிறதே பெரிய விஷயம், இது டிவி மாதிரி ஒரு ஷோல வாசிக்கிறது இன்னும் பெரிய விஷயம். சோ என்கிட்ட படிக்கிற இவங்களும் என்கிட்டதான் படிச்சாங்க. இவங்க படிச்சதுக்கு முக்கியமான காரணம் நமது தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து படிச்சதுனாலதான் இவங்க நல்ல
0: இவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கிறது, நாங்களும் படிக்க வேண்டும் சொல்லி.
1: நான் மியூசிஷியன், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க உட்காருங்கன்னா அது நடந்த ஒரு ஒரு கிளாஸ் ஒரு ஒரு அவருக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமது தமிழ் மாணவர்கள் வந்து படிக்கவே, அதுல ஒரு குரூப்ல பெரிய சாகித்யமும் இன்னொரு குரூப்ல காவியம் இணைந்து படிச்சதுல அவங்க நல்ல மியூசிஷியன்ஸ் ஆயிருக்கிறாங்க. சோ அவங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் பேண்ட் அளவுக்கு வாசிக்கக்கூடிய திறமை இருக்கு. அவங்கள வச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஷோ இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாட்டி சென்னையில இருந்து மகாராஜபுரம் ராமு அப்படிங்கிற ஒரு பிரபல பின்னணி பாடகர் வர்றார். அவர் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா பாலு சார் பாடுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு பாலு சாருடைய வாய்ஸ் இருக்கு, அந்த அளவுக்கு அவர் பாடின அளவுக்கு அவ்வளவு அழகா பாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிங்கர். பாலு சாரே அவரை நிறைய வாட்டி பாராட்டி இருக்காரு. எனக்கு வந்து பாலு சாரோட ரொம்ப பழக்கம், ரொம்ப க்ளோஸ் அவரோட. கிட்டத்தட்ட இங்க வந்தப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அதிகமாச்சு. ஒரு ஒரு வாட்டி டொரண்டோ வந்து பெர்ஃபார்ம் பண்ற பொழுதும் எங்கள்கிட்ட உரிமையா அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கேட்பாரு. நாங்களும் ரொம்ப பக்தியோட நட்பு கலந்த மரியாதையோட அவருக்கு போய் கொடுப்போம். ஒரு வாட்டி நிறைய ஒவ்வொரு வாட்டி வர்ற பொழுதுல இருந்தும் நான் அவரை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டது உண்டு. அது ஒரு வாட்டி நடந்துருச்சு 2017 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-8 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாரு. சோ அவர் எனக்கு பாடியிருக்காரு நிறைய சாங்ஸ், அது தவிர என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட காம்போசிஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மியூசிக் சொல்லிக் கொடுக்கறது, பாட்டு எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு மேல அவங்களும் இசையமைக்க கூடிய திறமை இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இசை அமைப்பாளர்களாக அறிமுகம் செஞ்சிருக்கிறோம், பல இசைத்தட்டுகள் வெளியிட்டு இருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இசையமைப்புல பாலு சார் 4-5 பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சரிகா மியூசிக் ஸ்கூல் மூலமாக பண்ணிட்டு வரோம். 25 வருஷத்துல 2-3 ரெகக்னிஷன் பிராம்டன் சிட்டியில எனக்கு கிடைச்சிருக்கு. 2012 ஆண்டு வந்து 10 இயர்ஸ் சர்வீஸ் பாராட்டி சிட்டிசன் ஆஃப் தி இயர்னு ஒன்னு கொடுத்தாங்க. அப்புறம் 2021 20 இயர்ஸ் ஆனதுனால ஆர்ட்ஸ் அக்ளைம் அவார்டுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா அதிக மரியாதை உள்ள ஒரு விருதும் கொடுத்தாங்க.
0: தாய் நாட்டில இருந்து எப்படி செயல்பட விரும்பி இருந்தீர்களோ அதே போன்ற ஒரு விருப்பம் இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலும் உங்களால் இசையை பயிற்சிக்க முடிகிறது, இசை கச்சேரிகளை நடத்த முடிகிறது, அப்படித்தானே?
1: அதுக்கு அப்படிதான். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அங்க இருந்து போயிட்டு நான் மியூசிக் டைரக்டர் ஆனும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், நல்ல வேலை ஆகல.
0: வாய்ப்பு கிடைத்திருக்காது.
1: நேரமும் இல்ல, அந்த ஐடியாவும்
0: இல்ல.
1: நல்ல மியூசிஷியனா இருக்கிறது ஒரு விஷயம், நல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய திறனை வைத்திருக்கக்கூடியது இன்னொரு விஷயம். அந்த திறன் எப்படி இருக்குங்கிறது எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள் மூலமாகத்தான் எனக்கே தெரிகிறது. சோ அது அந்த பேர்ல நான் ஆக்சுவலா இங்க வந்து இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: சரி, இனி 25வது ஆண்டு விழா எங்கு நடைபெறப் போகிறது, எப்பொழுது நடைபெறப் போகிறது, என்ன நேரம், இதற்கு அனுமதி இலவசமா அல்லது அனுமதி கட்டணங்கள் இருக்கின்றன, இது பற்றி விவரங்களை பற்றி பேசுவோம்.
1: நம்ம ஷோஸ் எல்லாமே இலவசம் தான். ஆனா யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, இன்வைட்டட் ஆடியன்ஸ்
0: மட்டும்தான்,
1: ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், அவங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய ஷோங்கிறதுனால பொதுமக்களுக்கும் இது இலவசமாக அளிக்கிறோம். இது வந்து ஃப்ரீ ஈவென்ட். இட்டோபிகோல மைக்கேல் பவர் ஸ்கூல்ல நடக்குது. இங்க இருக்கிற பிரபல பாடல்கள் பாடுறாங்க, ராமுவோட இணைந்து பிரபா பாலகிருஷ்ணன், சரிகா, மகிஷா போன்ற பல பாடல்கள் பாட இருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன், என்னன்னா, நம்ம பண்ற ஷோஸ்ல நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் அவங்க சப்போர்ட் பண்றதால தான் நடக்கிறது இந்த ஷோ. இங்க இருக்கிற ஒரு பிரபல இசை கருவி நிறுவனம் யமஹா கனடா மியூசிக், அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. சோ அந்த மூலமாகவும் எங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு உதவி வரும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மாணவர்களுக்கு இசை கருவிகளை நிறைய பேருக்கு, டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஒரு காலகட்டத்துல 1 இயர் ஃப்ரீ, ஒரு பெஸ்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 இயர் ஃப்ரீ லெசன்ஸ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் அந்த மக்களுக்கே திருப்பி கொடுத்துருக்குறோம். ஒரு வருஷமும் நடக்கிற ஷோல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொடுத்து, அது எப்ப ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10வது ஆண்டு விழால இருந்து ஒரு இப்போ 15 ஆண்டுகளாக கொடுத்துட்டு வரோம். அதுல முக்கியமாக சொல்லணும்னா, எங்கிட்ட இப்போ படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டாக்டர்ஸ் ஆயிட்டாங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க, நல்ல மியூசிஷியன்ஸ் ஆயிட்டாங்க. சோ ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ரீசெண்டா கிராஜுவேட் ஆனவர், அவர் மியூசிக் கம்போசராகவும் தேர்வானார்ன்னு, அவர் ஒரு அசோசியேஷன், ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு, த கரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. த கரி ஃபவுண்டேஷன் என்னன்னா, சமூகத்துல இருக்கிற நிறைய நல்லது செய்யணுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். போன அக்டோபர் மாசம் ஒரு நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சி நடத்தி $10,000 அவர்கள் டார்கெட் வச்சு $15,000 வரைக்கும் சிக்கிட்ஸுக்காக டொனேட் பண்ணினாங்க. சோ அவர்கள் இங்க இருக்கிற நிறைய அசோசியேஷன்ஸுக்கு, நிறைய கம்யூனிட்டி ஆட்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நிறுவனமானது இந்த வாட்டி நம்ம நிகழ்ச்சிக்கும் அனுசரை அனுசரணையா இருக்காங்க, முக்கிய அனுசரணையா. அதை தவிர மற்ற அனுசரியானவர்கள், இப்ப உதயம் பத்திரிகையாளர்கள், இப்ப சிஎம்ஆர் டிவி, இப்ப இந்த ஷோ, இந்த இந்த நிகழ்ச்சி இப்ப நடக்கிறதுக்கே நீங்க கொடுக்கற அனுசரணை தான் காரணம். தொடர்ந்து பல வருஷமா என்னுடைய பாடல்கள் ஒளிபரப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லீலா சூப்பர் மார்க்கெட்டும் எங்களுக்கு இந்த வாட்டி அவங்க பசங்க படிக்கிறாங்க, அவங்களும் பிராங்கர்ல இருக்காங்க. அரையோசை தமிழோசை ஸ்ரீ அவர்கள் நல்ல நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு இந்த ஷோக்காக. இது தவிர கேட்டரிங் பார்ட்னர்ஸ் வந்து பக்கெட் பிரியாணி. சோ இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸும் நாங்கள்
0: அனுமதி இலவசம் சொல்லுங்கள். ஜூன் 28 உங்களுடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சிஎம்ஆர் டிவிஐ சார்பில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக எமது சிஎம்ஆர் நேயர்களுக்கு டிவிஐ ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
1: என்ன சொல்றது, நீங்க ஆல்ரெடி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க, இங்க இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு ஊக்குவிச்சுட்டு வரீங்க, நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு, உங்க மூலமா போய் சேர்ற பல விஷயங்கள் மக்களுக்கு நல்லபடியா இருக்கு. தொடர்ந்து நான் கேட்கறது வந்து காலையில ஒர்க்கு போறபோது 9:00 வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்கறது வந்து நிறைய பாடல்கள் நீங்க ஒளிபரப்புறத இங்க நிறைய ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க, தொடர்ந்து நல்லா நிறைய பண்ணிட்டு வரணும், பண்ணிட்டு வருவீங்கன்னு நம்பிக்கிறேன். இளம் கலைஞர்களையும் நல்ல இசை கலைஞர்களையும் நிறைய ஊக்குவிக்கணும்னு கேட்டுங்க.
0: சரி, உங்களுடைய இந்த 25வது ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் சிஎம்ஆர் டிவிஐ சார்பாக மீண்டும் வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற போகிறோம். நன்றி. இதுவரை நேரமும் கலந்து கொண்டு உங்கள் நிகழ்ச்சியை பற்றிய தகவல்களை எமது நேரோடு பகிர்ந்து கொண்டு வைக்க நாங்கள் மீண்டும் பெற பொழுதிலே சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி உங்களுக்கும் சிஎம்ஆர் டிவி நேயர்களுக்கும் நன்றிகள், வணக்கம்.
0: நன்றி, நேர்கள். இதுவரை கேட்டது நேர்காணல் நிகழ்ச்சி. நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இவ்வளவு நேரம் எங்களோடு பேசிக் கொண்டவர் நியூயோக் ராஜா, இசையமைப்பாளர், இசை ஆசிரியர், பல இசைக்கலைஞர்களை உருவாக்கியவர், அந்த பெருமைக்குரியவர். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது விடைபெறுகிறோம்.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4

0: Dream Home.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனவு செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவர். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494.

0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கார சொத்தை வாங்குவதற்கு திட்டமிடுகிறீர்களா? உங்களுக்கு உதவ சிஏபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதனை நீங்கள் அழைக்கலாம். 6474599757. கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி வீதம் உங்களுக்கு தேவையான பொருத்தமான தீர்வுகளையும் தருகின்றார். நீங்கள் கனடாவுக்கு புதியவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சுய தொழில் செய்வராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய நீங்கள் மிதுனை அழைக்கலாம். 6474599757 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் மிதுனோடு பேசிக்கொள்ளலாம் என்ற தகவலையும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தருகின்றோம்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
3: இது வெளிமூடா இரவு இரவு இரவு
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வசந்த் விநாயகமூர்த்தி டாக்ஸ் சர்வீஸ் உங்கள் வருமான வரி கணக்கில் சார்ந்த அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக்கொள்ள நம்பிக்கையுடன் நீங்கள் நாட வேண்டியது வசந்த் விநாயகமூர்த்தி 647-885-3012 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். பர்சனல் மற்றும் கோஆபரேட் டேக்ஸாக இருக்கலாம், அல்லது ட்ரக்கிங் அண்ட் ஊபர் டேக்ஸ் ரிட்டர்னாக இருக்கலாம், அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்மால் பிஸ்னஸ் டேக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக் கொள்ளவும் 20 ஆண்டுகளுக்கு மேலான துறை சார் அனுபவத்துடன் கூடிய நிபுணத்துவமான சேவைகளை பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கையுடன் நீங்கள் நாடுங்கள். வசந்த் விநாயகமூர்த்தி இவருடைய அலுவலகம் இலக்கம் 5200 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஜூனியர் இலக்கம் 303 மிடில் ஃபீல்ட் அப்படின்னு சந்திப்பு கருகிலே அமைந்திருக்கின்றது. வருமான சார்ந்த சிறந்த சேவைகள் ஊடாக நிறைந்த நண்பர்களை பெற அடையுங்கள். வசந்த் விநாயகமூர்த்தி 647

0: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: 416-268-0155.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: இது விழிமூடா இரவு. இரவு இரவு
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாது, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்ந்தது. May 2 முதல் நாளை முதல் தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளை உங்கள் தங்கை நகை வியாபார தேவையான சில்வர், கோல்டு காயின்ஸ் மற்றும் பார் இவற்றை வாங்கவும் விற்கவும் நீங்கள் நாட வேண்டியது எல்லைக்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அதுடன் இவர்களின் சேவையான உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகள் கோல்ட் பாராக மாற்றவும் நீங்கள் எல்லைக்கோ கோல்ட் ட்ரேடர்ஸை நாடலாம். எல்லைக்கோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து சிறந்த விலையில் சிறப்பு ஆஃபர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மாக்கமன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகிலே எலெக்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் அழையுங்கள். 416-293-6262. 416-293-6262. 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கும் உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள் எலெக்கோ ட்ரேடர்ஸ். நேரம் 11:03. CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் மகரமக அபு மருத்துவமனையில் பெட் ஸ்கேன் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் புற்றுநோயாளிகள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அரச ஊழியர்களை நிரந்தரமாக்கும் 11,22,26 லட்சம் சுற்று ரூபம் பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இணையதளம் மற்றும் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என இந்திய தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. கனடா மற்றும் பிற நட்பு நாடுகளுக்காக M142 உயர் நகர்த்திறன் கொண்ட பீரங்கி ராக்கெட் அமைப்புகள் உள்ளிட்ட உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதல் காரணமாக அமெரிக்காவில் எரிபொருள் விலை $4.39 உயர்ந்துள்ளது. CMR தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
4: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி.
5: CMR தமிழ் FM செய்தி இருக்கிறேன்.
6: உங்கள் விருப்ப கானங்களை கேட்டு மகிழலாம்.
7: உங்கள் முன் கொண்டு வரும் நிகழ்ச்சியாக மலர இருக்கின்றது.
8: இந்த யந்திர ஞாபகம் தெரிந்த முதலாவது
9: மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
10: வானிலை மேடையில் ஏற்றுவதற்கு CMR தமிழ் FM தயாராக இருக்கிறது.
3: நேரம் 11:04 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பிற்பகத்திலே 3 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 0.1 செல்சியஸாக இருக்கும். நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 10 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டமைந்து காணப்படும். காலை பொழுதிலே சில இடங்களிலே மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 0 செல்சியஸாக குறைபடுது. ஞாயிற்றுக்கிழமை 13 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக இருக்கப் போகிறது. இடையிடையே அங்காகே முகில் கூட்டம் தென்படும். இரவு பொழுது 8 செல்சியஸாக குறைபடையும் நிலையிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை 17 செல்சியஸ், அதேபோன்று செவ்வாய்க்கிழமையும் 17 செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை 14 செல்சியஸாகவும் வியாழக்கிழமை 11 செல்சியஸாகவும் இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விவர நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இப்பொழுதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதாவது 186.9 விட குறைந்த விலையிலே பல எரிபொருள் நிலையங்களிலே இப்பொழுது சாதாரண எரிபொருள் விற்பனை கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் தேவை என்று நினைப்பவர்கள் அதை நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். நேரம் 11:06 நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பதையும் சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சி. ஒரு சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற நேர்கள் 2 கேள்விகளை பதிலை கூறலாம். முதல் வருகின்ற 3 இரண்டாவது முறை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது முறை கலந்து கொள்ளும்பொழுது ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நீங்கள் விடையை கூறலாம். முதல் வருகின்ற 3 தொடர்ந்து பின்பு வருபவர்கள் ஒரே ஒரு முறை கலந்து கொள்ளலாம் என்ற காரணத்துக்காக அவர்கள் அழைக்காமல் வருகிறார்கள். ஆனால் இந்த விடையை கண்டுபிடிப்பவர் எத்தனையாவது நபராக இருந்தாலும் அதற்கு முதல் நேர்கள் கேட்ட கேள்விகள் அதற்காக நாங்கள் வழங்கிய பதில்கள் என்ன பதிலை வழங்க போகிறார்கள் இவர்கள் என்று நினைப்பீர்கள். இருந்தாலும் கூட நாங்கள் முடிந்தளவு உங்களுக்கு பதில்களை தந்திருக்கிறோம். அந்த பதில்களை வைத்துக் கொண்டு தான் அந்த விடியை கண்டுபிடிப்பார்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். அதோடு கேள்விகள் என்று கேட்கும்பொழுது நீங்கள் இந்த ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருளை யார் கண்டுபிடித்தார்கள், இந்த நாட்டிலே கண்டுபிடித்தார்கள் என்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும். ஒரு சொல்லாக இருக்கும் பொழுது அந்த சொல் எத்தனை இலக்கங்களை கொண்டிருக்கிறது, முதல் எழுத்து கடைசி எழுத்து, இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். குறிக்கப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குமே ஒவ்வொரு போட்டி விதிமுறைகள் இருக்கும். எனவே அந்த விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் சில வேளைகளில் பதில் தர மாட்டோம், சில வேளைகளில் பதில் சொல்ல முடியாது என்று கூட நேரடியாக சொல்லுவோம், மறைமுகமான பதில்களை தருவோம். எனவே அந்த பதில்களை எல்லாம் ஏன் தருகிறோம் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும், விறுவிறுப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான். அதோடு ரசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். பல விடயங்கள் இருக்கின்றன. அதற்காகத்தான் நாங்கள் அப்படியான தரவுகளை மறுப்பதான பதில்களை தந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இதை சிறப்பித்து நீங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியை ரசிக்கக்கூடிய வகையிலே மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. எனவே நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்பதற்கு தயாராக இருங்கள். 416-593-0055 சரி, உங்களுக்கான வளமையான தரவு தான், எங்கும் இருக்கும் அனைவருக்கும் தேவையானது என்ற தரவு தான் உங்களுக்கு முதல் தரப்படுகிறது. இந்த தரவை பற்றி கூட உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம், அழைத்து கேள்விகளை கேட்கலாம். எனவே நீங்கள் யார் கேள்வி கேட்பது என்று தயங்காமல் நீங்கள் கேள்விகளை கேட்டால் தான் விடியை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் அவன் இல்லை.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரம் 11:14 மணி சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கும் இருக்கும் அனைவருக்கும் தேவை என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், அங்கிரன் பேசுகிறேன்.
1: அங்கிரன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் அங்கிரன்?
2: இது வந்து எல்லா நாட்டிலும் இருக்கும், எல்லாருக்கும் பயன்படும்
1: சொல்றீங்க, தேவை பயன்படும். ஆ,
2: பொருள் சொல்லா பேர் சொல்லா?
1: பேர், பேர் சொல்,
2: பேர் சொல். இது இல்லையென்றா மனிதன் வாழ இல்லாதா?
1: இது இல்லை என்றால் மனிதன் வாழ இல்லாதான்னு சொல்லி வாழலாம்,
2: வாழலாம்,
1: வாழலாம்,
2: வாழலாம்.
1: சொல்லுங்கள்.
3: வணக்கம், அது
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
3: இது எல்லா நாட்டிலையும் இருக்கும், எல்லா நாட்டிலையும் பயன்படுத்தப்படுறதான்னு சொல்லி.
1: ஆமாம்,
3: எல்லா நாட்டிலையும் பயன்படுத்தப்படும். இது விவசாயத்தோட சம்பந்தப்பட்டத?
1: விவசாயத்தோடும் ஒரு ஒரு சிறிய தொடர்பு இருக்கிறது,
3: தொடர்பு இருக்கிறது. ஆனால் முக்கியமாக உணவு தயாரிக்கிறதுக்கு உணவுக்கு என்று சொல்றீங்க?
1: இல்லை இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. விவசாயத்தோடு தொடர்பு இருக்கிறது, ஆனால் உணவு தயாரிப்பில்லை.
3: உணவு தயாரிப்பில்லை, தொடர்பு இல்லை. விவசாயத்தோட தொடர்பு இருக்குது, உணவோட தொடர்பு இல்லை.
1: தேவகுமாரோட தொடர்பு இருக்கு, ஆனால் கதைக்கிறீங்க தேவகுமாரோட, இது
3: பிரச்சனை.
1: ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள், பார்ப்போமா.
3: வடிகால் அமைப்பு
1: வடிகால் அமைப்பு வடிகால் அமைப்பு முன்பு ஒரு முறை கொண்டு வந்துப்போம். சரி, பார்ப்போம். வடிகால் அமைப்பு குறித்து வச்சிருக்கிறோம், பார்ப்போம். நன்றி, நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சிவன் கலக்கின்றேன்.
1: சிவனா?
4: சுரேன்,
1: சுரேனும் எனக்கு சுரேன் பிரச்சனையாக தான் இருக்கு, சிவன் என்று கேட்கறது. சரி, சுரேன் சொல்லுங்கள், என்ன கேள்வி சுரேன்?
4: நீங்க விவசாயத்துக்கு சிறு உதவின்னு சொல்லுங்க. அப்படியா?
1: விவசாயத்தோடு ஒரு சிறிய ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆமாம், இதற்கும் இருக்கிறது விவசாயத்தோடு தொடர்பு.
4: சிறிய தொடர்பு?
1: ஆமாம், சிறிய தொடர்பு.
4: ஆனா உயிர் வாழ்றதுக்கு தேவையில்லைன்னு
1: சொல்லிட்டீங்க. உயிர் வாழ்வதற்கு அவசியம் இல்லை, ஆனால் மேம்பாட்டுக்கு, வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் உயிர் வாழ்வதற்கு தேவையில்லை. பொருள் இல்லை, பேர் சொல் என்று
4: சொல்லியிருந்தேன்.
1: அதுக்காக மற்ற தொடர்பு நினைக்க கூடாது. நீரோடு நீரோடு தொடர்பில்லை.
4: அப்ப வடிகால் போயிச்சு
1: போச்சு.
4: சிவகுமாரி அகரவர் என்று யோசிக்கிறேன்.
1: வடிகால் அமைப்பு இல்லை.
4: வடிகால் அமைப்பு இல்லை
1: இல்லை
4: இல்லை.
1: காற்றோடு தொடர்பு இருக்கிறதா? காற்றோடு தொடர்பில்லை. படிப்புண்டா? கல்வி கல்வி பொதுவாக கல்வி என்று வைப்போமா?
4: நன்றி வணக்கம்.
1: கல்வி நன்றி. ஆமாம், நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். 4 1 6 5 9 3 0 0 5 5 எங்கும் இருக்கும் அனைவருக்கும் தேவையானது. பொதுவாக அனைவருக்குமே தேவையானது சொல்லும் பெயர் சொல்லு சொல்லியிருந்தோம். மனிதன் இது இல்லாமல் வாழலாம் என்று கேட்டால் நிச்சயமாக வாழலாம். ஆனால் உணவென்ற ஒரு விடை வந்திருக்கிறது. அதோடு விவசாயத்தோடு தொடர்பு இருக்கிறார். விவசாயத்தோடும் ஒரு சிறிய தொடர்பு இருக்கிறது. ஆனால் உணவு தயாரிப்பதற்கு தொடர்பில்லை என்று சொல்லியிருந்தோம். உணவு தயாரிப்பதோடு அந்த நெருங்கிய தொடர்பில்லை என்று தான் தெரிந்திருக்கோம். எனவே வடிகால் அமைப்பு என்று ஒரு விடை வந்திருக்கிறது. சரி, அதைவிட பார்த்துக்கிட்டோம்னா உயிர் வாழ தேவையில்லை என்று சொல்லி அடித்து சொல்லியிருக்கின்றோம். நீரோடு தொடர்பு இருக்கிறது என்று கேட்டார்கள். நீரோடு தொடர்பு இருக்கிறதா? நீரோடு தொடர்பில்லை. அதேபோன்று காற்றோடும் தொடர்பில்லை. எனவே கல்வி என்று அல்லது படிப்பு என்ற ஒரு விடை வந்திருக்கிறது. இது முக்கியமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் மிக மிக அதாவது இந்த ஒரு மக்களுடைய நாட்டு மக்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இது நிச்சயமாக தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து நாடுகளிலும் இது தேவை. அனைத்து நாடுகளுக்கும் இது தேவையாக இருக்கிறது. எனவே நீங்கள் இணைந்து கொண்டு கேள்விகளை கேட்டால்தான் விடையை கண்டுபிடிக்க முடியும். 4 1 6 5 9 3 0 0 5 5 3 நேர்கள் கலந்து கொண்டு விட்டார்கள். இனி நான்காவதாக வந்து கொண்டால் மீண்டும் கலந்து கொள்ள முடியாது என்றொரு நினைத்திருப்பீர்கள். எனவே தான் இந்த தயங்குவது. ஆனால் இப்படி எல்லோருமே தாங்கி கொண்டிருந்தால் இந்த விடையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா யாராவது ஒருவர் விடையை கண்டுபிடிக்கிறார் என்றால் அதற்கு முதல் நேர்கள் கேட்ட கேள்விகள் அதற்கு நாங்கள் வழங்கிய பதில்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்பதற்கு 4 1 6 5 9 3 0 0 5 5 இப்பொழுதல்ல, அதாவது ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு இந்த விடை பெறாவிட்டால் தான் அனைத்து நேர்களுமே இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக கதவை திறந்து விடுவோம். எனவே அந்த வேளையிலே அனைத்து நேர்களுமே எத்தனை முறை வேண்டுமென்றாலும் கலந்து கொண்டு இந்த விடையை தெரிவிக்கலாம். எனவே இப்பொழுது தொடக்க கட்டத்தில் இருக்கிறோம். எனவே கேள்விகளை கேட்டு ஓரளவுக்கு அது எந்த திசையில் செல்லுது இப்பொழுது, அதாவது வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பேச்சு என்று சொல்லியிருக்கிறோம். விவசாயத்தோடு தொடர்பு ஒரு சிறிய தொடர்பு இருப்பதாகவும் சொல்லியிருந்தோம். ஆனால் உணவுக்கு தேவையான தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். காற்றோடு தொடர்பில்லை, நீரோடு தொடர்பில்லை. அடுத்த பொழுது எந்த பக்கத்திலே நாங்கள் நிற்கிறோம்? ஒரு வெட்ட வழியிலே நற்ற நடுவிலே நிற்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு திசையை நோக்கி, இந்த எட்டு திசையிலே ஏதாவது ஒரு திசையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இணைந்து கொண்டு கேள்விகளை கேட்க வேண்டும். நீங்கள் கேள்விகளை கேட்டால்தான் அதற்கு நாங்கள் தருகின்ற பதில்களை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த திசையை தீர்மானிக்கிறது, இதை எதை நோக்கி செல்லலாம் என்று நினைக்கலாம். 4 1 6 5 9 3 0 0 5 5 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் சந்திக்க போகிறோம். நாம் கேட்டுக்கொண்டதற்கு நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இணைந்து கொள்ளுங்கள். சிறப்பாக, அதாவது வேகமாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருந்தால் தான். யார் கண்டுபிடிப்பது என்பது பெருசில்லை. நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றோம். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம் இது. சில வழிகளே ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம். கூடுதலாக சிந்தனையை தூண்டுகிறது என்று பலர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விடை என்ன விடை என்று கண்டறிந்த பின்பு வீட்டுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று கூட பலர் காத்திருந்த நிகழ்ச்சியை கேட்டவர்களும் இருக்கின்றார்கள். எனவே ஒரு சிந்தனைக்குரியது, சிறப்பானது, நகைச்சுவைக்குரியது, வேடிக்கையானது, விறுவிறுப்பானது, இப்படி பல காரணங்களுக்காக இந்த நிகழ்ச்சி விரும்பப்படுகிறது. எனவே நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 1 6 5 9 3 0 0 5 5 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நீங்களை சந்திப்போம்.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000.
10: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி. பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 303 மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச் ஸ்காப்ரோ 6478853012 6478853012.
11: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 11:25. சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சொல்லாடல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், நான் கோபால் கேட்கிறேன்.
1: கோபால் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் கோபால்?
12: பாடசாலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும்.
1: பாடசாலைக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. சட்டத்தரணிகள் அப்படி என்று சொல்லுகிறீர்கள். வழக்கறிஞர்கள், சட்டத்தரணிகள் தான். சட்டத்தரணிகள் இல்லை இல்லை. எதை மனதில் வைத்திருக்கிறீர்கள்?
12: நான் வச்சிருந்த பதில் வந்து அறிவுறுத்தல்.
1: அறிவுறுத்தல்,
12: ஆலோசனை, ஆலோசனை, அறிவுறுத்தல்.
1: ஓ, ஆலோசனை, இலவச இலவச ஆலோசனை எல்லாம் வழங்குவார்கள் என்ன? ஆலோசனை, ஆலோசனை. சரி, பார்ப்போம். ஆலோசனை குறித்து வைத்திருக்கின்றேன் கோபால். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்க கோபால்,
12: நன்றி.
1: கோபாலை தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், நான் சத்யா பேசுகிறேன்.
1: சத்யா சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் சத்யா?
13: இது எந்த எப்ப இந்த சொல்லு உபயோகிக்கலாம்? இப்ப நாங்க பிசினஸ் இல்லாட்டி இப்ப கல்வி இல்லாட்டி விவசாயம் அப்படின்னு இப்ப எந்த இதுக்காக இந்த சொல்லு நாங்க யூஸ் பண்ணுவோம்?
1: வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. இது அந்த விவசாயம், விவசாயத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது, விவசாயத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கல்வி முறைகளுக்கு அதை அது பற்றி கல்வியை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே கல்விக்காக இது பயன்படுத்தப்படுவது என்று கேட்டால் இல்லை.
13: இது பெரியவங்க பயன்படுத்தணுமா இல்லை சின்ன, இப்போ சின்ன அவங்களும் யூஸ் பண்ணக்கூடிய
1: வீடியோ? குடும்பத்தில் உள்ள அனைவரும் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். அனைவரும் சரி, பங்கு கொள்ள வேண்டும். ஆமா, அப்படியே பங்கு கொள்ள வேண்டும்
13: என்று.
1: பயிற்சியா? பயிற்சிகை என்று சொல்லுகிறீர்கள். கோடை காலம் வருகிறது, ஏதாவது பயிர் செய்வதற்கான திட்டங்கள் இருக்கின்ற வாசத்தியா? இருக்கிறது, அது ரெண்டு பூக்கண்டையாவது வைத்து விடுவோம் என்று நினைக்கிறீர்கள். சார், நல்ல விடயம். அதாவது மரங்களை நாட்டுவது, இப்படி பூக்கண்டுகள் வைப்பது சுவாத்தியத்துக்கு நல்ல தானே வீடுகளிலே. சார், நல்ல விடயம். சரி, உங்களுடைய விடயம் பயிற்சி என்று குறித்து வைத்திருக்கின்றேன். பார்ப்போம். நன்றி,
13: நன்றி.
1: நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165939005 அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், அழைப்பில் இருக்கிறீர்கள், பேச வேண்டும். இது நிகழ்ச்சி கேட்பதற்கான தொலைபேசி இலக்கம் அல்ல. 0601 கடைசி இலக்கம். சரி, அவர் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம், உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, அவரும் விலகிவிட்டார். நிகழ்ச்சிக்கு வரும் நேயர்கள், அதாவது அழைப்புக்கு வரும் நேயர்கள், தயவு செய்து பேச வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மட்டும்தான் இந்த தொலைபேசி இலக்கத்தை பாவிக்க வேண்டும். இப்பொழுது வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
14: நான் ஆர்த்தி.
1: ஆர்த்தி சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீங்களா ஆர்த்தி?
14: நிலத்திலிருந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சுதா?
1: அகழ்வாராய்ச்சி மூலம் இல்லை, இல்லை.
14: நான் நினைக்கிறேன் இது ஒரு பெட்ரோல், பெட்ரோல் அப்படி ரசாயனமா தான் இருக்கும், எரிபொருளா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆனால் அப்படி என்று சொன்னால் பொருளுக்குள்ள அடங்கும் இல்லவா இது? நான் பொருள் இல்லை என்று சொல்லியிருந்தேன், பெயர் சொல்லு தான் சொல்லியிருந்தேன். பொருள் இல்லை, பொருள் இல்லை ஆர்த்தி. ஆர்த்தி முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்படியா? அனைத்து நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுங்கள், பாடல்கள் கேட்கலாம், தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். சரி, நன்றி ஆர்த்தி. நன்றி ஆர்த்தியை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அலோசியஸ் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் அலோசியஸ்?
15: இது கிருமியோட சம்பந்தப்பட்டதா, பூச்சியோட சம்பந்தப்பட்டதா?
1: கிருமியோடு பூச்சியோடு தொடர்பு இல்லை. கிருமி நாசினி ஓ, கோடை காலத்திலேயே கிராண்ட்மா தான் இந்த தோட்டங்களை பராமரிப்பார், அதுக்காக கிருமி நாசினி பாவிக்கிறார் சொல்ல முடியும் ஏதோ ஒரு வகையிலே. சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு மாத்திரம்தான் இந்த தொலைபேசி இலக்கத்தை பாவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு மட்டும் நீங்கள் அழைக்கலாம். 4169300055 நேரம் 11:30 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பின்பக்கத்தில் இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லப் போகிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கலாம். 4169300055 மூன்று பாக செல்வதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது பூச்சித்துகளை ஒரு பாக செல்வதாக குறையும். அந்த வெளியிலே சில இடங்களில் இல்லைசார மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 10 பாக செல்வதாக இருக்கும். சூரியன் நிறைந்திருக்கும் இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 0% செல்வதாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 13% செல்வதாக இருக்கும். சூரியன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். தொடர்ந்து திங்கள் செவ்வாய் புதன்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நள்ளிரவுக்கு பின்பு
16: மார்க்கம் மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
17: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
16: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
17: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
18: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
19: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
18: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
19: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 4164008383,
18: சுகந்தன், 4165406269.
19: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
20: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HDL. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HDL. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும், சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
0: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் FM அதிர்வெண் 101.3.
1: நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4169 3005 11:33. அதாவது குறிப்பாக இது அரசாங்கத்தோடு தொடர்புடையது, அரசாங்கத்தோடு தொடர்புடையது, ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள அரசாங்கத்தோடு இது தொடர்புடையதாக இருக்கிறது. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 4169 3005 பெயர் சொல் மனிதன், இது இல்லாமல் வாடலாம். உணவு என்றபடி வந்திருக்கிறது, விவசாயத்தோடு தொடர்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய தொடர்பு இருக்கிறது, ஆனால் உணவு செய்கை அதாவது பயிர் செய்கைக்கு தொடர்பில்லை. வடிகால் அமைப்பு என்றொரு விடை வந்திருக்கிறது. இதில் உயிர் வாழ தேவையில்லை என்று சொல்லியிருந்தோம். நீரோடு தொடர்பு, காற்றோடு தொடர்பு என்றால் இல்லை என்று சொல்லியிருந்தோம். கல்வி என்று சொல்லியிருந்தார்கள். அதேபட குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இது அனைவரும் இதில் உள்ளடக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தோம். எனவே ஆலோசனை என்ற விடை கூட வந்திருக்கிறது. சட்டத்தரணிகள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். எனவே ஆலோசனை என்று வந்திருக்கிறது, அறிவுரை என்று வந்திருக்கிறது. அகல் ஆராய்ச்சியோடு தொடர்பு இருக்கிறதான் சொன்னால் எரிபொருள் என்று விடை வந்திருக்கிறது. கிருமியோடு பூச்சிகளோடு தொடர்பு இருந்தால் கிருமி நாசினி என்ற விடை வந்திருக்கிறது. இவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இது அரசோடு தொடர்பு இருக்கிறது. அடுத்த நேர சந்திப்போம். வடக்கு மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
21: வணக்கம், அப்பன் நினைக்கிறேன்.
1: அப்பன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் அப்பன்?
21: என்னுடைய கேள்வி வந்து, இதுக்கு எப்படிப்பட்ட வலு தேவைப்படும்?
1: எப்படிப்பட்ட மனித வலுதான், மனித வலுதான் தேவை. வலு என்று சொல்லி அவ்வளவு வலுகள் எல்லாம் தேவையில்லை. அவர் மனிதனுடைய உதவி தேவை என்று பேப்போம். கல் மணல் கட்டிடங்கள் தொடர்புடையது அல்ல. உழைப்பு என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய உழைப்பு வீணாக கூடாது என்று நம்புகிறேன். பார்ப்போம். அடுத்த நேயர் சந்திப்போம். நன்றி அப்பன். அப்பனை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
22: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? கிருபராஜா. கேளுங்கள், என்ன கேள்வி கேட்கப்படுகிறீர்கள்? நீங்கள் ஒரு தங்க நகை அல்லது ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு அது பெருமதியானது. ஆனால் இது வேறொரு வகையில் பெருமதியானது. ஆனால் இந்த விலையோடு சம்பந்தப்பட்டதல்ல.
22: விலையோடு சம்பந்தப்பட்டதல்ல,
1: இல்லை. பெருமதி மிக்கது, மிக மிக பெருமதியானது, மிக மிக முக்கியமானது. ஆனால் விலையோடு
22: தொடர்பில்லை.
1: ஓ, சேமிப்பு என்று சொல்லுகிறீர்கள். சேமிப்பு மிக மிக முக்கியம்தான். சிறு வயதிலே இங்கே கூடுதலாக இலங்கையிலும் இருந்திருக்கிறது. இங்கே கூடுதலாக சிறுவர்களை இந்த சேமிக்க பழக்கிறோம் என்ன. நாங்கள் அந்த உண்டியர்களை வண்டிக்கு கொடுத்து சிறிய சிறிய காசுகளை போட்டு சேமிக்க போயிருவோம். அது உண்மையிலே சேமிப்பு, சிறிய வயதிலே சேமிக்க தொடங்கியவர்கள் பிற்காலத்திலேயும் நிறைய பணத்தை சேமிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நாங்கள் சேமிக்கவில்லை, அதுதான் தவறு. சரி, எங்களுடைய விலையும் சொல்லத்தானே வேண்டும். நாங்கள் அன்றாட காட்சிகளாக அன்று உடைத்து அன்றை செலவழித்து விட்டோம். சரி, நன்றி கிருபராஜா. கிருபராஜா எங்களுடைய நிலைமையிலான் இருக்கிறார் என்று புரிகிறது சிரிப்பிலே. சரி, நன்றி
22: நன்றி
1: நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அங்கிருந்து சொல்லுங்கள்.
23: இது நாங்கள் இந்த இதை செய்யாமல் வருமா?
1: செய்யாமல் விட்டால் தண்டனை என்று சொல்லுகிறீர்களா? தண்டனை என்று இல்லை, தண்டனை என்று இல்லை. ஆனால் கண்டிக்கப்படலாம், சில வேளையில கண்டிக்கப்படலாம். வருமான வரி பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படியா? அது நேற்றைய நாளுக்குள்ளே நீங்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மேலதிகமாக இனி நீங்கள் பூர்த்தி செய்தால் சில வேளையிலே அந்த உங்களுக்கு வருமானம் வருவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கட்ட வேண்டி இருந்தால் அதற்கு அவர்கள் வட்டி அறவிடுவார்கள் இன்றையிலிருந்து. என்ன
23: நன்றி.
1: சரி, எனவே வருமான வரி பூர்த்தி செய்ய வேண்டியவர்கள் நேற்று பூர்த்தி செய்திருக்க வேண்டும். சரி, காலம் தாழ்த்தவில்லை. இங்கே பல விளம்பரங்கள் செல்கின்றன, வருமான வரி சம்பந்தமான விளம்பரங்கள். அந்த விளம்பரங்களை கேளுங்கள், யாரிடம் உங்களுடைய வருமான வரியை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை தீர்மானித்து நீங்கள் அவரிடம் செல்லலாம் என்ற தகவலை நாங்கள் இப்பொழுது அங்கிரன் மூலமாக தருகிறோம். நன்றி அங்கிரன். நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளை கேட்க 4165930055 நேரம் 11:38 இன்னும் 22 நிமிடங்கள் அழைப்பிலே இருக்கிற நீர் அவர் விடுபட்டு சென்று விட்டார். எனவே அலையுங்கள் 4165930055 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் சந்திக்கப் போகின்றோம், அலையுங்கள். சரி, மேலதிகமாக என்ன தரவுகளை தரலாம் என்று சொன்னால், இது அரசாங்கத்தோடு தொடர்பு என்று சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு நாட்டிலுமே அரசாங்கம் இதோடு தொடர்பு இருக்கிறது. எனவே இது ஒரு ஒரு நல்வாழ்வுக்காக, மக்களின் வளர்ச்சிக்காக, மக்களின் தேவைகளுக்காக அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்படுவது. 4165930055
2: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: சொல்லலாம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இது இது இது இது மிக முக்கியம்.
3: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
24: ABS Mr. P.
1: ஒரு சமூகம் அல்லது இனத்துக்கு இது மிக மிக முக்கியமானது.
25: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
26: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
25: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
26: 416-489-2000.
1: நாட்டிலுள்ள மக்களின் வளத்திற்கு இது மிக மிக முக்கியமானது.
27: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: ஒரு நாட்டிலே வசிக்கின்ற மக்கள் இதனோடு இணைந்திருக்க வேண்டும், இதிலே பங்கு பெற்ற வேண்டும்.
28: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
29: அப்படின்ற
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 11:43 சந்திக்க போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் செந்தில்லா.
1: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்?
7: ஜோகேஸ்வரன்.
1: நலமாக இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்கள், என்ன கேள்வி, என்ன விடை?
7: கேள்வி என்ன, இது வந்து முற்றுமுழுதாக அரசாங்கத்தினால கையப்படுத்தப்படுறதா தனியார் துறையையும் இதுல வந்து
1: அரசாங்கம் முற்றுமுழுதாக
7: அரசாங்கம் என்று சொன்னா எந்த துறைக்குள்ள வரும்? இது நீதியா, நிதியா, சட்டம், பாதுகாப்பு, ஒழுங்கு, பொழுதுபோக்கு, எந்த துறைக்குள்ள கேட்டகரைஸ் பண்ணலாம்?
1: சட்டம் ஒழுங்கு.
7: சட்டம் ஒழுங்கு அப்படி என்று சொன்னால் கலாச்சாரம் சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? அதுக்குள்ள
1: மூன்றாவது கேள்வி பண்பாடு தொடர்புடையது என்று கேட்கிறீர்கள். ஆனால் பண்பாடு அல்ல விடை, அது மூன்றாவது கேள்வி.
7: அப்படி என்று சொன்னால் நான் நினைக்கிறது வந்து ஓகே, சட்டம் ஒழுங்கு என்று சொன்ன
1: வரவு செலவு திட்டத்தை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள், பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம் செந்தில், நான் கரண்.
1: கரண்ணா?
8: ஆமாம்
1: கரண். சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் கரண்?
8: இது வீடு வாகனத்தோடு தொடர்புடையதா?
1: வீடு வாகனத்தோடு தொடர்பில்லை. வீட்டோடு இல்லை, வீடு வாகனங்களோடு தொடர்பில்லை. அப்படி பொறுங்கள், வீடு தேவை ஆனால் வாகனங்கள் தேவையில்லை நினைக்கிறேன். வீடு கதை சரி, ஒரு ஒரு ஒரு ஒரு காரணத்துக்காக வீட்டை பயன்படுத்தலாம்.
8: ஆதன வரி என்று சொல்லுகின்ற
1: என்ன என்னது
8: ஆதன வரி? வரி அரசாங்கத்தில் அறவிடப்படுதான்.
1: ஆமாம் ஆமாம்,
8: ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆதன வரி
1: என்று அந்த வரி என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம், அதையும் குறித்து வைத்திருக்கிறேன். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் இதேன்.
1: இதேன் சொல்லுங்கள்.
9: தேர்தலாக இருக்குமா?
1: தேர்தலாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்களா? நேரடியாக விடையை சொல்லுங்கள். தேர்தல் குறித்து வந்திருக்க வேண்டியதேன் பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
10: குமார்.
1: குமார் சொல்லுங்கள். குமார் சொல்லுங்கள். பாதுகாப்பு என்று சொல்லி நேரடியாக அந்த பாதுகாப்பு இல்லை, அதாவது ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அல்லது ஒரு ஒரு நாட்டின் வளர்ச்சி, அந்த ஒரு மக்களின் வளர்ச்சி, அதற்காகத்தான் இது நிச்சயமாக இது இது இது நடைபெறுகிறது என்று சொல்லலாம். நடைபெறுகிறது அரசாங்கத்தினால், இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அரசாங்கத்தினால், இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இல்லை, கல்வியும் இதில் ஓரளவு, கல்வியை பற்றியும் கல்வியோடு மிக முக்கியமானது கல்வி, கல்வி அல்ல, அதாவது கல்வியும் இதற்குள் ஒரு ஒரு ஒரு அங்கமாக வருகிறது. ஆனால் கல்வி கற்பதற்கு இது தேவை என்றால் இல்லை, கல்வியும் ஒரு அங்கமாக வரும். ஆனால் சில வேளைகளை பார்த்தால் பின்னடிவிலேயும் சரி, கல்வி கற்பதற்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். இது மக்களுக்கு அரசாங்கத்தின் வேண்டுகோள், அனைவருமே இதில் செயல்பட வேண்டும், மக்கள் அனைவருமே இதில் செயல்பட வேண்டும். ஓ, நீங்கள் ஜனநாயகம், ஜனநாயகம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், சஞ்சன்.
1: சஞ்சன் சொல்லுங்கள்.
11: நீங்க முதல் சொன்னீங்க, அந்த காசு சேர்க்கிற அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு?
1: காசு இல்லை, பணத்துக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை. நாங்கள் செய்யாத மற்றவர்கள் செய்யட்டும் என்பதற்காக ஒரு அறிவுரை தான். ஆனால் அது இந்த விடியோட அது அதற்கும் எந்தவித தொடர்புமே இல்லை.
10: ரெண்டு கேள்வி,
1: ஆமாம் நீங்க ரெண்டு கேள்வி கேட்கலாம். அடிப்படையாக இருக்கும் என்றால்
10: கூடுதலான
1: இப்பொழுது இந்த அரசாங்கம் மக்களை வளப்படுத்த வேண்டும், மக்களுக்கான தேவைகள் எல்லாம் செய்ய வேண்டும், மக்களுக்கு என்னென்ன சேவைகள் அதை அதற்கு இது மிக மிக முக்கியம்.
10: இல்ல நீங்க முதல் சொன்னீங்க குடும்பத்தோடய சம்பந்தம் தான்,
1: இல்ல ஒரு குடும்பம் அதான் அரசாங்கம் இதை செய்ய போகிறது, ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே இதில் பங்கேற்க வேண்டும்.
10: அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றீங்க,
1: கட்டாயமாக பங்கு வீட்டிலே ஒரு பத்து பேர் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த பத்து பேரோடும் இது தொடர்புடையதாகத்தான் இருக்கும். அந்த பத்து பேருடைய தொடர்பும் இதுல
10: அரசாங்கத்திட இல்லாம குடும்பத்துக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு விஷயம்
1: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை அந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தும் பொழுதும் இந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களும் இதில் சேர்ந்து கொள்வார்கள் அல்லது பங்கேற்க வேண்டும்.
10: நான் நினைச்ச ஒண்ணு வந்து திட்டம் என்று சொல்லி,
1: எது
10: திட்டம் திட்டம்
1: எனக்கு பித்தம் என்று கேட்டது, என்ன பித்தத்தை சொல்லுகிறார் திட்டம். சரி பார்ப்போம், அதை குறித்து வைத்திருக்கிறேன், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், நான் பிரபா.
1: பிரபா சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் பிரபா?
12: நீங்க சொல்லுவீங்க மக்கள் வீட்டில் உள்ள அனைவரும் இதுல
1: பங்கு பெற வேண்டும். ஆமாம், மக்கள் தொகையோடு தொடர்புடையதா சொன்னா மக்கள் தொகையோடு அதோடும் தொடர்பு இருக்கலாம்.
12: மக்கள் தொகை என்றா கணக்கு இருக்கிறதோட தொடர்பு இல்லதா என்று
1: கேட்கிறேன். ஆமா,
12: எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும் என்றபடியால அது அரசாங்கம் தான் செய்யறது. இது மக்கள் தொகை எவ்வளவு, என்ன வீதத்தில் இருக்கிறார்கள், சிறுவர்கள் எவ்வளவு.
1: ஆனால் நான் சொன்ன தகவல் தரவுகளுக்கும் இந்த மக்கள் கணக்கெடுப்பும் தொடர்பு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா பிரபா?
13: அவர்
1: தெளிவாக பேசினார். கணக்கெடுப்பு என்று சொல்லுகிறீர்கள், சரி பார்ப்போம். அடுத்த நீர் கேட்டு பார்ப்போம். நன்றி, அடுத்த நீர் வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
14: வணக்கம், நான் சுரேன் கலைக்கிறேன்.
1: சுரேன் மீண்டும் வந்திருக்கிறீர்களா? சரி,
14: இது வந்து எந்த அரசாங்கம் செய்ய, மத்திய அரசாங்கமா அல்லது
1: மத்திய அரசாங்கம்? மத்திய அரசாங்கம். குடிசன மதிப்பீடு, குடிசன கணக்கெடுப்பு ஒரு சொல்லை தான் கண்டுபிடிக்கணும், குடிசன மதிப்பீடு நிறைய வருகிறது. பார்ப்போம், நன்றி சுரேன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: வணக்கம்,
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
15: அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டது என்று சொல்றீங்கள், ஆனா தனிப்பட்ட அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து பங்கு பெற்றோம்.
1: இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்குது, அந்த மக்களும் பயன்பட வேண்டும், அந்த மக்களுக்கும் பயன் இருக்க வேண்டும், மக்களும் பங்கு பெற்ற வேண்டும். அதான்
15: பங்கு பெற்றோம், பங்கு பெற்றோம். நாங்க இப்ப நான் அந்த வரி வசூல் வரி
1: வரி வட்டி கிஸ்தி திரை வரி வட்டி கிஸ்தி திரை எல்லாம் கணக்கெடுப்பு என்று சொல்லுகிறீர்கள்.
15: ஏனென்று சொன்னால் எல்லாரும் பங்கு பெற்றவன் செய்ய வேண்டிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி
1: கட்டாயப்படுத்த வேண்டும். எனவே நீங்கள் கணக்கெடுப்பு என்று சொல்லுகிறீர்கள், அவ்வளவு பிரபா சொன்னா சரி என்று சொல்லுகிறீர்களா?
15: வேணும் என்று சொல்றீங்க. ஏனென்று சொன்னால் அந்த கணக்கெடுப்பை வச்சுதான் இப்ப கல்வி திட்டம் அது இது எல்லாத்தையும் அவர்கள் அந்த பங்கு
0: பொருளாக
1: கருதப்படும் இல்லவா ராஜன்? இது பொருள் அல்ல, ஒரு செயற்பாடு. நன்றி ராஜன், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? டயஸ் சொல்லுங்கள், என்ன படியாக இருக்கும் அல்லது நிகழ்வு டயஸ். கணக்கெடுப்பு தான் நீங்களும் சொல்லிருக்கீர்கள். நன்றி டயஸ், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம்,
1: பென்பா சொல்லுங்கள்.
13: கணக்கெடுப்பு
1: அல்லது புள்ளி விவரம் சொல்லுகிறீர்கள், சரி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள் கரண். வாக்கெடுப்பு என்று சொல்லுங்கள், தேர்தலில் வாக்கெடுப்பா? வாக்கெடுப்பு என்று சொல்லுங்கள் சார். 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்?
16: வணக்கம், அலோசியர் கேட்கின்றேன்.
1: அலோசியர் சொல்லுங்கள்.
16: மிகவும் கடுப்பாக இருக்கின்றேன், அப்படியே சொல்ல முடியாமல் இருக்கின்றது.
1: ஏன்
16: அடுப்பாக சில பேர் சொல்லி போட்டு போயிட்டார்கள்.
1: என்னது
16: அடுப்பாக பதிலை சொல்லிவிட்டார்கள்?
1: ஆஹா, நீங்கள் கடுப்பாக இருப்பதுக்கு அடுப்பில் இருப்பது ஏதாவது காரணம் இருக்குமா?
13: வாக்கெடுப்புன்னு சொன்னால்
1: அது தேர்தல் காலத்தில் நடைபெறுகிறது. 4 வருடங்களுக்கு ஒரு முறை பொதுவாக தேர்தல் நடக்கும், சில வேளையில் இடைத்தேர்தல் நடக்கும். இது 5 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. சரி, பார்ப்போம். நன்றி ஆர்த்தி.
13: நன்றி.
1: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: விடை
1: சொல்லியாச்சு என்று சொல்லுகிறீர்கள். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்? ஸ்ரீஸ்கந்தராஜா சொல்லுங்கள்.
17: சனத்தொகை மதிப்பீடு.
1: சனத்தொகை மதிப்பீடு என்று சொல்லுகிறீர்கள், பொதுவாக அது கணக்கெடுப்பு என்று சொல்லலாம் என்ன? சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்?
18: வணக்கம், நான் தேவன் கலக்கின்றேன்.
1: தேவன் சொல்லுங்கள்.
18: 5 பேரிடத்துக்கு ஒரு காண்டா சனத்துவ மதிப்பீடு, ஆனால் ஒவ்வொரு பேரும் சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கீங்க கனடாவில்
1: சொல்லுங்கள். சரி, பார்ப்போம். இன்னும் ஒரு நேர சந்திப்போம். வணக்கம்.

0: வயதுக்கு உட்பட்டவங்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியுங்களா இல்லை அதுக்கு
1: இல்லை பொதுவாகவே எல்லோரையும் எல்லோரும் பங்கு பெறலாம் குறிப்பிடலாம்.
0: அப்போ வாக்கெடுப்புன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: வாக்கெடுப்புன்றது ஆனால் எல்லோரும் இப்போ 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தானே வாக்களிக்கலாம் அந்த மேற்பட்டவர்கள். இது உட்பட்டவர்களும் இந்த இதிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். குடும்பத்தோடு ஜனத்தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் என்று சொல்லுகிறீர்கள். ஆமாம் சார், நன்றி நன்றி. ஆமாம், அனைத்து நேர்களுமே பின்பு வந்து பிரபா இதை சரியாக சொல்லியிருக்கார், சென்சஸ் என்று சொல்லி கணக்கெடுப்பு என்று சொல்லி. சரி, இந்த கணக்கெடுப்பு என்பதை பற்றி இப்பொழுது வேகமாக பார்ப்போம். சென்சஸ் கணக்கெடுப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்கள் தொகை, அவர்களின் சமூக பொருளாதார கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு நிலைகளை முறையாக சேகரித்து அட்டவணைப்படுத்தி பகுப்பாய்வு செய்யும் ஒரு விரிவான செயல்முறையாகும். இது அரசின் திட்டமிடலுக்கு சம வாய்ப்பு உறுதி செய்யவும் இது உறவுதாக தெரிவிக்கப்படுது. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு கனடாவிலே 24வது தேசிய மக்கள் கணக்கெடுப்பாக இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த மாதம் இந்த கணக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உள்ளவர்களுடைய பெயர்கள், விவரங்கள், வயது, அதில் என்ன கேள்விகள் கேட்கப்படுகின்றன அதை முக்கியமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான இன்னொரு விடயம். வீட்டிலே நீங்கள் என்ன மொழி பேசுகிறீர்கள் என்று அதில் கேட்கப்பட்டிருந்தால், நீங்கள் தமிழ் மொழி பேசுவவர்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மொழி என்பதை குறிப்பிட வேண்டும். அதன் மூலம் உங்களுடைய பகுதியிலே எத்தனை தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய பேசு வீடுகளிலே பேசுகின்ற மொழி எத்தனது, அப்பொழுது அரசியல் ரீதியாக ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது இங்கே தமிழ் மக்கள் எத்தனை பேர் வாழ்கிறார்கள், அதைவிட தமிழ் மக்களுக்கு தேவையான சமூக பண்பாட்டு தேவைகள் ஏதாவது இருக்கின்றனவா. அப்படி ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்தவர்களும் நீங்கள் வீட்டிலே பேசுகின்ற மொழியை கேட்டால், நாங்கள் ஆங்கிலம் தான் பேசுகின்றோம் எழுதினால் அது ஆங்கிலேயராக அவர்கள் கணித்து விடுவார்கள். எனவே வீட்டிலே நீங்கள் என்ன மொழி பேசுகிறீர்களோ அந்த மொழியை நீங்கள் கட்டாயமாக அதை தெரிவிக்க வேண்டும். தமிழராக இருந்தால் நீங்கள் தமிழர் தமிழ் மொழி பேசுவதாக வீட்டிலே எழுத வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மக்களின் தொகையில் ஒவ்வொரு உறுப்பினரையும் பற்றிய தரவுகளையும் சேகரித்தல், பதிவு செய்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு அதிகாரப்பூர்வமான முறையான செயல்முறையாகும். இது பொதுவாக அரசாங்கங்களால் ஒவ்வொரு 5-10 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. இது வெறும் தலை எண்ணிக்கையை தாண்டி வீட்டு வசதி, வருமானம், வயது மற்றும் தொழில் குறித்த விரிவான மக்கள் தொகை, பொருளாதாரம் மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரிக்கிறது. பொதுவான பயன்பாட்டுக்கு எடுத்துக்காட்டுகள் அரசாங்கம் திட்டமிடல், மக்கள் தொகை பெறுவதல் அடிப்படையிலே தேர்தல் நிலைகளை தீர்மானித்தல் மற்றும் பள்ளிகள், சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்குதல் அதோடு மக்கள் தொகை பகுப்பாய்வு, மக்களின் தொகை வளர்ச்சி, முதுமையடைதல், குடியேற்றம் மற்றும் இன பன்முகத்தன்மையை ஆகியவற்றை குறிக்கிறது. ஏற்கனவே இந்த இனம் சம்பந்தமாக என்று சொல்லியிருந்தோம். இல்லவே பொருளாதார மதிப்பீடு ஒரு நாட்டின் பொருளாதார நிலையை புரிந்து கொள்வதற்காக வேலைவாய்ப்பு விகிதங்கள், வீட்டு வசதி நிலைமைகள் மற்றும் வருமான நிலைகள் குறித்த தரவுகளை சேகரித்தல், வம்சாவளி ஆய்வு, வரலாற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் குடும்ப வரலாற்றை ஆராய்தல் போன்றவற்றையும் இது பயன்படுத்தப்படுகிறது. கனடா முழுவதும் இந்த மே மாதம் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் விவசாய கணக்கெடுப்பின் முடிவுகள் உட்பட இந்த மே மாதம் கனடா முழுவதும் நடைபெறும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் விவசாய கணக்கெடுப்புக்காக நீங்கள் இதை ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒரு முறை கனடியர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கு ஏற்க அழைக்கப்படுகிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு கனடா முழுவதும் உள்ள வீடுகளிலிருந்து மக்கள் தொகை, சமூகம் மற்றும் பொருளாதார தகவலை சேகரிப்பதன் மூலம் கனடாவின் பன்முக மக்கள் தொகை மற்றும் நாம் வாழுகின்ற இடங்களிலே புள்ளி விவர படத்தை உருவாக்குவதற்கு உதவுகிறது. வேளாண்மை கணக்கெடுப்பு அதே நேரத்தில் நடத்தப்படுகிறது மற்றும் கனடாவில் உள்ள ஒவ்வொரு விவசாய பண்ணை பற்றிய தகவல்களையும் சேகரிக்கிறது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மே மாதம் 2026 நடைபெறப் போகிறது. இன்று மே மாதம் முதலாம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு உங்கள் கணக்கெடுப்பை நிறைவு செய்வதன் மூலம் கனடிய குடும்பங்கள், சுற்றுப்புறங்கள் மற்றும் வணிகங்கள் பாதிக்கும் முக்கியமான முடிவுகளுக்கு ஆதரவளிக்கும் முக்கிய சமுதாய பொருளாதார போக்குகள் மற்றும் பகுப்பாய்வுகள் குறித்த உயர்ந்த தகவலை வழங்க நீங்கள் உதவுகிறீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் வழங்கும் தகவல்கள் கனடாவில் மாறிவரும் சமூகத்தை, மக்கள் தொகையை கணக்கெடுப்பது துல்லியமாக பிரதிபலித்து உறுதி செய்கிறது. வேலைவாய்ப்பு, புள்ளி விவரங்கள், போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் பலவற்றுக்கு இது ஆதரவளிக்கிறது. அதே வேளையிலே நீங்கள் கொடுக்கின்ற இந்த விவரங்கள் தனியாகவே இந்த மக்கள் கணக்கெடுப்புக்கு, சென்சஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். எனவே வேறு எந்த துறைக்கும் இந்த நீங்கள் கொடுக்கின்ற தகவல்கள் அவர்கள் வழங்கப்பட மாட்டாது என்பதனை உறுதி செய்கிறார்கள். எனவே உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள், எப்படியான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்ற விவரம் இந்த சென்சஸ் அதாவது கணக்கெடுப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். வேறு எந்த துறைக்குமே இப்பொழுது சிலவளை வருமான வரித்துறைக்கு இதை அறிவிக்கப்படுமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடுமானால் கடைசி வரையும் நிச்சயமாக இந்த விவரங்கள் வேறு எந்த துறைக்கும் அறிவிக்க மாட்டாது என்பதனை கனடிய அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா நாட்டிலும் உள்ள அரசாங்கங்களும் அதைத்தான் செய்கிறது. இப்பொழுது சில நாடுகளிலே சாதி வாரியான கணக்கெடுப்புகள் கூட இருக்கிறது. அது அந்த அதாவது தாழ்த்தப்பட்ட சாதிகளாக இருந்தால், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தால் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், சிலர் அதற்கு ஆதரவாக

0: எனவே இந்த வருமானம் குறைந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காக இந்த சாதி வாரி, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வாக்கெடுப்பு நடைபெறுவதாக சொல்லிக்கொள்கிறார்கள் சில சில ஊர்களிலே. ஆனால் இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளிலே அந்த பிரச்சனை இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே நிச்சயமாக இந்த மாதம் நடைபெறுகின்ற இந்த சென்சஸ் கணக்கெடுப்பிலே, சென்சஸ் என்று ஆங்கிலத்திலே ஒரு சொல் வருகிறது, ஆனால் தமிழிலே நாங்கள் பார்க்கும்பொழுது மக்கள் சனத்தொகை கணக்கு படுக்கு இப்படி நீளமாகத்தான் செல்கிறது. எனவே இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக, எனவே மக்களின் வாழ்க்கை நெறியை மேலும் மேலும் மேலும் மேலும் மேம்படுத்துவதற்காக இந்த கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. எனவே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். குறிப்பாக அதில் இது கொடுக்கின்ற விவரங்கள் அனைத்தும் வேறு எந்த நிறுவனங்களுக்கும் வேறு எந்த அரசாங்க துறைகளுக்கும் இது பயன்படுத்தப்பட மாட்டாது. சென்சஸுக்கு மட்டும் கணக்கெடுப்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வீட்டிலே நீங்கள் பேசுகின்ற மொழி, அது நீங்கள் தமிழாக இருந்தால், தமிழ் நாங்கள் தமிழர்கள், எனவே வீட்டிலே தமிழ் மொழி பேசுகிறோம் என்றால் நிச்சயமாக நீங்கள் தமிழ் என்பதை குறிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே எத்தனை தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், தமிழ் மக்களுக்கு தேவையான இதை தேவைகள் இருக்கின்றனவா, அவற்றையெல்லாம் பூர்த்தி செய்வதற்காக எந்தெந்த மொழி பேசப்படுகிறது என்று கேட்கும் பொழுது நீங்கள் தமிழ் மொழியை நிச்சயமாக குறிக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆங்கிலம் குமார் மற்றும் சுரேன் மூன்று பேருமே முதல் மூன்று நேர்களாக இணைந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். கோபால் சத்யா நான்காவது ஐந்தாவது நேர்களாக இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். மொத்தமாக 27 நேர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இதிலே பிரபா இந்த விடையை முதல் முதலாக கணக்கெடுப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரபாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார புதிய சொல்லோடு சந்திப்போம். இது இந்த கால பகுதிக்கு தேவையானது, எனவே மறதில் கொள்ளுங்கள் கணக்கெடுப்பை.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 9052708800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
0: நேரம் 12:04. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். அரச ஊழியர்களை நிரந்தரமாக்கும் 11/2026 இலக்க சுற்று நிருபம் பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் மாரக்கம்பா அபோ மருத்துவமனையில் பெட் ஸ்கேன் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளமையால் புற்றுநோயாளிகள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஈரான் போர் நெருக்கடியால் உலகளாவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளதை தொடர்ந்து சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருளின் விலை 5% உயர்த்தப்பட்டுள்ளது. கனடா மற்றும் பிற நட்பு நாடுகளுக்காக M142 உயர் நகர்த்திறன் கொண்ட பீரங்கி ராக்கெட் அமைப்புகள் உள்ளிட்ட உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போரினால் ஏற்படும் விலை உயர்வு தாக்கங்கள் எதிர்பார்த்ததை விட தீவிரமாக இருந்து வருவதை லால் பணவீக்கத்தை தூண்டுமையானால் வட்டி வீதங்கள் அடுத்தடுத்து உயர்த்த வேண்டிய தேவை ஏற்படலாம் என்று அமெரிக்க மத்திய வங்கியின் முக்கிய அதிகாரி ஒருவர் எச்சரித்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 12:06 சிபார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏற்படுத்தும் முதல் ஒரு மணி வரை பாடல்களை கேட்கலாம். 4165309305 பின்பக்கத்தில் 3 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வாரம் தெளிவாக காணப்படுகிறது. இன்று May 2, 2026 சனிக்கிழமை புதிய நாளன்று தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். May 2, 2026 பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்துள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோலை நிறைந்திருக்கும். இடையிடையே முகழ்கூட்டம் காணப்படும். காலை பொழுதிலே சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை பொழுதிலா? ஆமாம், 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காலையிலிருந்து மாலைக்குள்ளே மதியத்துக்குள்ளே இந்த மழைப்பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 20 கிலோமீட்டர் பகுதியிலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 0 பாகை செலுத்ததாக குறைவடையும். நாளை ஞாயிற்றுக்கிழமை 13 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 0.8 பாகை செலுத்ததாக குறைவடைந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமைகளில் முதல்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகளை தொடர்ந்து தென்படுகிறது. இரவு பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. திங்கட்கிழமை பகல் பொழுது 17, இரவு பொழுது 11, செவ்வாய்க்கிழமை 17, 6, 14, 4, 11 பாகை செலுத்ததாக இருக்கும் என்று வானிலை அவதான நிலையம் இப்பொழுது தெரிவித்திருக்கிறது. விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம்.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca. மிசிசாகா பிரம்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம், மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில், இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ் .com.
3: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 6 கதறிகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனவு செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
4: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக.
0: நேரம் 12:09 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் ராஜன், காய்கன் செந்தில், நான் எப்படி
0: ராஜன், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. சரி, என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
5: எனக்கு சந்திப்பு படத்துல இருந்து வார்த்தை நான் நடிக்கணும் அந்த பாடம்.
0: சரி, வார்த்தை நீங்களாக இருக்கிறீர்கள், அப்பொழுது கண்ட பாட்டுக்கு உதிர்க்க கூடாதுன்னு சொல்ல வேண்டும்.
5: ஆமா,
0: டிஎம் சவுந்தரராஜன் வாணிஜியராம் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது ராஜன். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.

0: தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது. பாஷாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆம்பியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள், 199 டாலர்களுக்கு குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், 299 டாலர்களுக்கு 6 கதரிகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், 699 டாலர்களுக்கு சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனவு செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 carat 1 gram நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1,000-1,200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
6: 416-834-2266.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
9: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு நாங்கள்.
10: நேரம் 12:18 நிமிடம். உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக் கொடுக்கிறீர்கள், நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: சண்முகம்.
10: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் சண்முகம்?
11: படையப்பா படத்திலிருந்து வெற்றி கொடி கட்டு பாடல்.
10: இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது, ஸ்ரீராம் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரடிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச் ஸ்காப்ரோ, 6478853012, 6478853012.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
3: ஐயோ, இந்த புளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
4: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், பிசி ஃப்ளோரிங் போங்க.
2: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் பிசி ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், free courts, BC Flooring Plus.
5: நேரம் 12:24, சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 1 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 4165-3005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? புருஷோத்தமன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: என்மேல் விழுந்த மலை துளிய, அந்த பாடல்.
5: மலையிலே நனைவதற்கு பிடிக்கும். இது அன்பு மலை என்றபடியால் இன்னும் நிறைய பிடிக்கும் உங்களுக்கு. சரி, இதை பாடல் ஒலிக்கிறது மே மாதிலிருந்து மே மாதம் 2வது நாள் கேட்கிறீர்கள். ஜெயச்சந்திரன் சித்ரா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
6: நன்றி.

0: Monday. More music, more fun.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட். ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். CMR தமிழகம் உங்களுக்காக.
3: நேரம் 12:31. CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும் பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 2 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வட மேற்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 10 செல்சியஸாக இருக்கும். சூரியொளியுடன் வெகு கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களில் லேசான மழை. துறைகளுக்கான வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 0 செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 13 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது 8 செல்சியஸாக இருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் செல்வி.
3: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
4: எனக்கு பணம் பெண் பாசம் படத்தில் இருந்து லக்ஷ்மி வந்தாள் சார்.
3: லக்ஷ்மி வந்தாள் என்ற பாடல். லக்ஷ்மி வந்தாள், சரி. இது உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. நன்றி செல்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கே.

0: மார்க்கம் மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
6: 12:38 உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: இதோ வணக்கம், சென்னை CMR உடுப்பட்டி ஒரு ராஜா.
6: சொல்லுங்கள், என்ன பாடல்? உழைப்பாளி திரைப்படத்தில் மனோ மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம் ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிராம்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட tastymayas.com.
3: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
4: நேரம் 12:45 உங்களுக்கு ஆரம்பிச்சு கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம் வெண்பா,
4: சொல்லுங்கள் என்ன பாடல்?
5: முதல்ல உங்களோட மாலை மயங்கும் நேரத்தில் மஞ்சள் முகம் நல்லா இருந்தது.
4: நன்றி.
5: இன்னும் ஒரு பாடல் உருவாயிருக்கு, குழந்த வாழ்த்துக்கள்.
4: சரி, நன்றி.
5: மற்றது பிரபாக்கும் வாழ்த்துக்கள். கணக்கெடுப்பு கண்டுபிடிச்சது,
4: ஒரு பிரபாதா கனடா வர்றாச்சிலே.
5: நான் செஞ்சதுடன் வேலை செய்து கொண்டிருக்கேன், அது எனக்கு எடுத்தே இல்லை,
4: ஞாபகம் வரவில்லை. சரி, என்ன பாடல் நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள்?
5: எனக்கு யாதும் மாய படத்துல இருந்து பார்த்ததும் கரண்டேனா.
4: சரி, இது உங்களுக்காக பாடல் நடிக்கிறது விஜய் ஜெயசுதாஸ் கே சித்ரா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் FM உங்களுக்காக.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay, no problem undichu nam.
6: Bar kalamu closing da, tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: உங்களுக்கான
9: சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
10: லீடர் படத்துல இருந்து நெஞ்சில் அந்த சுவேதாமன் பாடிச்ச பாடல கேப்போம். அதுக்கு உங்கள் இந்த சொல்லாடல் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அதை கண்டுபிடிச்ச
9: பிரபா
10: பிரபாகன் வாழ்த்துக்கள்,
9: நன்றி.
10: அதை எல்லாத்துக்கும் ஒரு இந்த ஞாபகப்படுத்துற மாதிரி அமைந்து.
9: ஆமா, ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். என்ன பாடல்?
10: லீடர் படத்துல இருந்து சுவேதாமன் பண்ண நெஞ்சு வரும்.
9: சரி, இது உங்களுக்காக ஒழிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்க. கபில் கபிலன் மற்றும் சுஜாதா மோகன் பாடுகின்ற பாடல்.

0: உங்களுக்கான ஜினையின் நிறைவு செய்வர் நேர சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது அருண் கணேசன். அன்புள்ள மலரை படத்தில் இருந்து அலை மீது தடுமாறி ஓடும் அந்த பாட்டை தாங்கோ.
0: சரி, இதோ பாடல் ஒலிக்கிறது. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். இந்த பாடலோடு இன்றைக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் அருண்குமார் இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சியமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்லாதன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். அரசு ஊழியர்களை நிரந்தரமாக்கும் சுற்றுச்சுரூபம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் மகரகம மருத்துவமனைகளில் பெட் ஸ்கேன் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றமையால் புற்றுநோய் நோயாளிகளின் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இணையதளம் மற்றும் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என இந்திய தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. கனடா மற்றும் பிற நட்பு நாடுகளுக்கான M142 உயர் நகர்வு திறன் கொண்ட பீரங்கி ராக்கெட் அமைப்புகள் உள்ளிட்ட உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தோடு மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஃபோர்ட் மெக்மரியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை 10 ஆண்டுகளுக்கு பிறகு அல்பர்டா மக்கள் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். ஈரானுடன் மோதல் காரணமாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலை 4.39 டாலர்களாக உயர்ந்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. மே மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன். தொடர்கின்ற காட்டிலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை பூட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 மணிக்கு நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 மணிக்கு பிரதான செய்திகளை கேட்கலாம். 5:15 இறையோசி நிகழ்ச்சி ஒலிக்கும். 5:30 விடியல் நிகழ்ச்சியை கேட்கலாம். விடியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து 6 மணி வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம்.

சுரணபுரமாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 2°C, காற்று மணித்தியாத்திற்கு 9 km வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 0.1°C வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 10°C வெப்பநிலையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் அடைந்ததாக தென்படும். ஒலிகிற பாடல் இது மது பாலகிருஷ்ணன் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ஜிவி பிரகாஷ்.

0: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
5: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD, CMR FM 101.3.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
7: நேரம் 1:19. அடுத்த பாடல் இது ஜிவி பிரகாஷ் இசையமைத்து பாடிய பாடலாக இருக்கிறது. பாடலுக்கான வரிகள் ஜுகபாரதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-vkrh.com.
6: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: ஒலிகின பாடல் இது. விஜய் ஜெயசுவாஸ் பாடியது மதன் கார்கியின் வரிகள். பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ். ஒலிகின பாடலை தொடர்ந்து நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டிலே. தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சி உணர்களை சந்திக்கலாம். வழக்கம் போலவே உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கின்ற நேரமாக அமைகிறது. நீங்கள் அநேகமாக இந்த நேரத்திலே வாகன பயணங்களில் இருப்பீர்கள் அல்லது வேலையில் இருப்பீர்கள். எனவே உங்களை கருத்தில் கொண்டு மிக இலகுவான தரவுகள் கொண்டு இந்த நிகழ்ச்சி அமைகிறது. குறிப்பாக ஒரு எழுதுகோள் இல்லாமல், ஒரு தாள் இல்லாமல் தரவுகளை உள்வாங்கி விடைகளை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165930055. உங்களுக்கான முதலாவது கேள்வி, இது ஐந்து எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த ஐந்து எழுத்துக்களிலே முதலிலே வரக்கூடிய இரண்டு எழுத்தென்பது, முதலில் வரக்கூடிய இரண்டு எழுத்தென்பது, இது வேலை செய்ய சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கட்டளை சொல், வேலை செய்ய சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கட்டளை சொல், அல்லது பாடுபடுதல், பாடுபடுதல் அல்லது வேலை செய்தல் போன்றதற்கான ஒரு ஏவல் நிலை சொல்லாக வரும், கட்டளை செய்ய சொல்லாக வரும். வேலை செய்ய சொல்லி சொல்வது அல்லது பாடுபடு என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு கட்டளை சொல்லாக அல்லது ஏவல் நிலை சொல்லாக வரக்கூடியது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். இதிலே முதலில் வரக்கூடிய முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால், முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால் சிற்பங்களை செதுக்குவதற்கான ஒரு கருவியின் பெயர் கிடைக்கும். சிற்பங்களை செதுக்குவதற்கான ஒரு கருவியின் பெயர் முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால் கிடைக்கும். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது ஒரு மொழியின் பெயராக அறியக்கூடியது. கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது ஒரு மொழியின் பெயராக அறியக்கூடியது. மூன்றாம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். விடை என்பது ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம். 4165930055 4165930055.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. உங்களுக்கான தரவுகளை மீண்டும் சொல்லிக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை என்பது மொத்தமாக ஐந்து எழுத்தில் வரக்கூடியது. இந்த ஐந்து எழுத்திலே முதலிலே வரக்கூடிய அந்த இரண்டு எழுத்து என்பது, ஐந்து எழுத்தில் முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது ஒருவரை வேலை செய்ய சொல்லி சொல்வது அல்லது பாடுபடு, சும்மா இருக்காதே, அதாவது பயனுள்ள வகையிலே ஏதாவது செய் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு கட்டளை சொல், பயனுள்ள வகையிலே, பயன் தரக்கூடிய வகையிலே அல்லது பொருள் ஈட்டக்கூடிய வகையிலே, பயன் தரக்கூடிய வகையிலே அல்லது பொருள் ஈட்டக்கூடிய வகையிலே பாடுபடு, ஏதாவது செய், வேலை செய் என்று சொல்லக்கூடிய வகையிலே சொல்லக்கூடிய ஒரு கட்டளை சொல், முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து சொல்லாக இருக்கும். இதிலே முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால், முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால் சிற்பங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியின் பெயர், சிற்பங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கருவியின் பெயர் கிடைக்கும். அதற்கு நீங்கள் முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தையை சேர்க்க வேண்டும். இதிலே கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்தை கவனிக்கிற போது, இது ஒரு பழமையான ஒரு மொழியின் பெயரை குறிக்கிறது, ஒரு பழமையான மொழியின் பெயரை குறிக்கிறது. குறிப்பாக இந்த சித்திரை பிறப்பு ஒன்று வரும் தானே, சித்திரை 15 வரும், அதோடு சம்பந்தப்படுகின்ற 60 பெயர்களை சொல்வார்கள். அந்த சித்திரை பிறப்போடு சம்பந்தப்படுகின்ற 60 பெயர்களை சொல்வார்கள். அந்த 60 பெயர்களுமே இந்த மொழியில் தான் இருக்கிறது. ஒரு தமிழனுக்கு என்று சொல்லி ஒரு சொல்லப்படுகின்ற கொண்டாட்டம், ஆனால் அதிலே ஒரு பெயர் கூட தமிழில் இருக்காது, எல்லாமே இந்த மொழி சார்ந்ததாக இருக்கும். இப்போ அதிலிருந்தே அதை புரிந்து கொள்ளலாம், அது தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கொண்டாட்டம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் தமிழ் மொழியை பொறுத்தவரையிலே உலகத்தின் மூத்த மொழி, மிக தொன்மையான மொழி, செம்மொழி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து உள்ளது. அந்த வகையில் தனக்கு பிறக்கக்கூடிய ஒரு மாதங்களின் பெயர்களையோ ஆண்டுகளின் பெயர்களையோ தமிழிலே பெயர் வைக்க முடியாத அளவுக்கு தமிழ் ஒன்றும் பஞ்சப்பாட்டில் எப்போதுமே இருந்ததில்லை. தமிழ் வளமான மொழி, எதற்கும் அழகான பெயர்களை சூட்டிக்கொள்ளக்கூடிய மொழி, இப்போ மிக தொன்மையான இலக்கியங்களை படைத்த மொழி, மிக தொன்மையான வரலாற்றை கொண்ட ஒரு மொழி. அத்தகைய ஒரு மொழியிலே பிறக்கின்ற இந்த மாதப்பிறப்புகளோ அல்லது ஆண்டு பிறப்புகளோ தமிழிலே இல்லை என்றால் அங்கே நாங்கள் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும், இது வேறெங்கோ இருந்து வந்த ஒரு ஒரு திணிப்பாக வந்திருக்கிறது என்று, ஒரு ஆரிய திணிப்பாக வந்திருக்கிறது. எனவே இதுவும் கூட ஒரு ஆரிய வம்சாவளி மொழியாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து மொழி, அதாவது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது ஆரிய வம்சாவளி மொழியாக வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து மொழி என்பது கடைசியில் அந்த இரண்டு எழுத்தால் அழைக்கூடிய மொழியாக கடைசியில் இருக்கிற இரண்டு எழுத்து சொல் கிடைக்கும். இதிலே மூன்றாம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். விடை என்பது மொத்தமாக 5 எழுத்துக்களை கொண்டிருக்கும்.

ஒலிக்கும் பாடல் பெனிதையாள் மற்றும் சந்தோஷ் ஹரிஹரன் குடும்பினர் பாடியது. பாடலுக்கான இசை டி இமான். பாடல் வரிகள் மதன் கார்கே.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காட்டிலே 1:43 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன். நலம் தானே?
1: நலம். நீங்க
0: நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பதில் வரலாம்?
1: உழைப்பாளி.
0: உழைப்பாளியா? பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம் அழைப்பிலே. வணக்கம்.
2: வணக்கம். குமார்.
0: வணக்கம் குமார். நலம் தானே? நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பதில் உள்ள?
2: அதே பதில். உழைப்பாளி.
0: உழைப்பாளி. நன்றி உங்களுக்கு.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நீர். வணக்கம்.
3: வணக்கம். நான் மதங்களுக்கு நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
3: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். உழைப்பாளி தான் அருண்.
0: நன்றி. நன்றி உங்களுக்கு.
3: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம். நான் லலித் காத்திருக்கிறேன்.
0: லலித், நலம் தானே?
4: நன்றி. அழைப்போடு காத்திருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம். பொதுவாக மற்ற நாடுகளிலே இருக்கிறது, ஆனால் இந்தியா மற்ற ஸ்ரீலங்காவிலும் இந்தியாவிலும் இருக்கிறது. ஆனால் இங்கே எங்களுக்கு கனடாவில் வந்து செப்டம்பர் 7. வேறு நாடுகள் இருக்கிறது. நாங்கள் வாழ்கிற ஒன்று, நாங்கள் தாயகத்தை பார்ப்போம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு புலம்பெயர்ந்து இருந்து நாங்கள் எந்த நாட்டிலே வாழ்கிறோம் என்று தானே பார்ப்போம். அப்போ அதனால் பொதுவாக இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உழைப்பாளர் நாள் லேபர் டே என்பது வந்து செப்டம்பர் 7. பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
3: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஆமாம், கனடாவிலே வந்து உழைப்பாளர் நாள் என்பது மே தினம், அதாவது அது மே தினம் இல்லை, செப்டம்பர் தினம் என்பது ஒரு திங்கக்கிழமை, செப்டம்பர் 7 திங்கக்கிழமை வருகிறது என்பது சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கு ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளிலே இன்றைக்கு, அதாவது நேற்று மே 1 என்பது மே தினமாக உழைப்பாளர் நாளாக இருக்கிறது. உழைப்பாளி என்பது சரியான பதில். இங்கே முன்னுக்கு வரக்கூடிய 2 என்பது உலை என்று வரும். ஊனா லையன்னா, அதுவே அந்த லகர லகரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இதில் நீங்கள் கொம்பளவு லை லகரம் போட்டால் வேறு அர்த்தமாக மாறும். லகரம் போட்டால், உலை என்று போட்டால் அது வேறு அர்த்தமாக மாறும். இன்றைக்கு அந்த லகர லகர பிரச்சனை நிறையவே பெறவிருக்கிறது. இங்கே வரக்கூடியது மௌளவு லை. இந்த தமிழுக்கு வரக்கூடிய பழத்துக்கு வரக்கூடிய மௌளவு லகரம் தான் இங்கே வரும். அந்த லகரத்தில் வரக்கூடிய லை தான் இந்த முன்னுக்கு வரக்கூடிய உலையாக வரும். அந்த உலை என்பது வேலை செய் அல்லது பாடுபடு அல்லது முயற்சி செய் என்று சொல்லக்கூடிய வகையிலே வரக்கூடிய சொல். அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய வகையிலே, பொருள் ஈட்டக்கூடிய வகையிலே பாடுபடுவதை அல்லது வேலை செய்வதை, உழைப்பதை சொல்லக்கூடிய ஒன்று உலை என்பது. அது கட்டளை சொல். அதாவது ஒன்றை செய்ய சொல்லி சொல்வது கட்டளை. முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால் உளி என்பது வரும். உளி என்பது அதாவது இந்த சிற்பங்களை செய்வதற்கு, சிலைகளை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கருவி. இங்கே கூட கவனிக்க வேண்டும், அந்த உளியிலே வரக்கூடிய கடைசி எழுத்து கொம்பளவு ளி. அது வந்து வேறு எழுத்தாக மாற முடியாது. அது கொம்பளவு ளி வந்ததான் இது உழைப்பாளி என்பது சரியாக வரும். கடைசியில் வரக்கூடிய 2 வந்து பாளி. பாளி என்பது ஒரு மொழியின் பெயர். அது என்ன மொழி என்று பார்த்தால், பாளி மொழி பௌத்த சமயத்தின் புனித நூல்கள் எழுதப்பட்ட பழமையான மத்திய இந்தோ ஆரிய மொழி என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அப்போ ஆரிய வம்சாவளி மொழியாக இருக்கக்கூடியது. இப்போ எங்களுக்குள் நிறையவே அந்த ஆரிய திணிப்புகள் நடந்திருக்கிறது. நாங்கள் கொண்டாடிக்கொள்ளக்கூடிய தீபாவளி என்பது ஆரிய திணிப்பினால் சொல்லப்பட்ட கதைதான். அதுபோலவே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பல மொழிகள், இப்போ நாங்கள் சந்தோஷம் என்று சொல்லுவோம். சந்தோஷம் என்பது தமிழ் கிடையாது, மகிழ்ச்சி என்பது தான் தமிழ். அப்போ சந்தோஷம் என்பது இந்த சமஸ்கிருத வழிவந்த ஒரு வட சொல்லாக அமைகிறது. ஆரிய வழிவந்த ஒரு வட சொல்லாக, இப்படி நிறைய சொற்கள் தமிழுக்குள் இருக்கிறது. நாங்கள் பாவிக்கக்கூடிய ஆலயம் என்பது தமிழ் கிடையாது, கோயில் என்பது தான் தமிழ். கோயில் என்பது தமிழ், ஆலயம் என்பது வட சொல் சார்ந்த சொல். இந்த லயம் என்பது ஆ கூட்டல் லயம், ஆலயத்துக்குள் வரக்கூடிய ஆ கூட்டல் லயம் என்பது ஆ என்பது உயிர்களை குறிக்கும், லயம் என்பது லயித்து இருத்தல், அதாவது ஒன்றித்து இருத்தல். உயிர்கள் ஒன்றித்து இருக்கின்ற இடம் என்று அது பொருள் வருகிறது. ஆனால் லயம் என்கின்ற சொல் தமிழ் கிடையாது. அப்போ ஆ கூட்டல் லயம் என்று வருகிற போது அது தமிழ் இல்லை, அது சமஸ்கிருத சொல்லாக வருகிறது. இப்படி நிறைய சொற்கள் இருக்கிறது. நீங்கள் கூடுதலாக எங்கே தமிழ் வாழ வேண்டுமோ, எங்கே தமிழ் தழைக்க வேண்டுமோ, எங்கே தமிழ் ஓய்வு பெற வேண்டுமோ, அங்கேதான் நிறைய தமிழல்லாத சொற்கள் இருக்கிறது. இப்போ கோயில்களில் பார்த்தா அபிஷேகம் என்று சொல்வார்கள், அபிஷேகம் அது தமிழ் கிடையாது. அலங்காரம், அந்த அபிஷேகத்துக்கு பொதுவாக உற்சாகம் என்று சொல்வார்கள், மன்னிக்கவும் உற்சாகம் தமிழல்ல, உற்சவம் என்று சொல்வார்கள். கோயில்களில் இருப்பது உற்சவம், அந்த திருவிழா காலத்தில் உற்சவம், உற்சவம் என்பது தமிழ் கிடையாது. இந்த பால் அபிஷேகம், அதுபோலவே கும்பாபிஷேகம், எதுவுமே தமிழ் கிடையாது. இப்போ அதைத்தான் நாங்கள் குடமுழுக்கு திருக்குடமுழுக்கு என்று வைத்திருக்கிறோம். அபிஷேகம் கும்பாபிஷேகம் என்பதை குடமுழுக்கு திருக்குடமுழுக்கு என்று தமிழிலே வைத்திருக்கிறோம். இப்படி எல்லாவற்றுக்கும் தமிழ் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை தமிழ் அல்லாத வேறு சொற்களால் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த பூஜை என்பது, பூஜை என்பது அல்லது பூசை என்று சொன்னாலும் சரி, பூஜை என்று சொன்னாலும் சரி, அது தமிழ் கிடையாது. வழிபாடு என்பது தமிழ். அர்ச்சனை என்பது தமிழ் கிடையாது. அர்ச்சனாவிலிருந்து தான் பலர் அங்கு பெண் பிள்ளைகளுக்கு அர்ச்சனா என்று பெயர் வைப்பார்கள். அர்ச்சனா என்பது தமிழ் கிடையாது, அர்ச்சனை என்பது தமிழ் கிடையாது. வழிபாடு தான், மலர் வழிபாடு, தீப வழிபாடு, தீபாராதனை என்று சொல்வது தமிழ் கிடையாது. ஆராதனை என்பது தமிழ் இல்லை, வழிபாடு தான். தீப ஆராதனை, தீப வழிபாடு, அதுபோலவே இந்த புஷ்பாஞ்சலி என்று சொல்வார்கள், புஷ்பாஞ்சலி தமிழ் கிடையாது. புஷ்பமும் தமிழ் இல்லை, அஞ்சலியும் தமிழ் இல்லை. அப்போ புஷ்பாஞ்சலி தமிழ் கிடையாது. அப்போ மலர் வழிபாடு, மலர் வணக்கம், இப்படி நிறைய எல்லாவற்றுக்கும் அழகான தமிழ் இருக்கிறது. எல்லாம் நாங்கள் கொண்டாடிக்கொள்ளக்கூடிய, பெருமை கொள்ளக்கூடிய, நல்ல மகிழ்ச்சிகரமாக உச்சரிக்கக்கூடிய நல்ல தமிழ் சொற்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதனை பயன்படுத்துவதில்லை. இப்படி நிறைய நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பெரிய பட்டியல், கோயிலை சுற்றி இருக்கின்ற பல சொற்கள், கோயில்களிலே பயன்படுத்தக்கூடிய பல சொற்கள் தமிழ் இல்லை. ஏனென்று சொன்னால் அது ஆரியர்கள் எங்களுக்குள் கொண்டு வந்து திணித்த விடயம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆகம விதிமுறையில் வரக்கூடிய கோயில்கள் இருக்கிறது இல்லையா, ஆகம விதி, ஆகம விதியெல்லாம் நமக்கானதில்லை. நாங்கள் இயற்கையை வழிபட்டவர்கள், அதற்கு பிறகு நடுகள் வழிபாடு, நடுகள் வழிபாட்டிலே வந்தவர்களுக்கு நாங்கள் தீப வழிபாடு தான் செய்திருக்கின்றோம். அதாவது படையல்கள் படைத்து தீபங்களால் வழிபடுவது, இதுதான் எங்களுடைய வழிபாடு. அப்போ அதன் பிறகு வந்ததெல்லாம் எங்களுக்குள் திணிக்கப்பட்ட விடயங்கள். ஆரியர்கள் கொண்டு வந்து இந்த ஆகம விதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றை கொண்டு வந்து திணித்தது தான். நாங்கள் மடை செய்து படையல் செய்து வழிபட்டவர்கள், அது முதல்ல இயற்கை, பிறகு எங்களுடைய முன்னோர்கள், நடுகள் வழிபாடு, முன்னோர்களை வழிபட்டு வந்தவர்கள் தான் நாங்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் வழிபடுகின்ற இந்த முருக வழிபாடு என்பது எங்களுடைய முப்பாட்டன், முருகனை முப்பாட்டன் என்று சொல்வது, முருகன் எங்களுடைய முப்பாட்டன், எங்களுடைய மிக மூத்த ஒரு, எங்களுடைய அதாவது தமிழ் குடியிலே இருந்த ஒரு ஒரு குறுநில மன்னனை குறிக்கின்ற சொல்வார். அவன் முருகன் ஒரு மன்னன். அப்போ அந்த வகையில் தான் அங்கே இருக்கிறது. இது இது நீண்ட வரலாறு, நீங்கள் வரலாறை தேடி படித்தால் அது நிறைய விஷயங்கள் உங்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடியவையாக இருக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே இங்கே உலை என்பது இருக்கிறது முன்னுக்கு. பாளி என்பது ஒரு வேற்று மொழி, அதாவது ஒரு மொழியின் பெயர். இப்போ என்ன சேர்க்க போகிறீங்கள், உளி என்பது இருக்கிறது, உழைப்பாளி என்பது சரியான பதில். உழைப்பாளி என்பது பொதுவாக வேலை செய்பவர்கள், வேலை செய்து அதாவது பயன் தரக்கூடிய வகையிலே, பொருள் தரக்கூடிய வகையிலே பாடுபடக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்களை சொல்லக்கூடிய ஒரு சொல் உழைப்பாளி என்பது. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். இங்கே நான் சொல்லுகின்ற பல விடயங்கள், இந்த சமஸ்கிருதம், ஆரிய திணிப்பு எல்லாம் நீங்கள் ஒரு விழிப்பு நிலையிலே தமிழர்களாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள், அவ்வளவுதான். தமிழுக்குள் இவ்வளவு கலப்புகள் இருக்கிறது, திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக தெரிந்து வைத்திருக்கின்ற விடயங்கள் தேவையானது. அந்த வகையில் அதை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். விளம்பரங்களை தொடர்ந்து.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்போ கிட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
10: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
11: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.9.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது மொத்தமாக ஏழு எழுத்தில் வரக்கூடிய விடை, ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த ஏழு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது அறிவை பெறுவதற்கான ஒரு வழி, அறிவை பெறுவதற்கான ஒரு வழி. புத்திக்கும் நெருக்கமானது, அதாவது புத்திசாலியாக இருப்பதற்கும் நெருக்கமானது, அறிவாளியாக இருப்பதற்கும் நெருக்கமானது. அறிவை பெறுவதற்கான ஒரு வழி, புத்திசாலியாக இருப்பதற்கான ஒரு வழி. உலகம் முழுவதுமே எல்லோருக்கும் இது தேவையானது என்று பல நாடுகளிலே இலவசமாக கூட அது வழங்கப்படுகிறது. எல்லோரும் இதை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக பல நாடுகளிலே அது இலவச விடயமாகவே ஒவ்வொரு நாடுகளின் அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்படுகிறது. புத்திசாலியாக இருப்பதற்கும் அறிவாளியாக இருப்பதற்கும் தேவைப்படுகின்ற அடிப்படையான விடயம் என்பது இந்த முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உள்ளகமான ஒரு பகுதி, அதாவது வீட்டின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பொதுவாக இந்த வீட்டினுடைய அநேகமாக நடுப்பகுதியில் வரக்கூடிய ஒன்றை பொதுவாக சொல்வார்கள். வீட்டினுடைய நடுப்பகுதியில் வரக்கூடிய ஒன்று, அல்லது நாங்கள் அறை என்ற சொல்லுக்கு பதிலாகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். அறை என்கின்ற சொல்லுக்கு பதிலாகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் அளவில் பெரியதாக இருக்கும். சின்ன சின்ன அறைகளாக இருக்காது, அறையாக இருக்காது. அது ஒரு கொஞ்சம் பெரிய அளவிலான ஒரு அறை அல்லது ஒரு இடத்தை குறிக்கின்ற சொல், வீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக இது சில வீட்டுக்கு உள்ளே என்பது மட்டும் இல்லாமல் பொதுவாக நல்ல செயல்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற

0: பெறக்கூடிய செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய இடங்களை கூட அவ்வாறு குறிப்பிடுவார்கள். அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இதிலே நான்காம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். நான்காம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். விடை என்பது மொத்தமாக ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நேரம் 1:58. மீண்டும் தரவுகளை சொல்லிவிடலாம். இது ஏழு எழுத்தில் வரக்கூடிய விடை. இந்த விடை ஏழு எழுத்துகளில் வரும். ஏழு எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, முதலிலே வரக்கூடிய மூன்று எழுத்து
4: என்பது,
0: இது அறிவை பெறுவதற்காக, புத்திசாலியாக இருப்பதற்காக தேவைப்படுகின்ற ஒரு அடிப்படையான விடயம். நாங்கள் அறிவாளியாக இருக்க வேண்டுமா அல்லது புத்திசாலியாக இருக்க வேண்டுமா, இந்த அதை தருவதற்கு இது தேவையானது. ஒருவர் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், ஒருவர் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், இது அடிப்படை தேவையாக இருக்கிறது. இதனால்தான் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும், அநேகமான எல்லா பல நாடுகளில் இது இலவசமாகவே வழங்கப்படுகிறது. அநேகமான எல்லா நாடுகளும் அல்ல, அநேகமான நாடுகளில் இது இலவசமாக வழங்கப்படுகிறது. அதாவது அரசனுடைய ஒரு முக்கியமான திட்டமாக அது இருக்கும். ஏனென்றால் இது இல்லாத சமூகம் எதிர்காலத்தில் வளர்ச்சி பெறாத ஒரு சமூகமாக, முட்டாள்களாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கும். இதை பெற்றுக்கொள்ளாத சமூகம் அறிவாளிகளாக இல்லாமல் ஒரு அறிவற்ற சமூகமாக இருக்கும். எதிர்காலத்தில் அவர்களால் அந்த நாட்டுக்கோ அல்லது சமூகத்துக்கோ நன்மைகள் கிடைக்காது ஒரு அறிவற்ற சமூகத்தால் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே அந்த வகையில்தான் அறிவையும் புத்தியையும் பெறுவதற்கான ஒரு அடிப்படை தேவையாக இருப்பது கடைசியில் வரக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து சொல். இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, இது பொதுவாக ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய சொல். அதாவது ஒரு கட்டடமாக இருக்கும், ஆனால் அது ஒரு தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இப்போ பொருட்களை விற்பனை செய்கின்ற சில குறிப்பிட்ட இடங்கள், அதுபோலவே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதி. ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியை குறிக்கின்ற சொல். ஒரு திறந்த பகுதியாக இருக்கும், அதே வேளையிலே சுற்றிவர சுவர்கள் இருக்கும். ஒரு திறந்த பகுதியாகவும் சுற்றிவர சுவர்களும் இருக்கின்ற ஒரு பகுதியாக அது இருக்கும். அந்த மாதிரி அது வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு சில குறிப்பிட்ட நன்மைகளை தரக்கூடிய சில இடங்களையும் அது குறிக்கும். இன்னொரு வகையிலே சில இடங்களிலே இந்த இரும்புகளை உருக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த பேர் இருக்கிறது. இரும்பை உருக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த பேர் இருக்கிறது. இப்படி பல வகையில் அது பயன்படும். அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இதிலே நான்காம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். விடை என்பது மொத்தமாக ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம் 4165935.

0: நேரம் 2:06. அழைப்பு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம்
0: குமார், சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பதில் வரலாம்.
2: நன்றி.
3: வணக்கம், இது அருண் கணேசன், அருண்குமார் அவர்களே வணக்கம். இது கல்விக்கூடம் தான்.
0: வணக்கம் வணக்கம் உங்களுக்கு, நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், நான் சீலன்.
0: நலமா இருக்கிறோம் சீலன், நீங்கள் எப்படி?
4: கல்விக்கூடம் தான்.
0: நன்றி நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
5: கல்வி கூட்டல் கூடம், கல்விக்கூடம்.
0: நன்றி உங்களுக்கு. நன்றி. ஆமாம், கல்வி கூட்டல் கூடம், கல்விக்கூடம் என்பது சரி. கல்வி என்பது அறிவை பெறுவதற்காக, அறிவை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. நாங்கள் அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக இருக்க வேண்டுமாகிறதால் அடிப்படையில் எங்களுக்கு கல்வி தேவை. கல்வி அற்ற சமூகம் உயர்வுகளை பெற முடியாது என்பதை சொல்லிக்கொள்ளக்கூடியது. கல்வி அற்ற சமூகத்தினுடைய தலைமுறைகளும் உயர்வானதாக இருக்காது என்பதும் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே கல்வி உள்ள சமூகம் எப்பொழுதுமே ஒரு உயர்நிலையை பெறுகின்ற சமூகமாக இருக்கும். அதனால் நாட்டுக்கும் பயனுண்டு, சமூகத்துக்கும் பயனுண்டதாக இருக்கும். கடைசியில் வரக்கூடியது கூடம். வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அகன்ற திறந்த பகுதியே இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நடுவிலே, வீட்டுக்கு நடுவிலே காணக்கூடிய ஒரு திறந்த அகன்ற பகுதி. ஆனால் சுற்றிவர சுவர்கள் இருக்கும், ஆனால் இது ஒரு அகன்ற ஒரு இடமாக இருக்கும், வீட்டின் நடுப்பகுதியில் வரும். இன்னொரு வகையில் பார்த்தா இப்போ பள்ளிக்கூடம் என்று சொல்வோம். அப்போ அங்கே வந்து கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான இடம், அந்த கூடம் என்பது இடத்தையும் குறைக்கும். அதுபோலவே இப்போ உலைக்கூடம் என்றும் சொல்வார்கள். உலைக்கூடம் என்பது இரும்புகளை உருக்கக்கூடிய இடம். உலைக்கூடம் என்பது இரும்புகளை உருக்கக்கூடிய இடத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். இப்படியான வகையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அந்த கூடம் என்பது இருக்கும். இக்கன்னா சேர்த்தால் கல்வி கூடம் என்பது பொருந்தும். அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சி தலைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது ஏழு எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த ஏழு எழுத்துக்களிலே வாத்திய கருவிகள் சார்ந்த ஒரு பெயர், வாத்திய கருவிகள் சார்ந்த ஒரு பெயர் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். வாத்திய கருவிகள் சார்ந்த ஒரு பெயர் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். அது நேரடியாக வராது, பிரித்தறிய வேண்டும். கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து என்பது இது ஒலி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது ஒலி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். இந்த இரண்டு தரவுகளை வைத்துக் கொண்டே நீங்கள் விடை காணலாம். மேலதிகமான தரவாக இதிலே வரக்கூடிய நான்காம் எழுத்தையும் கடைசி இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்தால், நான்காம் எழுத்தையும் கடைசி இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்தால் ஒரு பணத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல் கிடைக்கும். பணம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல் நான்காம் எழுத்தையும் கடைசி இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்தால் கிடைக்கும். விடை என்பது மொத்தமாக ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். மீண்டும் தரவுகள். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நேரடியாக இல்லை, பிரித்தறிய வேண்டும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நேரடியாக இல்லை, பிரித்தறிய வேண்டும். அது வாத்திய கருவிகள் சார்ந்த ஒரு சொல். வாத்திய கருவிகள் சார்ந்த ஒரு சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அது மூன்று எழுத்தில் வரும், நேரடியாக வராது, பிரித்தறிய வேண்டும். இதில் கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து என்பது ஒலி என்பதோடு சம்பந்தப்படும். ஒளி அல்ல, ஒலி, லகரம், இலைக்கு வரக்கூடிய லகரம், ஒலி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து சொல்லாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து பிரித்தறிய வேண்டும். கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து முழுமையாக இருக்கிறது. இந்த ரெண்டு தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் விடை காணலாம். மேலதிகமான தரவாக இதில் வரக்கூடிய நான்காம் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால், நான்காம் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால் பணம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற, பணம் அல்லது காசு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் நான்காம் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்க்க வேண்டும். விடை என்பது ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே இரண்டாம் தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262, Elico.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: நேரம் 2:14 நிமிடம். தரவுகளை மீண்டும் சொல்லிக் கொண்டிரு பாடலுக்கு சென்றுவெல்லாம். கொண்டு வரக்கூடிய விடை என்பது ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த ஏழு எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது வாத்திய கருவிகளின் ஒரு பெயர். வாத்திய கருவி, குறிப்பாக தோல் வாத்திய கருவிகள் சார்ந்த ஒரு வாத்திய கருவியின் பெயராக வரும். தோல் வாத்திய கருவிகள் வகையில் வரக்கூடிய ஒரு வாத்திய கருவியின் பெயர் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். ஆனால் அது நேரடியாக வராது, நீங்கள் அது பிரித்தறிய வேண்டும். கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது ஒலி என்பதோடு சம்பந்தப்படும். அதாவது ஒளி அல்ல, ஒலி, அதாவது லகரம் சார்ந்த சொல். லகரத்தில் வரக்கூடிய லி, லகரம் அல்ல, லகரம் இலைக்கு வரக்கூடிய அல்லது தலைக்கு வரக்கூடிய, கலை என்பதற்கு வரக்கூடிய அந்த லகரம், அந்த லகரத்தில் வரக்கூடிய லீ வந்து இங்கே ஒலி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து இருக்கும். இந்த ரெண்டு தரவுகளை வைத்துக்கொண்டே விடை காணலாம். மேலதிகமான தரவாக இதில் வரக்கூடிய நான்காம் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால் பணம் அல்லது காசு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல் கிடைக்கும். விடை என்பது மொத்தமாக ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இது ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் அனுருத் ஆகியோர் பாடிய பாடல், இசை டி இமான், பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன்.

0: அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: மீளச்சத்தம்.
0: மீளச்சத்தமா?
1: ஆமாம்.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சரியா, நான் நினைக்கிறேன் நல்ல நிலையில் இல்லை போட. கலைப்பில் இருக்கிற அடுத்த நிலை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: மதன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? மீளச்சத்தம். நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கிற அடுத்தவர் வணக்கம்.
3: அருண் கணேசன், மீளச்சத்தம்.
0: நன்றி உங்களுக்கு. நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம். சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
4: பதில் மீளம் கூட்டல் சத்தம் மீளச்சத்தம்.
0: நன்றி உங்களுக்கு.
4: நன்றி
0: வணக்கம். ஆமாம், மீளச்சத்தம் என்பது சரியானது. இங்கே முன்னுக்கு வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது மீளம் என்று வரும். தோல் வாத்திய கருவிகளின் ஒரு வகை. தோல் வாத்திய கருவிகளின் ஒரு வகை மீளம் என்று வரும். கடைசியில் வரக்கூடியது சத்தம். ஒலி என்பது, ஒலி என்பதோடு சம்பந்தப்படும். ஒளி என்பது வெளிச்சம். அதாவது கொம்பள வெளி வந்தால் வெளிச்சம் என்று வரும். அதுவே மௌள வெளி வந்து ஒளி என்றால் இல்லாமல் செய். இப்போ அந்த லகர லகரத்திலே நாங்கள் வலு கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஒளி என்று சொல்கிற போது ஒளி என்கின்ற இடத்திலே அந்த லீ வந்து கொம்பளவு வந்தால் ஒளி என்பது வெளிச்சம். அதுவே மௌளவு வந்தால், ஒளி என்று மௌளவு லீ வந்தால் ஒளி என்பது ஒன்றை ஒளி, அதாவது இல்லாமல் செய், நீக்கு, அகற்றிவிடு என்று சொல்லக்கூடிய வகை. அப்போ லகரம் வந்து லீ ஒலி வந்தால் அது சத்தம் என்று பொருள் தரும். இப்போ லகர லகர வேறுபாடுகளே மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த சுழி மாறினால், எழுத்து மாறினால் பொருளை மாறிவிடும். அப்போ இங்கே சத்தம் என்பது கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்தாக இருக்கும். மீளம் கூட்டல் சத்தம் மீளச்சத்தம். இதிலே அந்த சத்தம் என்பதற்குள் சானாவையும் கடைசி இரண்டு எழுத்துக்கள் எடுத்தால் சதம் என்று வரும். சதம் என்பது பணம் என்பதோடு சம்பந்தப்படும். சதம் என்பது பணம் என்பதோடு சம்பந்தப்படும், காசு என்பதோடு சம்பந்தப்படும். அதுவே சதம் என்றால் நூறு என்பதை குறிக்கின்ற சொல்லாக, இப்போ துடுப்பாட்ட போட்டியிலே ஒரு சதம் அடிப்பது நூறு என்கின்ற எண்ணை குறிக்கின்ற சொல்லாகவும் வரும் சதம் என்பது. தசம் என்று சொன்னால் அது பத்தினை குறிக்கும், சதம் என்று சொன்னால் நூறினை குறிக்கும் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. அந்த வகையில் அந்த சொல்லி அறியலாம். மீளச்சத்தம் என்பது சரியானது. அதற்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
5: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: அடுத்து நீங்கள் கொண்டு வரக்கூடிய விடை என்பது ஆறளத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இது ஆறு எழுத்துக்களை கொண்ட விடையாக இருக்கும். இந்த ஆறளத்திலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது எங்களுடைய தமிழர் தாயகம், வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தினுடைய கற்பக தரு என்று சொல்லக்கூடிய ஒன்று, ஒரு மிக வளம் தரக்கூடிய பயன் தரக்கூடிய மரங்களில் ஒன்று. முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து சொல்லாக வரும். அது நேரடியாக இல்லை, பிரித்தறிய வேண்டும். எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம், தமிழ் ஈழம் என்கின்ற எங்களுடைய நாட்டினுடைய கற்பக தரு என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. மிகவும் பயனும் வளமும் தரக்கூடிய, மண்ணுக்கும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மிக பயன் தருகின்ற மரங்களில் ஒன்றை குறிக்கின்ற சொல் இது. மிக தொன்மையான காலத்திலிருந்தே தமிழ் மக்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு மரமாகவும் இருக்கிறது. மிக தொன்மையான காலத்திலிருந்து தமிழர் வாழக்கூடிய சமூகங்களில் தழைத்து ஓங்கி நிற்கக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கிறது. முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து ஒரு மரத்தின் பேர். இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது சேர்ந்து இருத்தல் அல்லது இணைந்திருத்தல் என்கின்ற பொருள் தரக்கூடிய சொல். சேர்ந்து இருத்தல் அல்லது இணைந்து இருத்தல் போன்ற அர்த்தத்தில் பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கும். அதே வேளையிலே கூட்டம் என்பதோடும் சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அதாவது இப்போ மரங்கள் வந்து ஒன்றுக்கு பலதாக சேர்ந்திருக்கிற தன்மையில் காணக்கூடிய ஒன்று. கிட்டத்தட்ட தோப்பு என்பது போன்ற ஒரு பொருள் தரக்கூடிய சொல். கிட்டத்தட்ட தோப்பு என்பது போல ஒரு பொருள் தரக்கூடிய சொல். அதாவது ஒரே வகையான மரங்கள் நிறைய சேர்ந்திருக்கின்ற தன்மையோடு காணப்படுகின்ற இடங்களை அவ்வாறு குறிப்போம். ஒரே வகையான மரங்கள் நிறைய சேர்ந்து இருக்கின்ற நிலையை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். அதாவது பொதுவாக அந்த கடைசியில் வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது சேர்ந்து இருத்தல் அல்லது இணைந்திருத்தல் என்கின்ற பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கும். அது கடைசியில் வரக்கூடிய மூன்றெழுத்தாக இருக்கும். விடை என்பது ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கும்.
1: Everything okay? No problem and it's nam.
2: Bar kalam closing da tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், பிடிசி லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சர்வீஸ் எடுக்கும். KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.

ஒலிக்கின்ற பாடலத்தினர்கள் சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை மொத்தமாக ஆறு எழுத்துக்களில் வர வேண்டும். இந்த ஆறு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சொல் இரண்டு எழுத்தில் வரும். அது நேரடியாக இல்லை, பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். அது எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம், அதாவது தமிழீழம் என்கின்ற எங்களுடைய தாயகத்தினுடைய ஒரு கற்பக தரு, வளம் தருகின்ற பயன் தருகின்ற மரங்களில் ஒன்றாக இருக்கும். அதனால் அதை கற்பக தரு என்று சொல்வார்கள். மிக தொன்மையான காலத்திலிருந்தே தமிழர்கள் உடைய வரலாற்றோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு மரம். மிக தொன்மையான காலத்திலிருந்து தமிழ் மக்களுடைய வரலாற்றோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்ற ஒரு மரம். இதை வீரத்துக்கும் உறுதிக்கும் அடையாளமாகவும் சொல்வார்கள். அதாவது உறுதிக்கும் வீரத்துக்கும் கூட அடையாளமாக இந்த மரத்தை சொல்வார்கள். இது மண்ணுக்கும் பயன்தரக்கூடிய ஒன்று, மண்ணை பாதுகாக்கின்ற ஒன்று, மண் அரிப்புகள் ஏற்படாமல் பல்வேறு கடற்கரையோரங்களிலே உருவாக்கப்படுகின்ற ஒன்று. ஏனென்றால் அந்த ஒரு எல்லை பகுதியிலே அது அமைகிற போது கடல் கொந்தளிப்பு, கடல் அரிப்புகள் வராமல், மண் அரிப்பு வராமல் பாதுகாப்பதற்கு இந்த மரம் மிக சிறப்பாக உதவும். அநேகமான மரங்கள் பக்கவாட்டுக்கு வேர்களை பாயவிடும், ஆனால் இந்த மரம் செங்குத்தாக வேர்களை இறக்கி நிலத்தடி நீருக்கு நன்மை தரக்கூடிய விடயங்களிலே இருக்கிறது. அதாவது இந்த தன்னுடைய வேரை செங்குத்தாக கீழே இறக்கக்கூடியது. அப்போ நல்ல நீரை நோக்கி அது இறக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் நல்ல தண்ணீர் இருக்கின்ற இடங்களில் இந்த மரத்தை கிட்ட வைக்க மாட்டார்கள். என்றால் அந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி கொண்டிருக்கும் என்கின்ற தன்மையும் இருக்கிறது. அதிலும் கவனம் செலுத்துவார்கள். எனவே அந்த வீடுகள் இருக்கக்கூடிய குடிமனை பகுதிகளுக்குள் மிக நெருக்கமாக அதை வைத்திருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். அதற்கான காரணம் நிலத்தடி நீரை அது பழுதாக்கி விடலாம் என்பதால். அது செங்குத்தாக வேர்களை பரப்பக்கூடிய ஒரு மரம், மிக உறுதியானது, நீண்ட காலம் நிலத்தில் நிற்கக்கூடியது. வீடுகள் கட்டுவதற்கும் பயன்படுத்துவார்கள், பல தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும். அந்த மரத்தினுடைய எல்லா பகுதிகளுமே பயன் தருகின்ற ஒன்றாக இருக்கும், ஓலை முதல் வேர் வரை எல்லாமே. அந்த வகையில் ஒரு கற்பக தரு என்று அழைக்கூடிய மரம் முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும், பிரித்தறிய வேண்டும். கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது இணைந்திருத்தல், சேர்ந்திருத்தல் என்று பொருள் தரக்கூடிய சொல். மரங்கள் கூட ஒன்றுக்கு பலதாக நிறைய ஒரே வகையான மரங்கள் ஒன்றுக்கு பலதாக சேர்ந்திருக்கின்ற போது இந்த சொல்லால் அழைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வகையிலும் சேர்ந்திருத்தல் அல்லது இணைந்திருத்தல் என்பது மனிதர்களுக்கும் பொருந்தும். சேர்ந்திருத்தல், இணைந்திருத்தல் என்பதோடும் சம்பந்தப்படுகின்ற சொல். அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். ஒன்று பிரித்தறிய வேண்டும், இன்னொன்று முழுமையாக இருக்கிறது. இணைக்கிற போது விடை என்பது ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கும். ஜுவன் சங்கர் ராஜா இசையிலே சிலம்பரசன் பாடிய பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பும் காற்றலை. நேரம் 2:33 நிமிடம். அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: குமார் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
2: பனை கூட்டல் கூடம்
1: சரி பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
3: வணக்கம் தீபன்.
1: தீபன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
3: பனம் தோப்பு.
1: நானே சொன்னேனே, தோப்பு போன்ற ஒன்று ஒன்று நன்றி உங்களுக்கு. நன்றி. அழைப்போடு காத்திருக்கேன் அடுத்த. வணக்கம்.
4: வணக்கம். இது அருண் கணேசன். தோட்டம்.
1: தோட்டம் வராது. பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. தோட்டம் என்பது அங்கே தோட்டம் என்பது நான்கிலத்தில் வரும் இல்லையா?
4: ஓம்.
1: அதனாலும் வராது. மற்றது நான் சொன்ன தரவுக்கும் பொருந்தாது தோட்டம் என்பது. சரி பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கிற வணக்கம். மதன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? நன்றி உங்களுக்கு. நன்றி. அழைப்போடு காத்திருக்க அடுத்த. வணக்கம்.
5: வணக்கம். சோபாலன்.
1: சோபாலன் சொல்லுங்கள்.
5: பனங்கூடல்.
1: நன்றி சோபாலன்.
5: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், பனை கூட்டல் கூடல் பனங்கூடல் என்று வரும். பனை கூட்டல் கூடல் பனங்கூடல் என்று வரும். பனை என்பது எங்களுடைய தமிழர் தாயகத்திலே மிக முக்கியமான பயன் தருகின்ற வளம் தருகின்ற மரம். அதனுடைய ஓலை, அதனுடைய மட்டை, அதனுடைய மரத்தினுடைய பகுதிகள், மரத்தை குறுக்கு வெட்டாக வெட்டி அதில் இருந்து எடுக்கக்கூடிய பனை மரம், அதாவது வீடுகள் கூரை போடுவதற்கு, வீடுகளுடைய கூரை போடுவதற்கு ஓடுகள் ஆனால் இருந்தாலும் சரி, அல்லது ஓலையால் வைந்தாலும் சரி, கூரைகள் போடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சிலாகைகள், சிலாகை அதாவது ஒன்று பெரிய கொஞ்சம் மொத்தமான மரமாக இருக்கும், இன்னொன்று சிலாகை அதிலிருந்து எடுப்பார்கள். இப்படி பல விஷயங்கள் அதிலிருந்து பெறப்படும். அதுபோலவே பனங்குறுத்து, மற்ற பனங்கள், கல் என்று சொன்னால் அது வெளியிலே நாங்கள் பார்க்குற போது அது தவறான ஒரு பார்வையில் பார்க்கப்படுகிறது. உண்மையிலே அது ஆரோக்கியமான ஒரு பானம், அதாவது அது புளிக்க விடாமல் சரியான முறையில் அதை உட்கொண்டால் மிகுந்த நன்மை தருகின்ற பதநீர் என்று சொல்வார்கள். பனையிலிருந்து கிடைக்கின்ற பதநீர், அந்த பதநீர் என்பது மிகுந்த ஆரோக்கியம் நிறைந்தது. அதை புளிக்க வைத்து சாப்பிடுகிற போது, உட்கொள்ளுகிற போது தான் அது வேறு விதமாக அது, அதாவது போதை தருகின்ற ஒன்றாக மாறுகிறதே தவிர, நேரடியாக எடுத்து அதை இறக்கிய உடனே அது பருகுகிற போது அது ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மிக தொன்மையான காலத்திலிருந்தே தமிழ் மக்களுடைய வாழ்வியலோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு குடிவகை தான் அது. ஆனால் அது தவறாக பயன்படுத்தினால் தவறாக மாறும், சரியான முறையிலே பயன்படுத்தினால் அது ஆரோக்கியமான ஒரு குடிவகையாக இருக்கும். பத நீர் என்று சொல்வார்கள். அதுபோலவே நுங்கு. நுங்கு என்பது மிக ஆரோக்கியம் நிறைந்த ஒரு கொடை. அது இயற்கையினுடைய, அதாவது பனை தருகின்ற ஒரு கொடை, நிறைய ஆரோக்கிய குணம் கொண்டது, நிறைந்த குளிர்மையான ஒரு உட்கொள்ளக்கூடிய உணவாக இந்த நுங்கு இருக்கிறது. அது நுங்கு பழுத்து விட்டால் பனங்காயாக மாறும். பனங்காய், பிறகு அதிலிருந்து பனங்கிழங்கை போட்டு பனங்கிழங்கு எடுப்பார்கள், பனங்கிழங்கிலிருந்து ஒடியல் எடுப்பார்கள். இப்படி நிறைய ஒன்றிலிருந்து ஒன்று வரிசை வரிசையாக நன்மைகளை தந்திருக்கூடிய மரம். அந்த வகையிலே தான் மிக அருமையான ஒரு கற்பகதர்கள் என்கின்ற பெயரை அதை வைத்திருக்கின்றார்கள். தமிழீழத்தினுடைய ஒரு மிக கொடையான மரமாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய மூன்றிலத்து என்பது மரங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு பகுதியை கூடல் என்று அழைப்பார்கள். பொதுவாக ஒரே வகையான மரங்கள், எல்லா வகையான மரங்களும் நிறைந்திருக்கின்ற இடத்தை தோப்பு என்று அழைப்பார்கள். எல்லா வகையான மரங்களும் பசுமையாக நிறைந்திருக்கின்ற இடங்களை தோப்பு என்று அழைப்பார்கள். ஒரே வகையான மரங்கள் கூடுதலாக இணைந்திருக்கக்கூடிய இடங்களை கூடுதலாக கூடல் என்று அழைப்பார்கள். கூடல் என்பது மரங்களின் நினைவு மட்டுமல்ல, மரங்கள் சேர்ந்திருக்கின்ற இடம் மட்டுமல்ல, மனிதர்கள் சேர்ந்திருக்கின்ற தன்மையையும் கூடல் என்று சொல்வார்கள். ஊடல், கூடல், ஊடலுக்கு பிறகு கூடல் என்று சொல்வார்கள். ஊடல் என்பது ஒரு பொய்யான கோபம். ஊடல் என்பது ஒரு பொய்யான, பொய்த்தோற்றம் கொண்ட ஒரு கோபத்தை குறிப்பது ஊடல். அந்த ஊடலின் பின்னே வருவது கூடல் என்று சொல்வார்கள். அதாவது மனிதர்கள் இணைந்து காணப்படுகின்ற அன்பினால், பாசத்தினால் மனிதர்கள் இணைந்து காணப்படுகின்ற தன்மையை அது குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக இந்த கூடல் என்பது பல்வேறு இப்படியான அர்த்தங்களை தரும். பனை கூட்டல் கூடல் என்பது பனங்கூடல் என்று வருகிறது. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கு நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 2:37 நிமிடம்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
13: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றிலே. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இது ஐந்தெழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். ஐந்தெழுத்தில் வரக்கூடிய விடையாக அடுத்து வரக்கூடிய விடை வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது அறிவு என்பதோடு சம்பந்தப்படும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது அறிவு என்பதோடு சம்பந்தப்படும். இந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. விடை என்பது ஐந்து எழுத்துக்களை குறிக்கும், ஐந்து எழுத்துக்களை கொண்டது. விடை ஐந்து எழுத்துக்களை கொண்டது. முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது அறிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். அறிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது, கடைசியாக வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு தரவாக இருக்கும். அழைக்கலாம் 4165935055. இந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இரவுகளில் வெளிச்சம் தருகின்ற ஒன்றையும் குறிக்கும். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இரவுகளில் வெளிச்சம் தரக்கூடிய ஒன்றையும் குறிக்கும். விடை என்பது ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம் 4165935055. இது இன்றைய நாளின் நிறைவு கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் நிறைவு கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது.
1: Veggies fresh-a, price best-a, delivery fast-a. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery
2: 9699 Jane Street, Maple
1: 905-417-6069.
2: Online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 416-700-2222 J.CA. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
0: ஒருகின பாடலத்திலிருந்து நீங்கள் சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை, இது ஐந்து எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது அறிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். அறிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இந்த மூன்று எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய இரண்டு எழுத்து, அதாவது இந்த மொத்தமாக ஐந்து எழுத்து, அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து அறிவு என்பதோடு சம்பந்தப்படும். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தை குறிக்கின்ற சொல். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது அறிவை குறிக்கும். ஆனால் கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்துக்கான இன்னொரு உத்தகரத்துள்ள சொல்லாக வரும். இந்த வகையிலும் விடை காணலாம். ஆனால் அந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இரவுகளில் வெளிச்சம் தருகின்ற ஒன்றையும் குறிக்கும். இரவுகளில் வெளிச்சம் தருகின்ற ஒன்றையும் குறிக்கும். விடை என்பது ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம் 4165935055. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக இது அமைகிறது. அண்டினதாசன் பாடிய பாடல்.

0: அட போடா.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்ட் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
3: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

0: நேர்களுக்கு எடுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழகம் காற்றில் 2:48 நிமிடம் அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன், சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: புத்திமதி.
0: புத்திமதி பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி தீபன். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம். நான் சீலன்.
0: சீலன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
2: புத்திமதி அருமையான பாடலை கொண்டு வந்தீங்க. சரியான பாடல்
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி. அழைப்போடு காத்திருக்க நடத்த வணக்கம்.
3: வணக்கம். நான் கேட்கிறேன். புத்திமதி.
0: நன்றி உங்களுக்கு.
3: நன்றி. நன்றி.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்க நடத்த வணக்கம்.
4: வணக்கம். அருண்குமார், இது அருண் கணேசன். புத்திமதி என்பது சரியான பதில்.
0: நன்றி உங்களுக்கு.
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்க நடத்த வணக்கம்.
5: வணக்கம்.
0: குமார் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
5: புத்திமதி.
0: நன்றி உங்களுக்கு.
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்க நடத்த நேர் வணக்கம்.
6: நன்றி
0: உங்களுக்கு. நன்றி. வணக்கம். ஆமா, புத்திமதி என்பது சரியான பதில். இங்கே புத்தி என்பது அறிவை குறிக்க, அறிவோடு சம்பந்தப்படுகின்ற சொல். அறிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற, அறிவு என்பதற்கு நெருக்கமான சொல் புத்தி என்பது. அதுபோலவே மதி என்பதும் புத்தி என்பதை குறிக்கும். இப்போ எங்களுடைய அண்டன் பாலசிங்கம் அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள், தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு ராஜதந்திரியாக, ராஜபறவையாக, எங்கள் தமிழ் ஈழத்தினுடைய ராஜதந்திரியாக பார்க்கப்பட்ட ஒருவர். விடுதலை போராட்டத்தினுடைய ஆரம்ப காலம் தொடக்கம் அவருடைய இறுதி மூச்சு வரை எங்களுடைய தமிழ் ஈழ தேசத்தின் விடுதலைக்காக தேசிய தலைவருடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று உலகம் முழுவதுமே தமிழ் ஈழத்தினுடைய ஒரு ராஜதந்திரியாக அறியப்பட்ட ஒருவர், பாடுபட்ட ஒருவர், ஒரு கடுமையான உழைப்பை தந்த ஒருவர். அவருக்கான ஒரு ஒரு சிறப்பாக சிறப்பு சொல்லாக இந்த மதி உரைஞர் என்கிற சொல்லை வைத்திருப்போம். அண்டன் பாலசிங்கம் அவர்கள் தமிழ் ஈழத்தினுடைய, தமிழீழ விடுதலை புலிகளுடைய மதி உரைஞர் என்று சொல்வோம். இப்போ மதி என்பது புத்தி மற்றும் ஆலோசனை, அறிவு சம்பந்தப்பட்ட சொல்லாக இருக்கு. புத்தி மற்றும் ஆலோசனை, அறிவு சம்பந்தப்பட்ட சொல். அதாவது பொதுவாக ஆலோசனை என்பதை விட அங்கே அறிவும் புத்தி என்பதும் தான் கூடுதலாக வரும். எனவே தமிழ் ஈழம் சார்ந்த ஒரு மதி உரைஞர் ஆலோசனைகளை, அந்த அறிவு சார்ந்த, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட அறிவு சார்ந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர். எல்லோருமே ஆலோசனை வழங்கக்கூடியது. ஆலோசனை வழங்குவதற்கு புத்தி வேணும். எல்லோராலும் எல்லோருக்கும் ஆலோசனை வழங்க முடியாது. ஆலோசனை வழங்குவதற்கு சிறந்த அறிவும் சிறந்த புத்தியும் தேவைப்படும். அந்த வகையிலே தான் அந்த அவருக்கான அந்த தகமை என்பது தமிழ் ஈழத்தினுடைய, தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய, தமிழீழ விடுதலை புலிகளுடைய மதி உரைஞராக அவர் தேசத்தின் குரல் என்கின்ற வகையிலே மதிப்பளிக்கப்பட்டார். எனவே இங்கே புத்தி என்பது மூன்று எழுத்து சொல். அந்த புத்தி என்பதை குறிக்கின்ற இன்னொரு சொல்லாக மதி என்பது வருகிறது, புத்தி மதி. இன்னொரு பக்கத்தில் வருகிற போது, அதாவது மதி என்பது நிலவினை குறிக்கின்ற சொல்லாகவும் வரும். வெண்மதி என்று சொல்வார்கள் இல்லையா, வெண்ணிலவு. வெண்மதி என்கின்ற சொல் இருக்கிறது. வெண்மதி என்பது வெண்ணிலவை குறிக்கும், நிலவை குறிக்கின்ற சொல்லாகவும் அந்த மதி என்பது வருகிறது. எனவே அந்த வகையில் வரக்கூடிய ஒரு இனநெழுத்தாக இருக்கிறது. எனவே புத்தி மதி என்பது அந்த சொல். அந்த சொல்லுக்காக அழைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், முயற்சி செய்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். அந்த சொல்லோடு இன்றைய நாளுக்கான போட்டி நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. ஆரம்பம் துறக்கம் இறுதி வரை தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த நேர்கள், நேரம் கிடைக்கிற போது ஒவ்வொரு கேள்விக்கும் அழைத்து பதில்களை கூறிய நேர்கள் என்று சொல்லி அனைவருக்குமே இந்த பொழுதிலே அன்பையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட நேர்கள் மற்றும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார்.

0: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 6478853012 6478853012.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.

இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே. நேரம் 2:55 ஒலிக்கின இந்த பாடல். இது சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் இசையமைத்து பாடிய பாடலாக ஒலிக்கின்றது.

நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. நேரம் 3 மணி. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம். கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் மகரகம மருத்துவமனைகளில் பெட் ஸ்கேன் சேவைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றமையால் புற்றுநோய் நோயாளிகள் கடுமையான சிரமங்களை எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரச ஊழியர்களை நிரந்தரமாக்கும் சுற்று நிறுவம் பொது நிர்வாக மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இணையதளம் மற்றும் செயலிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என இந்திய தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. ஈரான் போர் நெருக்கடியால் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை தொடர்ந்து சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலைகள் 5% உயர்த்தப்பட்டிருக்கிறது. கனடா மற்றும் பிற நட்பு நாடுகளுக்கான M142 உயர் நுகர்வுத்திறன் கொண்ட பீரங்கி ராக்கெட் அமைப்புகள் உள்ளிட்ட உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை லோக்கீட் மார்ட்டின் நிறுவனத்தோடு மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஃபோர்ட் மெக்மரிவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை 10 ஆண்டுகளுக்கு பிறகு அல்பர்டா மக்கள் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். ஈரானுடனான மோதல் காரணமாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலை 4.39 உயர்வடைந்து காணப்படுகிறது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-609-3386 Expert guidance, bulk orders, free quotes, BC Flooring Plus.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஓட்டோ .ca புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
4: நேர்களுக்கு எடுக்கொண்டு CMR தமிழப்பம் காற்றிலே நேரம் 3:07. டொரண்டோ பெரும்பாகத்தினுடைய தற்போதைய வெப்பநிலையை கவனிக்கலாம். தற்போதைய வெப்பநிலை 2°C ஆக இருக்கிறது. காற்று மணித்தியாத்திற்கு 9 km வேகத்திலேயே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 0°C வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 10°C வெப்பநிலையாக இருக்கும். இன்று இரவு 0°C இருக்கும். அதேவேளையிலே இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் இணைந்ததாக தென்படும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 13 செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்த நாளாக தென்படும். எதிர்வருகின்ற திங்கக்கிழமை பகல் பொழுது 17 செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். திங்கக்கிழமை பகல் பொழுது முகில் கூட்டங்களால் நிறைந்த பொழுதாக இருக்கும் என்பது இப்போதைய தகவலில் அறிய கிடைக்கிறது. நேரம் 3:08. நேர்கள் தொடர்கின்ற காட்டிலையில் 4 வரையான பொழுதில் தாய் நிலம் குறித்த நினைவு பகிர்வுகளை கேட்கலாம். தாயக விடுதலைக்காக தங்கள் உயிர்களை எங்கள் தேசத்திலே விதையாக்கிய எங்கள் மாவீரர்கள், தாயக விடுதலை போராட்டத்தில் களமுனைகளில் வீரச்சாவி தழுவிய நாட்டுப்பற்றாளர்கள் மற்றும் எல்லைப்படை வீரர்கள், தமிழீழத்தினுடைய காவல்துறை வீரர்கள் என்று தமிழீழ தேசத்தின் விடியலுக்காக விடுதலைக்கான பாதையில் எங்கள் தேசத்திலே தங்கள் உயிர்களை விதையாக்கிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய அகவணக்கங்களை செய்து கொள்கின்ற அதே வேளையில், சிங்கள தேசம் சுதந்திரமடைந்த காலம் தொடக்கம் இன்று வரையான காலத்தில் சிங்கள தேசத்தினுடைய பயங்கரவாத அரசுகளால் கட்டமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்ற இனப்படுகொலை நடவடிக்கைகளிலும் இன சுத்திகரிப்பு இன அழிப்பு நடவடிக்கைகளிலும் எங்கள் தேசத்திலே சிங்கள படைகளால் மற்றும் சிங்கள அரசியல் கட்டமைப்புகளால் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் ஈழத்தின் மக்கள் அனைவரையுமே, படுகொலை செய்யப்பட்ட எங்கள் ஈழத்தின் மக்கள் அனைவரையுமே நினைவேந்தல் செய்து கொள்வதும் இந்த காலத்தின் மிக முக்கியமான கடமையாகிறது. குறிப்பாக இந்த மாதம், இன்று 2 இருக்கிறது, இதே காலப்பகுதியில் எங்கள் தேசத்திலே கொத்து கொத்தாய் எங்கள் மக்களை நாங்கள் 2009 இழந்த நாளாக இருக்கிறது. இந்த 100 மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்று எங்கள் மண்ணிலே சர்வதேசத்தினுடைய மௌனத்தின் அனுமதியோடு நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமைகளாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு தேசத்தின் மக்களை கொத்தணை குண்டுகள் மூலமும் நச்சுக்குண்டுகள் மூலமும் இன்னும் சொல்லனா கொடுமைகள் மூலமும் நரபலி வேட்டையாடிய ஒரு காலமாக 2009 இந்த காலங்கள் அமைகிறது. சிங்கள தேசம் இந்த 100 மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்றை தமிழ் ஈழ மக்கள் மீது கட்டவிழ்த்துவிட்ட காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. 2009 அதற்கு முற்பட்ட காலங்களிலும் அதற்கு பிறகான காலங்களிலும் சிங்கள தேசத்தால் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட அத்தனை மக்களையும் நினைவேந்தல் செய்து கொள்கின்றோம். ஒலிகின்ற பாடலை தொடர்ந்து பல்வேறு விடயங்களை ஈழத்தின் நினைவு பகிர்வுகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றில். இது தாய் நிலத்தின் நினைவுகள் பகிர்கின்ற நேரமாக இருக்கிறது. இப்போது மே மாதத்தினுடைய இரண்டாம் நாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே நிற்கின்றோம். ஆனாலும் இது மே 18 என்பதை நாங்கள் ஒரு குறியீட்டு நாளாக வைத்துக் கொண்டாலும் கூட, 2009 தை மாதம் தொட்டு 2009 தை மாதம் தொட்டு மே 18 வரையான அந்த கடைசி நாட்கள் வரை எங்கள் ஊர்மனைகளிலே எங்கள் உறவுகளை நாங்கள் கொத்து கொத்தாய் இழந்த காலமாகவே அது அமைகிறது. எனவே இந்த மாதம் என்பது பொதுவாக நாங்கள் எங்கள் ஊர்களிலே கொத்து கொத்தாய் எங்கள் தேசத்தின் மக்களை இழந்திருக்கின்ற பொழுதிலும் இதை ஒரு சோகமான மாதமாக உள்வாங்கிக் கொள்ளாமல் இதை எழுச்சிகரமான மாதமாக உள்வாங்குவதே எதிர்கால தலைமுறைக்கு இதை நாங்கள் சரியான முறையிலே அடையாளப்படுத்துவதற்கான விடயமாக இருக்கும். ஏனென்றால் சோகங்கள் என்பது எப்போதுமே எங்களை துவண்டு போகச் செய்கின்ற, எங்களை ஒரே இடத்தில் தேக்கி விடுகின்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. எனவேதான் சோகங்களிலிருந்து எழுச்சி கொள்கின்ற தேசமாக எங்கள் தேசத்தை தேசிய தலைவர் அவர்கள் எங்களுக்கான பாதையாக காட்டி நிற்கின்றார். அதனால்தான் மாவீரர் வார காலத்திலே அல்லது மாவீரர் தின நாளிலே எங்கேயுமே எங்கள் தேசங்களிலே சோக கீதங்கள் இசைக்கப்படுவதில்லை. அதுபோலவே மாவீரர் வாரத்துக்கான அலங்காரங்களிலும் கூட மஞ்சள் சிவப்பு கொடிகள் தான் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படும். அங்கே கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு சோகத்தை எங்கள் தேசம் எப்பொழுதுமே கொண்டாடியதில்லை. அப்படியே கருப்பு கொடிகள் பயன்படுத்தப்பட்டாலும் கூட அது உறுதியின் உறைவிடமாக அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்குமே தவிர, அது சோகத்தின் அடையாளமாக கருப்பு என்பது எங்கள் தேசத்திலே எங்கள் தேசிய தலைவரால் எங்களுக்கு வழிநடத்தப்படவில்லை என்பதை நாங்கள் சொல்லிவிடலாம். எனவே மஞ்சள் சிவப்பு கொடிகள் தான் மாவீரர் காலத்தினுடைய அலங்கார வடிவங்களாக இருக்கும். எனவே அது எழுச்சியை குறித்து நிற்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மாவீரர்களுடைய காலம் என்பது எழுச்சியை குறிக்கின்ற காலம். அதுபோலவே இந்த மக்களை நாங்கள் இழந்திருக்கின்ற போதிலும் அந்த மக்களை இழந்தவர்கள் குடும்பங்களிலே அது நிச்சயமாக ஒரு வலியாக ஒரு ரணமாகவே இருக்கும். அதில் வேறு வார்த்தைகளுக்கு இடமில்லை. அது ரணம்தான், அது வலிதான். ஆனாலும் அந்த ரணத்தை அந்த வலியை நினைத்து கொண்டு ஒரு தேசமாக பார்க்கிற போது நாங்கள் அதிலேயே குந்து இருந்து விட முடியாது, அதில் தேங்கி நின்று விட முடியாது. இந்த இழக்கப்பட்ட அநீதிகளுக்கு என்ன தீர்வு என்பதை நோக்கி, என்ன நீதி என்பதை நோக்கி நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு தேசம். எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தின் முன்னால் கேட்டு நிற்கின்ற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். எனவே சோகங்கள் என்பது எங்களை குந்தியிருக்க செய்யும், எங்களை தேங்கிவிடச் செய்யும். அதனால்தான் எங்களுடைய தேசம் இப்படியான காலங்களை எழுச்சி மிக்க மாதங்களாக, எழுச்சிகரமான நாட்களாக நாங்கள் பயணப்பட வேண்டிய காலமாக எங்களை வழிநடத்தி இருக்கிறது. எனவே இந்த மே மாதத்தை எழுச்சி மிகு மாதமாக அடையாளப்படுத்துவதுதான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை ஒரு சரியான பாதையில் அவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் அடையாளப்படுத்தலாம் என்பதை சொல்லிவிடலாம். எனவே இது தமிழ் ஈழத்தினுடைய எழுச்சி மாதமாக நாங்கள் இதை இந்த மே மாதத்தை அடையாளப்படுத்திக் கொள்வது நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்பதையும் இங்கே கருத்திலே கொள்ளலாம். அந்த வகையில் மே மாதம் இரண்டாம் நாள் இன்றைய நாளிலே 2009 நிகழ்ந்த ஒரு நிகழ்வினை இங்கே பதிவு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளிலுமே கொத்து கொத்தாய் எங்கள் மக்கள் எங்கள் மண்ணிலே நரபலி வேட்டையாடப்பட்ட காலமாக இருந்தது. அதாவது பாதுகாப்பு வலயம் என்கின்ற ஒன்றை அவர்களே அடையாளப்படுத்தி பல்வேறு வழிகளிலும் மக்களை அந்த பாதுகாப்பு வலயங்களை நோக்கி வரச் செய்துவிட்டு பிறகு அந்த பாதுகாப்பு வலயங்கள் என்று சொல்லி இராணுவம் அறிவித்த அதே பகுதிக்குள் சரமாரியான செல்வீச்சுக்கள் மற்றும் சரமாரியான எரிகணை வீச்சுக்களை மட்டுமல்ல, மிக பாரியளவிலே விமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு எங்கள் தேசத்திலே எங்கள் மக்களை இதே காலப்பகுதியிலே மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்றுக்குள்ளாக்கியிருந்தார்கள். தமிழின அழிப்பினுடைய உச்சமான நாட்களாக இந்த காலம் அமைந்திருந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. மே 2 இன்றைய நாளோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு தகவலை பார்க்கிற போது, மே 2 2009 அன்று இறுதியாக செயல்பட்டு வந்த ஒரே ஒரு தற்காலிக மருத்துவமனை மீதும் 2 சிங்கள பேரினவாத அரசால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதல்களில் ஏற்கனவே காயமடைந்த 64 கொல்லப்பட்டதோடு காயமடைந்தவர்களோடு கூடவே நின்ற உறவினர்களையும் சேர்த்து 87 பேர் வரையானவர்கள் காயமடைந்தும் இருந்தார்கள்.
2009 மே மாதம் 2 காலை 9 இரண்டு ஆட்லரி செல்கள் வைத்தியசாலைக்குள் வந்து வீழ்ந்து வெடித்ததில் 23 பேர் கொல்லப்பட்டதோடு 43 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். காலை 9 இரண்டு செல்கள், அதாவது இரண்டு ஆட்லரி செல்கள் அந்த வைத்தியசாலைக்குள் நேரடியாக வந்து வீழ்கிறது. அதைத் தொடர்ந்து 10:30 மீண்டும் எண்ணிலடங்காத வகையிலே பல்வேறு எரிகணை தாக்குதல்களை சிங்களத்தின் படைத்துறை அந்த வைத்தியசாலை பகுதியை நோக்கி நிகழ்த்தியிருந்தது. 2 கட்டமாக நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதல்களிலே 41 பேர் கொல்லப்பட்டதோடு 53 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். 3 முன்பாகவே, இந்த சம்பவம் நிகழ்வதற்கு 3 முன்பாகவே, வைத்தியசாலையின் அமைவிடம் தொடர்பாக சரியான தகவல் சிறிலங்கா அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருந்ததோடு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் பல்வேறு வழிகளிலும் இந்த விடயங்கள் சிறிலங்கா அரசாங்கத்தினுடைய படைத்துறைக்கு வழங்கப்பட்டிருந்தது, சிறிலங்கா அரசாங்கத்துக்கும் வழங்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சிறிலங்கா விமானப்படையின் ஆளில்லாத வேவு விமானங்களும் இந்த வைத்தியசாலையை தாளப்பறந்து படம் பிடித்து கண்காணிப்பில் வைத்திருந்தது என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடியது. எனவே இருப்பது வைத்தியசாலை, அங்கே இருப்பது சிகிச்சை பெறுவது பொதுமக்கள் என்பது நன்று தெரிந்த பிறகும் இந்த வைத்தியசாலையின் மீது சிங்கள படைத்துறை என்று சொல்லக்கூடிய அரச பயங்கரவாதம் மிலேச்சத்தனமான படுகொலை தாக்குதல்களை நடத்தியிருந்தது என்பதை வரலாற்றின் வழிகளிலே நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்கின்றோம். இதற்கான அடிப்படை காரணம் இப்படியான கொடூரமான தாக்குதல்களை நடத்துவதனூடாக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை செய்து தமிழ் மக்களில் பெரும்பாலான மக்களை படுகொலை செய்வதனுடைய நோக்கமாக இருந்தது. தமிழினத்தினுடைய இனப்படுகொலையாளிகளாக இருந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபாய ராஜபக்ச ஆகியோருடைய கட்டளையின் கீழ் தமிழினம் மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்றை சந்தித்துக் கொண்டிருந்த காலமாக அந்த காலம் அமைந்தது. வைத்தியசாலை கட்டடத்திலும் சூழ உள்ள இடங்களிலும் 400 பேர் வரையானவர்கள் நின்றபோது முதலாவது தாக்குதல் இருந்ததோடு முதல் தாக்குதலில் காயமடைந்தவர்களை மற்றும் இறந்தவர்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்த போதுதான் 2 தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதலில் ஒரு பெண் வைத்தியர் கொல்லப்பட்டதோடு மேலும் 3 தன்னார்வலர்கள் காயமடைந்தும் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் உயிரிழை அறந்து உணர்வற்ற தன்மைக்கும் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முதல் முறை, அதாவது இந்த மே மாதம் 2 அந்த வைத்தியசாலையின் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு முன்பாக முதலும் ஒருமுறை இந்த வைத்தியசாலையின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில்தான் சிறிலங்காவின் அரசாங்கத்துக்கும் சிறிலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் வைத்தியசாலையின் அமைவிட தகவல்கள் சிறந்த முறையிலே துல்லியமாக வழங்கப்பட்டிருந்தது. அதை செஞ்சிலுவை சங்கம் உறுதிப்படுத்தியும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் உலகத்தின் துணையோடு, உலகத்தின் சர்வாதிகார நாடுகளின் துணையோடு, உலக அரச பயங்கரவாதத்தின் துணையோடு நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் என்பதனால் செஞ்சிலுவை சங்கத்தின் குரலை சிறிலங்கா தேசம் செவிமடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. என்றால் அங்கே நடந்து கொண்டிருந்த இனப்படுகொலை என்பதை அமெரிக்காவும் அறிந்திருந்தது, பிரித்தானியாவும் அறிந்திருந்தது, இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற அனைத்து நாடுகளுமே அறிந்திருந்தன. ஏனென்றால் அவர்கள் வழங்கிய ஊக்கத்திலும் அவர்களால் வழங்கப்பட்ட நச்சு ஆயுதங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் துல்லியமான தரவுகள் ஊடாகவே இந்த இனப்படுகொலையை சிங்கள தேசம் அந்த காலத்தில் நிகழ்த்தி கொண்டிருந்தது. அந்த பகுதியின் மீது சிறிலங்கா படைகளால் பாவிக்கப்பட்ட அத்தனை நஞ்சு குண்டுகளும் அந்த புஷ்பரஸ் குண்டுகள் மற்றும் ரசாயன ஆயுதங்கள் எல்லாமே சிறிலங்காவின் தயாரிப்புகள் அல்ல. அது அமெரிக்கா, பிரித்தானியா, பாகிஸ்தான், சீனா போன்ற வெளிநாடுகளில் நன்கு அறியப்பட்ட தயாரிப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இப்படியான நாடுகளுடைய போதுமான ஆதரவோடும் மௌனத்தின் சாட்சியோடும் தான் இந்த இனப்படுகொலையை சிங்கள தேசம் நிகழ்த்தியிருந்தது. அதனால்தான் அது இன்று வரையான காலத்தில் அவ்வளவு மாறுதட்டுகின்ற துணிவோடு எந்த காலத்திலும் தங்களை இனப்படுகொலை குற்றத்துக்குள் கொண்டு வர முடியாது. ஏனென்று சொன்னால் அவ்வாறு சிறிலங்கா என்கிற தேசத்தினுடைய இனப்படுகொலையாளிகளை நாங்கள் குற்றக்கூண்டிலே நிறுத்துவோமாக இருந்தால் அதற்கு பின்னே இருக்கின்ற, அதற்கு ஆயுதங்களை வழங்கிய, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வழங்கிய, அந்த காலத்தில் அந்த இனப்படுகொலை நிகழ்ந்து கொண்டிருப்பதை நன்றாக தெரிந்தும் அமைதி காத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பல கைகள் இரத்தக்கரை ப
படிந்த பல கைகள் அங்கே குற்றவாளி கூண்டுக்குள் வரிசையாக வரவேண்டி இருக்கும் என்பதனால் எனவே சிறிலங்கா என்கிற தேசத்தை குற்றவாளி கூண்டுக்குள் ஏற்றுவதை பல நாடுகள் விரும்பாது அதற்கான வழிமுறைகளையும் தடை செய்யும் என்பதுதான் நன்கு அறியப்பட்ட விடயமாக அமைகிறது. இதைத்தான் கோதபாய ராஜபக்சே அவர்கள் துணிகரமாக சொல்லியிருந்தார் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே. இந்த போரை நாங்கள் செய்தோம், ஆனால் இந்த போரை இந்தியாவுக்காக நாங்கள் செய்தோம் என்பதை துல்லியமாக பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருந்தார். அந்த போரை தாங்கள் வென்றோம், ஆனால் அந்த போரை நடத்தி முடித்தது இந்தியா என்பதை ஒன்றுக்கு ஒரு தடவை அல்ல பல தடவைகள் பல்வேறு ஊடக சந்திப்புகளிலே கோதபாய ராஜபக்சே சொல்லியிருந்தார். அதற்கு பின்னால் ஒரு சூட்சமம் இருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். அதாவது, தான் இனப்படுகொலையாளி என்று சர்வதேசத்தால் வட்டமடிக்கப்பட்டால் அந்த இனப்படுகொலையை செய்ய தூண்டியது இந்தியா என்பதை அவர் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக உலகுக்கு அறிவித்திருந்தார்.

மிக பெரும் இனப்படுகொலை ஒன்றை இந்த நூற்றாண்டில் சந்தித்த தேசத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான நீதியைத்தான் இப்போது சர்வதேச நாடுகளின் நீதிக்கான கதவுகளை நோக்கி நம்மவர்கள் பயணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். மனச்சாட்சியுள்ள, இனப்பற்றுள்ள, மொழிப்பற்றுள்ள தமிழர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு தேசங்களிலும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கான நீதியை வேண்டிய போராட்டங்கள் அமைதி வழி போராட்டங்களாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஐநாவை நோக்கிய பேரணிகளாகவும், ஐநாவை நோக்கிய உந்துருளி பயணங்களாகவும், ஐநாவை நோக்கிய வாகன பயணங்களாகவும் இப்படி பல்வேறு கட்டங்களில் பயணப்படுவதோடு சர்வதேசத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மனச்சாட்சியுள்ள அல்லது அறம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளை நோக்கிய மௌன கலப்புகளை உந்தித்தள்ளுகின்ற போராட்டங்களாகவும், பல்வேறு போராட்டங்களை அறப்போராட்டங்களாக, அமைதி வழி போராட்டங்களாக அந்தந்த நாடுகளில் வாழக்கூடிய இனப்பற்றுள்ள தமிழர்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறிலங்கா என்கிற தேசம் நிகழ்த்தியது இனப்படுகொலை என்பதை சர்வதேசத்தினுடைய நீதியாளர்கள் பலரும் இன்று ஏற்றுக்கொண்டாலும் கூட, இன்னும் அதிகரித்தளவிலே இந்த குரல்கள் வலுக்க வேண்டும் என்பதே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தேவையாக இருக்கிறது. எனவேதான் இந்த அறப்போரிலே, இந்த அமைதி வழி போரிலே, இந்த நீதிக்கான பயணத்தில் உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்பதை இந்த மே மாதம் எங்களுக்குள் ஒரு செய்தியாய் கடத்துகிறது. மே மாதத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது பகிரப்பட வேண்டிய ஒன்றாக எங்கள் தேசம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது சுவை நிரம்பிய ஒரு கஞ்சி அல்ல. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது ஒரு கசப்பான கஞ்சி. ஆம், ஆரம்ப காலத்திலே அந்த கஞ்சி கொஞ்சம் சுவையாகத்தான் இருந்தது. ஆனால் காலம் போக போக அந்த கஞ்சிக்குள் சுவை சேர்க்கக்கூடிய இதயம் எங்கள் மக்கள் கொண்டிருக்கவில்லை. முதலிலே அரிசி இருந்தது, தேங்காய் இருந்தது, பால்மா இருந்தது. இவற்றை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய உப்பு தண்ணீராவது அதை பயன்படுத்தி அந்த கஞ்சியை ஓரளவுக்கு சுவையுள்ளதாகத்தான் குடித்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல தேங்காய் பற்றாக்குறை, பால்மா முற்றுமுழுதாக இல்லாமல் போன நிலை. எனவே கடல் நீர், உப்பு தண்ணீரை கொண்டு கைகளிலே கிடைக்கக்கூடிய அரிசியை பயன்படுத்தி ஏதோ தங்களால் முயன்ற கஞ்சியை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அங்காங்கே இருக்கக்கூடிய தாவரங்களில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இலைகளையெல்லாம் பிடுங்கி அந்த கஞ்சிகளுக்குள்ளே அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். எனவே சுவையற்ற ஒரு கஞ்சி, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவேந்துகின்ற ஒரு கஞ்சியாக எங்கள் தேசம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. எனவேதான் இந்த மே மாதத்தில் உங்கள் வீடுகளில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லக்கூடிய கஞ்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை தேசம் வேண்டி நிற்கிறது. ஏன் அந்த கஞ்சி பகிரப்பட வேண்டும் என்கின்ற கேள்விக்கு பின்னால் இனப்படுகொலை என்கின்ற எங்களுடைய தேசத்தின் வரலாற்றை கடத்துகின்ற ஒரு தேவை இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் யூத இனத்தின் மீது இன்றைய காலங்களிலே பல்வேறு வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட, அது தன் தேசத்தின் எழுச்சிக்காக கையாண்ட சில விடயங்களை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆம், அந்த மக்கள் தங்களுக்கான ஒரு தேசத்தின் தேவை கருதி, தங்களுடைய இனத்தினுடைய ஒற்றுமை கருதி கசப்பான கசாயம் ஒன்றை அவர்கள் தங்களுக்குள்ளே எப்போதும் பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது குறிப்பிட்ட மாதத்தில் மட்டுமல்லாமல் அந்த தங்களுடைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு வழிபாட்டுக்குரிய இடத்தில் சந்தித்தாலும் சரி, அல்லது ஒரு இளவு வீடு, செத்த வீடுகளிலே சந்தித்தாலும் சரி, தங்கள் இனத்தினுடைய மக்களும் இளைய தலைமுறை பிள்ளைகளும் கூடிக்கொள்ளக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது திருமண வீடாக இருந்தாலும் சரி, அங்கேயெல்லாம் ஒரு கசப்பான கசாயத்தை எல்லோருக்குமே பருக கொடுத்திருக்கிறார்கள். அந்த கசப்பான கசாயத்தை பருக கொடுத்த பிறகு அந்தந்த இடங்களிலே இருக்கக்கூடிய மத போதகர்களோ அல்லது அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்களோ அந்த மக்கள் முன்னே தோன்றி தங்களுடைய வரலாற்றை கதைகளாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே கேட்ட கதைகளாக இருந்தாலும் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த கதைகளை தங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த கசப்பான கசாயம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், உன்னுடைய இனத்தின் வரலாறு இனிப்பானதல்ல, அது கசப்பானதுதான். இந்த கசப்பை நீ உட்கொள்வதனூடாகத்தான் இந்த வரலாற்றை உன்னுடைய தலைமுறைக்கு கொண்டு போகின்ற கடமையொன்றை நீ உன் இனத்துக்காக ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு கட்டம் மேலே போய் திருமண வைபவங்களிலே
மணமகன் மற்றும் மணமக்களுடைய பாதங்களிலே ஒரு கண்ணாடியை அவர்கள் பாதங்களின் கீழே வைத்து மிதிக்க சொல்வார்கள். அவ்வாறு அந்த மணமகனோ மணமகனும் மணமகளும் அந்த பாதத்தின் கீழே அந்த கண்ணாடியை வைத்து மிதிக்கின்ற போது அது நொறுங்கி அந்த கால்களிலே குத்தி கொள்ளும். அவ்வாறு கால்களிலே அந்த கண்ணாடி துகள்கள் குத்துகிற போது இரத்தம் வரும். அந்த இரத்தம் வருகிற போது அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் வலிக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த வலியை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அது இனத்துக்கான கடமையாக ஏற்றார்கள். ஆம், அவ்வாறு அந்த திருமண வீட்டிலே நிகழக்கூடிய அந்த கண்ணாடியை பாதங்களுக்குள் வைத்து நொறுக்கச் செய்து அதனால் வரக்கூடிய இரத்தத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மத போதகரோ அல்லது அந்த ஊர் தலைவரோ அங்கே வந்து அந்த மணமகனுடைய மணமகளுடைய பாதங்களை எடுத்து தங்களுடைய தன்னுடைய மடியிலே வைத்து துடைத்துக் கொள்வாராம். துடைத்து கொண்டு ஒரு விடயத்தை சொல்வார், மணமகனே மணமகளே, இது உங்களுக்கான நாட்கள், இது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். இருந்த போதிலும் இந்த இரத்தம் உங்கள் கால்களிலே வடிவது வரலாற்றை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்வதற்காகவே. ஆம், அந்த இரத்தத்தை அந்த மத போதகரோ அல்லது ஊர் தலைவரோ மெல்ல ஒத்தடம் கொடுத்து துடைத்து விட்டு கொண்டே அந்த மணமக்களுக்கான கதைகளை சொல்வார்கள். அந்த சபையில் மணமக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த கதைகளை கேட்பார்கள். அந்த கதை அந்த இனம் பட்ட வரலாறு, அந்த இனம் சந்தித்த இனப்படுகொலை, அந்த இனம் சந்தித்த அவமானங்கள், அந்த இனம் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருந்த வேதனைகளை வரலாறுகளை தலைமுறைகளுக்கு இப்படித்தான் அவர்கள் கடத்தினார்கள். திருமண வீடுகளிலும் வழிபாட்டு இடங்களிலும் சாபு வீடுகளிலும் கசப்பான கசாயம் ஒன்றை கொடுத்து அவர்கள் வரலாற்றை கடத்தினார்கள். திருமண வீடுகளிலே மணமகள் மணமகன் பாதங்களிலே ஒரு கண்ணாடியை வைத்து அவர்களை மிதிக்கச் செய்து அதனால் வருகின்ற இரத்தத்தை ஒரு மதபோதகர் துடைத்துக் கொண்டே அதனூடாக வரலாறுகளை கடத்தினார்கள். மகிழ்ச்சிகரமான நாட்களிலும் அந்த வலியை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். எப்போதும் உனக்கு ஒரு கடமை இருக்கிறது, எல்லாத்தையும் தாண்டியது உனக்கான இனத்துக்கான கடமை என்பதை அவர்கள் வரலாற்று வழியாக கடத்தினார்கள். ஆனால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒன்றை இந்த மே மாதத்தில் குடிப்பதற்கு எங்களில் பலருக்கு விருப்பம் இருப்பதில்லை. அப்படி குடித்தால் கூட அதற்கு தேங்காய்ப்பாலும் சீனியும் சேர்த்து சுவைமிக்க ஒரு சித்திரை கஞ்சி போல அதை செய்து குடிக்கவே பலரும் விரும்புகிறார்கள். இது உண்மையில் அந்த நினைவுகளை அந்த பலிகளை அவமானப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும். எனவேதான் இது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலம். முள்ளிவாய்க்காலில் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நினைத்து கொண்டு நாங்கள் எழுச்சி கொள்கின்ற மாதம். உங்கள் வீடுகளில் இந்த காலப்பகுதியிலே ஒருவேளை உணவாக, ஏதோ ஒரு நாளிலே ஒருவேளை உணவாக அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உங்கள் வீடுகளிலே உருவாக்குங்கள். ஆனால் நிச்சயம் அதற்கு சுவை சேர்த்த கஞ்சியாக இல்லாமல், சுவை சேர்க்கப்பட்ட கஞ்சியாக இல்லாமல், ஓரளவுக்கேனும் உப்பற்ற ஒரு சுவையற்ற கஞ்சியாக அதை உருவாக்குங்கள். அப்போதுதான் உங்கள் வீடுகளிலே அந்த கஞ்சியை குடிப்பவர்கள் அதை குடிக்க விருப்பமில்லாமல் ஒரு கேள்வியை கேட்பார்கள், ஏன் இந்த கஞ்சியில் உப்பு இல்லை, ஏன் இந்த கஞ்சியில் சுவை இல்லை, இதையெல்லாம் ஒரு உணவுண்டு சமைத்தீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்பார்கள். அந்த கேள்வியிலிருந்து வரலாற்றை கடத்த தொடங்குங்கள். ஆம், இந்த சுவையற்ற கஞ்சியை நீங்கள் ஒரு நேரம் குடிப்பதற்கே இவ்வளவு அலுப்புப்படுகின்றீர்கள், இவ்வளவு கதை கேட்கின்றீர்கள் சொன்னால், இதைத்தான் உங்களுடைய இனம் 2009 பல மாதங்களாக குடித்ததென்பதை வரலாறாக கடத்துங்கள். கஞ்சிக்காக வரிசையில் நின்ற மக்கள் மீதும் சிங்கள ஏகாதிபத்தியம் தொடர்ச்சியான விமான குண்டுகளை வீசியது. அந்த மக்கள் கஞ்சிக்காகத்தான், ஒருவேளை கஞ்சிக்காகத்தான் நீண்ட வரிசையில் நிற்கின்றார்கள் என்று நன்றாக தெரிந்த போதிலும் கூட அவ்வாறு கஞ்சிக்காக வரிசையில் நின்ற மக்கள் மீதும் சிங்களத்தின் விமானப்படை விமான குண்டுகளை வீசி அந்த மக்களை நரபலி வேட்டையாடியது. நீண்ட வரிசையில் ஒருவேளை கஞ்சிக்காக காத்திருந்து பல காலங்கள் தங்கள் உயிர்களை தாக்குப்பிடித்த இனமாகத்தான் அந்த இனம் அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை சுற்றாடலை எதிர்கொண்டது. எனவே அந்த மக்களுடைய நீண்ட மாதங்கள், பல மாதங்கள் தங்கள் உயிர்களை காவி பிடிக்கின்ற, தங்கள் உயிர்களை ஏந்தி பிடிக்கின்ற உணவாகத்தான் இந்த கஞ்சி, சுவையற்ற கஞ்சி இருந்ததென்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு வரலாறாக கடத்துங்கள். 2009 நடந்த இனப்படுகொலையை, இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உங்கள் வீட்டிலே ஏதோ ஒரு நேரத்திலே உணவாக பகிர்ந்து கொள்வதனூடாக இனப்படுகொலை வரலாற்றை கடத்துங்கள். 48 சிங்கள தேசம் சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை அது கட்டமைத்திருக்கின்ற இனப்படுகொலையின் பல்வேறு வடிவங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.
இனப்படுகொலை என்பது வெறுமனே உயிர்களை அளிப்பது மட்டுமல்ல, ஒரு பூர்வீக மக்களுடைய, ஒரு தேசிய இனத்தினுடைய பூர்வீக நிலங்களை கையாடுவதும் பூர்வீக நிலங்களை கையகப்படுத்துவதும் அந்த இனத்தினுடைய தொன்மை சான்றுகளை நினைவளிப்பு செய்வதும் அந்த இனத்தினுடைய தலைமுறை பிள்ளைகளின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி அந்த இனத்தினுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளை மதமாற்றம் செய்வதும் கட்டாய கருக்கலைப்புகள் உட்பட எல்லாமே இனப்படுகொலையின் பல்வேறு கூறுகள் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் விளங்கப்படுத்துங்கள். எனவே இன்றைக்கும் எங்கள் தேசத்திலே இனப்படுகொலையின் அடுத்தடுத்த அலகுகள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. திட்டமிட்ட வகையிலே புத்தவிகாரங்களின் எழுச்சியும் எங்களுடைய பூர்வீக நிலங்கள், சிங்களத்தினுடைய தொல் பொருள் ஆராய்ச்சி மற்றும் வனவள திணைக்களங்கள் போன்றவற்றினால் கையகப்படுத்தப்படுவதும், மிக தொன்மையான தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள், சிங்களத்தினுடைய வனவன திணைக்களத்தினால் தங்களுக்கான நிலங்களாக கையகப்படுத்தப்படுவதுமாக இன்றைக்கும் பல்வேறு நிலங்கள் பறிபோய்கொண்டே இருக்கிறது. வெடுக்குநாரி மலை உட்பட பல்வேறு உதாரணங்கள், தையிட்டி உட்பட பல்வேறு உதாரணங்களை அடுக்கடுக்காக இதற்காக நாங்கள் முன்வைக்க முடியும். இன்றைக்கும் தையிட்டி மண்ணிலே தங்கள் காணிகளுக்குள் அத்துமீறி அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக எங்கள் மக்கள் அறப்போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். நீதி மறுக்கப்படுகின்ற இனத்தின் பிள்ளைகளாய் சர்வதேசமெங்கும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நாங்கள்தான் நிலத்தில் இருக்கின்ற மக்களுக்குமான குரல்களாக புலம்பெயர் தேசங்களில் ஒலிக்க வேண்டும். எங்கள் முன்னே இருப்பது சத்தியத்தின் வழி, அறத்தின் வழி, அகிம்சை போராட்டம். எனவே இந்த சத்தியத்தின் வழியிலே, அமைதியின் வழியிலே, நீதிக்கான பயணத்தில் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் கடமை இருக்கிறது என்பதை இந்த காலம் எங்களுக்குள் நினைவேந்தலூடாக கடத்துகிறது. இது முள்ளிவாய்க்காலில் எங்கள் மண்ணிலே 2009 இந்த உலகத்தினுடைய மௌன சாட்சியோடு எங்கள் மண்ணிலே கொத்து கொத்தாய் கொன்றொழிக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், புஷ்பரஸ் ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் கொண்டு எங்கள் மண்ணிலே நிகழ்ந்தேறிய கொடூரமான இனப்படுகொலையின் நினைவேந்தல் மாதமாக இருக்கிறது. சிங்கள தேசம் சுதந்திரமடைந்த காலம் தொட்டு இன்று வரையான காலத்தில் சிங்கள படைகளால் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட, இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட அத்தனை பொதுமக்களையும் நினைவேந்தல் செய்து அவர்கள் அனைவருக்குமான அகவணக்கத்தை இந்த வேளையிலே செலுத்தி நிற்கின்றோம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காற்றில் 3:48.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar kalam closing da tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks, eh?
2: Chillam illa, Dad. Silvam.
1: Chari, chari.
4: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
4: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
0: மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோர் டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட tastymayas.com.
6: யாவரும் கேளி 101.3 FM.

நேரம் 3:52 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ பூங்காட்டிலே. இது மே மாதம் 2 நினைக்கின்றோம். மே 18 என்பது உலகளாவிய இதிலே ஒவ்வொரு தமிழர்களும் வாழக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பல்வேறு முக்கியமான நகரங்களிலும் இந்த இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அதுபோலவே கனடாவிலும் கூட ஒவ்வொரு ஆண்டிலுமே அது அந்த மே 18 பல்வேறு நிகழ்வுகள் நடப்பது வழமை. கடந்த ஆண்டுகள் என்பது இன்னும் அந்த இனப்படுகொலைக்கான இங்கே பிராம்டன்லே அந்த இனப்படுகொலை நினைவு தூபி என்பது அமைக்கப்பட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும். உலகத்திலே முதல் முறையாக ஒரு தேசம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்தது இனப்படுகொலை என்பதை கனேடிய நாடாளுமன்றம் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது என்பது எல்லோருக்குமே தெரியும். அவ்வாறு கனேடிய நாடாளுமன்றம் நடந்தது இனப்படுகொலை என்பதை உலகத்தின் முதல் நாடாக ஏற்றுக்கொண்டது. அதுபோலவே ஒன்டாரியோவிலே இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்கின்ற ஒரு வாரம் சட்டபூர்வமாகவே இங்கே ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவினுடைய அரச பயங்கரவாதம் அந்த சட்டபூர்வமான அந்த இனப்படுகொலை அறிவூட்டல் வாரத்துக்கு அந்த முன்னெடுப்புக்கு எதிராக பல்வேறு தரவைகள் வழக்குகளை போட்ட போதிலும் அதற்கு எதிர் வழக்குகளை போட்டு நிறைய பணத்தை செலவழித்து அதை அந்த சட்டத்தை நிர்மூலமாக்க முயன்ற போதிலும் கெனடிய தேசம் குறிப்பாக ஒன்டாரியோ வந்து மிக வலுவான ஆதரவை அந்த விடயத்தில் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்பது இங்கே எங்களுடைய அதாவது எங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற கல்லூரிகளிலே பாடசாலைகளிலே பல்கலைக்கழகங்களிலே எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பல்கலாச்சார சமூகத்தின் பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு அறிவூட்டல் விடயமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அது தந்திருக்கிறது. எனவே இனப்படுகொலை பற்றிய ஒரு அறிவூட்டல் வாரமாக மே மாதத்தில் ஒரு வார காலம் அது சட்டபூர்வமாக ஒன்டாரியோவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. இதை தாண்டி பிராம்டன்லே உலகத்தினுடைய அதாவது தேசத்துக்கு வெளியே உலகத்தின் முதலாவது நாடாக கனடாவிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான ஒரு நினைவு தூவி என்பதை பேட்ரிக் ப்ரோன் அதாவது பிராம்டனுடைய மேஜர் பேட்ரிக் ப்ரோன் அவருடைய பெரும் ஆதரவோடு அதாவது தங்குதடையில்லாத ஆதரவோடு பெரிய ஒரு மனோபலத்தோடு அவர் அதை எங்களுக்கான ஆதரவாக உருவாக்கி தந்திருக்கின்றார். அதற்கு பல்வேறு தளங்களிலும் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு அமைப்புகள் எல்லாமே அதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை சொல்லிக்கொள்ளலாம். இந்த வேளையிலே அந்த நினைவு தூபி அமைப்பதற்கு யாரெல்லாம் எங்களுக்கான உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களை நாங்கள் நன்றியோடு கரம் பற்றிக் கொள்வது மிக முக்கியமானது. அதை ஒட்டியதாக எதிர்வரும் காலத்திலே ஸ்காப்ரூவிலே கூட ஒரு இந்த இனப்படுகொலைக்கான நினைவு தூபி ஒன்று அமைப்பதற்கான ஏது நிலை கிட்டியிருக்கிறது என்பதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே உலகத்தின் முதல் நாடாக இந்த நாடு பல்வேறு விடயங்களில் 2009 இனப்படுகொலை நடந்தபோது இந்த நாடு மௌனமாக இருந்தது வேடிக்கை பார்த்தது என்பதெல்லாம் எங்களுக்குள் ஒரு ஆற்ற முடியாத கவலையாக இருந்த போதிலும் கூட இன்றைக்கு உலகத்தினுடைய ஒரு முதல் நாடாக அது நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட தேசமாக இருக்கிறது. அதற்கான பல்வேறு பூர்வாங்கமான செயல்பாடுகளிலும் நாங்கள் பயணிப்பதற்கு அது தடையில்லாத ஆதரவை தருகிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையில் தான் எதிர்வருகின்ற இந்த மே 18 நாளன்று இந்த பிராம்டனில் அமைந்திருக்கின்ற நினைவு தூவியின் முன்பாகவும் வணக்க நிகழ்வு நினைவேந்தல் நிகழ்வு நடக்க இருக்கிறது என்பதையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதை தாண்டியும் பல்வேறு இடங்களிலே இந்த இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த சமகாலத்தில் ஐரோப்பாவின் பல தேசங்களிலும் கூட இந்த இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை சொல்லிக்கொள்வதோடு இதையெல்லாம் தாண்டி ஜூன் 2 ஒரு பாரிய நீதிக்கான பயணத்துக்கான அழைப்பொன்றையும் சர்வதேச அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால் நிகழ்த்துவதற்காக ஏற்பாட்டாளர்கள் ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். உரிமைக்காக எழுத்தமிழா என்கின்ற தலைப்பிலே அந்த அழைப்பு விடுக்கப்பட்டுகிறது. 2026 ஜூன் 22 ஒரு திங்கக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால் தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழீழம் விடுதலை அடையும் வரை உரிமைக்காக எழுத்தமிழா என்கின்ற தலைப்பிலே அந்த நீதிக்கான பயணத்துக்கான அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள். இன்று 17 கடந்தும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பு எந்தவிதமான நீதியும் அரசியல் தீர்வும் வழங்கப்படாத நிலையிலே நீதிக்கான உரிமை போராட்டத்தை முள்ளிவாய்க்கால் காலத்தில் நாங்கள் எவ்வாறு அந்த நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுத்தோமோ அதைவிட இன்னும் அதிக வேகத்தோடு முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தமிழினம் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வேளையில் எதிர்வருகின்ற ஜூன் 22 திங்கக்கிழமை காலை 11 ஐரோப்பிய மூன்றலில் எமது நீதிக்கான போராட்டத்தை வலுவோடு முன்னெடுப்பதற்கு ஐரோப்பிய தேசத்தின் ஒருங்கமைப்பாளர்கள் இந்த விடயத்தை அறிய தந்திருக்கிறார்கள். வரலாறு எம்மை நெருக்கடிக்குள் தள்ளியிருக்கிறது
எமது தேசம் வரலாற்றில் என்றுமில்லாதவாறு மும்முனை நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஆயினும் உரிமைக்கான போராட்டம் எந்த காலத்திலும் கைவிடப்பட முடியாத ஒன்றாகவே தமிழர்கள் கைகளிலே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இறுதி மூச்சு உள்ளவரை லட்சிய பயணத்தை தொடர்வோம், போராடுவோம். நீதிக்கான பயணத்தில் ஒவ்வொரு தமிழர்களுக்கான பங்களிப்பை இதில் உறுதிப்படுத்துவோம் என்பதையும் அவர்கள் வேண்டியிருக்கின்றார்கள். விடுதலைக்கான பாதை என்பது வீழ்ச்சிகளால் விலகி நிற்பதோ, துரோகங்களினால் துவண்டு போவதோ, அல்லது பின்னடைவுகளினால் பின்வாங்கி விடுவதோ அல்ல. மாறாக தடைகளை தகர்த்து விழவிழ விட்டு கொடுக்க முடியாத விடாமுயற்சியோடு எழுந்து நிற்பதே இந்த விடுதலைக்கான பாதையின் பயணத்தில் மிக முக்கியமானது என்பதையும் அவர்கள் நினைவூட்டி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் இன்றைய அவசர நிலையை கருத்தில் கொண்டு மக்களின் பெரும் துணை சக்தியோடு வாழக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் இதுபோன்ற நீதிக்கான பயணங்களில் எங்களை இணைத்துக் கொள்வதென்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.

உங்களுக்குள் நினைவேந்தி தருகிறது. மீண்டும் இதே காலப்போதியில் எங்கள் தேசத்திலே எங்கள் தேச விடுதலைக்காக விதையாகிய எங்கள் மாவீரர்களையும், சிங்கள தேசத்தாலும் இந்திய ஆக்கிரமிப்பு ராணுவத்தாலும் எங்கள் தேசத்திலே இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் மக்களையும் நினைவேந்திக் கொள்வதோடு முக்கியமாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் அனைத்து தேசத்தின் மக்களையும் சிறப்போடு இந்த வேளையிலே நினைவேந்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து வரும் காட்டிலையில் நேர்கள் உங்கள் விருப்பத்திலே பாடல்களை கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது தேசத்தின் நினைவு பகிர்வுகள்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். 2009 ஆண்டில் நடந்த படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை ஒருபொழுதும் மறக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவை நோக்கி இலங்கையின் முதல் ஹஜ் பயணிகள் குழு புறப்பட்டு சென்றிருக்கின்றது. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு இடம்பெறுகிறது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் தற்போதைய பல்கலைக்கழக தரவரிசை மற்றும் மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜெர்மனியிலிருந்து சுமார் 5000 படையினரை திரும்பப் பெறுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் சுங்கவரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார்.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் 4,500 டாலர்ஸ் வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462, 416-821-0462.

0: நேர்களுக்கு எடுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழப்பம் காற்றிலே 4:04 மழைப்படியை காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இது உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கும் நேரம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன். குமார், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன் கண்ணன். நீங்கள் எப்படி? நலம்
1: தானே? நலமா இருக்கலாம்.
0: சொல்லுங்க.
1: நான் கேட்கும் பாடல் வந்து செல்லப்பாண்டிய பாட்டு, உலகே உனக்கு கண்ணில் என்ற பாட்டு. அதுக்குமாரி வந்து தமிழில விடுதலை புலிகளின் போராட்டத்தின் போது வீரச்சியாவை தழுவி கொண்ட மாவீரர்களுக்கும் ஸ்ரீலங்கா ராணுவம் இந்திய ராணுவத்தெல்லாம் சேர்ந்து இனா படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்குமாக என்னது ஆக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை
0: ஒலிக்கிறது. உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்றுகூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
8: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 4:14. அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
10: வணக்கம்
0: சிவபாலன், நலம் தானே? நலமாக இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
10: முதல்ல மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் வணக்கம். விரும்பும் பாடல் பட்டியலில் வந்து பசுகால் மெலிந்து
0: பாடல், உணர்வை உருக்கக்கூடிய நல்ல வரிகள் கொண்டிரு பாடல் உங்கள் தெரிவாக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
10: மிக்க நன்றி. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தேனிசு செல்லப்பா அவர்கள் பாடிய பாடல்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
3: உங்கள் தெருவிலே பாடல்கள் எடுத்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930005 4165930055 அழைப்பிலிருக்கு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் அருண்குமார் அவர்களே, காலை வணக்கம். இது அருண் கணேசன்.
3: வணக்கம் அருண் கணேசன், நலம்தானே?
4: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறீங்க?
3: நிச்சயமாக சொல்லுங்க.
4: எனக்கு நித்ரியா தமிழா என்ற ஒரு பாடல் கேட்க வேண்டும். அது கேட்பதற்கு முன்னால தாயகத்திலே உயிர் நீத்த எல்லோருக்காகவும் எனது அக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேனிசை செல்லப்பா ஐயா அவர்களுக்கு ஒரு புகழ் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அவருக்காக ஒரு சில வரிகளை நான் கலைக்க இருக்கிறேன். கலைக்கலாம் தானே?
3: நிச்சயமாக சொல்லுங்க.
4: பாசறை பாசறை பாணருக்கோர் இரங்கற்பா, தமிழீழ உணர்ச்சி நெஞ்சோரம் உயர்த்தி வடிவான கவி பாடிய வான் மலையே, கவி காசி ஆனந்தம் தமிழீழ புரட்சிப்பா, இனிதாக பாடி தந்த தமிழ் புயலே, சங்க தமிழை மடி சுமந்து உம்மால் சங்கிலி பற்றி பெருமை கொண்டது, தமிழர் வாழ தமிழ் பாடு பாட்டு பாடி அமிழ்தாகி போன தேனிசை செல்லப்பானரே, எம் துயரங்கள் தன்னை வடித்தே விருந்து பாட்டு மருந்தளித்த பாசறை பாணரே, மண்ணில் நின் வாழ்வு என்பை தந்தாண்டு எம்மில் உன் நினைவு அழியா பல நூற்றாண்டு, ஈழத்தை ஆதரித்தாய் எம் பகையை மூதரித்தாய், பாட்டிற்கு உயிர் கொடுத்து ஜாம்படும் பாட்டிற்கு உணர்வளித்தாய், என் உயிர்க்கோ பணிவான இரங்கற்பா, எம் நினைவெல்லாம் தேனிசை செல்லப்பா.
3: நல்ல வரிகள், சொல்லுங்கள். என்ன பாடல் சொன்னீர்கள் கேட்பதற்காக?
4: நித்ரியா தமிழா அந்த பாட்டை இந்த நேரத்திலே விரும்பி கேட்கிறேன்.
3: வருகிறது உங்களுக்கான பாடலாக. அந்த நீங்கள் அமைத்திருந்த வரிகள் ஒரு கோர்வையாக அமைத்திருந்தீர்கள். அது உங்களுடைய உள்ளத்தின் வெளிப்பாடுகளாக இருந்தது. நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
4: நன்றி அருண்குமார். நன்றி.
3: நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: உங்கள் தெருவிலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். இந்த வெளியில் அழைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் மகாராஜா, எப்படி இருக்கிறீங்க?
5: நலமாக இருக்கிறேன் மகாராஜா. நீங்கள் எப்படி? நலம் தானே?
6: நலமா இருக்கின்ற.
5: என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
6: அழகான
5: உங்கள் தெரிவாக அந்த பாடல் நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
6: நன்றி. வணக்கம்.
5: நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: சிஎம்ஆர் தமிழப்பும் காட்டலையில் உங்கள் திருவிலை பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
6: காலை வணக்கம் அருண்குமார்.
5: காலை வணக்கம்.
6: கணேசன் கதைக்கிறேன்.
5: யார் பேசுறீங்க?
6: சக்குரு கணேசன் கதைக்கிறேன்.
5: சக்குரு கணேசன், நலம் தானே நீங்கள்?
6: நலம்தான். நீங்கள்?
5: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள் அதாவது இன்னைக்கு புதிய நேரம் அப்படியா?
6: ஆமாம்.
5: இதுக்கு முன்னர் அழைத்திருக்கிறீர்களா அல்லது இன்றுதான் முதல் நேரம்? முதலாவது, முதல் முறையாக. மிக்க மகிழ்ச்சி. காற்றிலே ஒரு பாடல் தெரிவுக்காக அழைத்தமைக்கு. நேரம் கிடைக்கிற போது அழையுங்கள், நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் தெரிவாக கேட்க போறீங்க?
6: எனக்கு சல்லப்பையா பாடினது பச்சை வயிலே பாட்டுதாரிகளா?
5: நிச்சயமாக உங்கள் தெரிவாக அந்த பாடல் காற்றிலே வருகிறது. கேட்டு மகிழுங்கள், வாய்ப்பு கிடைக்கிற போது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுங்கள். நன்றி, இப்போது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
6: ஓகே, நன்றி, வணக்கம்.
5: நன்றி, நன்றி, வணக்கம். முதல் தடவையாக காற்றில் அழைப்புக்கு வந்திருந்ததாக கூறியிருந்தார். அவருக்கு மீண்டும் எங்களுடைய வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: அந்த பாடல் பாசறைப்பாணர் மாமனிதர் தீனிசு செல்லப்பா அவர்கள் பாடிய பாடலாக ஒலித்தது. நேரம் 4:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
0: நேரம் 4:52. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், தாஸ் கேட்கிறேன்.
0: வணக்கம் தாஸ், நலம் தானே?
3: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க?
3: எனக்கு
0: உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். ஒலிக்கிற பாடல் இது தேனிசு செல்லப்பா அவர்கள் பாடியது. பாடலுக்கான இசை கே, பாடல் வரிகளை ஜுகபாரதி எழுதியிருக்கின்றார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 91.3.
1: உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியின் நிறைவு நேர் யாரோட பேசலாம். அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம் காசநாதன் இருக்கிறார்.
1: வணக்கம் காசநாதன், சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் திருவாக்க போறீங்க?
2: நாடு திரும்ப தடையில் நாங்கள் மட்டும்தான் அந்த பாட்டு
1: ஒலிக்கிறது உங்கள் திருவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சி கொடுக்கிறது உண்மைக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றி.

சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் அருண்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2009 நடந்த படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் ஒருபொழுதும் மறக்க அனுமதிக்கப்படப் போவதில்லை என்று சிறிலங்காவின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு இடம்பெறுகிறது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் தற்போதைய பல்கலைக்கழக தரவரிசை மற்றும் மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜெர்மனி

0: இருந்து சுமார் 5,000 படையினரை திரும்ப புறப்புவதாக அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது.
1: இலங்கை செய்திகள்.
0: 2009 நடந்த படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை ஒருபொழுதும் மறக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மே தின கூட்டத்தில் மகர பகுதியில் உரையாற்றிய அவர், ராஜபக்ச குடும்பம் குறித்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார். வெளிநாடுகளில் உள்ள அவர்களின் சகோதரரை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்றும், தேவையானால் சிவப்பு பிடியாணை பிறப்பித்து கொண்டு வருவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் குறுகிய காலத்தில் சேர்த்த சொத்துக்களின் விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும், அவை வெளியிடப்படாதுவிட்டால் நீதிமன்றத்தின் மூலம் அரசு உடைமையாக்கப்படும் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார். 2022 பொருளாதார வீழ்ச்சியடைந்த நாட்டை தான் பொறுப்பேற்றதாகவும், அந்த நிலைக்கு காரணமானவர்கள் இப்பொழுது பொருளாதார மீட்சி குறித்து பேசுவது பொருத்தமற்றது என்றும் அவர் விமர்சித்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடலாம், ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறுகள் விளைவிக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். மேலும் நிலக்கரி கொள்வனவு தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கு விசேட ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், அறிக்கைகள் வந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ்த் தேசிய கட்சிகளின் மே தின கூட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றிருக்கின்றன. தன்னாட்சி அதிகாரத்துக்காகவும் வளச்சுரண்டர்களுக்கு எதிராகவும் ஒன்றிணைவோம் என்கின்ற தொனிப்பொருளில் இலங்கை தமிழரசுக் கட்சி மாங்குளம் பகுதியில் தமது மேதின கூட்டத்தை நடத்தியிருக்கிறது. கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை, அரசியல் தீர்வு, காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து 10 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய பிரகடனமும் அங்கே வெளியிடப்பட்டது. இதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரா சாணக்கியன் தலைமையில் மே தின பேரணி ஒன்று நடைபெற்றுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் எஸ் ஸ்ரீதரன் தலைமையில் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பில் மே தின நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இத்துடன் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை மற்றும் இனப்படுகொலைக்கு எதிரான சர்வதேச நீதி கோரிய விசாரணைகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் நல்லூர் பகுதியில் தமிழ்த் தேசிய பேரவையின் மே தின கூட்டத்தில் இடம்பெற்றது. மேலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இணுவில் பகுதியில் மே தின கூட்டத்தை நடத்தி அதில் கூட்டணியின் தலைவர்கள் உரையாற்றியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள பீகாரை தொடர்பாக நில உரிமை விவகாரம் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. தமது பூர்வீக காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டுமென்று கோரி காணி உரிமையாளர்கள் தொடர்ந்தும் அறவழி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறித்த பீகாரை அமைந்துள்ள பகுதி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள தனியார் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டங்கள் தற்போது மேலும் தீவிரமாகி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை மற்றும் நேற்று வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் தையிட்டி பகுதியில் காணி உரிமையாளர்கள் மீண்டும் ஒன்று கூடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலங்களை விடுவித்து உரிய உரிமையாளர்கள் இடத்திலே அவற்றை ஒப்படைக்க வேண்டுமென்றும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் பல அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான ஆதரவை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை அதிகாரியொருவர் தற்பொழுது வெளிநாட்டில் இருப்பதாகவும், அது தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் விசாரணைகளை தொடங்கியிருப்பதாகவும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். 10 ஊழல் வழக்குகள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்புடைய 5 குற்றவியல் வழக்குகள் உட்பட 15 முக்கியமான வழக்குகள் இந்த மாதம் நீதிமன்றங்களில் விசாரணைகளுக்கு வர இருப்பதாகவும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார்.

0: இந்திய செய்திகள்.
1: மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தா நகரில் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்கள் தடை உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் வெளியிட்ட உத்தரவின்படி 3ஆம் தேதி நாளை முதல் 3ஆம் தேதி வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என்றும், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெற இருப்பதனால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக நகரின் மத்திய வணிகப் பகுதிகளில் பெரிய கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5 பேருக்கு மேற்பட்டோர் கூடுவது, ஆயுதங்கள் எடுத்துச் செல்லுதல் போன்றவை தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வன்முறை சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்கின்ற அச்சம் இருப்பதனால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்ததையடுத்து மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சைகளும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முக்கியமான கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். 4ஆம் தேதி வெளியாகும் தேர்தல் முடிவுகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். மே தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர் மத்தியிலே அவர் இதனை கூறியிருக்கின்றார். மேலும் மு க ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் என்றும், திமுக சார்பில் பலர் சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். திமுக தலைமையிலான கூட்டணி தற்பொழுது பல கட்சிகளை இணைத்த வலுவான கூட்டணியாக அமைந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள்.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
0: கனேடிய செய்திகள்.
1: கனடாவின் டொரண்டோவின் புகழ்பெற்ற ராயல் கன்சர்வேட்டரி ஆஃப் மியூசிக் 1970 மற்றும் 80களில் அங்கு பணியாற்றிய ஒரு முக்கியமான ஆசிரியர் மீது சுமத்தப்பட்ட பாலியல் அத்துமீறல் முறைப்பாடுகள் குறித்து ஒரு சுயாதீன விசாரணையை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறது. பொரிஸ் பெர்லின் என்கின்ற அந்த மறைந்த ஆசிரியர் மீது முன்னாள் மாணவர்கள் சிலர் தற்பொழுது பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விவகாரம் குறித்து ஊடகம் ஒன்றில் வெளியான தொடர் கட்டுரைகளைத் தொடர்ந்து நிறுவனம் இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்கவும் கல்வி நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் இந்த விசாரணைகள் முக்கியமானது என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். கனடாவின் போக்குவரத்து துறையிலே புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைய இருக்கின்ற டொரண்டோ கியூபெக் சிட்டி அதிவேக ரயில் திட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த திட்டத்திற்காக நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட பொதுமக்களின் கருத்து கேட்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாக ஆல்ட்ரோ நிறுவனம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. சுமார் 10,000 மேற்பட்ட மக்களிடத்திலே நேரடியான மற்றும் இணையவழியிலான ஆலோசனைகள் இதற்காக பெறப்பட்டும் இருக்கின்றன. இந்த அதிவேக ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது பயண நேரம் பெருமளவு குறைவதோடு சுமார் 51,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும், பொருளாதார ரீதியாக $35 பில்லியன் வரையான பலன் இதனால் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் தற்போதைய பல்கலைக்கழக தரவரிசை மற்றும் மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். கடுமையான மதிப்பெண் முறைகள் மாணவர்களின் அறிவுசார திகழலையும் புதிய முயற்சிகளையும் முடக்குவதாக அவர்கள் குறை கூறியிருக்கின்றார்கள். மாணவர்கள் தோல்விகளுக்கு பயந்து எளிதான பாடங்களையே தேர்ந்தெடுப்பதாகவும், இது அவர்களின் படைப்பாற்றலை பாதிக்கிறது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் மட்டுமே மாணவர்களின் உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சியாளர்களாக மாணவர்களை மாற்ற முடியும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள்.
0: உலகச் செய்திகள்.
1: ஜெர்மனியிலிருந்து சுமார் 5,000 படையினரை திரும்ப பெறுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜெர்மன் சான்சலர் பிரிட்ரிக் மெஸ் இடையிலான கருத்து மோதலின் பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் போருக்கான விவகாரத்தில் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டது என்று மெர்ஸ் தெரிவித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். சமூக வலைதளங்களில் அவர் மெர்ஸ் மிக மோசமாக நிர்வாகத்தை நடத்துகிறார் என்றும் குடியேற்றம் மற்றும் ஆற்றல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் தோல்வியடைந்திருக்கிறார் என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளிலிருந்தும் அமெரிக்க படைகளை குறைக்கும் வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ஜெர்மனியில் 36,000 மேற்பட்ட அமெரிக்க படையினர் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்செத் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பென்டகன் தெரிவித்திருக்கிறது. கடந்த இந்த படையினர் திரும்பப் பெறும் நடவடிக்கை அடுத்த 6 முதல் 12 மாதங்களில் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ கூட்டணியை நீண்ட காலமாக விமர்சித்து வருகின்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான நடவடிக்கைகளில் கூட்டணி நாடுகள் ஒத்துழைக்காததை தொடர்ந்தும் கடுமையாக எதிர்த்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான வர்த்தகம் மேலும் பதற்றம் அடைந்து தீவிர நிலையை எட்டியிருக்கிறது. ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுக்கு விதிக்கப்படுகின்ற சுங்கவரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியம் முன்னர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பின்பற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் அதற்கான தெளிவான காரணத்தை குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் முதல் இந்த புதிய வரி அமுலுக்கு வரும் என்றும் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்த ஐரோப்பிய ஆணையகம் ஐரோப்பிய நலன்களை பாதுகாக்க அனைத்து விருப்பங்களையும் திறந்தவையாக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து தெளிவான விளக்கம் கோரப்பட இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. வாகன உற்பத்தி துறை ஐரோப்பாவின் பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கு வகிப்பதனால் இந்த தீர்மானம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2009 நடந்த படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் ஒருபொழுதும் மறக்க அனுமதிக்கப்படப் போவதில்லை என்று சிறிலங்காவின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலின் 2 வாக்குப்பதிவில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு இடம்பெறுகிறது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் தற்போதைய பல்கலைக்கழக தரவரிசை மற்றும் மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜெர்மனியிலிருந்து சுமார் 5,000 படையினரை திரும்பப் பெறப்போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
4: Working for you.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக்
6: அடுத்து நிகழ்ச்சி இறையோசை தருகின்ற முதல் பாடல்

நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழப்பம் காட்டிலை இறையோசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இறையோசை நிகழ்ச்சி தருகின்ற அடுத்த பாடல் கிறிஸ்தவ பாடலாக இருக்கிறது.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். Elite Gold Traders, Silver, Gold Coins, Bars, Ounces வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். Elite Gold Traders, Elite ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், Elite Gold Traders, 416-293-6262. Elite
4: CMR Tamil FM 101.3.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டு வருது CMR தமிழகம் காற்றிலே. நேரம் 5:34. அடுத்து இணைகிறது காற்றலைகளில் விடியல் நிகழ்ச்சி.
5: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

நம்பிக்கைதான் வாழ்க்கை. பாரசீகத்தின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்த போது செட்னஸ் நதிக்கரையில் தங்கியிருந்தார். அப்போது விசித்திரமான காய்ச்சல் ஒன்றால் பாதிக்கப்பட்டார். அவரோடு வந்த கிரேக்க மருத்துவர்களுக்கு அந்த நோயின் தன்மை புரியவில்லை. பாரசீக மன்னன் டேரியஸின் அரண்மனை மருத்துவர் வந்தால் அந்த நோயை உடனே குணப்படுத்தி விடுவார் என்று சொன்னார்கள். விரோதி நாட்டு மன்னரின் வைத்தியரை அழிக்கக்கூடாது என்று அலெக்சாண்டரின் தளபதிகள் ஆட்சேபித்தார்கள். ஆயினும் அலெக்சாண்டர் பாரசீக வைத்தியரை அழைத்து வர சொன்னார். வைத்தியர் வந்து அலெக்சாண்டரின் நாடி பார்த்துவிட்டு மறுநாள் மருந்தோடு வருவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார். இதற்கிடையில் கிரேக்க ஒற்றன் ஒருவரிடம் இருந்து அலெக்சாண்டருக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் பாரசீக வைத்தியன் கொண்டு வருகின்ற மருந்தில் விஷம் கலந்திருக்கிறது என்றும் அதை குடிக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது. அலெக்சாண்டர் அந்த கடிதத்தை படித்துக் கொண்டிருந்த போது பாரசீக வைத்தியர் மருந்தோடு வந்து சேர்ந்தார். அலெக்சாண்டர் ஒற்றிடமிருந்து வந்த கடிதத்தை பாரசீக வைத்தியனிடம் கொடுத்து படிக்க சொல்லிவிட்டு அவன் கொடுத்த மருந்தை எந்தவித தயக்கமும் இன்றி குடிக்கலானார். பாரசீக வைத்தியர் என்னிடம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு நம்பிக்கை வந்தது என்று கேட்டார். அலெக்சாண்டர் சொன்னார், நீ விஷத்தை கொடுத்திருந்தாலும் பெரிய விபத்து எதுவும் நேர்ந்திருக்காது. நம்பிக்கைத்தான் அலெக்சாண்டர் என்று உலகம் ஒரு படிப்பினியை பெற்றிருக்கும். நீ வைத்தியன், தொழில் தர்மம் காப்பாய் என்று எனக்கு தெரியும். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நம்புவது எவ்வளவு அவசியம் என்பதை இப்போது நாம் இருவரும் உலகுக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றோம் என்றான் அலெக்சாண்டர். வாழ்க்கையில் எச்சரிக்கை தேவை என்றாலும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது விடியல் நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
4: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் நீங்கள்
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
6: 905-270-8800
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
0: நேரம் 5:40. அடுத்து இணைகிறது வைகரை வசந்தம். இன்று மே மாதம் 2 இன்றைய நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்களும் கூட உங்கள் அன்புக்குரிய சொந்தங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கான பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள 4165930005

அதிகார நேரத்தில் வாழ்த்துகள் ஒடுங்கின்ற நேரம் இது. இந்த தினத்திலே பிறந்த நாள் காணுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்களுடைய இனிய நல் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் வீடுகளிலும் பிறந்தநாள் விழாக்களை செய்கிற போது சற்று முன்னர் உழைத்து அந்த தூய தமிழ் பாடலை, அதாவது வேற்றுமொழி கலப்பில்லாத நல்ல தமிழ் வார்த்தைகள் கொண்டு அமைக்கப்பட்ட அந்த பாடலை நீங்கள் உங்கள் வீடுகளிலே ஒலிக்கச் செய்யலாம். யூடியூபில் இருக்கிற அந்த பாடல் அதை திறவிறக்கம் செய்தும் ஒலிக்கச் செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிற போது பிள்ளைகளை கொண்டு அந்த பாடலை மனப்பாடம் செய்து ஒரு குழுவாக பாட வைத்து அந்த விழாவை செய்கிற போது இன்னும் அழகாக இருக்கும். அது ஒரு சிறிய பாடல் தான், பெரிய பாடல் இல்லை, இலகுவாக மனப்பாடம் செய்யக்கூடிய பாடலும் கூட. சின்ன சின்ன முயற்சிகள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அழகாக்கும். அதுவும் தமிழுக்கு இன்னும் சிறப்பு கொடுக்குற போது அந்த விழாக்கள் இன்னும் அழகு பெறும். பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அதுபோலவே உங்கள் வீடுகளிலே பிறந்த நாள் விழாக்களை செய்கிற போது இந்த தீபங்களை ஊதி அணைக்கிற பண்பாட்டை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். தமிழ் மக்களுடைய மங்கள விழாக்கள் பண்பாட்டு வழக்கிலே மங்கள விழாக்களிலே தீபங்களை ஏற்றுவதுதான் அழகே தவிர தீபங்களை ஊதி அணைப்பது எங்கள் பண்பாடல்ல. குறிப்பாக ஒரு மங்கள விழாக்கிலே, அது திருமண வீடோ நீராட்டு விழாவோ எதுவாக இருந்தாலும் அல்லது பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட தீபங்களை ஏற்றுகிற போது அந்த தீபம் அணைந்து விடாமல் பாதுகாக்கிற ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்வார்கள். காற்றுக்கு அணைந்து விடாமல் பாதுகாப்பார்கள், எண்ணெய் இல்லாமல் கூடு பத்தி அணைந்து விடாமல் பாதுகாப்பார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அல்லது அந்த சபையில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் அந்த விளக்கு அணைந்து விடாமல் பாதுகாப்பதிலே அதிக கவனம் செலுத்துவார்கள். அந்த விளக்கு அணைந்தால் கூடாது என்று நினைத்துக் கொள்வார்கள். அப்படியாக ஒரு மங்கள விழாக்களிலே விளக்கு தானாக அணைவதையே கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகம், எப்படி பிறந்த நாள் விழாவிலே வாயால் ஊதிய ஒரு விளக்கு அணைக்க முடியும்? எங்களுடைய சமூக பண்பாட்டு வழக்கிலே வாயால் ஊதி விளக்கு அணைக்கிற ஒரு ஒரு ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் அது செத்த வீடில் மட்டும்தான். இளவு வீடு என்று சொல்லக்கூடிய செத்த வீடுகளிலே வாயால் ஊதி அணைப்பார்கள். மற்றபடி ஒரு விளக்கு அணைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பூவை கொண்டு அணைப்பார்கள் அல்லது கையால் மெதுவாக அதை அணைத்து கொள்வார்கள், ஈர கையால் இப்படி சில கவனங்கள் எடுத்துக்கொள்வார்கள். எனவே இந்த வாயால் ஊதி விளக்கணைக்கிற ஒரு நிகழ்வு என்பது தமிழர் பண்பாட்டிலே வந்து செத்த வீடுகள். பிறந்த நாள் விழாவிலே தீபத்தை ஊதி அணைக்கிற போது அது என்ன நிகழ்வு என்பதை செய்பவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எனவேதான் ஒரு நல்ல வழியாக ஒரு பண்பாட்டு விடயத்தை எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வழியாக நீங்கள் உங்கள் வீடுகளிலே பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் விழாக்களை செய்கிற போது ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். அதாவது எண்ணெய் விட்டு எறிகின்ற தீபம், அது சின்னதொரு ஒரு குத்து விளக்காக இருக்கலாம் அல்லது ஒரு சிறிய சுட்டி விளக்காக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் எது இருக்கிறதோ அதை யாருக்கு பிறந்த நாள் விழாவோ அவர்களை கொண்டு ஏற்ற வையுங்கள். ஆனால் ஊதி அணைத்து விடாதீர்கள். ஊதி அணைக்காமல் அந்த மங்கள விளக்கை ஏற்று வைத்து அந்த தீபத்தை கொண்டு போய் படத்தட்டலை வைத்துவிட்டு வழக்கம் போல உங்களுடைய விழாக்களை நீங்கள் இனிதாக செய்து கொள்ளலாம். அங்கே மங்கள விளக்கு ஏற்றுகின்ற ஒரு சிறப்பும் கிடைக்கிறது. உங்கள் வீடுகளிலே மங்கள ஒளி பரவுகின்ற ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தமிழ் பண்பாட்டு வழக்கை நீங்கள் கற்றுக் கொடுக்கிற வாய்ப்பாக அது அமைந்து கொள்ளும். பிள்ளைகள் எதை எங்கள் காலத்திலே பார்க்கின்றார்களோ அதுதான் அவர்கள் தங்கள் காலத்துக்கு கொண்டு செல்கின்ற விடயங்களாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மா காலத்தில் எதை பார்த்து வளர்ந்தோமோ, இதை கேட்டு வளர்ந்தோமோ அதைத்தான் இன்றைக்கு பின்பற்றுகிறோம். எனவே அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை, நல்ல பண்பாட்டை விதைப்பது என்பது எங்கள் கடமையாகிறது. கூடவே உங்கள் வீடுகளிலே உங்கள் சுற்றத்துக்குள்ளே சொந்தங்களுக்குள்ளே புதிதாக பிள்ளைகள் பிறக்கிற போது தூய தமிழிலே பேர் வைப்பதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். வடமொழி கலப்பில்லாத, சமஸ்கிருத கலப்பில்லாத, திசை சொற்களின் கலப்பில்லாத, ஆங்கில கலப்பில்லாத தூய தமிழில் அமைந்த பெயர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சொந்தங்களுக்குள் பிறக்கக்கூடிய அல்லது நட்புகளுக்குள் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுவதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் சொல்கின்ற போது எல்லோருமே உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதல்ல. சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் அதை அலட்சியம் செய்வார்கள். அலட்சியம் செய்வர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் விதைப்பது எங்கள் கடமை. நல்ல நிலங்களிலே தான் பயிர்கள் முளைக்கும். முளைப்பதற்கு தகுதியில்லாத நிலங்களிலே விதைகள் முளைப்பதில்லை. எனவே அதற்கு தகுதியில்லாத மனங்களிலே உங்கள் வார்த்தைகளும் விடுபடாது. எனவே நல்ல மனங்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளும். அதனால் தமிழுக்காக என்று வருகிற போது, தமிழ் மொழியினுடைய இருப்புக்காக என்று வருகிற போது நல்ல மனங்களிலே, தமிழ் பெற்றுள்ளவர்களுடைய நெஞ்சங்களிலே அதை ஏற்றுக்கொள்ளப்படும்.
தொடர்ந்தும் விதையுங்கள். நல்ல தூய தமிழ் பேர்களிலே பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதை ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் 10 பேருக்கு சொல்கிற போது 3 பேர் 4 பேர் கேட்டாலே அது பெரிய விஷயமாக இருக்கும். அவர்கள் இன்னும் 10 பேருக்கு சொல்கிற போது அப்படியே பரவலாக அது போய்கொண்டிருக்கும். ஒரு பிள்ளைக்கு பேர் வைப்பதென்பது அந்த பிள்ளையோடு முடிந்து விடுகின்ற ஒரு விடயம் அல்ல. அது அந்த பிள்ளையின் பேராக இருக்கும். பிறகு அந்த பிள்ளை திருமணமாகிற போது, அதற்கு பிள்ளைகள் பிறக்கிற போது அது தாய் தந்தையின் பேராக மாறும். பிறகு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கிற போது பேரன் பேத்தியின் பேராக மாறும். பிறகு பூட்டன் பூட்டியின் பேராக மாறும். இப்படி தலைமுறைகள் தாண்டியும் நிலைத்து நிற்கின்ற ஒரு சிறப்பு இந்த பேர்களுக்கு இருக்கிறது. எனவே தூய தமிழில் பெயர் வைப்பதென்பது நாங்கள் வாழுகின்ற காலத்தில் எங்கள் மொழிக்கு நாங்கள் செய்யக்கூடிய நல்ல சிறந்த கடமைகளிலே ஒன்று. இது எல்லோரும் மனம் இணைந்து மனம் உவந்து செய்கிற போது ஒரு பெரும் கடமையாக இது மாறும். ஒரு காலத்தில் எங்கு பார்த்தாலும் தூய தமிழில் பெயர்கள் நிறைந்திருக்கின்ற அழகை எங்கள் தமிழ் சமூகம் பெற்றுக்கொள்ளும். இது தூய தமிழில் மட்டுமல்ல, எல்லா வகையிலும் தமிழை தேடி தமிழ் வேர்களை தேடுகின்ற ஒரு பழக்கத்தையும் எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே நல்லதொரு விதையாக விதைக்கும் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். எனவே விதைப்பது எங்கள் கடமை. அதை தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருப்போம். இது மொழிக்கான கடமையாக எல்லோரும் செய்து கொள்ளலாம்.

0: நேர்கள் இதுவரை வாழ்த்துகள் கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: Everything okay? No problem. And you know,
4: bar kalam closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை டொரண்டோ பெருமாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 2°C ஆக உணரப்படுகிறது. காற்று மணித்தியாத்திற்கு 17 km வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று பகல் பொழுது பொதுவாக 9°C வெப்பநிலையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகழ்கூட்டம் இணைந்ததாக தென்படும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நடுநேர்களை ஒலிக்கின்ற இந்த பாடலோடு நாம் இன்றைய காற்றிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. இன்றைய செய்தி பிரிவிலே கடமையாற்றிய செய்தி ஆசிரியர் ராம் பிரசனுக்கும் இந்த வேளையில் நன்றி கூறிக்கொண்டு, நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாளும் இந்த வார இறுதி நாட்களும் உங்கள் எல்லோருக்குமே சிறந்தவையாக, மகிழ்ச்சி நிறந்தவையாக, பாதுகாப்பானதாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காற்றிலே வழியே உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் நரன்குமார். தொடர்ந்து 6 மணி தொடக்கம் நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் இதே காற்றலையில் 10:30 நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

தாரக ராணியோ ஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் பிச்சகு பூங்காவு கேட்கும் அப்புறம் பவன் அத்திரையும் முருகி வேணு போய் பிச்சளை கொடுக்கும் இட்டு விண்டகம் கடன்

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: அஞ்சலி அஞ்சலி பாடலோட நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். அப்படி இருக்கிறீங்க எல்லாரும். சுயமார தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஒரு புத்தம் புதிய காலை பொழுது நல்ல வடிவாக மலர்ந்திருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். யாரெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, இன்னும் பல நல்ல நாட்களை கொண்டாடுகிறீர்களோ, கொண்டாட காத்திருக்கிறீர்களோ, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிமையான வாழ்த்துக்கள். 2:30 வரைக்கும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி உங்களோடு இணைந்திருக்க போகிறேன் நான் பிரியா வின்சென்ட். கேட்டுக்கொண்டிருப்பது இது சுயமார் தமிழ் எஃப்எம். டொரண்டோவினுடைய வெப்பநிலை 7°C ஆக பதிவாகி இருக்கிற ஒரு நாள் இது.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில் ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 647-885-3012.
4: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
0: வலிக்க ஆரம்பிக்கிறது இது செவ்விழி வெண்கடல். ஈசி கம் ஈசி கோ பாடல் சித் ஸ்ரீராம் சஞ்சீவ் நாரே இணைந்து பாடியிருக்கிறார்கள். சிவ ஆனந்த் பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்கிறார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வானம் கொட்டட்டும்.

0: ஈஸி கம் ஈஸி கோ பாடல் அழைத்து வந்திருக்கிற நேரம் இப்பொழுது 10:47 ஆகியிருக்கிறது. ஆனால் இப்போ இந்த பாட்டில் சொன்ன மாதிரி எல்லாமே ஈஸி இல்லை இல்லையா? குறிப்பாக இந்த நல்ல தடபாடங்களை கண்டுபிடிக்கிறதுன்றது அது ஒரு பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டும். அதோடு வீட்டில் காலகாலமாக வச்சு பாவிக்க போகிற ஒரு ஒரு தடபாடத்தை வந்து சக்கண்டு போயிட்டு பார்த்த மாத்திரத்தில் எடுத்துகிட்டு வரையலாது. ஆனால் பிரிக்கில் சக்கண்டு பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரியும் எடுக்கக்கூடிய மாதிரி கண்ணை கவருகிற உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற மாதிரி புது புது டிசைனில் இருக்கிற தழப்பாடங்களும் இருக்குது. அதே நேரம் காலகாலத்துக்கு வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரியான தழப்பாடங்களும் இருக்குது. சரி, இது ரெண்டுமே ஒன்றா வந்தால் எல்லாமே ஈஸியாயிரும் இல்லையா? அதனால தான் பிரிக் வழங்குகிற தகவல்களோடு நாங்கள் இன்றைய நாளிலே சுதர்ஷினி மற்றும் வாசனை அணைத்து கொள்ளப் போகிறோம். மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க நீங்கள் அந்த இடத்துக்கு போக வேணுமா, பார்க்க வேணுமா, உங்களுடைய தேவைகளை தெரிவுகளை அது சரியாக கவனிக்குமான்றதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிவெடுக்கலாம். சரி, அந்த தகவல்களோடு நாங்கள் பிரேக்கில் இருந்து சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றோம் மாமம். நீங்கள் சொன்னது போல இன்றைய தினம் இன்னும் ஈஸி ஆக்கி இருக்கின்றார்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனம் டென்சேல் டென் போட்டு
2: மெல்ல பட்டிடும்.
1: ஆமாம் பிரியா, இதால போயக பார்த்தோன்னு போறவா வாக்கம்.
0: கார் கண்ணாடியை திறந்து ஜன்னலால பார்த்துட்டு போறேன்.
1: பார்த்துட்டு போறேன். அது மாதிரி டென்சேல் இன்றைய தினம் டென்ட் எல்லாம் வழியில அடிச்சு டென்சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் அந்த டென்சேலில் 60% தள்ளுபடி விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 60% 70% என்று நாங்கள் சொல்லலாம். 60% 70% தள்ளுபடி விலையில் நீங்கள் டென்டில் இருக்கும் பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மெட்ரஸ் எல்லாம் அடக்கி இருக்கின்றார்கள். புதியவை $88 எல்லாம் ஆரம்பமாகின்றன. அதை விட $999 மேலதிகமாக நீங்கள் கொள்வனவு செய்ய போன்றீர்கள் என்றால் பார்ட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போடுது. சமர் வந்துவிட்டது. பாட்டி எல்லா இடத்திலுமே பாட்டி நடைபெறும். பாட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக வரப்போனது என்றால் அதற்கான செலவை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். பாட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போனது. இதையெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வர வேண்டிய இடம் இலக்கம் 11-65 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், தள்ளுபடி விலைகளில் வீட்டு தளபாடங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் துள்ளி எழுந்து ஓடி வந்து அள்ளி செல்லுங்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் மிக மிக இலகுவாக நீங்கள் இன்று பொருட்களை தளவாடங்களை தெரிவு செய்யக்கூடிய வகையிலே டென் சேல்ஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வருடத்தில் 2 தடவைகள் அறிமுகப்படுத்துவார்கள். இப்போது கோடை கால டென் சேல்ஸ் முறை களைகட்டி இருக்கின்றது. ஆகவே நீங்களும் இந்த களைகட்டி இந்திர விழா களைகட்டி இருப்பது போல இங்கே இப்போது டென் சேல்ஸ் களைகட்டி இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே நீங்களும் உங்களது இல்லத்துக்கு தேவையான தளபாடங்களை, நீண்ட கால தேவைகளை, கனவில்லத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அந்த தேவையை நிறைவேற்றுகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இலக்கம் 11-65 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர் 60% மேற்பட்ட விலை தள்ளுபடிகளை வழங்குகின்ற மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு டென் சேல்ஸை இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கால தாமதம் செய்ய வேண்டாம், இன்றே விரைந்து வாருங்கள். பல பரிசுகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. உங்களுக்கு பார்ட்டி ஸ்பீக்கர் இருக்கின்றது, அதே போல $150 வவுச்சரும் இருக்கின்றது சுதர்சன் இல்லையா?
1: வவுச்சரையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் 2030 வரை, அதாவது 44 மாதங்களுக்கு எந்தவித வட்டியும் இல்லாமல் நீங்கள் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வாருங்கள், இலக்கம் 11-65 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். டென்சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திங்கள் வரை உங்களுக்கு இருக்க போனது. ஆனாலும் கூட காத்திருக்காதீர்கள். டென்னில் இருப்பவை கிட்டத்தட்ட கிளியரன்ஸில் இருப்பவை என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம். புதியவை இருக்கின்றன. நாங்கள் சொல்வது உதாரணமாக, ஏனென்றால் முந்திக் கொள்பவர்களுக்கு மட்டுமே அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும். கிளியரன்ஸிலும் கூட எக்கச்சக்கமான தெரிவுகள் இருக்கின்றன, கதிரைகள் இருக்கின்றன. தனித்தனி கதிரைகள் $68, $78 ஊடாலானவை அப்படி சொல்லி இருக்கின்றது. ஸ்டூல் பார் ஸ்டூல் கதிரைகள் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேசைகள் புதிதாக வர வந்திருக்கின்றன, அவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது உங்களுடைய வீட்டிற்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா அப்படி சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். வரவணியிடம் இலக்கம் 11-65
2: கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இன்றைக்கு இந்த காட்சிப்படுத்தல்கள் ஒரு மார்க்கமாக
1: இருக்கும், வித்தியாசமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆமாம், டென்டிலும் கூட அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய இன்ஸ்டோரிலும் உள்ளுக்கும் நீங்கள் வரும்பொழுது வித்தியாசமான ஒரு காட்சிப்படுத்தலாகத்தான் இருக்கின்றது, அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்று
2: இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தை நாடுங்கள். பல்வேறு விதமான உங்களது இல்ல தளவாட கனவுகளை நினைவாக்குகின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. பாருங்க, இப்ப பிரிக்கோட எல்லாம் ஈஸி பீஸி ஆயிடுச்சு இல்லையா? காரணம், நல்ல தளபாடங்களும் கொடுத்து அந்த நல்ல தளபாடங்களில் உட்கார்ந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி செய்யும் போது அந்த பார்ட்டிக்கு சவுண்ட் சிஸ்டத்தில் எந்த குறையுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நல்ல ஸ்பீக்கர்ஸையும் உங்களுக்கு பரிசாக கொடுத்து அதோடு சேர்த்து சரி எல்லாம் இருக்குது பார்ட்டி செலவுக்கு எங்கே போகிறதுன்னா அதுக்கு வேறு கிஃப்ட் வவுச்சர் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக இதுதான் உங்களுக்கான நேரமாக இருக்கும். இந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள தேவையானவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் 10:52.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
4: வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
4: ஏற்பட்டால் இந்த
6: சிங்கராஜ்
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
8: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
9: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
10: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
11: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
12: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
13: Listen to us around the universe. www.cmr.fm.
0: FM 101.3 சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:56 இருக்கிறது. இந்த நேரம் வீடு விற்பனை முகவர் கஜன் கனக விநாயகம் வழங்கும் தகவல்களோடு, மூகேஜ் விற்பனை முகவர் கஜன் கனக விநாயகம் வழங்கும் தகவல்களோடு அருண் அணைந்திருக்க போகிறார். வணக்கம் அருண்.
14: ஆமா, மீண்டும் வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே, நலம் தானே நீங்கள்?
0: மிக்க நலம். நீங்க நலமா?
5: நிலமாக மகிழ்ச்சியா இருக்கும். ஆமாம், மோகேஜ் என்பது இப்பொழுது நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாகவே எப்போதும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சமகாலத்திலே மோகேஜ் என்பது சரியாக அமையாது விட்டால், அல்லது அதுக்கு சரியான ஒரு நபரை தெரிவு செய்யாது விட்டால், நாங்கள் கொடுக்கின்ற விலை இப்போது சற்று அதிகமாக இருக்கிறது என்றால், காலங்காலமாக ஒரு நல்ல நிலையில் உழைத்து முன்னேறி நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட அண்மையிலே வாங்கிய சொத்துக்களும் அதற்காக அவர்கள் தெரிவு செய்த மோகேஜ் தெரிவுகளும் சற்று பொருத்தமில்லாமல் போறதனால் நிறைய பேர் இப்போது சொத்துக்களை இழந்து போயெல்லாம் இருக்கின்ற நிலையை காண்கின்றோம். மீண்டும் அவர்கள் ஆரம்பித்த இடத்துக்கே சென்று நிலைமை எடுக்கிறோம். மோகேஜ் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அதிலும் ஒரு நம்பிக்கையான மோகேஜ் முகவரை நீங்கள் தேடுவீர்கள். அப்படி தேடுகிற போதும் கூட முதலே வார்த்தைகளை சொல்வார்கள், ஆனால் அந்த இறுதி முடிவு என்பது நீங்கள் விரும்புகின்ற முடிவாக சில நேரங்களில் அமைந்திருக்காமல் போயிருக்கலாம். அதனால் சிலர் பிரைவேட் மோகேஜை நோக்கி தள்ளப்பட்டிருக்கலாம். எனவே அப்படியாக இல்லாமல் உங்களுக்கான மோகேஜ் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய மோகேஜ் தொடர்பான என்ன ஒரு தேவையாக இருந்தாலும், அதை சிறந்த முறையிலே உங்களுக்காக செய்திருப்பதற்கு நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை நம்பிக்கையோடு நாடிக்கொள்ளலாம். எப்பொழுதுமே உங்களுடைய மோகேஜ் தேவைகளுக்கு மிக நம்பிக்கையான ஒரு தெளிவாக விளங்குகிறார். இதிலே கவனிக்க வேண்டியபடியும் நீங்க ஒரு மோகேஜ் தேவைக்காக கஜன் கனக விநாயகத்தை அழைக்கிற போது உடனடியாகவே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்திட முடியுமா இல்லையா என்பதை அவர் சொல்லிவிடுகின்றார். எனவே நீங்கள் மன உளைச்சலுக்குள்ளாக தேவையில்லை, கால இழுத்தடிப்புகள் இல்லை, உங்களுடைய நேரத்தை அவர் வீணாக்குவதில்லை. நீங்கள் அழைக்கிற போது அடிப்படையாக நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய சில தரவுகளை வைத்துக்கொண்டு உங்களுக்கான மோகேஜ் அவர் பொறுப்படுப்பாரா இல்லையா என்று சொல்லிவிடுகின்றார். எனவே அந்த வகையிலே ஒரு நம்பிக்கையான வெற்றிகரமான ஒரு மோகேஜ் அணுகுமுறைகளுக்கு நீங்கள் நாடிக்கொள்ளலாம். கஜன் கனக விநாயகம், தொலைபேசி இலக்கம் 416-2674-4345 என்பது தொலைபேசி இலக்கமாக அமைகிறது. பொதுவாக உங்களுடைய வீடுகளுக்கான அல்லது உங்களுக்கான கொண்டோக்களுக்கான இந்த பெறுமான மதிப்பீடு அப்ரேசல் சரியாக கிடைக்கவில்லை என்றால் கூட நீங்கள் அதற்காக பிரைவேட் மோகேஜுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கான மோகேஜ் அதாவது அப்ரேசல் சரியான முறையிலே கிடைக்காத உங்களுக்கான வீடுகளை சொத்துக்களை கூட கனடாவின் பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேஜை செய்தர முடியும் என்று சொல்கின்றார். அது அதேவழியிலே நீங்கள் நிறைய கடன்களுக்கு உள்ளாக இருக்கலாம். கிரெடிட் கார்டு மற்றும் வாகனங்கள் சம்பந்தமாக மற்றும் இதர தேவைகள் சம்பந்தமாக நிறைய கடன்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அவ்வாறு நீங்கள் பட்டிருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் மீள் ஒழுங்கமைப்பு செய்து உங்களுக்கான ஒரு சீரான பொருளாதார நிலைமையை உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கும் அவர் மோகேஜ் துறை சார்ந்த அனுபவங்களை வழங்குகிறார். வருமான போதாமைகள் இருக்கலாம், உங்களுடைய இன்கம் என்று சொல்லக்கூடிய வருமான போதாமைகள் இருக்கலாம். அது ஒரு பிரச்சனையாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அதற்கான சில மாற்று வழிகள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய மோகேஜை நல்ல முறையிலே நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். இப்போது அரசாங்கம் வழங்குகின்ற இந்த HST வீடு சம்பந்தமான தெரிவுகள், அதனால் நீங்கள் புது வீடுகளை வாங்குவது தொடர்பான சில விடயங்களை நீங்கள் அதை சிந்திப்பீர்கள். அது சம்பந்தமாகவும் மோகேஜ் சம்பந்தமான சில கவனங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். எடுத்த உடனே நீங்கள் HST ரிபேட் வருகிறது என்பதற்காக எடுத்த உடனே அதற்குள் செல்லாமல் மோகேஜ் சார்ந்த சில ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதற்குள் செல்வது சிறப்பானது என்பதை அவர் வழிகாட்டுகின்றார். எனவே ஏமாற்றங்களை தவிர்க்கக்கூடிய மோகேஜ் அணுகுமுறைகள், அதாவது எந்த நிலையிலும் நீங்கள் காலதாமதம் இழுத்தடிப்புகள் இல்லாமல் உங்களுடைய கடைசி நேரத்திலே பிரைவேட் மோகேஜிலே கொண்டு போய் தள்ளாமல் நேரடியாக கனடாவின் பிரதான வங்கிகளிலே மிக நேர்த்தியான மோகேஜ் ஒழுங்குமுறைகளை உங்களுக்காக கஜன் கனக விநாயகம் செய்திருக்கின்றார். நீங்கள் அழைத்து பேசுங்கள், தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். கஜன் கனக விநாயகத்தை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் 416-2744-4345 416-274-4345 என்பது கஜன் கனக விநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி பிரியா வின்சன்.
0: நன்றி அருண், இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 11 மணி.
6: CMR தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

0: வணக்கம். நேரம் நண்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு நாளை முதல் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தா நகரில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்கள் தடையுத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மாகானி இன்று ஆர்மீனியா தலைநகர் இரோவானுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கியூபா குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சியில் மேலும் முக்கிய முன்னேற்றங்கள் பதிவாகியுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வின் 6ஆம் நாளான இன்று மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் போது மேலும் 2 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மொத்த மனித எச்சங்களின் எண்ணிக்கை 246 உயர்ந்துள்ளது. இன்றைய அகழ்வில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 3 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை கண்டறியப்பட்ட 246 எச்சங்களில் 243 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் புதைக்குழிக்குள் கண்டறியப்பட்ட சந்தேகத்திற்குரிய கருப்பு நிற மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவை உலர வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அவை ரசாயன பரிசோதனைக்காக ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அகழ்வின் போது மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி போன்ற அமைப்பு ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது அதனை மிகுந்த கவனத்துடன் சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதுடன் அதன் விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அகழ்வு பணிகள் நடைபெறாது. தொடர்ந்து 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் மே 4ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை குறைப்பதாக அரசாங்கம் முன்வைத்த வாக்குறுதியை மீறி எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% வரை கட்டண உயர்வு மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மே தின கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் காரணமாக ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்களிடம் சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியிருந்தாலும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகளின் மூலம் மக்களிடமிருந்து வசூலிக்க முனைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை அதிகரிக்கும் திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வட் வரியை நீக்குவதாக அறிவித்திருந்த போதிலும் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை வரி விதிக்கப்படுவதாகவும் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு நாளை தொடக்கம் 6ஆம் தேதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு கொழும்பு நகரை மையப்படுத்தி விசேட போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளனர். ஜனாதிபதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் போது அதிவேக நெடுஞ்சாலை பேலியகுடை ஒருகுடவத்தை RAD மெல்மாவத்தை மற்றும் காலி வீதி உள்ளிட்ட பிரதான வீதிகளில் இடைக்கிடை போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும். ஜனாதிபதியின் பயண நேரத்திற்கு 1 மணித்தியாலத்திற்கு முன்பே குறிப்பிட்ட வீதிகளில் கனரக வாகனங்கள் தடை செய்யப்படுவதுடன் மற்ற வாகனங்களும் கட்டுப்படுத்தப்படும். இதனால் அத்தியாவசிய தேவைகள் இல்லாத பொதுமக்கள் அடுத்த 4 நாட்களில் கொழும்பு நகருக்குள் நுழைவதை தவிர்க்க அல்லது மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கு சொந்தமான காணிகள் தொடர்பில் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. திருக்கோணேஸ்வர ஆலயம்

0: அமைந்துள்ள பகுதி மற்றும் அருள்மலை உள்ளிட்ட 18 ஏக்கர் 1 ரூட் 29 பர்ச்சஸ் காணி பாபநாச தீர்த்தம் அமைந்துள்ள 3 ஏக்கர் 2 ரூட் 1 பர்ச்சஸ் காணி மேலும் கோட்டை வாசல் பிள்ளையார் அமைந்துள்ள 26 பர்ச்சஸ் காணி ஆகியவை ஆலயத்திற்கு சொந்தமானவை என அறிவிக்கவும் அவற்றை ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபைக்கு ஒப்படைக்குமாறு கோரியும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சட்டத்தரணி திலகரட்னம் துஷ்யந்தன் தலைமையிலான ஆலய நிர்வாக சபையினர், திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர், தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் 29 திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். 1950 இதுவரை அரசாங்கம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கையகப்படுத்தல்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஆலயத்தின் ராஜகோபுர கட்டுமானம் மற்றும் பிற அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபை தலைவர் திலகரட்னம் துஷ்யந்தன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வில் முன்னேற்றம் அடைய வேண்டிய அவசியம் இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பட்டிப்பழையில் நேற்று நடைபெற்ற மே தின கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த மே தினத்திற்குள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என கூறினார். நாட்டில் அரசியல் குழப்பங்கள் அதிகரிக்கும் சூழலில் அது தமிழ் மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மீது விமர்சனம் வெளியிட்ட அவர், மக்களிடம் வரிச்சுமை, மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற சுமைகள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பணவீக்கத்துக்கேற்ப சம்பள உயர்வு இல்லாததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மீனவர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தில் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வே தேவை என அவர் வலியுறுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
0: திருச்சி அருகே உள்ள தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பணிமனைக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேட்டை வாய்ஸ்தலை பகுதியில் தாவேகா கட்சியின் தேர்தல் பணிமனை பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பணிமனையை தாவேக விவசாயி மாவட்ட செயலாளரான வீரசிவா ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளருக்காக தனது வீட்டின் முன்பு அமைத்திருந்தார். நேற்று அதிகாலை ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் பணிமனை முழுமையாக சேதமடைந்ததுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகளும் கிழிக்கப்பட்டிருந்தன. வீரசிவா அளித்த முறைப்பாட்டின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து பின்னர் அங்கிருந்து பதாகைகளை கிழித்துவிட்டு தப்பிச் சென்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே மேலும் வாக்கு எண்ணும் மையங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என தகவல் கிடைத்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தலையிட்டு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தா நகரில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்கள் தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் வெளியிட்ட உத்தரவின்படி மே 3 வரை, நாளை முதல் ஜூலை 1 வரை இந்த தடை அமலில் இருக்கும். இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெறவுள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நகரின் மத்திய வணிக பகுதிகளில் பெரிய கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 பேருக்கு மேற்பட்டோர் கூடுவது, ஆயுதங்கள் எடுத்துச் செல்லுதல் உள்ளிட்ட செயல்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. வன்முறை சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்ற அச்சம் இருப்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சைகளும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்கு காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 9 பேரின் பிணை மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றச்சாட்டின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தால் திரையரங்கு வெளியீடு தாமதமாகி இருந்த நிலையில் படம் முழுமையாக வெளியானது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அளித்த முறைப்பாட்டின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக 9 பேரை கைது செய்திருந்தனர். விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் அவர் நடித்த கடைசி திரைப்படம் என்பதால் ஜனநாயகன் வெளியீட்டை சுற்றியுள்ள எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகமின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: பிரதமர் மாகாணி இன்று ஆர்மீனியா தலைநகர் எரோவனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உக்ரைனின் பாதுகாப்பு குறித்த ஐரோப்பிய அரசியல் சமூக மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத ஒரு நாடு பங்கேற்பது ஐரோப்பிய முதலீடுகளை ஈர்ப்பதே இப்பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் உள்ள மளிகை கடைகள் மற்றும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்களில் இன்று முதல் பியர் மற்றும் வைன் விற்பனை அதிகாரப்பூர்வமாக விரிவாக்கப்பட்டுள்ளது. மாகாண அரசின் இந்த அதிரடி மாற்றத்தால் பொதுமக்கள் இனி தங்களுக்கு அருகில் உள்ள கடைகளிலேயே மதுபானங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது சிறு வணிகர்களுக்கு பெரும் வருவாயை ஈட்டித்தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் போக்குவரத்து துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் அமையவுள்ள டொரண்டோ கியூபெக் சிட்டி அதிவேக ரயில் திட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. இத்திட்டத்திற்காக நாடு தழுவிய அளவில் நடாத்தப்பட்ட பொதுமக்களின் கருத்து கேட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஆல்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 10,000 மேற்பட்ட மக்களின் நேரடி மற்றும் இணைய வழி ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளன. இந்த அதிவேக ரயில் திட்டம் செயற்பாட்டுக்கு வரும்போது பயண நேரம் பெருமளவு குறைவதுடன் சுமார் 51,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் பொருளாதார ரீதியாக $35 பில்லியன் வரை பலன் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டொரண்டோ பொது மருத்துவமனையில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் துல்லியமான கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது கனடாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மையங்களில் ஒன்றாக திகழும்.
1: உலகச் செய்திகள்.
0: ஜெர்மனியிலிருந்து சுமார் 5,000 படையினரை திரும்ப பெற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இடையிலான கருத்து மோதலின் பின்னணியில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரான் போருக்கான விவகாரத்தில் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டது என்று மெர்ஸ் தெரிவித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார். சமூக வலைதளங்களில் அவர் மெர்ஸ் மிக மோசமாக நிர்வாகத்தை நடத்துகிறது என்றும் குடியேற்றம் மற்றும் ஆற்றல் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் தோல்வியடைந்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளிலிருந்தும் அமெரிக்க படைகளை குறைக்கும் வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது ஜெர்மனியில் 36,000 மேற்பட்ட அமெரிக்க படையினர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை செயலர் பீட் ஹெக்செத் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இந்த படையினர் திரும்ப பெறும் நடவடிக்கை அடுத்த 6 முதல் 12 மாதங்களில் நிறைவேறும் என கூறப்பட்டுள்ளது. நேட்டோ கூட்டணியை நீண்ட காலமாக விமர்சித்து வரும் ட்ரம்ப் ஹோமோஸ் நீரிணை தொடர்பான நடவடிக்கைகளில் கூட்டணி நாடுகள் ஒத்துழைக்காததை தொடர்ந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான வர்த்தக பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் சுங்க வரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் முன்னர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பின்பற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் இதற்கான தெளிவான காரணத்தை குறிப்பிடவில்லை. அடுத்த வாரம் முதல் இந்த புதிய வரி அமலுக்கு வரும் என்றும் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளி ஒருங்கிணைத்த ஐரோப்பிய ஆணையகம் ஐரோப்பிய நலன்களை பாதுகாக்க அனைத்து விருப்பங்களையும் திறந்தவையாக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து தெளிவான விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. வாகன உற்பத்தி துறை ஐரோப்பாவின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த தீர்மானம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கியூபா குறித்த சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். புளோரிடா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அவர், ஈரான் நடவடிக்கைகள் முடிவடைந்ததும் திரும்பும் வழியில் கியூபாவையும் அமெரிக்க கடற்படை கைப்பற்றும் என நகைச்சுவையாக குறிப்பிட்டார். USS அப்ரஹாம் லிங்கன் போன்ற விமான கப்பல் கியூபா கரைக்கரையை சென்றால் அந்த நாடு உடனே சரணடையும் எனவும் கூறியுள்ளார். இந்த கருத்துக்கள் அமெரிக்கா கியூபாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிவித்த பின்னணியில் வெளியானவை. இந்த தடைகள் கியூபாவின் பொருளாதாரத்தின் பல துறைகளை குறிவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலளித்த கியூபா அரசு இந்த நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்துள்ளது. அமெரிக்காவின் பிரபல விமான நிறுவனமான ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் இன்று அதிகாரப்பூர்வமாக வங்குரோத்து நிலைக்கு சென்றுள்ளது. கடந்த சில மாதங்களாக ஏற்படும் கடும் நட்டம் மற்றும் அதிகரித்த கடன் சுமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இந்நிறுவனத்திற்கு அரசு உதவி வழங்க வாய்ப்புள்ளதாக என்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏமன் நாட்டின் ஷாப்வா கடற்கரை அருகே எம்ஜி இரூகா என்ற எண்ணெய் தாங்கிய கப்பல் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டுள்ளது. இக்கப்பல் தற்போது சோமாலிய கடல் பகுதியை நோக்கி கடத்தி செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் சர்வதேச கடல் வர்த்தகம் மற்றும் எண்ணெய் போக்குவரத்தில் மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் இன்று இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் ஒரு ராணுவ வீரர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹிஸ்புல்லா அமைப்பினர் போர் நிறுத்தத்தை மீறியதாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி பேச்சுவார்த்தை கேள்விக்குறியாகியுள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்தி.
0: NBA கூடைப்பந்து போட்டியில் டொரண்டோ ராப்டர்ஸ் அணி கிளீவ்லாண்ட் கேவாலியர்ஸ் அணிக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் 112-110 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் தொடரின் 7வது ஆட்டத்திற்கு ராப்டர்ஸ் தகுதி பெற்றுள்ளது. டொரண்டோ ரசிகர்கள் இந்த வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு நாளை முதல் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தா நகரில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்கள் தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மாகானி இன்று ஆர்மேனிய தலைநகர் எரோவனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கியூபா குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார். செய்தி இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR Tamil FM.
3: எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: சுயமார தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த மாதிரி தீமா தீமானு பாடலெல்லாம் பாடி உங்களுக்கான துணையை நீங்கள் கண்டுபிடிச்சு புதுசாக அந்த துணையோடு சேர்ந்து ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு தளபாடம் வாங்கணும் எல்லாம் அதுக்கு தான் பிரேக் இருக்கிறாங்க. அதுவும் நல்ல நல்ல கவர்ச்சிகரமான சலுகைகளை ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் புதுசு புதுசாக சலுகைகளோடு வருவார்கள். ஆக இந்த முறையும் நல்ல சலுகைகளை இந்த வார இறுதியில் உங்களுக்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். அம்ரிக்கா அவுட்லெட் நிறுவனம் டென்ஸ் வேலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் மட்டும் மெட்ரஸ்கள் வந்து $88 சொல்லிருந்தோம், $88 இன்றைய தினம் மட்டுமே உங்களுக்கு சனிக்கிழமை மாத்திரமே என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை விட டென் சேல் நாளைய தினம், நாளை மறுதினம் அப்படி சொல்லி நேற்றைய தினம் ஆரம்பமாகின்றது, தொடர்ந்து செல்ல இருக்கின்றது. அதை தவறவிடாதீர்கள். டென் சேலில் இருப்பவை கிட்டத்தட்ட நீங்க கிளியரன்ஸில் இருப்பவை சொல்லி யோசிக்கலாம். ஏனென்றால் முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே, முந்திக் கொண்டு வருபவர்களுக்கு மட்டுமே அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட்ஸ் காப்ரோவில் அமைந்திருக்கிறது. பிரிக் அவுட்லெட் நிறுவனம் 5 நாட்கள் கொண்ட சலுகைகளாக இந்த சலுகைகள் ஆரம்பித்திருக்கின்றன. அதைவிட கிளியரன்ஸ் இலக்கச்சக்கமான தெரிவுகள், அவுட்லெட் நிறுவனம் என்பதனால் கிளியரன்ஸ் இலக்கச்சக்கமான தெரிவுகள் இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் இங்கே வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி கோடை காலத்தில் பார்ட்டியோ செட்களை தேடுவீர்கள். அவைகளும் கூட நீங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதைவிட தனித்தனி கதிரைகள், மேசைகள், பெட்ரூம் செட்கள், ஹெட்போர்ட் மெட்ரஸ்கள் அப்படி சொல்லி அவற்றையும் நீங்கள் கிளியரன்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 60% to 70% தள்ளுபடி விலையில் கிளியரன்ஸில் இருப்பவற்றை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உடனடியாக பணம் செலுத்த தேவையில் 2030 வரை, அதாவது 44 மாதங்களுக்கு ஈக்குவல் பேமெண்ட் ஆக நீங்கள் எந்தவித வட்டியும் செலுத்தாமல் செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். 1165 கெனடி ரோட்ஸ் காவ்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இடம்பெறுகின்ற டென் சேல் பல்வேறு விதமான பொருட்களுக்கான மிகப்பெரிய விலை கழிவுகளையும் உத்தரவாதங்களையும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இந்த டென் சேல்ஸ் முறையில் பல்வேறு விதமான பொருட்களை, தளபாடங்களை நீங்கள் கொள்ளளவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற அதே வேளை மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் பொருட்களை கொள்ளளவு செய்யலாம். மிக தள்ளுபடி விலைகளில் நீங்கள் பொருட்களை அள்ளி செல்லக்கூடிய வகையிலே இந்த டென் சேல்ஸ் முறை இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமான பொருட்களாக இருக்கலாம், உங்களது வீடு இல்லங்களுக்கு தேவையான சோஃபா செட்டாக இருக்கலாம், அதே போல் இல்லங்களுக்கு தேவையான டைனிங் டேபிள், டைனிங் சேர்ஸ் போன்றவற்றை கூட நீங்கள் கொள்ளளவு செய்யலாம். இன்று மிகச்சிறந்த ஒரு தினம், உலகத்தின் சூறை மீன்கள் தினம் என்று கொண்டாடுகின்றார்கள். சூறை மீன்களை எல்லாம் நீங்கள் சமைத்து வைத்து டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்து உண்ணுகின்ற அந்த அழகை, ருசியை பார்க்கின்ற போதே உண்மையில் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படி மிக அழகான பல டைனிங் பர்னிச்சர்ஸ் இங்கே உங்களது விற்பனைக்காக இருக்கின்றன. ஆகவே அவற்றை நீங்கள் தவறவிட வேண்டாம். உடனடியாக விரையுங்கள். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களது இல்லத்துக்கு வேண்டிய அனைத்து தளபாடங்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் பொருட்களை கூட வழங்க காத்திருக்கின்றார்கள். இங்கே மிகச்சிறந்த சோஃபா செட் ஒன்று இருக்கின்றது. அந்த சோஃபா செட்டை நீங்கள் கொள்ளளவு செய்ய வேண்டும் என்றால் வெறும் $399 அவற்றை கொள்ளளவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல உங்கள் இல்லத்துக்கு வேண்டிய ஒரு யூரோ டாப் குயின் மேட்ரஸ் இருக்கின்றது, அதையும் நீங்கள் கொள்ளனவு செய்வதானால் $399 கொள்ளனவு செய்யலாம். இவற்றையெல்லாம் வழங்க காத்திருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் உங்கள் டிவி ஸ்டாண்ட் என்ற நீண்டகால தேவைகளை கூட நிறைவேற்றுவார்கள். அவற்றையும் நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். அது மட்டுமல்ல, இன்னும் பல பொருட்கள் இருக்கின்றன. அவை பற்றிய தகவல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்க இருக்கின்றோம். நன்றி. இப்பொழுது விடைபெறுவோம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நாங்களும் மேலதிக விவரங்களுக்காக காத்திருக்கின்றோம்.

0: நேரம் 11:34 நிமிடமாக இருக்கிறது. சேமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். சரி, இந்த நேரம் மோகேஜ் விற்பனை முகவர் கஜன் கனக விநாயகம் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் அருணை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் அருண்.
1: மீண்டும் வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே. ஆமாம், மோர்கேஜ் குறித்த எந்த ஒரு தேவைகளையும் ஒரு சிறப்பான சேவைகளாக நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு உள் மனதிலே உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் நம்பிக்கையோடு கஜன் கனக விநாயகத்தை நாடிக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் மோர்கேஜ் என்பது ஒரு விளையாட்டான விடயம் அல்ல. இங்கே பலருடைய கனவோடும் பலருடைய எதிர்கால வாழ்க்கையோடும் சம்பந்தப்படுகின்ற ஒன்று. அண்மை காலங்களிலே கடந்த 20 ஆண்டுகளிலே சிறுக சிறுக சேகரித்து சேமித்து ஓரளவுக்கு பொருளாதார நிலைமைகளை எட்டியவர்களோடு இந்த வீடுகளை வாங்குகிற விடயத்திலே சந்தித்த சில சரக்கல்கள், அதற்காக அவர்கள் சந்தித்த மோர்கேஜ் அணுகுமுறைகள் பிழைத்து போதனால் மீண்டும் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தார்களோ அதே நிலைக்கு செல்ல வேண்டிய தேவை. குறிப்பாக மீண்டும் அபார்ட்மெண்ட்ஸிலே மீண்டும் ரெண்டல் கொண்டோக்களிலே போய் இருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். சொத்துக்களை இழந்து போய் அதற்கான காரணம் சரியான மோர்கேஜ் நபர்களை அவர்கள் அணுகாமல் போனது, அல்லது அணுகிய மோர்கேஜ் முகவர்கள் அவர்களை சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்காமல் இடையிலே கைவிட்டது, அல்லது பிரைவேட் மோர்கேஜை கொண்டு போய் தள்ளிவிட்டது என்று சொல்லி நிறைய விதவிதமான அனுபவங்கள் இருக்கிறது. அதாவது இங்கே பிரபலியமான நபர்களாக அறியக்கூடிய பலர் கூட இந்த இப்படியான சூழலிலே சிக்கியிருக்கின்றார்கள். எனவே உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையான மோர்கேஜ் அணுகுமுறைகள் தேவை. சொன்ன வார்த்தைகளுக்குள் உங்களுக்கான மோர்கேஜ் பெறுபவர்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வல்லுநர் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதற்கான மிகச்சிறந்த நம்பிக்கையான ஒரு தெளிவாக நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை நாடிக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம் 416-274-4345. மிக முக்கியமாக நீங்கள் மோர்கேஜ் குறித்த தேவைகளுக்காக கஜனை அழைக்கிற போதே நீங்கள் கொடுக்கக்கூடிய அடிப்படை தகவல்களை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோர்கேஜை தன்னால் பொருட்படுத்தி செய்தர முடியுமா இல்லையா என்பதை அவர் சொல்லிவிடுகின்றார். எனவே அது உங்களுக்கு மிக சேஃபான விடயம். அதாவது அலைச்சல் இல்லை, மன உளைச்சல் இல்லை, கால காத்திருப்புகள் இல்லை. ஆனால் அதே வேளையிலே தன்னால் செய்தர முடியும் என்று பொருட்படுத்தப்பட்ட விடயத்துக்கு அவர் 100% உண்மையாக இருந்த அந்த மோர்கேஜை சிறந்த முறையிலே குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் முடித்து தருகின்றார் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இவை எல்லாமே கனடாவினுடைய பிரதான வங்கிகள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனவே நீங்கள் சில வேளைகளே வேறு யாராவது உங்களை ஒரு தவறான அணுகுமுறையில் கொண்டு போய் பிரைவேட் மோர்கேஜில் உங்களை நிப்பாட்டி இருந்தால் அது உங்களுடைய தலைவிதி அல்ல. காலங்காலமாக அந்த பிரைவேட் மோர்கேஜில் நீங்க இருக்க வேண்டிய தேவையில்லை. நிச்சயமாக அந்த பிரைவேட் மோர்கேஜிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கான மோர்கேஜை பிரதான வங்கியிலே தன்னால் மாற்றித்தர முடியும் என்பதை உறுதியாக சொல்கின்றார் கஜன் கனக விநாயகம். நீங்கள் அழைக்கிற போதே அதற்கான மிக உறுதியான வார்த்தைகளை நீங்கள் கைநூடாக பெற்றுக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-216-4345 என்பது தொலைபேசி இலக்கம். அதுபோலவே இந்த பெருமான மதிப்பீடு அப்ரேசல் என்று சொல்லக்கூடிய பெருமான மதிப்பீடுகள் உங்களுக்கு சரியாக அமையவில்லை என்றால் கூட நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவற்றுக்கான சரியான அணுகுமுறைகளை கையாண்டு உங்களுக்கான கொண்டோக்களோ வீடுகளோ அதற்கான மோர்கேஜை பிரதான வங்கிகளிலே மிக சிறப்பாக உரிய காலப்பகுதிக்குள் தன்னால் முடித்தர முடியும் என்று சொல்கின்றார். அதேவேளையிலே நிறைய கடன்களை பெற்றிருப்பீர்கள். கிரெடிட் கார்டு, வாகன கடன்கள் என்று நிறைய கடன்கள் ஏதோ ஒரு வகையிலே வந்து சேர்ந்திருந்தால் உங்களுடைய கடன் அனைத்தையும் மீள் ஒழுங்கமைப்பு செய்து உங்களுக்கான ஒரு சீரான ஒரு கேஷ் ஃபுளோ ஒன்றை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய பொருளாதாரத்தை தன்னால் மேம்படுத்தி தர முடியும் மோர்கேஜ் முறைமைகளூடாக என்பதையும் தெரிவிக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். மிக முக்கியமாக உங்களுடைய வருமான போதாமைகள் செலவில் இருக்கலாம். அப்படியாக வருமான போதாமைகள் இருந்தால் கூட, அதாவது லோ இன்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சில சிக்கல்கள் உங்களுக்கு இருந்தால் கூட அது குறித்தும் தன்னால் தீர்வுகளை பெற்றுத்தர முடியும் என்பது சொல்கின்றார். அதுபோல நீங்கள் மோர்கேஜ் ஏற்கனவே எடுத்திருக்கீர்கள், ஏற்கனவே இருக்கின்ற வீடுகளுக்கான புதுப்பிக்க வேண்டிய தேவை, அதாவது மோர்கேஜ் ரினுவல் வருகிறது சொன்னால் கடைசி நிமிஷம் வரை காத்திருக்காமல் தன்னோடு பேசுகிற போது உங்களுக்கான சிறந்த முறையிலே உங்களுக்கான மோர்கேஜ் புதுப்பித்தலையும் கூட தன்னால் செய்து தர முடியும் என்று சொல்கின்றார். இப்படி ஏகப்பட்ட மோர்கேஜ் சார்ந்த விடயங்கள், நீங்க சில வேளைகளில் செல்ஃப் எம்ப்ளாயியா இருக்கலாம், வேறு சில தகவல்களிலே நீங்கள் பிரச்சனையாக இருக்கலாம். எனவே நீங்கள் அழைக்கிற போது மோர்கேஜ் குறித்த இந்த கேள்விகளுக்கும் சரியான விடைகளை தீர்வுகளை பெற்றுத்தர முடியும். மிக முக்கியமாக அவர் சொல்வது நீங்கள் அழைக்கிற போதே உங்களுக்கான மோர்கேஜை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை சொல்லிவிடுகின்றேன். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் இல்லை, கால தாமதம் இல்லை, இழுத்தடிப்பு இல்லை, நேர்மையான மோர்கேஜ் அணுகுமுறைகள் தான் உங்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் நம்பிக்கை உரையுங்கள் என்பதை கஜன் கனக விநாயகம் சொல்கின்றார். அழைத்து பேசுங்கள், நம்பிக்கையான வார்த்தைகளை பெற்றுக் கொள்ள. தொலைபேசி இலக்கம் 416-274-4345 416-274-4345 416-274-4345 4345 என்பது கஜன் கனக விநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி பிரியாவின்சன்.
0: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் இப்பொழுது 11:39 ஆகியிருக்கின்றது.
2: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம் ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ் .com.
3: Everything okay, no problem and jinam.
4: Bar galam closing da adikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
3: இருப்பவர்கள்
6: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
7: Listen to us tours around the universe. www.cmr.fm.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது?
8: நோ நோ நோ.
9: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000.
13: Listen to us around the universe. www.cmr.fm.
14: நேரம் 11:51 இருக்கிறது. எஃப்எம் 101.3 வழியாக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, பிரேக். தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இளவேனில் காலம் இல்லாவிட்டால் கோடை காலம் வருகிற பொழுது உங்களுடைய வீட்டை, அதனுடைய தளபாடங்களை உங்களுடைய விருப்பப்படி இந்த காலநிலைப்படி மாற்றியமைக்க வேண்டுமென்னு நீங்கள் நினைச்சீங்களாக இருந்தால், அதற்காக மிக நீண்ட காலம் காத்திருந்தீர்களாக இருந்தால் இனியும் காத்திருக்க வேண்டியது இல்லை. காரணம், பிரிக் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை அணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
15: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமா, பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டென் சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த டென் சேலில் நீங்களும் பயன்பெற வேண்டும். அதில் பார்க்க போகின்றீர்கள் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான தளபாடங்களாக இருக்கலாம், அப்ளையன்சஸ் ஆக இருக்கலாம். அவற்றை பார்க்க போகின்றீர்கள் என்றால் உடனடியாக பாருங்கள். இலக்கம் 11-65 கெனடி ரோட், ஸ்காபரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். டென் சேலில் இருக்கும் அனைத்தையுமே நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மெட்ரஸ்கள் ஆரம்பிக்கின்றன $88. அது இன்றைய தினம் மட்டுமே என்று சொல்லியிருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதைவிட உங்களுக்கு கிளியரன்ஸ் இலக்கச்சக்கமான தெரிவுகள் இருக்கின்றன. 60% to 70% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு 150 ரோலர்ஸ்கள் கிப்ட் வவுச்சர் கிடைக்க இருக்கிறது. அதைவிட 2030 வரை, அதாவது 44 மாதங்களுக்கு, எந்தவித வட்டியும் இல்லாமல் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகிறார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். மெட்ரஸ்களை நீங்கள் கொள்வனவு செய்ய போன்றீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 50% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவை அனைத்தையும் பெற்றுக் கொள்ள வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காபரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
8: அவுட்லெட் நிறுவனத்துக்கு நீங்கள் வருகின்ற போது 60% மேற்பட்ட தள்ளுபடி விலைகளில் நீங்கள் பொருட்களை கொள்ளனும் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. இந்த 60% என்பதுதான் இன்று உலகம் முழுவதும் பேச்சாக இருக்கின்றது. நீங்கள் 60% இல்ல, 60% விட மிக இன்னும் அதிகளவு சலுகைகளை பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதுவும் பேரம் பேசல்கள் மூலம் அவர்கள் உங்களுக்கு மேலும் பல சலுகைகளை வழங்க காத்திருக்கின்றார்கள். உங்களுக்காக பல்வேறு பரிசு பொருட்களும் காத்திருக்கின்றன. அந்த பரிசு பொருட்களையும் நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கலாம். ஒரு 40 ஸ்பீக்கர் உங்களுக்கு பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. $150 பெருமதியான ஒரு வவுச்சர், பண வவுச்சர் உங்களுக்கு காத்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் பெறக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தின் 10 சேல்ஸ் முறை. இந்த 10 சேல்ஸ் முறையிலே நீங்கள் இங்கே பல்வேறு விதமான தளபாடங்கள் மற்றும் அப்ளையன்சஸ் பொருட்கள் மட்டுமல்ல, புதிய தளபாடங்களாக இருக்கலாம் அல்லது கிளியரன்ஸ் பொருட்களில் இருக்கக்கூடிய தளபாடங்களாக இருக்கலாம், இவற்றை எல்லாம் கொள்ளுணவு செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை 10 சேல்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது. இந்த 10 சேல்ஸ் என்றால் சுதர்சினி, பொதுவாக ஒரு சாப்பாடும் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? இன்றைக்கு
15: வாய்ப்பு இருக்கும் போலதான் இருக்கிறது, பார்க்கலாம். 12 மணிக்கு பிறகு
8: நாங்கள் அதை உறுதிப்படுத்துவோம். இருந்தால் உங்களுக்கு அறிவிப்போம் நேர்களே, தவற விடாதீர்கள்.
15: ஆமா, அதிலும் நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அதாவது கொட்டோக் ரிங் அப்படி சொல்லி வளமையாக கொடுப்பது 12 மணியிலிருந்து 4 மணி வரை உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். அதையும் உறுதிப்படுத்துவோம். 12 மணிக்கு பின்னாகத்தான் அதை பற்றிய தகவல்கள் தெரிய வரும்.
8: அவற்றை நீங்கள் அனுபவிக்கலாம், இன்னும் விலைச்சலுகைகளை அனுபவிக்கலாம். மிக அதிகளவிலான தளபாடங்கள் அப்ளையன்சஸ் பொருட்களை இன்னும் இன்னும் சலுகை விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதிக விலை கழிவுடன் நீங்கள் ஒரு சோஃபா செட்டை, 6 பீசஸ் கொண்ட ஒரு ரிக்ளைனிங் சோஃபா செட்டை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்றால் $2,399 செலுத்தினால் போதுமானது. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கின்றது $899. அதே போல் டிவி ஸ்டாண்ட் கூட இருக்கின்றது. இதையெல்லாம் கொள்ளனவு செய்து கொண்டு நீங்கள் வீட்டில் இருந்தவாறு இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மும்பை இந்தியன் மற்றும் CSK அணிகளுக்கு இடையிலான IPL கிரிக்கெட் போட்டிகளை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அது மட்டுமல்ல, 42-41 நாட்கள் மட்டுமே இருக்கின்றது ஃபிஃபா வேர்ல்ட் கப் தொடங்குவதற்கு, அதை நீங்கள் கண்டுகளிக்கலாம். இப்பொழுது மும்பை இந்தியன் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 159 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது 20 பந்து பரிமாற்றங்களில். CSK என்ன செய்ய போகின்றது என்பதை நாங்கள் அவ்வப்போது தருவோம். ஆகவே பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்குகின்ற தளபாடங்கள், அப்ளையன்சஸ் பொருட்கள் போன்றன உங்கள் இல்லத்தின் இனிமைகளை மேலும் இரட்டிப்பாக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இப்பொழுது விடை பெற்று மீண்டும் சந்திப்போம் பிரியா.
14: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக இணைந்து கொள்ள தொடர்ந்தும் காத்திருக்கிறோம். நேரம் 11:56.
16: கண்மொழியால் பேசடி என்

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். கஜன் கனக விநாயகம் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் அருணை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் அருண்.
1: மீண்டும் வணக்கம் பிரியாபன் சார். வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ஒரு மோகேஷுக்கான தகவல், பொதுவான ஒரு வணிக தகவல் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட உண்மையிலேயே மோகேஷ் குறித்து ஒரு கூடுதல் கவனம் சமகாலத்தில் எல்லோருமே எடுக்கின்ற ஒரு தேவை இருக்கிற. மோகேஷ் தேவையோ இல்லையோ, மோகேஷ் குறித்த தகவலை எல்லோருமே உள்வாங்கிக்கொள்வார் என்று சொன்னால், இந்த மோகேஷ் விடயங்களால் பலரும் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய நிறைய சொத்துக்கள் கைவிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அண்மை காலங்களிலே இந்த வீடுகள் விலை தொடர்பாக அல்லது உயர்வுகள் தொடர்பாக ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு உந்துதலிலே வீடுகளை வாங்கி தள்ளியவர்கள் இப்போது அதற்கான அப்ரேசல் கிடைக்காத நிலையிலே பல சொத்துக்களை கைவிட வேண்டிய நிலைக்கு வருகிறார்கள். சில நேரங்களில் போட்ட காசை கூட எடுக்க முடியாமல் அப்படியே முழுவதுமாக இழந்துவிட்டு ஒரு பேச்சு வாக்கில் சொல்வார்கள், நடு ரோட்ல நிக்கிறேன்னு சொல்லி. அந்த மாதிரியான நிலைமை எல்லாம் பலருக்கு வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய சமூகத்திலே, அதாவது இந்த சமூக மரியாதை சார்ந்து சில விடயங்கள் நாங்கள் பேசிக் கொள்வதில்லை. அதனால்தான் அந்த மாதிரி மோகேஜ் குறித்த எந்த ஒரு தேவைகளுக்கும் உங்களுக்கு ஒரு சரியான, மிக நம்பகமான, உங்களுக்கு பொறுப்படுக்கின்ற விடயத்தை 100% விதம் சரியான முறையிலே, உறுதியான முறையிலே செய்திடக்கூடிய ஒரு மோகேஜ் முகவரை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால், அப்படி ஒருவர் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கஜனோடு நம்பிக்கையோடு பேசிக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 416-274-4345. நீங்கள் அழைக்கிற போதே மோகேஜ் குறித்து சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களை வைத்துக் கொண்டே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்திட முடியுமா இல்லையா என்பதை அவர்

0: எல்லோரையுமே அந்தரத்தில் விடுவது அல்லது காலதாமதமாக்குவது, குறித்த நேரத்துக்கு முடித்துக் கொடுக்காமல் விடுவது என்பது கஜன் கனக விநாயகத்தினுடைய அணுகுமுறை அல்ல என்பதை அவர் தெளிவாகவே தெரிவிக்கின்றார். எனவே நீங்கள் அழைக்கிற போது உங்களுக்கான மூக்கேச்சை செய்தர முடியும் என்று அவர் பொருட்படுத்திவிட்டால் குறித்த தேதிக்குள் பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மூக்கேச்சை மிக சிறப்பான முறையிலே முடித்து தருகின்றார். தொலைபேசி தொடர்புகளுக்கு 416-274-4345 உங்களுடைய நீங்கள் வாங்கிருக்கக்கூடிய வீடுகளுக்கு இந்த பெறுமான மதிப்பீடு அப்ரேசல் சரியாக கிடைக்காமல் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலோ நீங்கள் பிரைவேட் மோக்கேஜ் செல்ல வேண்டிய நிலை இருந்தால் அவ்வாறு செல்ல வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கான மோக்கேஜை கனடாவின் பிரதான வங்கிகளிலே பெற்றுத்தர முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். ஏற்கனவே ஏதோ ஒரு வழியிலே வேறு யாராவது பிழையாக வழிநடத்தி நீங்கள் பிரைவேட் மோக்கேஜில் சென்றிருந்தால் அந்த பிரைவேட் மோக்கேஜிலே காலம் முழுக்க இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய தலைவிதி அல்ல. அதை பிரதான வங்கிகளுக்கு தன்னால் மாற்றித்தர முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. மோகேஷ் தேவைகளுக்கு உங்களுடைய வருமானம் போதாமைகள் இருந்தால், லோ இங்கம் என்று சொல்லக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருந்தால், அல்லது நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கிறீர்கள், மோகேஜை கையாள முடியாத நிலை இருந்தால் நீங்கள் கையனோடு பேசுகிற போது அதற்கான சிறந்த வழிகாட்டல் மூலமாக உங்களை மோகேஜுக்கு தகமைப்படுத்தி உங்களுக்கான மோகேஜை பிரதான வங்கிகளிலே பெற்றுத் தருகின்றார் என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. ஏற்கனவே நிறைய கடன் இருக்கிறது, வாகன கடன், வீட்டுக்கடன், வேறு நிறைய கடன்களை வைத்திருக்கிறீர்கள், கிரெடிட் பலதாக இருக்கிறது என்று நிறைய விஷயங்கள் இருந்தால் அது குறித்தும் பேசிக் கொள்ளலாம். அதற்கான தீர்வுகளை இந்த நாள் பெற்றுத்தர முடியும். உங்களுடைய எல்லா கடன்களையும் மீள் ஒழுங்குபடுத்தி உங்களை ஒரு நல்ல பொருளாதார மேம்பாட்டுக்கான வழியிலே உங்களை மோகேஜ் ரீதியாக தன்னால் வழிநடத்திக் கொள்ள முடியும், அதற்கான ஆலோசனை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கின்றார். அழைத்து பேசுங்கள். கஜன் கனக விநாயகம் மோகேஜ் குறித்த சரியான தீர்வுகளுக்கும் நம்பிக்கையான தீர்வுகளுக்கும் 416-274-4345. பிரைவேட்டில் ஏற்கனவே நீங்கள் மோக்கேஜ் எடுத்து விட்டீர்கள், பெருமளவு சுமையான ஒரு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, வீட்டில நிம்மதியில்லை என்கின்ற நிலை இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக உங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும், பிரைவேட் மோக்கேஜை வங்கிக்கு மாற்றித்தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். அழைத்து பேசுங்கள். ஆலோசனைகள் முற்றிலும் இலவசமானது. நீங்கள் ஒரு தேவை அழைக்கிற போது கட்டணங்கள் செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஆலோசனைகள் முற்றிலும் இலவசமானது. இது தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையான பார்வை என்பதையும் அவர் தெரிவிக்கின்றார். நீங்கள் அழைத்து பேசுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். கஜன் கனக விநாயகம் 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி பிரியாவின்சன்.
1: நன்றி அருண். அந்த தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்காக நேரம் 12:04 நிமிடம் ஆகி இருக்கின்றது.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவை பக்கமே பாக்குற
5: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசதியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன் கலி
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை லார். நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
8: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
9: If we know it's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222-J.CA. 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: ஐயோ, இந்த புளோர பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
4: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
0: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸ்க்கும் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ. 416-609-3386. 416-609-3386. Expert guidance, bulk orders, free quotes, BC Flooring Plus.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
6: FM 103.3 அலைவரிசைகளை CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 12:13 நிமிடமாக இருக்கிறது. பிரேக் வழங்கும் சலுகைகள், அதனுடைய விபரங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். யாராவது வீட்டுக்கு நல்ல தளபாடங்கள் தேவையாக இருக்குமாக இருந்தால், தேடிக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரி, பிரேக் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
7: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். அம்பரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இருந்து டென் சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தகவல்களை உங்களோடு இருந்த வண்ணம் இருக்கின்றோம். டென்டில் 60% 60% தள்ளுபடி விலை, புதியவை இருக்கின்றன, அவற்றையும் கூட நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதைவிட கிளியரன்ஸிலும் இருக்கின்றன டென்டில், அதையும் 60% 70% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது இன்றைய தினமும் நாளைய தினமும் திங்கட்கிழமை வரை உங்களுக்கு இருக்க போனது. 5 நாட்கள் கொண்ட சலுகைகளாக இந்த சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரேக் அவுட்லெட் நிறுவனத்தினர். உடனடியாக பணம் தேவை என்று கூட நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பகுதி பகுதியாக 2030 வரை பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரேக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இப்பொழுது இங்கே ஃபேப்ரிக் குயின் பெட் இருக்கின்றது, $199 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மெட்ரஸ்கள் எல்லாம் $88 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை செய்து தருகின்றார்கள். நீங்கள் கிட்டத்தட்ட $1,000 பெறுமதியான தளபாடங்களை கொள்வனவு செய்யும் பொழுது அல்லது மெட்ரஸ்களை கொள்வனவு செய்யும் பொழுது உங்களுக்கு பார்ட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. அது இந்த 5 நாட்கள், அதாவது வியாழக்கிழமை ஆரம்பமாகினது, April 30 ஆரம்பமாகியது, May 4 வரை, அதாவது திங்கட்கிழமை வரை உங்களுக்கு தொடரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரேக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இலக்கம் 11-65 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரேக் அவுட்லெட் நிறுவனம்.
8: நிறுவனத்துக்கு நீங்கள் வருகின்ற போது இங்கு பல்வேறு விதமான டென் சேல்ஸ் முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அறிவீர்கள். டென் சேல்ஸ் முறையில் நீங்கள் பொருட்களை கொள்ளனு செய்கின்ற போது ஒரு வெற்றியாளராக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டால் உங்கள் வீட்டின் ரென்ட் பேமெண்டிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். ஒரு வருடத்துக்கு ரென்ட் பேமெண்டை பிரேக் அவுட்லெட் நிறுவனம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றது. உங்கள் வீட்டு மோட்கேஜ் ஆக இருக்கலாம், அது மட்டுமல்ல உங்கள் வீட்டு ரென்ட் பேமெண்ட் ஆக இருக்கலாம், அதை பிரிக் டான் வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே உங்களது இல்லத்தின் ரென்ட் பேமெண்ட் உங்களது இல்லத்தின் மோட்கேஜ் பேமெண்ட் போன்றவற்றை நாம் வழங்க தயாராக இருக்கின்றோம். இந்த 10 சேல்ஸ் முறையில் நீங்கள் வருகின்ற போது பல்வேறு விதமான பொருட்களை நீங்கள் கொள்ளனவு செய்து ஒரு அஷ்டசாலியாக உங்களை தெரிவு செய்தால் என்று பிரிக் அவுட்லெட் நிறுவனம் இப்பொழுது உங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் பல்வேறு விதமான பொருட்களையும் கொள்ளனவு செய்வதற்குரிய மிகப்பெரிய பேரம் பேசல்களுக்கான இடைவெளிகள் இங்கே காத்திருக்கின்றன. தமிழில் பேசி உரையாடவல்ல விற்பனை பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் நீங்கள் இன்னும் பல்வேறு விதமான சலுகைகளை அனுபவிக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே கனேடியன் மேட் சோஃபாக்கள் மட்டுமல்ல பல்வேறு விதமான நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாக்கள் தளபாடங்கள் என்பனவும் இருக்கின்றன. சீனா, மலேசியா மற்றும் தாய்லாந்து, இத்தாலி, இங்கிலாந்து என்று பல நாடுகளில் இருந்தும் ஆர்மீனியா கூட இருந்து வந்திருக்கின்றது. ஆர்மீனியா எங்களது நாயகன் இப்போ ஆர்மீனியாவுக்கு சென்றிருக்கின்றார். அங்கிருந்து கூட தளபாடங்கள் இங்கே இறக்குமதி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை நீங்கள் தவறவிட வேண்டாம். பல்வேறு விதமான ஜெனுவின் லெதர் சோஃபாக்கள் இருக்கின்றன. 60% விலை தள்ளுபடிகளில் அவற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் மிக நீண்ட காலம் தவணை கட்டண அடிப்படையில் பணத்தை செலுத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி என்ற மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கையில் பணம் இல்லாவிட்டாலும் பொருட்களை வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு. அது 2030 வரை நீங்கள் பகுதி பகுதியாக பணத்தை செலுத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. 25% விலை தள்ளுபடிகளில் டைனிங் மற்றும் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் வழங்கப்பட இருக்கின்றன. அதேபோல் பெட்ரூம் பர்னிச்சர்ஸை நீங்கள் வாங்குகின்ற போது மேலும் பல சலுகைகள் வழங்க காத்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் ஒரு சேர நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் எங்கு வர வேண்டும்? இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தை நாட வேண்டும். பிரிக் அவுட்லெட் நிறுவனம் இன்றைய நாளிலே இப்பொழுது 10 சேல்ஸ் முறையை இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது இப்போது களை கட்டி இருப்பது. எங்களுக்கு இங்கே பல வாடிக்கையாளர்களது வருகை, அவர்களது கொள்வனவு என்பன காட்டி நிற்கின்றன. ஆகவே நீங்களும் இந்த 10 சேல்ஸ் முறை ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. மிக அதிக அளவிலான விலைக்கழிவுகளில் உங்கள் இல்லங்களில் நீண்டகால தளபாட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி. இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். டொரண்டோவினுடைய வெப்பநிலை இப்பொழுது 8 செல்சியஸாக பதிவாகி இருக்கின்றது.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:28 ஆகி இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் நிலவு போகிற வானிலையை பார்க்க போகிறோம். இன்றைக்கு இப்பொழுது 8 °C ஆக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அதை கூடிய வெப்பநிலை நாங்கள் 9 °C வரைக்கும் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். ஆனாலும் மிக மெலிதாக ஆங்காங்கே மழை தோறுவதற்கான எதிர்ப்பு குரல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே அது மிக மிக குறைவான ஒரு எதிர்பார்ப்பு தான். நாளை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிற ஒரு நாளாக இருக்கும். அதிகப்படியாக சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஆனாலுமே வெப்பநிலை 13 °C வரைக்கும் இருக்கும். அப்படியாக இருந்தால் அது ஆக குளிரான ஒரு நாளாக இருக்காது. அதற்கு பிறகு திங்கட்கிழமை இந்த வாரத்திலேயே நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு பொக்கிஷமான நாளுன்னு வச்சுக்கோங்களேன். ஏனென்றால் 22 °C வரைக்கும் வெப்பநிலை இருக்க போகிறது. நல்ல வெளிச்சமான ஒரு நாள், மழையும் கிடையாது, மேகமூட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக சூரியனை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 19 °C வெப்பநிலை இருந்தாலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு பிறகு வருகிற எல்லா நாட்களுமே 10 °C, 12 °C, 13 °C அதிகமாகத்தான் வெப்பநிலை இருக்கும். ஆனால் இந்த வாரத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் மழை பெய்வதற்கான எதிர்வுகுரல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு இந்த மழையை பற்றியே பயம் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய, மன்னிக்கவும், திங்கட்கிழமைக்கு பிறகு மழையை பற்றின பயமே இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய நாளுன்னு நிச்சயமாக அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். 12 °C வெப்பம் இருந்தாலும் நல்ல வெளிச்சமான ஒரு காலநிலை நிலவுகிற நாளாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய வேகம் மணிக்கு 13 km, காற்றினுடைய ஈரப்பதம் 52% பதிவாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 $ வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 $ வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000. GTA credit.
7: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
11: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 PM, சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
12: Tours around the universe. www.cmr.fm.
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த சனிக்கிழமை வானொலி கேட்பது உங்களுக்கு எந்த விதத்திலையாவது பிரயோஜனமாக இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதில் மிக முக்கியமானது உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடு வாங்குவது குறித்து இப்போது இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான மனநிலை. வீடு வாங்கலாமா வேணாமா? வாங்குறதா இருந்தால் முதல்ல வந்து நிற்கிறது கண்ணுக்கு முன்னுக்கு மோக்கேஜுக்கு என்ன செய்யறது? அப்படியாக இருந்தால் அது எங்களை கொண்டு போய் அழுத்துற ஒரு மோக்கேஜாக இருக்கக்கூடாது. யாராவது சரியாக எங்களை கைட் பண்ண வேணும், அவங்களுக்கு கிடைச்சது லாபம்னு இல்லாமல் எங்களை சரியாக கைட் பண்ணுறவங்களாக இருக்க வேணும், எங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களா, எங்களுடைய தேவைகள் என்னென்ன இதெல்லாவற்றையும் விளக்கமாக தெரிஞ்சவங்களாக இருக்க வேணும், கொஞ்சம் துறைசார அனுபவம் இருக்கிற ஒருத்தராக இருக்க வேணும், அப்படியெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கும். அதற்கு தான் கஜன் கனக விநாயகம் தன்னுடைய சேவைகள் குறித்து உங்களை அறிவு ஊட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த தகவல்களோடு நாங்கள் அருணை அணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் அருண்.
13: மீண்டும் வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே. ஆமாம், மோகேஷ் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைக்கும் இருக்கிறது. அதிலும் அண்மை காலமாக இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 2 தசாப்தங்களாக இங்கே கடினமாக உழைத்து முன்னேறி வீடுகளை சொத்துக்களை கொஞ்சம் முன்னேறிவிடலாம் என்று வாங்கியவர்கள் அண்மை காலத்தில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்களால் சடுதியான வீடுகளின் விலைகள் குறைவு அல்லது அந்த மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வீட்டு சந்தை நிலவரங்கள் சடுதியாக தலைகளாக மாறியதும் அதன் மூலமாக பல முதலீடுகளை செய்தவர்கள் அதை காக்க முடியாமல் தடுமாறி போனதுமான விடயங்கள். அதிலே அவர்கள் முதலீடுகள் செய்தது கூட ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லலாம். ஆனால் அதுக்காக அவர்கள் நம்பிய மோகேஜ் முகவர்கள் செய்த தவறுகள் அல்லது அவர்கள் காட்டிய வழிமுறைகள் பலரை ஒரு அந்தரத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறது. அதாவது சிலரை மீண்டும் பூச்சியத்தில் ஆரம்பித்த இடத்திலேயே கடந்த 20 ஆண்டுகளுக்கு முதல் எப்படி அவர்கள் ஆரம்பித்தார்களோ அதே நிலைமையில் இன்றைக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் 20 ஆண்டுகளுக்கு சொத்துக்கள் வீடுகள் என்று வாழ்ந்தவர்கள் மீண்டும் ரெண்டல் ஹவுஸ் கொண்டோக்கு வாடகைக்கு போயிருக்கிறார்கள், அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போயிருக்கிறார்கள். இது வெளியிலே சொல்வதற்கு கௌரவ பிரச்சனையாக இருப்பதனால் வெளியவர்கள் பேசிக் கொள்வதில்லை. ஆனால் நடைமுறையில் பல அனுபவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது இதை சுட்டிக்காட்டுவதற்கு என்ன விடயம் என்று சொன்னால் இது யார் மீது தவறு சொல்கின்ற விடயம் அல்ல, ஆனால் சரியான தெரிவுகளை நீங்கள் செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கஜன் சொல்லுகின்ற விடயம். இது இன்று நேற்றல்ல, கஜன் COVID-19 காலத்துக்கு முன்பாகவே இந்த வானொலி விளம்பர சேவையிலே இந்த விடயங்கள் குறித்து பேசுகிற போது அவர் சொல்லுகின்ற விடயம், மோகேச்சுக்காக நீங்கள் தன்னை அணுகுகிற போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அல்லது தான் கேட்கக்கூடிய சில விடயங்களுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில்களை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோகேச்சை தன்னால் செய்தர முடியுமா என்பதை நான் சொல்லிவிடுகின்றேன். இதற்கு ஆக குறைந்தது சில கேள்விகளும் பதிலுமாக எடுக்கக்கூடிய நேரம் மட்டுமே. நீங்கள் அதற்காக நேரடியாக சந்திக்க தேவையில்லை, வேறு எதையும் வழங்க தேவையில்லை. உங்களுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோகேஜ் தன்னால் எடுத்து செய்ய முடியுமா என்பதை நான் சொல்லிவிடுகின்றேன். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் கிடைக்காது, கால இழுத்தடைப்பு கிடைக்காது. நீங்கள் இந்த தெரிவு இல்லை என்றால் இன்னொரு தெரிவுக்கு சென்று விடலாம். என்றால் பொறுப்பு எடுக்கப்பட்டு விட்டால், நான் செய்து தருகின்றேன் என்று பொறுப்பெடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பெடுக்கப்படுகின்ற மோகேஜுக்கு 100% உண்மையாக இருந்து அதை வங்கியிலே சிறப்பான முறையிலே முடித்து தருகின்றேன் என்று சொல்லி கஜன் சொல்லுகின்றார். இது இன்டர்நெட்டல்ல, கஜன் COVID-19 காலத்துக்கு முன்னிருந்தே சொல்லுகின்ற விடயம். இன்று அதை இன்னும் உறுதியாக சொல்கின்றார். சொன்னால் இப்போது வளர்ந்து வருகின்ற போது அவருக்கான சோர்சஸ், அதாவது பல வங்கிகளிலே அவருக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறைகள், அதனுடைய தெரிவுகள், அதற்காக அவர் பயணிக்கின்ற பல முக்கியமான பயணப்பாதைகள் என்று சொல்லி எல்லாமே சேர்ந்து அவருக்கான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் கடந்த காலங்களை விட இன்னும் சிறப்போடு உங்களுக்கான மோகே தேவைகளை அவர் சிறப்போடு செய்திருக்கின்றார். அதுவும் மிக முக்கியமாக பிரதான வங்கிகளில் என்பதையும் நாங்கள் கவனிக்கலாம். எனவே உங்களுக்கும் ஒரு மோகே தேவை இருக்கிறது, அது மோகேஜை புதுப்பித்தல் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கின்ற வீடுகளுக்கான மோகேஜை பெறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது பிரைவேட்டில் இருக்கிற மோகேஜை வங்கிக்கு மாற்ற வேண்டும் என்று இருந்தாலும் சரி, மிகச்சரியான தெரிவாக கஜனை நீங்கள் அழைக்கலாம். கஜன் கனக விநாயகம், தொலைபேசி இலக்கம் 416-274-4345. நீங்கள் வாங்கிய வீடுகளுக்கோ கொண்டோக்களுக்கோ அப்ரேசல் கிடைக்கவில்லை, அதாவது இந்த பெறுமான மதிப்பீடு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய அந்த குறிப்பிட்ட அந்த கொண்டோக்களுக்கோ அல்லது வீடுகளுக்கோ பிரதான வங்கிகளிலே மோகேஜை பெற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோலவே உங்களுக்கு வருமான போதாமைகள் இருக்கிறது அல்லது நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு மோகேஜ் எடுக்க யாராவது உங்களை பிரைவேட்டில் தான் செய்ய முடியும் என்று சொல்லியிருந்தால் அந்த கதைகளை நீங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் நம்பிக்கையோடு அழையுங்கள், உங்களுக்கான மோகேஜுக்கான தீர்வுகளை தன்னால் பெற்றுத்தர முடியும் என்பதை தெளிவாக சொல்கின்றார். அதே வேளையிலே மிக முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே நிறைய கடன் இருக்கிறது, வீட்டுக்காகவோ அல்லது வாகனங்களுக்காகவோ அல்லது கிரெடிட் அட்டைகளுக்காகவோ பெற்ற கடன் கூடுதலாக இருக்கிறது, வாழ்க்கை சுமையாக மாறிவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய எல்லா கடன்களையும் மோகேஜூடாக ஒழுங்குபடுத்தி சீரமைத்து அதை உங்களுக்கு ஒரு இலகுவான பொருளாதார மேம்பாட்டை தன்னால் ஏற்படுத்தி தர முடியும் மோகேஜ் மூலமாக என்பதையும் அவர் தெரிவிக்கின்றார். ரீஃபைனான்ஸ் பர்ச்சேஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மோர்கேஜ் தேவைகளுக்கு சிறந்த தீர்வுகளை பெற்றுத்தர முடியும் என்று சொல்வதோடு மிக முக்கியமாக ஏற்கனவே தவறான வழிகாட்டல் மூலமாக நீங்கள் பிரைவேட் மோர்கேஜில் கொண்டு போய் விடப்பட்டிருந்தால் அது உங்களுக்கான தலைவிதி அல்ல. அப்படியே காலங்காலமாக நீங்கள் பிரைவேட் மோர்கேஜுக்கு உயர் வட்டி கட்டி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த பிரைவேட் மோர்கேஜை பிரதான வங்கிகளுக்கு தன்னால் மிக எளிதாக மாற்றித்தர முடியும் என்பதையும் அவர் தெரிவிக்கின்றார். கனடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வங்கிகளிலே உங்களுக்கான எந்த ஒரு கடனமான மோர்கேஜையும் தன்னால் இலகுவாக பெற்றுத்தர முடியும் வங்கிகளில் என்பதையும் அவர் தெரிவிக்கின்றார். அழைத்து பேசுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-2-7-4-3-4-5 என்பது தொலைபேசி இலக்கம். மிக முக்கியமாக இந்த மோர்கேஜ் குறித்து நீங்கள் பேசிக் கொள்வதற்கு கட்டணங்கள் எதுவும் இல்லை. அதாவது நீங்கள் ஒரு தமிழ் சமூகத்தின் உறவுகளாக நீங்கள் நம்பிக்கையோடு அழைக்கலாம். உங்களுக்கான தீர்வுகளை ஆலோசனைகளை தான் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அழைப்பதற்காக தன்னிடமே மோர்கேஜ் செய்ய வேண்டும் என்கின்ற எந்த நிர்பந்தங்களும் கட்டாயங்களும் இல்லை. நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக தன்னோடு பேசிக் கொள்ளலாம் என்பதையும் அவர் தெரிவிக்கின்றார். எனவே மோர்கேஜ் குறித்து உங்களுடைய ஐயங்கள் இருந்தால் அல்லது இப்போது இருக்கக்கூடிய இந்த HST ஃப்ரீ போன்ற பல விடயங்கள் அரசாங்கத்தால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்குவது குறித்து யோசித்துக் கொண்டிருந்தால் அந்த வீட்டை வாங்க எடுக்கின்ற முடிவுக்கு முன்பாக தன்னோடு பேசுங்கள். அதில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றனர். எனவே ஒரு புதிய வீட்டை வாங்குகின்ற எண்ணத்தோடு இருந்தால் கூட நீங்கள் அதற்கு முன்பாக நீங்கள் கையனோடு பேசிக்கொண்டு அந்த வீட்டை வாங்குவது இன்னும் சிறப்பான முறையிலே நல்ல நன்மைகளை பெற உதவியாக இருக்கும் என்பதையும் கையன் தெரிவிக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-2-7-4-3-4-5 என்பது கஜன் கனக விநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி பிரியா வென்ஜ.
0: நன்றி அருண், இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக.

0: வலித்தோ இருந்திருக்கிறது அந்த பாடல். நானும் ரவுடி தான் திரைப்படத்திற்காக அனிருத்தன் செயல், அனிருத்தன் குரலில் பாடலுக்கான வரிகள் விக்னேஷ் சிவன்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757-647-459-9757. ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334.
4: Listen to us around the universe. www.cmr.fm.
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:40 இருக்கிறது. பிரேக் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
5: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். அம்ரிக்கா அவுட்லெட் நிறுவனத்தில் தென்சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் சொல்லியிருந்தோம் 12 பின்னாக உங்களுக்கு ஹோட்டோ கிடைக்குமா அப்படி சொல்லி சொல்லியிருந்தோம். ஆமாம், கிடைக்க இருக்கின்றது. அதற்கான ஆயத்தங்களை தொடங்கி இருக்கின்றார்கள். 4 வரை உங்களுக்கான அந்த சாஃப்ட் ட்ரிங்க் மற்றும் ஹோட்டோ கிடைக்கும். அதிலும் அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். அது பிள்ளைகளோடு வரும்பொழுது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். காரில் ஒரு ரைடு போயிட்டு பிரேக்குக்கு வந்து அதுல ஒரு ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு உள்ளுக்கு வந்து
6: தளபாடங்கள்
5: அப்ளையன்சஸை நீங்கள் அதிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கோடை காலத்தை வரவேற்கும் முகமாகவும் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி படுத்தும் முகமாகவும் இந்த சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பிரேக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரேக் அவுட்லெட் நிறுவனம்.
6: ஆமாம், சுருக்கமாக சொல்ல போனால் உங்களது குடும்பத்துடன் ஒரு குதூகல கொண்டாட்டத்தை இப்போது பிரேக் அவுட்லெட் நிறுவனம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரேக் அவுட்லெட் நிறுவனத்தில் டென் சேல்ஸ் முறை மிக வேகமாக இப்போது பரபரப்பாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. இங்கே வருகின்ற போது நீங்கள் ஜெனுவின் லெதர் சோஃபாக்களை 60% மிக குறைந்த விலைகளில், தள்ளுபடி விலைகளில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கொள்ளவு செய்கின்ற பொருட்களுக்கு உடனடியாக பணம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அது தவறானது. ஆகவே கையில் பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ஒரு வாகனத்தில் ஏறி, காரில் ஏறி விரைவாக வாருங்கள். வருகின்ற போது உங்கள் இல்லத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவை என்ற ஒரு நீண்ட பட்டியல், ஒரு நீண்ட எண்ணம் உங்களது உள்ளத்தில் மூளையில் இருக்கும். அந்த எண்ணத்தை இப்போது நிறைவேற்றுகின்றது பிரேக் அவுட்லெட் நிறுவனம். மிக நீண்ட காலமாக நீங்கள் வீட்டிற்கு ஒரு நல்ல ஒரு லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸை கொள்ளனவு செய்ய வேண்டும், ஒரு டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸை கொள்ளனவு செய்ய வேண்டும், அல்லது ஒரு பெட்ரூம் பர்னிச்சர்ஸை, ஒரு பெரிய உங்களது மாஸ்டர் பெட்ரூம் கேட்ட அத்தனை பர்னிச்சர்ஸையும் ஒன்றாக கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மிக நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கலாம். அவற்றையெல்லாம் மிக இலகுவாக உங்களுக்கு கொண்டு செல்வதற்காக இங்கே ஏற்படுத்தி தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். அதுவும் நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற பொருட்கள் இப்பொழுது இடம்பெற இருக்கின்ற இன்னும் 40-41 நாட்கள் மட்டும் இருக்கின்ற மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இடம்பெறுகின்ற பிஃபா வேர்ல்ட் கப்பில் நீங்கள் அந்த பொருட்களை கொள்ளனவு செய்தால் எப்போது நீங்கள் அந்த பணத்தை கட்டி முடிப்பீர்கள் என்றால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த 2030 மொரோக்கோ, ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளில் இடம்பெற இருக்கின்ற 2030 24th பிஃபா வேர்ல்ட் கப்பின் போதுதான் நீங்கள் பணத்தை முழுமையாக கொடுத்து முடிக்கப் போகிறீர்கள். இவ்வளவு நீண்ட கால இடைவெளிகளில் மிக சிறிய தொகைகளுக்காக இந்த பணங்களை நீங்கள் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் எப்பொழுதுமே உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும். எப்பொழுதும் ஒவ்வொரு வாரமும் புதிது புதிதான பல்வேறு விதமான சலுகைகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனம் இன்றைய நாளிலே ஒரு பார்ட்டி ஸ்பீக்கரை உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல 150 கனடியன் டாலர் பெறுமதியான ஒரு வவுச்சர் உங்களுக்கு காத்திருக்கின்றது. இதை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது நீங்கள் உங்களது இல்லத்துக்கான மோட்கேஜை ஒருவரிடத்துக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல 2 கூட வழங்குகின்றார்கள். இந்த 10 சேல்ஸ் முறையை இப்பொழுது மேற்கொள்ளுகின்ற பிரிக் அவுட்லெட்
5: நிறுவனத்தினர். நீங்கள் கொள்வனவு செய்கின்ற பொருட்களினுடைய தொகையை பொறுத்து உங்களுடைய அந்த ரெண்ட் மற்றும் மோகேஜிற்காக நீங்கள் தகுதி பெற்றிருப்பீர்களாக இருந்தால் அதற்கான அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மோகேஜ் பேமெண்ட் அல்லது ரெண்ட் பேமெண்டை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இது இந்த 5 நாட்கள் கொண்ட சலுகைகள் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது திங்கட்கிழமை வரை இந்த 5 நாட்களில் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம்.
6: சுதர்சனி வியாழக்கிழமை வேற இருக்கா?
5: இல்ல இல்ல, சனிக்கிழமை மட்டும், இன்றைய தினம் மட்டும். சாப்பாடு இன்றைய தினம் மட்டும், அதை விட மெட்ரஸ்கள் 88 அதுவும் இன்றைய தினம் மட்டுமே. அப்ப இன்றைய தினம் வருபவர்களுக்கு தான் கூடுதலான சலுகைகள் இருக்க போகின்றது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வாருங்கள். இலக்கம் 11:65 கெனடி ரோட், ஸ்காப்ரூவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக உழைக்க ஆரம்பிக்கிறது இது வனிதா மணி வண்ணமோகினி.
2: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
7: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
7: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: செய்யமாறு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:50 இருக்கிறது. இந்த நேரம் கஜன் கனகலிங்கம் வழங்கும் தகவல்களோடு, கனக விநாயகம் வழங்கும் தகவல்களோடு நம்மோடு அருண் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே. ஆமாம், மோகேஷ் குறித்து பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இது பலருக்கும் பயனுள்ள விடயங்களாக மாறியிருக்கிறது. பலரும் நிறையவே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் அணுகுமுறை. இந்த மோகேஷ் குறித்து கையனுடைய அணுகுமுறை வந்து மிக மிக நேர்மையானது. அதாவது, வருமானம் என்பதற்காக, தொழில் என்பதற்காக நிறைய அழைக்கின்ற எல்லா விடயங்களையும், அதாவது நான் செய்திருக்கின்ற எடுத்துவிட்டு, பிறகு அவர்களுக்கு நிறைய வேலைகளை எடுத்து போட்டு அதுக்கு நேரம் சரியாக போடாமல் அவர்களை அலக்கழிப்பது, அல்லது குறித்த நேரத்துக்கு அதை செய்து கொடுக்காமல் விடுவது, கால தாமதங்களை ஏற்படுத்துவது, அழைக்கின்ற போது தொலைபேசியை எடுக்காமல் விடுவது, இப்படி எதையுமே செய்யாமல் மிக நேர்மையாக, மிக சிறப்பான முறையிலே இதை அவர் அணுகுகின்றார். அதனால்தான் மிக நேர்த்தியாகவே சொல்லுகின்றார், நீங்க அழைக்கிற போது உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை தான் சொல்லிவிடுகின்றேன். ஆனால் அவ்வாறு செய்து தருவதாக பொறுப்பேற்று விட்டால் அதற்கு 100% உண்மையாக அதற்கான உழைப்பு வழங்கி குறித்த கால தவணைக்குள் உங்களுக்கான மோகேஜை கனடாவினுடைய பிரதான வங்கியிலே தன்னால் முடித்து தர முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். இது இன்டர்நெட் அல்ல, COVID-19 காலத்துக்கு முன்பாகவே அவர் சொல்லுகின்ற விடயம். அதாவது, நீங்கள் அழைக்கிற போதே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா என்பதை சில கேள்விகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய பதில்களின் அடிப்படையிலே நான் சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகின்றார். எனவேதான் ஒரு அலக்கழிப்பில்லாத, மன உளைச்சலுக்கு உங்களை ஆளாக்காத, நேர்மையான, கால தாமதம் இல்லாத சிறந்த ஒரு மோகேஜ் தீர்வுகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல நபரை, நம்பிக்கையான நபரை தேடுவதாக இருந்தால் அதற்கு மிகச்சிறந்த அழைப்பாக நீங்கள் கஜனை அழைக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. 416-274-4345. அண்மை காலங்களில் நிறைய கொண்டோக்களை, வீடுகளை வாங்கியவர்கள் போட்ட பணத்தோடையே அதை மோகேஜ் எடுக்க முடியாமல் விட்டிருக்கிறார்கள். அதற்கான அடிப்படை காரணம் பெரும்பாலும் அந்த அப்ரீசல் கிடைக்காமை. எனவே இந்த சோட் போல் போட முடியாமல் சில நேரங்களிலே பணம் இல்லாமல் போகும். அதில் சில பேர் இந்த சோல் போட் எல்லாமே எதிர்பார்த்து அதை பிரைவேட் மோகேஜில் கொண்டு போய் சிலருடைய வாழ்க்கையை முடித்து விட்டிருக்கிறார்கள். பல பேர், சில பேர் வெளியிலே சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் பின்னடைவுகள் பலருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அதாவது, 20 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தார்களோ மீண்டும் அந்த நிலைக்கு பலர் போயிருக்கிறார்கள். வெளியிலே சொல்வதற்கு சமூக அந்தஸ்து அல்லது சமூக ஏதோ ஒன்று அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. சமூகத்திலே ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவும் போயிருக்கிறது. எனவேதான் இப்படியான இக்கட்டான சூழலுக்குள் உங்களை தள்ளாமல் பொறுப்படுக்கின்ற விடயங்களுக்கு தன்னால் 100% உண்மையான உழைப்பு வழங்கி உங்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த முடியும் என்று சொல்கின்றார். எனவே அப்ரீசல் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்தால் நீங்கள் பிரைவேட் மோகேஜுக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதை கையன் தெளிவாக தெரிவிக்கின்றார். சில விடயங்களுக்கு சில அணுகுமுறைகள் இருக்கிறது, அதன் ஊடாக உங்களுக்கு சரியான மோகேஜ் தன்னால் பெற்றுத்தர முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். அதுபோலவே இந்த லோ இன்கம் என்று சொல்லக்கூடிய வருமான போதாமைகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் அது குறித்தும் சரியான தீர்வுகளை தன்னால் வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கின்றார். மிக முக்கியமாக உங்களுக்கு நிறைய கடன் இருக்கிறது, வங்கி கடன் அல்லது வாகன கடன்கள், வீட்டு கடன்கள் என்று பல கடன்கள் இருக்கிறது. சுமையான வாழ்க்கை போய்கொண்டிருந்தால் அப்படியே இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா கடன்களையும் ஒரு சீரமைத்து ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு ஒரு இயல்பான பொருளாதார பயணத்தை உங்களுக்காக மேற்கொள்ள முடியும் என்பதையும் அவர் தெரிவிக்கின்றார். மிக முக்கியமாக இப்போது இந்த HST ஃப்ரீ என்கின்ற விடயத்திலே பலரும் வீடுகள் குறித்த கவனத்தை மீண்டும் செலுத்த தொடங்கி இருக்கின்ற அதே விலையிலே, அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நுட்பமான சில விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். HST என்கின்ற ஒரு விடயம், அதை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் வீடு வாங்குற தேவைக்கு போகாமல் அதற்கு முன்பாக மோகேஜ் குறித்த அனுமானங்களையும் தகவல்களையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் வீடு வாங்க செல்வது சிறந்தது என்பதையும் தெரிவிக்கின்றனர். அது குறித்து நீங்கள் ஆலோசனைகளை பெறலாம். இன்னொரு பக்கத்திலே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பிரைவேட் மோகேஜில் தான் இருக்கிறீர்கள், அது வேறு வழி இல்லாமல் யாராவது ஒருவர் உங்களை பிழையாக வழி நடத்தி கொண்டு போய் பிரைவேட் மோகேஜில் உங்களை விட்டிருந்தால் தொடர்ந்தும் பிரைவேட் மோகேஜில் இருக்க வேண்டியது உங்களுடைய தலைவிதி அல்ல, அதை மாற்ற முடியும். பிரதான வங்கிகளுக்கு உங்களுடைய பிரைவேட் மோகேஜை மிக இலகுவாகவே தன்னால் மாற்ற முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே அவ்வாறு உயர் வட்டிகளை கட்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு நிம்மதியான, ஒரு நிலையான, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒன்று நீங்கள் வாழ விரும்பினால் மோகேஜ் முறைமையூடாக நீங்கள் கஜனை அணுகலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. 4345 என்பது தொலைபேசி இலக்கம். 416-274-4345 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். ஆலோசனைகள் முற்று முழுக்க இலவசமானது. நீங்கள் மோகேஜ் புதுப்பிக்க வேண்டிய தேவை, ஏற்கனவே வீடு இருக்கிறது, வீட்டுக்கான மோகேஜ் புதுப்பிக்க வேண்டிய சூழல் வருகிறது, கடைசி வரை காத்திருக்காமல் தன்னை அணுகிற போது சிறப்பான முறையிலே உங்களுடைய மோகேஜ் ரினுவனையும் தன்னால் செய்திட முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே அழையுங்கள், ஆலோசனைகள் முற்றிலும் இலவசமானது. நீங்கள் அழைத்து கேட்பதனால், அழைத்து கதைப்பதனால் இவரிடமே மோர்க்கே செய்ய வேண்டிய இந்த கட்டாயங்களும் இல்லை. ஒரு தமிழ் சமூகமாக உங்களுக்கான நல்ல ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் தன்னால் இயல்பாகவே இனிமையாக வழங்க முடியும் என்பதையும் அவர் தெரிவிக்கின்றார். அழையுங்கள். தொலைபேசி இலக்கம் கஜன் கனக விநாயகத்தை தொடர்பு கொள்வதற்கு 416-274-4345 416-274-4345 416-274-4345 என்பது கஜன் கனக விநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி பிரியா வின்சன்.
0: நன்றி இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.
2: பஜாஜ் சூப்பர் பாடி பஜாஜ். ஹே திஸ் சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
3: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
4: If we know it's wrong, why do we still do it?
5: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
6: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
8: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
9: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
10: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சரி, நேரம் ஒரு மணி கடந்திருக்கிறது. இந்த மனத்தியாலம் உங்களுக்கான மனத்தியாலம், பாடல் கேட்பதற்கான மனத்தியாலம். அழைப்பினை ஏற்படுத்தலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. 416-593-0055 அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்க முடியும். சரி, அதே நேரம் இந்த மனத்தியாலத்துக்கு அனுசரணை தந்தனமோடு இணைந்திருக்க போகிறார்கள் பிரேக். பிரேக் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரேக் அவுட்லெட் நிறுவனம் டென் சேலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த டென்த்தில் 60% தள்ளுபடி விலையில் அனைத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதைவிட கிளியரன்ஸ் இருக்கின்றன, 60-70% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உடனடியாகவும் நீங்கள் பணம் செலுத்த தேவையில்லை. 2030 வரை பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதி இருக்கின்றது. பாட்டியோ செட்களை தேடுபவராக இருந்தால் நிறைய தெரிவுகள் இருக்கின்றன, காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். 399 எக்ஸ்சேர் இருக்கின்றது, அதிலும் நிறத்தெரிவுகள் இருக்கின்றன. அதைவிட பாட்டியோ செக்ஷனல் செட் இருக்கின்றது, 5 உடையது, 1299 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். $300 அசமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதைவிட $99 இரண்டு கதிரைகள் மேசை அப்படி சொல்லி பாட்டியோ செட்டை நீங்கள், 3 உடைய அந்த செட்டை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாபக்யூ மிஷின் $99 எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். அதைவிட இன்றைய தினம் நீங்கள் $1000 கொள்வனவு செய்தால் பார்ட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. அதை விட கொட்டோக் இருக்க போனது. 4 முன்னதாக நீங்கள் வரும்பொழுது கொட்டோக் சாஃப்ட்ரிங் அப்படி சொல்லி நீங்கள் அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மெட்ரஸ்கள் இன்றைய தினம் மட்டுமே ஆரம்ப விலைகள் $88 என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வரலாம். இலக்கம் 11-65 கனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை இன்றைய நாளிலே உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். என்ற வகையில் இந்த டென் சேல்ஸ் முறை மூலம் நீங்கள் பல்வேறு சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளை செலக்டட் மேட்ரஸுக்கு நீங்கள் 50% மேற்பட்ட விலை தள்ளுபடிகளில் அவற்றை கொள்ளனவு செய்யலாம். இங்கே ஒரு 20th அனிவர்சரியை கொண்டாடுகின்ற பியூட்டி ரெஸ்ட் பிளாக் மெட்ரஸ் நிறுவனத்தினர் உங்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை மேலதிகமாக பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினூடாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். 50% மேற்பட்ட விலை தள்ளுபடிகளில் அவர்களது மெட்ரஸை நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற அதே வேளை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற மெட்ரஸ் $1499 வரை இருந்தால் $100 சலுகையும், அதேபோல் அதே மெட்ரஸ்களை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது அவை 1500 தொடக்கம் 2000 வரையாக இருந்தால் $200 நீங்கள் மேலதிகமாக சேமிக்கக்கூடிய வாய்ப்பையும், அதுவே $2000 விட அதிகமாக இருந்தால் $300 நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பிளாக் பியூட்டி ரெஸ்ட் மெட்ரஸ் நிறுவனத்தினர் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற பல்வேறு விதமான மெட்ரஸ்களை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். கொள்ளனவு செய்கின்ற போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சூட் யூரோ மெட்ரஸ் இருக்கின்றது, 1199

0: டாலர்களில் அது விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் மிக மிக மலிவான விலைகளில் கொள்ளனவு செய்கின்ற அதே வேளை உடனடியாக இவ்வளவு பெருந்தொகை பணத்தை செலுத்த வேண்டிய தேவையில்லை. 36 மாத தவணை கட்டணங்களின் அடிப்படையில் இவற்றை நீங்கள் செலுத்த நினைத்தால் வெறும் 1199 டாலர்களில் மாதாந்த 33 டாலர்கள் செலுத்தினால் போதுமானது. அதே போல் 1599 டாலர்களிலும் ஒரு மெட்ரஸ் இருக்கின்றது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்வதானால் மாதம் 44 டாலர்கள் செலுத்தினால் போதுமானது. எல்லாமே கனேடியன் மேடாக இருக்கக்கூடியவை. இவற்றை கொள்ளனவு செய்ய வருகின்ற போது நீங்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் கையில் பணம் கொண்டு வர வேண்டும் என்ற தேவை இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். கையில் பணம் இல்லாமலேயே இல்லத்திற்கு மிக பெருமளவிலான தளவாடங்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். இங்கே தமிழிலே பேசி உரையாடக்கூடிய விற்பனை பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் நீங்கள் பேரம் பேசலில் ஈடுபடலாம். அவ்வாறு பேரம் பேசலில் ஈடுபடுகின்ற போது மேலும் பல சலுகைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன்.
1: ஆமாம், 5 நாட்கள் கொண்ட சலுகைகளாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்கே ஒரு சோஃபா இருக்கிறது, 179 டாலர்களுக்கு நீங்கள் கொள்வனவு செய்யும் பொழுது 400 டாலர்கள் சேமிக்க போனீர்கள். 3 நிறத்தறிவுகள் உங்களுக்கு இருக்க போனது. இன்னும் ஒன்று இருக்கிறது, பவர் ரெக்ளைனர் சோஃபா 2 நிறத்தறிவுகளோடு கூடியது. 1299 டாலர்களுக்கு கொள்வனவு செய்யலாம். 620 டாலர்கள் நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல ஏஷியன் சேர் இருக்கிறது, 299 டாலர்களுக்கு நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல டென்ட் சேல் ஸ்பெஷல் அப்படி சொல்லி ஒரு சோஃபா இருக்கிறது, 1099 டாலர்களுக்கு 3 பீசஸ் உடைய ரெக்ளைனர் சோஃபா 820 டாலர்கள் நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறாக சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வாருங்கள், இலக்கம் 1165 கனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். நிறைய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நீங்களும் அந்த சலுகைகளில் பயன்பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி. இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நேரம் 1:09 நிமிடமாக இருக்கின்றது. யார் இந்த நேரம் அழைப்பது? முதல் நேயராக வணக்கம்.
3: மற்றும்
2: சுவர்ணலதா குரலில் பாடல்.

0: இன்னொரு பாடலோடு இந்த மனத்தை அல்லது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஒலை தோய்ந்திருக்கிறது அந்த பாடல். நேரம் 1:14. இந்த நேரம் பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் அனைவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரேக் அவுட்லெட் நிறுவனம் டென்சேலை நடத்தி கொண்டிருக்கிறது. டென்சேலில் இருக்கும் அனைத்தையுமே நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளியிலே டென்ட் அமைக்கப்பட்டு அப்ளையன்சஸ் ஆக இருக்கலாம், தளபாடங்களாக இருக்கலாம், சோஃபா செட்களாக இருக்கலாம், அவற்றை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவற்றை நீங்கள் பேட்டியோ செட்களை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 5 நாட்கள் கொண்ட சலுகைகளாக இந்த சலுகைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரவண்டிய இடத்தை முதலில் சொல்லிவிடலாம். இலக்கம் 1165 கெனடி ரோட்ஸ், காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். சில விலை விவரங்களை பார்த்து விடலாம். காஃபி டேபிள் ஒன்று இருக்கிறது 199 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆபீஸ் மேசை இருக்கின்றது 139 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கேமிங் சேர் இருக்கிறது 124 ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல குயின் பெட் இருக்கிறது, ஸ்டோரேஜோடு கூடியது, சிறிய இடத்திற்கு பொருத்தமானது என்று சொல்லியிருக்கின்றார்கள். 599 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 200 ரூபாய்க்கு நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல குயின் பேக்கேஜ், குயின் பெட் இருக்கிறது 1399 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். குயின் பேக்கேஜ் இருக்கிறது, 5 பீசஸ் உடைய குயின் பேக்கேஜ் இருக்கின்றது, 2899 ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கதிரைகள் இருக்கின்றன, புதிய கதிரைகள் 99 ரூபாய்க்கு, 119 ரூபாய்க்கு அப்படி சொல்லி பெற்றுக் கொள்ளலாம். அதை விட கிளியரன்ஸில் இருக்கின்றன 68 ரூபாய்க்கு, 28 ரூபாய்க்கு, 78 ரூபாய்க்கு அப்படி சொல்லி பலதரப்பட்ட விலைகளில் இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் இங்கே வந்து பார்த்து பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட்ஸ், காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரேக் அவுட்.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல்வேறு பட்ட நாடுகளது பல்வேறு விதமான தளபாடங்கள் மற்றும் அப்ளையன்சஸ் பொருட்கள் விற்பனைக்கு இருக்கின்றன. அது உலகத்தின் மிக தலை சிறந்த பல உற்பத்தி பொருட்களுக்கு புகழ் பெற்ற நாடுகளது பல்வேறு விதமான தளபாடங்கள் அப்ளையன்சஸ் பொருட்களை நீங்கள் இங்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய அதே வேளை கனேடியன் மேட் சோஃபா செட்களை நீங்கள் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். அவற்றுக்கண்டு 30% விலை தள்ளுபடிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இங்கே இருக்கின்ற ஒரு சோஃபா பெல்மவுண்ட் சோஃபா என்று சொல்லப்படுகின்றது. 89 அங்குல விஸ்தீரணம் கொண்டது. 1099 டாலர்களை கொண்ட இந்த சோஃபாவை நீங்கள் கொள்ளளவு செய்கின்ற போது மாதாந்தம் $30 மட்டும் செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. 36 தவணை கட்டணங்களில் அவற்றை செலுத்தி முடிக்க முடியும். அதேபோல் நீங்கள் இங்கே 87 அங்குல டோசன் பவர் ரிக்ளைனிங் சோஃபா இருக்கின்றது. 1299 டாலர்கள். அதை நீங்கள் தவணை கட்டணமாக செலுத்த முடித்தால் $36 செலுத்தினால் போதுமானது. மாதாந்தம் நீங்கள் உங்களது பொருளை உங்களது இல்லத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும். அவ்வாறு பல பொருட்களையும் நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது தவணை கட்டண அடிப்படையில் தான் இங்கே கட்டணங்கள் செலுத்த முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். விரும்பினால் நீங்கள் உடனடியாக முழு கட்டணங்களையும் செலுத்தலாம். ஆனால் உங்களது சலுகைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த சலுகைகளை இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். உங்களது இல்லத்தின் ரெண்ட் என்ற மிக நீண்ட ஒரு தலையீடு என்று சொல்லலாம், அதை மிக இலகுபடுத்துகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். நீங்கள் நினைத்தால் உங்களது ரெண்டை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் ஒருவரிடம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்துக்கு வந்து ஒரு தளபாடத்தை ஏதாவது பொருளை கொள்ளளவு செய்ய வேண்டும். அவ்வாறு கொள்ளளவு செய்கின்ற போது உங்களது அதிர்ஷ்டம், உங்களது பேர் இங்கே அதிர்ஷ்ட மட்டையில் எழுதப்பட்டு கார்டில் எழுதப்பட்டு அது அதிர்ஷ்ட குழுக்களில் பயன்படுத்தப்படும். அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற போது நீங்கள் உண்மையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உங்கள் இல்லத்தின் மோர்கேஜ் ஆக இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், அவற்றை பிரிக் அவுட்லெட் நிறுவனமே உங்களது பேரில் செலுத்தக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார்கள். ஆகவே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு இன்று பல்வேறு விதமான சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரில் வருகின்ற போது மேலும் பல சலுகைகள் இங்கு காத்திருப்பது உங்களுக்கு சில வேளைகளில் இன்னும் இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
1: ஆமாம், இப்பொழுது சில அப்ளையன்சஸ் விலைகளை பார்த்து விடலாம். 769 ரோலர்ஸ்களுக்கு ஃப்ரீசர், பொட்டம் ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் இருக்கின்றது. அதே போல செல்ஃப் கிளீன் ரேஞ்ச் இருக்கின்றது 789 ரோலர்ஸ்களுக்கு. டாப் லோட் லோன்றி தீம் வாஷர் ட்ரையர் இரண்டையுமே சேர்த்து நீங்கள் 999 ரோலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1000 டாலர்ஸ்களுக்கு மேலதிகமாக கொள்வன செய்யும் பொழுது ப்ரீ பார்ட்டி ஸ்பீக்கர், ஃப்ரீ பார்ட்டி ஸ்பீக்கர் ப்ளூடூத்தோடு கூடியது உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி, இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. நேரம் 1:19 நிமிடம் ஆகி இருக்கிறது. இந்த நேரம் பாடல் விரும்பி கேட்க யார்? வணக்கம்.
3: நீங்க மதியம் வணக்கம் கண்ணம் பேசுறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நலமா இருக்கோம்.
0: இன்னைக்கு வேலையா விடுமுறையா? வெளியில எங்கேயும் போகலையா?
3: விடுமுறை, இனித்தான் போகணும்.
0: சரி சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: பாட்டு இந்த ராரி ஆதித்யன் பாடின மட்டக்கிளப்பு. அந்த பாட்டு
0: ரத்தி ஆதித்தனினுடைய மட்டக்கிளப்பு பாடல் உங்களுக்காக வருது. நன்றி, இணைந்து கொண்டமைக்காக.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஒலிக்க ஆரம்பிக்கிறது எங்களுடைய சுதேச கலைஞர் ரத்தி ஆதித்தனுடைய பாடல் மட்டக்கிளப்பு.
4: பார்க்கலையா? பண்ணி பாருங்க. கடைசி மட்டும் உங்களுக்கு மட்டும் உண்மையாக

0: நீங்கள் போனாலும் அவங்க கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. குடிச்சிருந்தா லவ் பண்ணுங்க, குடிக்காட்டி போங்க.
1: சரியா போச்சு, அதையே மட்டக்கிழப்பு ஸ்லாங். ஆஹா, சரி. நேரம் 1:23 ஆகி இருக்கிறது. இந்த நேரம் பிரிக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
2: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சும்மா சலுகைகள் இல்லை, டென்ட் அமைக்கப்பட்டு டென்ட் சேல் கொண்டிருக்கிறது. அந்த டென்ட் சேலில் அனைத்தையுமே நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டசாலி தேர்வு செய்யப்பட்டு 150 ரூபாய்கள் மதியான கிப்ட் வவுச்சர் கிடைக்க இருக்கிறது. அதைவிட நீங்கள் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு ஏற்றாற் போல ஒரு வருடத்திற்கு மோக்கை செல்லது ரென் பேமெண்டை தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் ரெண்டுக்கு இருப்பவராக இருக்கலாம், அல்லது மோகேஜ் வீடு வைத்திருந்து மோகேஜ் கட்டுபவராக இருக்கலாம். அதற்கான அந்த ஒரு வருடத்திற்கான அந்த பேமெண்டை பிரிக்கே தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உடனடியாக பணம் செலுத்த தேவையில்லை. 2030 வரை பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள். எந்தவித வட்டியும் இல்லாமல் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வரவண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். 50% தள்ளுபடி விலையிலும் அனைத்து விதமான மெட்ரஸ்களையுமே நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் மெட்ரஸ்கள் $88 நீங்கள் கொள்வனம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில விலை விவரங்களை பார்த்து விடலாம். 699 ஒரு மெட்ரஸ் இருக்கிறது, குயின் மெட்ரஸ். அதே மாதிரி 999 இன்னும் ஒரு குயின் மெட்ரஸ் இருக்கிறது. அது போல 799 குயின் மெட்ரஸ் இருக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொரு தரம் உங்களுக்கு விருப்பமானதை பொறுத்து அந்த விலை விவரங்கள் மாறுபடுகிறது. அதை நீங்கள் இங்கே வந்து தமிழில் உரையாட ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அந்த தகவல்களையும் இங்கே வந்து கேட்கும் பொழுது தகவல்களை அறிந்து கொண்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல, உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிரிக் அவுட்லெட் நிறுவனம். வரவேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
3: நிறுவனத்தில் நீங்கள் டைனிங் பர்னிச்சர்ஸ், டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், இவற்றை பொதுவாக 25% விலை தள்ளுபடிகளில் நீங்கள் கொள்ளனம் செய்யலாம். அது பொதுவானது. ஆனால் இன்று அவற்றை விட மிக அதிக அளவு சலுகைகளை வழங்குகின்றார்கள் இந்த டென் சேல்ஸ் முறை மூலம். உங்களது வீட்டு ரெண்டை நீங்கள் நீண்ட காலமாக செலுத்தி ஒரு சின்ன களைப்படைந்திருப்பீர்கள். அந்த ரெண்டை இப்போது பிரிக் அவுட்லெட் நிறுவனம் தான் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த டென் சேல்ஸ் மூலமாகவே. நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு வருடத்துக்கான ரென் சர்வீஸ் பணத்தை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் தாம் வழங்க காத்திருக்கின்றார்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள் நேர்களே. நீங்கள் இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தை நாடுகின்ற போது இங்கே பல்வேறு விதமான உங்களது இல்லங்களுக்கு வேண்டிய டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸை கொள்ளனவு செய்ய விரும்பினால் இங்கே மிகச்சிறந்த ஒரு டைனிங் டேபிள் செட்ஸ் ஒன்று இருக்கின்றது. நான் அந்த செட்டை நீங்கள் அந்த உங்களது டைனிங் ரூமுக்கான முழு தளபாடங்களையும் ஒன்றாக கொள்ளனவு செய்ய விரும்பினால் அவற்றுக்கும் இங்கு மிகச்சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். டேபிளாக இருந்தால் $479 நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். அதையும் நீங்கள் மாதாந்த தவணை அடிப்படையில் செலுத்த நினைத்தால் $13 தான் மாதாந்தம் செலுத்த வேண்டி வரும். இதையே நீங்கள் ஒரு 5 pieces கொண்டு ஒரு செட்டாக கொள்ளனவு செய்ய விரும்பினால் $899 கொள்ளனவு செய்யலாம். அதுவே ஒரு நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது 6 pieces கொண்டதாக இருந்தால் $1,079 கொள்ளனவு செய்யலாம். ஒரு டேபிள் இருக்கும், ஒரு பெஞ்ச் இருக்கும், அதனுடன் 4 chairs இருக்கும். அவற்றை கொள்ளனவு செய்ய விரும்பினால் நீங்கள் இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்துக்கு வருகின்ற போது இன்னும் பல பல தளபாடங்களை நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. பல்வேறு விதமான விலை சலுகைகளுடன் வழங்குகின்ற இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது. வருகின்ற போது இங்கே தனியே நீங்கள் தளபாடங்களை கொள்ளனவு செய்வது மட்டுமல்ல, உங்கள் நாவுக்கு சுவையாக உணவும் காத்திருக்கின்றது.
2: ஆமா, சிறிதளவு என்றாலும் அந்த உணவினையும் நீங்கள் பயந்துள்ள
3: குடும்பத்துடன் நீங்கள் பிள்ளைகளுடன் வருகின்ற போது ஒரு குதூகலத்தின் மத்தியில் நீங்கள் உங்கள் இல்ல கனவுகளை நினைவாக்கக்கூடிய வாய்ப்பு பிரிக் அவுட்லெட் நிறுவனம் ஏற்படுத்தி தருகின்றது. இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தின் மேலதிக தகவல்களை பாடலை தொடர்ந்து நாங்கள் கேட்டு மகளை நாணியர்களே.
1: நன்றி, இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. யார் இந்த நேரம் அழைப்பது? வணக்கம்.
4: வணக்கம், கமல் பேசுறேன். பிரியா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன் கமல், நீங்க எப்படி இருக்கிறீங்க? எனக்கு நாள் எப்படி போகுது, என்ன விசேஷம்?
4: மற்றும்
1: வாணிஜராம் குரல்ல பொல்லாதவன், பழைய பொல்லாதவன் திரைப்படத்துக்காக உங்களுக்கு அந்த பாட்டு வருது.
4: சரி,
1: எல்லாருக்கும் சேர்த்து அந்த பாடல் வருது. நன்றி,
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: பல்லாதவன் திரைப்படத்திற்காக வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தன் பாடலாளி தோய்ந்திருக்கிறது. நேரம் 1:34 நிமிடம். பிரிக் வழங்கும் தகவல்களோடு வந்திருப்பது யாரும் என்று உங்களுக்கே தெரியும். சுதர்ஷினி மற்றும் வாசன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் இரவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டென்ட் அமைக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்காக சிறந்த சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வர வேண்டிய இடத்தை சொல்லிவிடலாம். இலக்கம் 1165 கெனடி ரோட் ஸ்கார்ப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இங்கே சில சோஃபாக்களினுடைய விலைகளை பார்த்து விடலாம். டென் சேலுக்காக ஸ்பெஷல் பிரைஸில் இருக்கின்ற சோஃபாக்களை பார்த்து விடலாம். 6 பீசஸ் உடைய ரெக்லைனர் செக்ஷனல் சோஃபா இருக்கின்றது 2999 ரோலர்ஸ்களுக்கு கொள்வனும் செய்யும்பொழுது 1050 ரோலர்ஸ்கள் நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 5 பீசஸ் உடைய செக்ஷனல் சோஃபா இருக்கிறது 1599 ரோலர்ஸ்களுக்கு கொள்வனம் செய்யும்பொழுது 1200 ரோலர்ஸ்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது போல 1199 ரோலர்ஸ்களுக்கு 3 பீசஸ் உடைய செக்ஷனலை கொள்வனம் செய்யும்பொழுது 640 ரோலர்ஸ்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது போல ரெக்லைனர் சோஃபா 699 ரோலர்ஸ்களுக்கு கொள்வனம் செய்யும் பொழுது 500 ரோலர்ஸ்கள், அது கிட்டத்தட்ட 50 வீத தள்ளுபடி விலையில் நீங்கள் புதியதை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது போல இன்னும் ஒரு சோஃபா இருக்கிறது 599 ரோலர்ஸ்களுக்கு கொள்வனவு செய்யும் பொழுது 520 ரோலர்ஸ்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 499 ரோலர்ஸ்களுக்கு கொள்வனவு செய்யும் பொழுது 460 ரோலர்ஸ்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது போல 399 ரோலர்ஸ்களுக்கு கொள்வனவு செய்யும் பொழுது 560 ரோலர்ஸ்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சோஃபாவை பார்த்தால் கிட்டத்தட்ட 60 வீத தள்ளுபடி விலையை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது போல டென்டில் இருக்கும் அனைத்தையுமே நீங்கள் கிட்டத்தட்ட 60 வீத தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், இலக்கம் 1165 கெனடி ரோட் ஸ்கார்ப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், டென்டில் இருக்கக்கூடிய அந்த சோஃபாக்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய பர்னிச்சர்ஸாக இருக்கலாம், அவற்றை நீங்கள் 60 வீதத்தில் விட மிக குறைந்த விலை தள்ளுபடிகளில் பெறக்கூடிய வாய்ப்பு ஏன் கிடைக்கின்றது என்றால், இது ஃபைனல் கிளியரன்ஸ் உங்களுக்காக வழங்கக்கூடிய ஃபைனல் கிளியரன்ஸ். ஆகவே அவற்றை நீங்கள் வாங்குகின்ற போது மிக பெருமளவு லாபங்களை நீங்கள் சம்பாதிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். கிளியரன்ஸ் பொருட்கள் என்றாலே நீங்கள் சில வேளைகளில் கொஞ்சம் தயங்கலாம், இது மிக பழுதடைந்த பொருட்களோ ஒன்று எண்ண தோன்றலாம். உண்மையில் நீங்கள் வந்து பார்க்கின்ற போது எல்லாமே புத்தம் புதிதாக உங்களுக்கு காட்சி அளிக்கும். எப்படி என்றால், சிறிய கீறல்கள் மற்றும் கறைகள் கொண்ட பொருட்களாகத்தான் இருக்கின்றன. சில வேளைகளில் பெருமளவிலான கிளியரன்ஸ் பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டவையாக இருக்கின்றன என்பதனால் நீங்கள் அதிகம் ஐயுற தேவையில்லை. மிக சிறந்த பொருட்களை தளபாடங்களை இங்கே விற்பனைக்கு வைத்திருக்கின்றார்கள். பல வாடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக கொள்ளனவு செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய விலை சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலத்திலே மிகப்பெரும் அளவில் எப்போது எங்கெல்லாம் லாபங்களை சம்பாதிக்க முடியுமோ, எங்கெல்லாம் மலிவான பொருட்களை கொள்ளனவு செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் நீங்கள் கொள்ளனவு செய்து விட வேண்டும். ஏனென்றால் உலக பொருளாதாரம் அப்படியானது என்ற வகையிலே தளபாடங்களை பொறுத்தவரையிலும் உங்களது நீண்டகால தேவைகளை நிறைவேற்றுகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இங்கே உங்களுக்கு இல்லத்துக்கு தேவையான ஒரு ட்வின் ஃபுல் குயின் என்ற வகையில் அடங்கக்கூடிய மேட்ரஸ் இருக்கின்றன. எல்லாமே ஒரே விலையில் விற்பனையாகின்றன. 269 டாலர்களில் அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். அதையும் நீங்கள் 36 தவணை கட்டணங்களின் அடிப்படையில் செலுத்த நினைத்தால் வெறும் 7 டாலர்கள் மட்டும் செலுத்தினால் போதுமானது. 7 டாலர்கள் மாதாந்தம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் உங்கள் அந்த பொருட்களை உங்களது உடமையாக்கி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நேர்களை நீங்கள் வருகின்ற போது பல்வேறு விதமான தளபாடங்களை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற அதே வேளை அப்ளையன்சஸ் பொருட்களும் இங்கு விற்பனைக்கு இருக்கின்றன. அதையும் மறந்து விடாதீர்கள். உங்கள் இல்லத்துக்கு வேண்டிய பல்வேறு விதமான உங்களது நீண்டகால தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், பொதுவாக உங்களது இல்லங்களில் பல குளிர்சாதன பெட்டிகளாக இருக்கலாம், வாஷராக இருக்கலாம், ட்ரையராக இருக்கலாம், நீண்ட காலம் பயன்படுத்தி அவற்றை பயன்படுத்துகின்ற போது உங்களுக்கே மனதில் ஒரு நெரிடல் ஏற்படலாம். என்னடா இது, ஒரு மிக நீண்ட நினைவு சின்னமாக மாறிவிட்டது என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். அவற்றையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தால் அதற்குரிய தக்க தருணத்தை இப்போது பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றை கொள்ளனவு செய்கின்ற போது எத்தனையோ விதமான சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனையும் நீங்கள் நேராக வருகின்ற போது மேலும் நீங்கள் அவற்றில் பல்வேறு விதமான ஆச்சரியம் மிக்க சலுகைகளை அனுபவிக்க முடியும். இங்கே தமிழில் உரையாடவல்ல விற்பனை பிரதிநிதிகள் இருக்க இருக்கின்றார்கள். அவர்களுடன் நீங்கள் பேரம் பேசலில் ஈடுபடலாம். பேரம் பேசல் என்பது ஒரு சில நிமிடங்கள் மட்டுமல்ல, நீங்கள் ஆற அமர இருந்து பேரம் பேசலில் ஈடுபட்டு உங்களது தகுதிக்கேற்ப, உங்களது நிதி நிலைமைகளுக்கேற்ப உங்களது தெரிவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வடிவங்கள், பல்வேறு நிறங்கள், பல்வேறு தரங்கள், பல்வேறு அளவுகளில் தளபாடங்கள் இங்கே உங்களுக்காக காத்திருக்கின்றன. இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தின் 10 சேல்ஸ் முறையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.
1: ஆமாம், நீங்கள் உடனடியாக பணம் செலுத்தவில்லை. 2030 வரை, அதாவது கிட்டத்தட்ட 44 மாதங்கள் எந்தவித வட்டியும் இல்லாமல் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நேரம் 1:39 ஆக இருக்கிறது. யார் அழைப்பில் வணக்கம்?
3: மரிய, வணக்கம். ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ரமேஷ். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நான் நலமா இருக்கேன்.
0: சரி, இன்றைக்கு எங்கேயாவது வெளியே போறீங்களா?
3: வெளியே போயிட்டு வந்துட்டேன், மறுபடியும் போகணும்.
0: க்ரோசரி ஷாப்பிங் எல்லாம் நான் கேட்கல, எங்கேயாவது வெளியில சந்தோஷமா ஒரு லாங் டிரைவ் இல்லாட்டி ஏதாவது இடங்கள் பாக்குறது இது மாதிரி போறீங்களான்னு கேட்டேன்.
3: அதுக்கு இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் தான். அதுக்குதான் க்ரோசரிக்கே பணத்தை சுரண்டி சுரண்டி எடுத்துட்டு போக
0: வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான். ரமேஷ்
3: பாடல் வந்து நந்தவன தேர் படத்துல இருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவைங்கிற பாடல்.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக
3: நன்றி, வணக்கம்.
0: வலிக்க ஆரம்பிக்கிறது இது எஸ்பிபி மற்றும் உமாரணன் குரல் வெள்ளி நிலவை.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:45 நிமிடமாகி இருக்கிறது. இந்த நேரம் பிரிக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திலிருந்து அவர்கள் தருகின்ற சலுகைகள் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றோம். நிறைய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். டென் சேல் களை கட்டி கொண்டிருக்கிறது. வெளியிலே பாபக்கி போட்டு கொட்டோக்கு சாஃப்ட் ட்ரிங்க் அப்படி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்களும் பங்கு பற்றி கொள்ளலாம், சிறந்த சலுகைகளில் பயன்பெற்றுக் கொள்ளலாம். வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். டென்டில் இருக்கும் அனைத்தையுமே 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கும். அது மட்டுமல்ல, 60-70% தள்ளுபடி விலையில் கிளியரன்ஸில் இருக்கும் பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 30% தள்ளுபடி விலையில் கனேடியன் மேட் சோஃபாக்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி காஃபி டேபிள்களையும் நீங்கள் 30% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 50% தள்ளுபடி விலையில் மெட்ரஸ்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 60% தள்ளுபடி விலையில் நீங்கள் ஜெனுவின் லெதர் சோஃபாக்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 25% தள்ளுபடி விலையில் டைனிங் மற்றும் பெட்ரூம் பர்னிச்சர்ஸை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வர வேண்டிய இடம் மீண்டும் இலக்கம் 1165 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், சலுகைகளுக்கு மேல் சலுகைகளை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பை மோ சேவ் மோ என்ற அந்த ஒரு நுட்பத்தின் மூலம் நீங்கள் அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது அதிக அளவு பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பை எப்பொழுதும் பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும். நீங்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் எந்த பிராண்ட் சார்ந்த அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்வனவு செய்ய விரும்பினாலும் அத்தனை பிராண்ட்களும் உலகத்தில் மிக தரம் வாய்ந்த பிராண்ட்கள் என்று நீங்கள் எவற்றையெல்லாம் கருதுகிறீர்களோ அவை அனைத்தும் இங்கே விற்பனைக்கு இருக்கின்றன. ஆகவே நீங்கள் தயங்க தேவையில்லை. நல்ல பிராண்ட், நல்ல விலை மலிவு என்றெல்லாம் நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் நல்ல தரமான பொருட்களையும் கொள்ளனவு செய்ய வேண்டும், விலை மலிவாகவும் இருக்க வேண்டும், பல சலுகைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கங்களை எல்லாம் உங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே கூரையின் கீழ் வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். ஆகவே நீங்கள் தயக்கம் தேவையில்லை. உடனடியாக இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு வர வேண்டும். நீங்கள் 1500 தொடக்கம் 2500 வரை செலவழித்து ஒரு அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்தால் 150 நீங்கள் சேமிக்கலாம். அதேபோல் 2500 தொடக்கம் 4500 வரை கொள்வனவு செய்தால் $250, 4500 தொடக்கம் 6500 ஆக இருந்தால் $500 நீங்கள் சேமிக்கக்கூடிய அதே வேளை அதுவே 6500 மேற்பட்ட டாலர்களில் நீங்கள் ஒரு பொருளை அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்வனவு செய்தீர்களானால் $1000 சேமிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் புதிய அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற அதே வேளை 60% மேற்பட்ட விலை தள்ளுபடிகளில் கிளியரன்ஸ் அப்ளையன்சஸ் பொருட்களையும் கொள்ளனவு செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். சிறிய கீறல்கள் மற்றும் சிறிய கறைகள் என்பவற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்த அப்ளையன்சஸ் பொருட்கள் உங்கள் இல்லத்தின் நீண்டகால தேவைகளை நிறைவேற்றக்கூடியவை. டொலடொலா டல் டல் என்று பல்வேறு விதமான சத்தங்களை கொண்ட டிரையர் வாஷர் உங்கள் வீடுகள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் ஒரு பக்கம் உதறி தள்ளிவிட்டு தயங்காதீர்கள். நீங்கள் கிளியரன்ஸ் அப்ளையன்ஸ் பொருட்களை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். மிக மலிவான விலைகளில் அவை இங்கே விற்பனைக்கு காத்திருக்கின்றன. ஆகவே வாருங்கள், வந்து பாருங்கள். பார்ப்பது மட்டுமல்ல, கையில் பணம் இல்லாவிட்டாலும் அவற்றை நீங்கள் தூக்கிச் செல்லலாம். அப்படி ஒரு முறையில் 36 மாத தவணை கட்டண அடிப்படையில் நீங்கள் அவற்றை செலுத்தக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்திருக்கின்றது.
1: இங்கே சில விலை விவரங்களை பார்த்து விடலாம். நாங்கள் சோஃபாக்கான கதிரைகள் 599 இருந்தெல்லாம் ஆரம்பிக்கின்றன. புதிய வரவுகள் கூட இருக்கின்றன. காஃபி டேபிள்கள் இருக்கின்றன. 99 நீங்கள் இங்கே வரும்பொழுது இன் ஸ்டோருக்கு வரும்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். 149 199 239 279 அப்படி சொல்லி வித்தியாசமான விலை தெரிவுகளில் இருக்கின்றன. அந்த விலை தெரிவுகள் ஏனென்றால் வித்தியாசமான வடிவங்கள் தரம் அப்படி சொல்லி அதை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை நீங்கள் இங்கே வரும்பொழுதுதான் ஏனென்றால் அந்த விவரங்களையும் நீங்கள் கேட்டறிந்து கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உடனடியாக பணம் செலுத்த தேவையில்லை. பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள். அதுவும் 2030 வரை கிட்டத்தட்ட 44 மாதங்களுக்கு நீங்கள் எந்தவித வட்டியும் செலுத்தாமல் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். தமிழில் உரையாடி தகவல்களை பெற்றுக்கொள்ள ஊழியர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் தயங்க தேவையில்லை. பாருங்கள், இலக்கம் 1165 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த நேரம் யார் அழைப்பில் வணக்கம்?
3: மதிய வணக்கம். நான் சுதா. எப்படி இங்க பிரியா வின்சன்?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க சுதா?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம். எனக்கு வந்து அற்புதம் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடிய நீ மலரா மலரா அந்த பாட்டு,
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
3: நன்றி நன்றி வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:55 ஆகியிருக்கிறது. நிறைவு தகவலுக்காக நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாமா, பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டென்ட் அமைக்கப்பட்டு சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளுக்கான நிறைவு தகவலோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இங்கிருந்து விடைபெற்று சென்றாலும் உங்களுக்கு இன்றைய நாளில் முழுவதுமே இருக்க போனது, வருபவர்கள் 4 மணிக்கு முன்னதாக வாருங்கள். ஏனென்றால் அந்த சாப்பாடை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வரவண்டி இடத்தை சொல்லிவிடலாம். இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: சாப்பாடு முக்கியம் இல்ல.
1: ஆமா, அதுக்காகத்தான் இவ்வளவு ஓட்டம். பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் சிலவற்றை நீங்கள் கொள்வனம் செய்யும் பொழுது உங்களுக்கு போனஸ் ஆக குயின் மெட்ரஸ் உங்களுக்கு கிடைக்க போனது. அதையும் இந்த முறை புதிதாக வாடிக்கையாளர்களுக்காக தர இருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இந்த டென்ட் சேலில் அதையுமே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல டைனிங் செட்கள் இருக்கின்றன. 397 ரூபாய்கள், 599 ரூபாய்கள், 699 ரூபாய்கள், 799 ரூபாய்கள், அப்படி சொல்லி அந்த டைனிங் செட்டையே நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சலுகைகள் டென்ட் சேல் அமைக்கப்பட்டு இந்த டென்ட் சேலுக்காக இந்த விலைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பெற வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: அவுட்லெட் நிறுவனம் பொதுவாகவே வளமையாக மிகப்பெரிய சலுகைகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள். இன்றைய நாள் அதுவும் விசேடமாக பல்வேறு விதமான சலுகைகளை டென் சேல் முறை மூலம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டென் சேல்ஸ் என்றால் சாதாரணமானதல்ல, மிக பிரம்மாண்டமான ஒரு டென் சேல்ஸ் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே பல்வேறு விதமான கிளியரன்ஸ் பொருட்கள் உங்களது இல்லத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு வகையிலே இங்கே காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள். நீங்கள் வருகின்ற போது அவை வகுதிகளாக தொகுதிகளாக தரம் பிரிக்கப்பட்டு பல்வேறு நிறங்கள், பல்வேறு அளவுகள், பல்வேறு வடிவங்களில் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதற்கேற்ற உங்களது ரசனைக்கேற்ற வகையில் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இருக்கின்றது. பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் காணப்படுகின்ற புதிய தளபாடங்களாக இருக்கலாம், கிளியரன்ஸ் பொருட்களாக இருக்கலாம், இன்னும் அப்ளையன்சஸ் பொருட்களாக இருக்கலாம். இவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது இங்கே தமிழில் கலந்துரையாடி பேசவல்ல விற்பனை பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். பேரம் பேசல் மூலம் நீங்கள் அவற்றை கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பேரம் பேசலில் அதிக அளவு லாபங்களை நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடும் என்ற வகையில் இந்த டென் சேல் ஃபைனல் கிளியரன்ஸ் ஆக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இன்று
1: நாளை மறுதினம் அப்படி சொல்லி உங்களுக்கு 5 நாட்கள் கொண்ட சலுகைகளாக இந்த சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு விடாமல் வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இந்த தகவல்களோடு விடைபெற்று பிரிக் அவுட்லெட் நிறுவனம் நேயர்கள் பிரியாவின் உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.
0: நன்றி சுதர்ஷினி, நன்றி வாசன். இவ்வளவு நேரமும் மிகச்சிறப்பாக அந்த தகவல்களை எங்களுக்காக தொகுத்து வழங்கியதுக்கு

0: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதீஷ் செல்வம் 416-268-0155. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
6: Key D major. Time signature 24. BPM 76. Song, Purumanam, Love Ballad.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அது வட சென்னை திரைப்படத்திற்காக ஒலை தோய்ந்த பாடல். இந்த நேரம் மூகேஜ் விற்பனை முகவருக்கு கஜன் கனக விநாயகம் வழங்கும் தகவல்களோடு. அருண், வணக்கம். அருண்
1: முன் வணக்கம். பிரியா வின்சன் வணக்கம். நேர்களே, ஆமாம், இது மோகேஜ் குறித்த பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போதைய சமகாலத்திலே மோகேஜ் என்பது எப்போதுமே மோகேஜ் ஒரு மிக முக்கியமான விடயம் தான். சமகாலத்திலே இன்னும் அதிகம் அது கவனிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. சொன்னால் பலரும் பல இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளித்தெரியாதபடி பல சிக்கல்களை பல குடும்பங்கள் இந்த மோகேஜ் ரீதியான பிரச்சனைகளாக எதிர்நோக்குகின்றது. நான் அப்போது, அதாவது சற்று முன்னர் சொன்னது போல, இப்போது அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தார்களோ பலர் மீண்டும் அந்த நிலைக்கு திரும்பியிருக்கிறார்கள். சிறுக சிறுக கஷ்டப்பட்டு உழைத்து கடினமாக சேகரித்த பணம் சொத்துக்களாக மாறிய போது மீண்டும் அந்த அப்ரீசல் கிடைக்காத தன்மை, அல்லது வீட்டினுடைய சந்தையில் வர மாற்றங்கள் மற்றும் பொருளாதார அரசியல் மாற்றங்களால் வந்த இப்போதைய இறுக்கமான நிலைப்பாடுகள் மோகேஜ் ரீதியான ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. எனவே இப்படியான சூழலில் ஒரு நம்பகமான, உங்களை உங்களுடைய பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய மோகேஜ் குறித்த அணுகுமுறைகளூடாக என்ன மாற்றங்களை செய்ய முடியும் என்கின்ற தேவைக்கு, அல்லது அந்த கேள்விக்கான விடையாக நீங்கள் கஜன் கனகவினாயகத்தோடு தொடர்பு கொள்ளலாம். குறிப்பாக இந்த வீடுகள் தொடர்பான மோகேஜ் தொடர்பாக நீங்கள் அழைக்கிற போது உங்களுடைய சில கேள்விகளுக்கான பதில்கள் மூலமே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை தெளிவாக சொல்லிவிடுகின்றார். அதன் மூலம் உங்களுக்கு பல நன்மை. ஒன்று, செய்தர முடியும் என்று சொன்னால் அதற்காக 100% தன்னுடைய உழைப்பை போட்டு பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேஜை குறித்த காலத்துக்குள்ளேயே செய்திருக்கின்றார். மிக நம்பிக்கையான, நிம்மதியான ஒரு மோகேஜ் தெளிவாக அமைகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நேர விரயம் இல்லை, நீங்களுடைய மன அழுத்தங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய தேவை இல்லை, கால எழுத்தரிப்புகள் இல்லை. எனவே நீங்கள் உங்களுக்கான அடுத்த ஆப்ஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அழைத்து ஆலோசனைகள் கேட்பதனால் இவரிடத்திலேயே மோகேஜ் செய்ய வேண்டும் என்கின்ற எந்த கட்டாயங்களும் இல்லை என்பதையும் கஜன் கனக விநாயகம் தெரிவிக்கின்றார். நீங்கள் ஒரு தமிழ் சமூகத்தின் உறவுகளாக நீங்கள் எப்பொழுதுமே அழைத்து ஆலோசனைகளை, தீர்வுகளை, உங்களுக்கான சிபாரசுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே கஜனை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் 416-274-4345. குறிப்பாக நீங்கள் ஒரு சொத்தை, அதாவது கொண்டோவோ வீடோ வாங்கியிருக்கிறீர்கள், அதற்கு அப்ரீசல் கிடைக்கவில்லை சொன்னால் அது குறித்து அதற்கான தீர்வு பிரைவேட் மோகேஜ் அல்ல என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை கஜன் சொல்கின்றார். எனவே உங்களை பிரைவேட் மோகேஜ் கொண்டு போகாமல் பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான கொண்டோவுக்கோ அல்லது வீட்டுக்கோ அதாவது பிரதான வங்கியிலே மோகேஜை பெற முடியும் என்பதை சொல்கின்றார். அதுவும் குறைந்த வட்டி விதங்கள் என்பதையும் தெரிவிக்கின்றார். மிக முக்கியமாக இப்போதைய நிலையில் நீங்கள் சில வேளை இப்ப பொருளாதார நிலைமைகள் எல்லோருக்குமே பிரச்சனை. அதிலே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டாக இருக்கலாம், அல்லது வேறு விதமாக உங்களுக்கு வருமான போதாமைகள் இருக்கலாம். எனவே வருமான போதாமை என்பது நீங்கள் பிரைவேட்டுக்கு சென்றே ஆக வேண்டும் என்ற நிலைக்குரிய விடயம் அல்ல. அதற்கான சில மாற்று வழிகள் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய மோகேஜை பிரதான வங்கிகளிலே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். அதுபோலவே நிறைய கடன் சுமை இருக்கிறது. அது வங்கி வீடு சம்பந்தப்பட்ட கடனாக இருக்கலாம், வாகன கடனாக இருக்கலாம், அல்லது நிறைய கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட கடனாக இருக்கலாம். இப்படி கடன் சுமையோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் அதுவே உங்கள் தலைவிதியாக நீங்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. இப்படி எல்லா கடன்களையும் ஒரு சீரமைத்து உங்களை ஒரு பொருளாதாரமான ரீதியிலான ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை மாற்றித்தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எல்லாவற்றுக்குமே மோர்கேஜிலே சம்பந்தப்பட்ட அணுகுமுறைகள் சரியாக அமைந்தால் எல்லாமே அமையும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே அழைத்து பேசுங்கள். ஒரு சிறப்பான, தெளிவான மோகேஜ் பார்வைகளுக்கும் சிறந்த வழிகாட்டல்களுக்கும், மிக முக்கியமாக பிரதான வங்கிகளிலே உங்கள் மோகேஜை பெற்றுக் கொள்வதற்கும் கஜன் சிறந்த வழிகாட்டலை தருகின்றார். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். ஏற்கனவே நீங்கள் பிரைவேட் மோகேஜில், அதாவது யாராவது பிள்ளையாக வழிகாட்டியோ அல்லது வேறு வழி இல்லாமலோ நீங்கள் பிரைவேட் மோகேஜுக்கு சென்றிருந்தால் தொடர்ந்தும் பிரைவேட் மோகேஜிலே நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய தலைவிதி அல்ல. பிரைவேட்டில் இருக்கின்ற உங்களுடைய மோகேஜை கனடாவுடைய பிரதான வங்கிகளுக்கு மாற்றித்தர முடியும் என்பதையும் கையன் தெரிவிக்கின்றார். இதைவிட மிக முக்கியமாக, இப்ப நீங்கள் மோகேஜ் ரினுவல் வருகிறது, புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால் கடைசி நிமிஷம் வரை காத்திருக்காமல் தன்னோடு வேலைக்கு பேசுகிற போது பிரதான வங்கிகளிலே குறைந்த ஒப்பீட்டளவு குறைந்த வட்டி விதத்தில் உங்களுக்கான மோகேஜை புதுப்பித்து தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். இதை தாண்டி இப்போது இந்த மிக முக்கியமான பேசுபொருள் HST சம்பந்தப்பட்ட சலுகைகளை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சலுகை ஒன்றோடாக நீங்கள் வீடொன்றை வாங்க செல்வதற்கு முன்பாக தன்னோடு பேசுகிற போது மோகேஷ் குறித்த சில சாதகமான நிலைமைகளை சரிபார்த்துக் கொண்டு நீங்கள் போவது இன்னும் பல நன்மைகளை இந்த HST ஃப்ரீ சம்பந்தமாக நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். அத்தோடு கூடவே நீங்கள் ஒரு 10% பணம் இருக்கிறது, வீடு ஒன்றை வாங்குவதற்கு யோசிக்கிறீர்கள் சொன்னால் தன்னோடு பேசுகிற போது மோகேஷ் சம்பந்தமான சில ஆலோசனைகள் வழங்குவதாக நீங்கள் உயர்ந்த நன்மைகளை பெற முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைத்து பேசுங்கள். மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அழைக்கின்ற போதே உங்களுக்கான மோகேச்சை தன்னால் செய்தர முடியுமா என்பதை உடனடியாகவே சொல்லிவிடுகின்றார். அதனால் காலதாமதங்கள் இழுத்தடிப்பு எதுவும் இல்லாத ஒரு நேர்மையான சிறந்த மோகேஜ் பெறுமானங்களை நீங்கள் பெற முடியும். மிக குறிப்பாக இவர் செய்தருகின்ற மோகேஜ் உங்களுக்கு வங்கிகளிலே, கனடாவின் பிரதான வங்கிகளிலே செய்தருகின்றார் என்பதையும் நீங்கள் கவனிக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 416-274-4345 416-274-4345 என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி பிரியா வின்சென்ட், மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அருண், இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. அந்த தகவலோடு நானுமே விடைபெறுகிற நேரம். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த, பாடல் கேட்ட, தகவல்களோடு இணைந்திருந்த எல்லா நேர்களுக்குமே நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோட கலையகத்தில் ஜோதி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்வது பிரியா வின்சென்ட். வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நன்றி பிரியா. உங்களுக்கு நேரம் இப்பொழுது 2:31. தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. 3 மணியிலிருந்து 4 மணி வரை கானமும் காரணமும் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. 2 பாடல்கள் வளமை போல போட்டி போட இருக்கின்றன. இணைந்து கொண்டு உங்களுக்கு எந்த பாடல் அதிகமாக பிடித்திருக்கின்றது, அதுக்கு கூட நீங்க ஏன் பிடித்திருக்கின்றது என்பதற்கு ஒரு சின்னதா ஒரு குட்டி காரணம் கூட நீங்க கூறி சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே வளமை போல உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். 5:30 பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். 6 மணி வரை மட்டுமல்ல, 6 மணிக்கு பின்னதாகவும் நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இரவு இரவாக சீமாற நீங்க கேட்டு மகிழலாம். இடையிடையே நாங்கள் மோர்கேஜ் முகவர் கஜன் கனகவிநாயகம் அவர்களுடைய சேவைகள் தொடர்பான விவரங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகின்றோம்.
1: மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்

0: டிவிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
4: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்
5: 9054176069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் கிரோசரிஸ் .ca 9054176069.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
10: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
11: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொயிஸ் நாளை முதல் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். மேற்கு வங்க மாநில தலைநகர் கல்கத்தா நகரில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்கள் தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மார்க்கானி இன்று ஆர்மீனிய தலைநகர் எரவானுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கின்றார். கியூபா குறித்து சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார்.

0: நேரம் இப்பொழுது 2:45. ஆதி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். கார்த்திகோடு அனுராத ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல். ஆமாம், 3 மணியிலிருந்து 4 மணி வரை நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பிக்க நீங்கள் ஆயத்தமாக கொள்ளலாம் நேயர்களே. கனமும் காரணமும் நிகழ்ச்சியே இடம்பெற இருக்கின்றது. 2 பாடல்களுள் எந்த பாடல் உங்களுக்கு அதிகமாக பிடித்திருக்கின்றது என்பது குறித்து நீங்கள் பேசப்போகின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம் அவர்களுடைய வீட்டு அடைமான கடன் சேவைகள் குறித்து அந்த விவரங்களை பெற்றுக் கொள்ளப் போன்றோம். விவரங்களோடு காத்திருக்கின்றார் அருண், அவரை சந்திக்கலாம். வணக்கம் அருண்.
1: ஆமாம், மீண்டும் வணக்கம் அனைவருக்குமே. இனிமையான வணக்கம். இது கஜன் கனக விநாயகம் அவர்கள் மோகேஜ் குறித்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக சமகாலத்திலே இந்த மோகேஜ் குறித்த விடயங்கள் எல்லோருக்குமே மிக அவசியமானதும் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. பலரும் பல இடங்களிலே சொத்துக்களை வாங்கி அதை இழந்து போயிருக்கிறார்கள். போட்ட பணம் எடுக்காமல் மீண்டும் வெளியே வர முடியாமல் பலரும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்த இடத்துக்கே பலருடைய வாழ்க்கை திரும்ப சென்றிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் வீட்டு சந்தை நிலவரங்களும் அதனால் மோகேஜ் குறித்த சரியான புரிதல் இல்லாத அல்லது பிழையான அணுகுமுறைகளும் அதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே உங்களுடைய மோகேஜ் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கொரு சிறந்த தீர்வை அல்லது நம்பிக்கையான தீர்வை அல்லது சிறந்த வழிகாட்டலை நீங்கள் பெற விரும்பினால், அதற்கொரு நம்பிக்கையான நபரை நீங்கள் நாட விரும்பினால் நீங்கள் கஜனை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். மிக முக்கியமாக நீங்கள் அழைக்கின்ற போதே உங்களுடைய அடிப்படை தரவுகளை வைத்துக் கொண்டு, அதாவது நீங்கள் அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கான சில உங்களின் பதில்களை வைத்துக் கொண்டே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா என்பதை சொல்லிவிடுகின்றார். எனவே மன உளைச்சல் இல்லை, கால தாமத இழுத்தடிப்புகள் இல்லை, உங்களை பிரைவேட் மோகேஜை போய் கொண்டு போய் ஒரு பிழையான வழிகாட்டல் செய்வதில்லை. இப்படி எல்லா வகையிலும் ஒரு கண்ணியமான நேர்மையான மோகேஜ் பெறுமானங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ள விரும்பினால் கஜனை நம்பிக்கையோடு அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. இன்டர்நெட்டில் COVID-19 காலத்துக்கு முன்பாக இருந்தே கஜனுடைய அணுகுமுறை மோகேஜ் குறித்து இதுவாகவே இருக்கிறது என்பதை தொடர்ந்து இந்த மார்க்கெட்டிங் விடயங்களை கேட்கக்கூடிய எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். மிக முக்கியமாக இப்போது பல வீடுகளுக்கு நீங்கள் வாங்கிய விலைகளுக்கான அப்ரேசல் பெற முடியாமல் இருக்கும். இப்போது என் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. எனவே இந்த பெருமான மதிப்பீடு பெற முடியாமல் இருக்கிற போது அது குறித்து நீங்கள் ஆழ்ந்த கவலைகளை கொள்ள வேண்டிய தேவையில்லை. கையனோடு பேசுகிற போது சில சிறப்பு கையாளுகை வழிமுறைகளூடாக அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்து உங்களுக்கான மோகேஜை பெற்றுத் தருகின்றார் என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. மிக முக்கியமாக வருமான போதாமைகள் பலருக்கு இருக்கலாம். அது குறித்து நீங்கள் ஆழ்ந்த கவலைகளை கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதற்காக நீங்கள் பிரைவேட் மோகேஜை நட வேண்டிய தேவையும் இல்லை என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். எனவே உங்களுடைய அப்ரேசல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வருமான போதாமைகள் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கையனோடு பேசலாம். பேசுகிற போது உங்களுக்கான வழிகாட்டலையும் உங்களுக்கான தீர்வுகளையும் அவர் பெற்றுத்தர காத்திருக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. நீங்கள் ஏற்கனவே தவறான வழிகாட்டல் மூலமாக அல்லது நிர்பந்தம் காரணமாக பிரைவேட் மோகேஜுக்கு சென்றிருந்தால் தொடர்ந்தும் பிரைவேட் மோகேஜிலே இருக்க வேண்டியது உங்களுடைய தலைவிதி அல்ல என்பதை கஜன் தெளிவாக தெரிவிக்கின்றார். பிரைவேட்டில் இருக்கிற உங்களுடைய மோகேஜை கனடாவினுடைய பிரதான வங்கிகளுக்கு தன்னால் இலகுவாகவே மாற்றித்தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே அது குறித்து நீங்கள் பேசிக் கொள்ளலாம். மிக முக்கியமாக ஒரு கடன் சுமை இருக்கிறது, வங்கி கடன், உங்களுடைய வட்டி வீத கடன்கள், வாகன கடன், இப்படி பல கடன்கள் ஒரு சுமையாக உங்கள் வாழ்க்கையை அளித்துக் கொண்டிருந்தால் அதுவே உங்களுடைய தலைவிதி அல்ல. அதில் அப்படியே நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை. மோகேஜ் சூடாக சில முறைமைகளை கையாண்டு உங்களுக்கு ஒரு சீரான கடன் சுமைகளை ஒழுங்கு செய்து, அதாவது கடன் மறுசீரமைப்பு செய்து அதனூடாக உங்களுக்கு ஒரு இயல்பான பொருளாதார மேம்பாடுகளை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர் தெரிவிக்கின்றார். உங்களுக்கு மோகேஜ் புதுப்பிக்கின்ற காலம் ஒன்று நெருங்கியிருந்தால் அது குறித்து வேலைக்கை பேசுகிற போது குறைந்த வட்டி விதத்தில் பிரதான வங்கிகளில் அதை புதுப்பித்து தர முடியும் என்பதையும் சொல்லுகின்றார். கஜன் தெரிவிக்கின்ற எல்லா தீர்வுகளுமே கனடாவின் பிரதான வங்கிகளிலேதான் அமைகிறது என்பதையும் நீங்கள் கவனிக்கலாம். எனவே பிரைவேட் மோகேஜுக்கு செல்லாமல் உங்களுக்கான பாதுகாப்பான மோகேஜை பெறுவதற்கு கஜன் சிறந்த தெரிவுகளை வழங்குகிறார். அழையுங்கள் 416-274-4345. மிக முக்கியமாக அண்மை காலத்தில் அரசாங்கம் இந்த HST ஃப்ரீ என்கின்ற விடயத்தை அறிவித்திருக்கிறது. அந்த ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வீடு ஒன்றை வாங்க செல்வதற்கு முன்பாக மோகேஜ் குறித்து சில விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது குறித்து நீங்கள் தன்னோடு பேசுங்கள், அதற்கு சிறந்த வழிகாட்டலை செய்ய முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். உங்களிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது, வீடு ஒன்றை வாங்க, அதாவது குறிப்பாக ஒரு 10 வீதம் பணம் இருக்கிறது, வீடு ஒன்றை வாங்க யோசிக்கிறீர்கள், அது குறித்து மோகேஷ் குறித்த சில தெரிவுகள் கேள்விகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு போய் நீங்கள் 10 வீதத்தோடு ஒரு முயற்சிகளை செய்வதில் தவிர்க்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே நீங்கள் அழைத்து பேசுங்கள், எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் குறித்த சரியான தீர்வுகளுக்கும் தெளிவான வழிகாட்டலுக்கும் உங்களை கஜன் வரவேற்கின்றார். அழைத்து பேசுங்கள். மிக முக்கியமாக அவர் சொல்கின்ற விடயம், நீங்கள் தன்னோடு பேசுவதனால் தன்னிடமே மோர்கேஜ் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஒரு தமிழ் சமூகத்தின் உறவுகளாக நீங்கள் தன்னோடு அழைத்து பேசலாம், தான் ஆலோசனைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதையும் தெரிவிக்கின்றார். ஆலோசனைகள் முற்றிலும் இலவசமானது என்பதையும் அவர் தெரிவிக்கின்றார். எனவே ஒரு மோர்கேஜுக்கான சிறந்த வழிகாட்டலையும் நல்ல தீர்வுகளையும் குறிப்பாக கனடாவின் பிரதான வங்கிகளில் உங்களுடைய மோர்கேஜுக்கான தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு, குறைந்த வருமானம் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுவதற்கும் நீங்கள் கஜனை நாடிக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-234-4345. இது கஜன் கனக விநாயகம் வழங்குகின்ற தகவல். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அருண், மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 2:51.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் full vehicle safety inspection வரை authorized Michelin tire dealer, top brands க்கு best price, மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை tire rebate. உங்கள் insurance உடன் நேரடியாக பேசி body and collision repairs. Markham, Midland and Steels, 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. mymechanicauto.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது renovate செய்ய யோசிக்கின்றீர்களா? Stonecut Inc. Custom Built Homes, Full Home Renovation, காலத்திற்கேற்ற நவீன Kitchen and Bathroom Remodeling. உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் Stonecut மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
2: மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம். ஊபர் ஈட்ஸ், டோர் டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிராம்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில், இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட tastymayas.com.
4: Listen to us around the universe. www.cmr.fm.
0: நேரம் இப்பொழுது 2:53. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். 3 மணிக்கு காணும் காரணம் நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பிக்கலாம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 7 பாகையாக இருக்கின்றது. இன்று மாலை பொழுது வெப்பநிலை 0 பாகை வரை வீழ்ச்சியடைய போன்றது. அதே நேரம் மிருதுவான ஒரு பனித்துறல் மற்றும் மழை பொழிவு இரண்டுக்குமான சாத்தியக்கூறினை அவதானிக்க முடிகின்றது. நாளைய நாள் பகல் பொழுது சூரிய வெளிச்சமும் முகில் கூட்டமும் இணைந்து பொழுதாக அமைய போன்றது. நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை 13 பாகை, குறைந்த வெப்பநிலை 6 பாகை. இப்பொழுது காற்று மணித்தி அழுத்துக்கு 11 கிலோமீட்டர் வேகத்திலேயும் வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு. ஆமாம், ஒலித்த அந்த பாடல் அனிருத் மற்றும் சிவகார்த்திகேயன் கூட்டணியிலே பிறந்த ஒரு பாடல். அனிருத்தோடு ஜொனிதா காந்தி இணைந்து அந்த பாடலை பாடியிருக்கின்றார். நேரம் இப்பொழுது 2:58.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் ஏர் பிரேக் பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் Franklin Law Firm ரவி நடராஜா. 416-245-6555.
0: 2009 நடந்த படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை ஒருபோதும் மறக்க அனுமதிக்க போவதில்லை என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவை நோக்கி இலங்கையின் முதல் ஹஜ் பயணிகள் குழு புறப்பட்டு சென்றுள்ளது. இலங்கைக்கு இந்த ஆண்டு ஹஜ் கோட்டா சுமார் 3500 பேராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு இடம்பெற்றது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் தற்போதைய பல்கலைக்கழக தரவரிசை மற்றும் மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் இருந்து சுமார் 5000 படையினரை திரும்பப் பெற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் சுங்க வரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார்.
2: செய்திச் சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் Frank.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க

0: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 6478853012.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401க்கு அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:04. மங்களகரமாக ஆரம்பிப்போம். தொடர இருப்பது கானமும் காரணமும். ஆமாம், உங்களுக்கு பரிச்சயமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து 4 வரைக்கும் இணைந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-593-0055. மலமை போல 2 பாடல்கள் இங்கே போட்டி போட இருக்கின்றன, மோத இருக்கின்றன. உங்களுக்கு பிடித்த பாடலுக்கு நீங்கள் விருப்ப வாக்கினை தெரிவிக்கலாம். தெரிவிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு குட்டி காரணம் கூட நீங்கள் சொல்லலாம், எதுக்காக அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது என்று சொல்லி. ஆமாம், ஏதாவது ஒரு கருப்பொருளை அடிப்படையாக மையமாக வைத்து தான் இந்த 2 பாடல்களையும் நாங்கள் அதிகமாக தெரிவு செய்வது உண்டு. அந்த வகையிலே இன்று என்னவாக இருக்கும் என்று, என்ன கருப்பொருளாக இருக்கும் என்று நீங்கள் யோசிப்பீங்க. இன்று அற்புதமான ஒரு கருப்பொருள் நிச்சயமாக மங்களகரமான, அதுதான் மேள வாத்தியத்தோடு நான் ஆரம்பித்ததுக்கு காரணமே. இனி கோடைக்காலம் வரப்போன்றது, இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் வைபவங்கள் எல்லாம் வரப்போன்ற ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அதிகமாக திருமணங்களை நிச்சயித்திருப்பவர்கள் இந்த கோடைக்காலத்திலே செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீங்க. அந்த வகையில் 2 திருமண பாடல்களை, ஒரு திருமண விழா தமிழர்களுடைய, குறிப்பாக எங்களுடைய தமிழர் மரபு திருமணம் எப்படி இருக்கும் என்பதனை வெளிப்படுத்துகின்ற அருமையான வரிகளை கொண்ட 2 பாடல்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். ஆமாம், எங்களுடைய திருமணம் உங்களுக்கு தெரியும், மிக அற்புதமான மரபுகளை எல்லாம் கடைபிடித்து, மரபுகளின் அடிப்படையிலே கடைபிடிக்கப்படுகின்ற, கொண்டாடப்படுகின்ற மிக தெய்வீகமான புனிதம் மிக்க திருமணம் தமிழர் திருமணம். அதுக்காக மற்றவர்களுடைய திருமணம் அப்படி இல்லை என்றெல்லாம் அவரவர்களுடைய நம்பிக்கை சமயம் இன கொள்கைகளின் அடிப்படையிலே கடைபிடிக்கப்படுவது உண்டு. அதில் எங்களுடைய தமிழர் திருமணமும் மிக சிறப்பு. இந்த தமிழர் திருமணம் எப்படி இருக்கும் என்பதை இதை நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட இந்த தமிழருடைய திருமணங்கள் எங்கிருந்து இந்த மாதிரி மரபுகள் எல்லாம் வந்தன என்று சொல்லி ஒரு கணம் யோசித்து பார்த்தால், அது எங்களுடைய தொல்காப்பியத்தில் இருந்து, சங்க இலக்கியங்களில் இருந்து அவற்றுக்கான குறிப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி எங்களுடைய ஆதி தமிழர்கள் இந்த திருமணங்களை கொண்டாடினார்கள், கடைபிடித்தார்கள் என்று. அதற்காக ஒரு செய்யுள், மிக அருமையான ஒரு செய்யுள் ஒன்று, அதையும் நான் இந்த இடத்துல சற்று சிறிதாக குறிப்பிட்டுக் கொண்டு சென்றால் இந்த பாடல்களுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் என்று நினைக்கின்றேன். அகநானூற்று செய்யுள், 86வது செய்யுள் நீங்கள் படித்திருப்பீங்க. இல்லாது விட்டாலும் அந்த பாடலை, அந்த செய்யுளை ஒரு தரம் எனும் சுவைக்க வேண்டும் என்று அன்பான ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கின்றேன். அதை இளையவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நல்லா ஊர்கிழார் பாடிய அற்புதமான ஒரு பாடல், அது வந்து இற்றைக்கு 2000-3000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட செய்யுள் இல்லையா. மிக அருமையாக ஒரு விடியற்காலையிலே, ஒரு திருமண நாளிலே விடியற்காலையில் மிக அற்புதமான ஒரு பொழுதிலே, மென் இருள் விலகுகின்ற கவின்பெரு காலையிலே, வானில் தீய கோள்கள் எதுவும் சூழாத ஒரு களங்கமற்ற முழு நிலவு பிரகாசிக்கின்ற ஒரு மங்கள நன்னாளில் அந்த திருமணத்தை அவர்கள் செய்கிறார்கள் வீட்டின் முன்னே. இதே மாதிரி தான் அங்கு நடந்திருக்கின்றது. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், எங்களுடைய ஆதி தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த கால்கள் எல்லாம் நடப்பட்டு பெரிய பந்தல் போட்டு, அந்த பந்தலுக்குள்ளே கடலில் இருந்து கொண்டு வரப்பட்ட புதிய வெண்மணல் பரப்பி விளக்குகளில் ஏற்றப்பட்டு மலர்

மாலைகள் தோரணங்கள் எல்லாம் தொங்க விடப்பட்டு இந்த மாதிரி காட்சி அளிக்கின்றது. ஒரு மூவி பார்த்த மாதிரி எங்களை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் புலவர் இல்லையா. ஒரு புறம் என்ன நடக்குது என்று சொன்னால், உளுந்து கலந்து சமைக்கப்பட்ட கொழு கொழுப்பான களி, நான் நினைக்கிற மாப்பிள்ளை பொம்பளைக்கு கொடுக்கறதுக்காக அப்படியெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஊரிலே எல்லாம் அந்த மாதிரி களி செய்திருக்கிறார்கள். வடை போன்ற பலகாரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. பெரும் சோற்று விருந்து மலை குவியல் போல குவிந்து அப்படி விருந்து ஆயத்தமாக இருக்கிறார்கள். தலையிலே நிறைகுடம் வைத்து பெண்டிர் மகளிர் எல்லாம் மிக ஆரவாரத்தோடு மணப்பெண்ணை சூழ்ந்து வருகின்றார்கள். மட்பாண்டங்களை ஏந்திய சில பெண்கள் மிக ஆரவாரத்தோடு வருகின்றார்கள். இப்படியாக அந்த தலையிலே அரிசி எல்லாம் தூவி ஆசீர்வதிப்பார்கள் தானே, அந்த மாதிரி அதுவும் அங்கே நடந்திருக்கின்றது. நெல் எல்லாம் தூவி அந்த மணப்பெண்ணினுடைய கார் மேகம் போன்ற அந்த கரிய கூந்தலில் அழகாக அந்த நெல்லுகள் பதிந்து காட்சி அளிக்கின்ற அந்த செய்யுளை நீங்க வாசித்தால் உங்களுக்கு அது தெரியும். மிக சிறப்பாக ஆரம்பித்து முதலிரவு அரை வரைக்கும் நம்மை இந்த செயல் கொண்டு சென்று விடுகின்றது. அங்கே தலைவன் என்ன சொல்கிறான் என்றால், அதையும் விரைவாக சொல்லிக் கொண்டு செல்லலாம். அவன் அவளோடு அந்த முதலிரவு அறையிலே பேசுகின்றான். அவளை நான் மெல்ல அணைக்கின்றேன். அவளது முகத்தை மூடியிருந்த ஆடையை மெல்ல விலக்கி அவளுடைய அந்த அவள் அச்சப்படுகின்றாள், நாணப்படுகின்றாள். இருந்தாலும் கூட தன்னோடு பேசுகின்ற பொழுது தான் கேட்ட அந்த கேள்விக்கெல்லாம் அவள் தன்னுடைய தலையை அசைக்கின்ற பொழுது அவள் காதிலே அணிந்திருந்த அந்த தோடு, மெல்லிய தோடு வந்து மெல்லிதாக அசைகின்றது. அதுதான் அவளுடைய சம்மதத்துக்கு அறிகுறியாக இருக்கின்றது என்பதனை சொல்கின்ற ஒரு செய்யுளாக இது இருக்கின்றது. இதுக்கு மேல சொன்னா தமிழ் பாடம் நடத்துற மாதிரி முடிஞ்சு. ஆனா இதை சொன்னதுக்கு காரணமே எப்படி எங்களுடைய தமிழர்கள் இருந்தார்கள். உளுந்து தலை பெய்த கொழுங்கலி மிதவை பெரும் சோற்று அமலை நிரப்ப என்று சொல்லி ஆரம்பிக்கின்றது. அது ஒரு பெரிய நீட்டு செய்யுள். இந்த செய்யுளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் இரண்டு பாடல்களை எடுத்திருக்கின்றேன். இதில் எப்படி எங்களுடைய தமிழர் திருமணம், மாலை மாற்றுதல், தாரை வாட்டல், கட்டி மேளம் இப்படியெல்லாம் இருக்கின்ற விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த பாடல் முதலாவதாக.

அற்புதமான ஒரு பாடல் ஒலிபரப்பாக இருக்கின்றது. அது வல்லமை தாராயம் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. எஸ்பிபி அவர்களுடைய குரலிலே பரத்வாஜின் இசையில் பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். அருமையான தத்துவத்தை எல்லாம் எடுத்து அதுல எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் போதாது. கணவனும் மனைவியும் சரி பாதி என்ற உமையவள் சிவன் தத்துவத்தை அவர்கள் அங்கே சொல்லியிருந்தார் பாடலாசிரியர் இல்லையா. ஆணும் பெண்ணும் சமத்துவத்துடன் இணைந்து செயல்படுகின்ற ஒரு அர்த்தநாரீஸ்வர வடிவம் சிவனுடைய தேகத்திலே பாதி உமையவள் இல்லையா, அந்த மாதிரி தான் இல்லறம் இருக்க வேணும், அதான் இல்லறத்தினுடைய வெற்றி என்பதனை பாடலாசிரியர் நிறுவியிருக்கின்றார். இப்பொழுது உங்களுக்காக அடுத்த பாடல், அது கூட மிக அழகான பாடல். இரண்டு பாடல்களையும் ஒப்பிட்டுக் கொண்டு எந்த பாடல் உங்களுக்கு அதிகமாக பிடித்திருக்கின்றது என்பதனை பேச போகின்றீர்கள். வருகின்ற பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து சித்ராவோடு ஜேசாஸ் அவர்கள் இணைந்து பாடியிருக்கின்றார். அது கூட மிக சிறப்பு. திருமண வந்தம் என்பது இறைவனின் சாட்சியாக கைகூடும் ஒரு உன்னத நிகழ்வு என்பதனை பாடலாசிரியர் அங்கே எடுத்து சொல்கின்றார். அதிலே வரக்கூடிய வரிகளில் ஒன்று, கைகளில் கங்கை கலக்கும் நாள் என்று சொல்லி, அதாவது தாரை வார்த்தை கொடுக்கிறது உங்களுக்கு தெரியும், அப்பா மகள் அது அந்த கணப்பொழுது என்பது எல்லாரும் பெண் பிள்ளைகளுக்கு, என் போன்ற பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக மறக்க முடியாது. அதே மாதிரி அப்பாக்களுக்கும் கூட நிச்சயமாக, அப்பாக்கள் எப்பொழுது அழுகிறார்களோ இல்லையோ அந்த இடத்துல அழுதுடுவார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பாக்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். இப்பொழுது வருகின்றது அந்த பாடல்.

0: நேரம் இப்பொழுது 3:21. டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது அடுத்த பாடல். இரண்டு பாடல்களுமே திருமணத்தை ஒரு புனிதமான சங்கமமாக போற்றுகின்ற பாடல்களை தான் நான் உங்களுக்கு தெரிவு செய்திருக்கின்றேன். அதுவும் 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு அகநானூற்று செய்யுள் ஒன்றை அடிப்படையாக வைத்து அங்கு எப்படியெல்லாம் தமிழர்கள் திருமணத்தை கடைபிடித்தார்கள் ஆதி தமிழர்கள், அதே மாதிரி இப்பொழுது அந்த பாடல்களும் அதைத்தான் சொல்லி சென்றன. மாலை மாற்றுதல், தாரை வாட்டல், கட்டி மேளம், அந்த மாதிரியான தமிழர் திருமண மரபுகளை சுட்டிக்காட்டின இந்த ரெண்டு பாடல்களும். உங்களுக்கு எந்த பாடல் அதிகமாக பிடித்திருக்கின்றது என்று சொல்லி நீங்க சொல்ல போகின்றீர்கள். இப்பொழுது கஜன் கனக விநாயகம் அவர்கள் வழங்குகின்ற அடைமான கடன் சேவைகள் தொடர்பாக அருண்குமார் மீண்டும் தகவல்களை தரப்போகின்றார். வணக்கம் அருண்.
1: ஆமா, மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். இது கஜன் கனக விநாயகம் அவர்கள் வழங்கக்கூடிய மோகேஜ் குறித்த விட எங்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்தே மீண்டும் சொல்வது போல, அதாவது மோகேஜ் என்பது இன்று தவிர்க்க முடியாத ஒரு தேடலுக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையானவர்கள் வேண்டும் சரியான தீர்வுகளை. அதாவது யார் இந்த மோகேஜுக்கான தேடலை செய்கின்றார்களோ அவர்களுடைய இடத்திலிருந்து அந்த பிரச்சனையை அணுகி அதற்கான தீர்வை வழங்குவது. ஏனென்றால் நிறைய நிறைய நம்பி நம்பி ஏமாந்து போகின்ற விடயங்கள் பல நடக்கிறது. அதாவது வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் கூட அவை சரியான முறையில் நிறைவேற்றப்படாமல் விடுகிற போது அந்த மோகேஜ் குறித்த கடைசி நெருக்கமான நேரங்களிலே ஒன்று அவர்கள் சொத்துக்களை இழக்க வேண்டி வருகிறது, அல்லது பிரைவேட் மோகேஜில் கொண்டு போய் அவர்களை தள்ளிவிடுகின்றார்கள். எனவே ஏற்கனவே இருக்கின்ற கடன் சுமைகளுக்கு மேலால் மேலும் ஒரு நிம்மதியற்ற பொருளாதார சுமையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பலர் பல குடும்பங்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள். ஒரு அவலமான நிலை ஒன்று ஏற்படுகிறது. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் நீங்கள் மோர்கேஜ் குறித்த ஒரு தேவை கலைக்கிற போது நீங்கள் தரக்கூடிய அடிப்படையான சில விஷயங்கள் தகவலை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோர்கேஜை தான் செய்தர முடியுமா இல்லையா என்பதை அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகின்றார். இது இன்று நேற்றல்ல, இந்த COVID-19 முற்பட்ட காலத்திலிருந்தே விளம்பர வேளைகளிலே கஜன் அவர்கள் சொல்லுகின்றபடி என்றால், அதாவது வருகிறது வியாபாரம் அல்லது வணிகம் என்கின்ற ரீதியிலே எல்லா தொடர்புகளையும் வாங்கி வைத்துக் கொண்டு உரிய நேரத்தில் வேலைகளை முடித்துக் கொடுக்காமல் எல்லோரையுமே அந்தரிக்க விடுவது என்பது ஒரு நேர்மையான தொழில் முறையாக இருக்காது என்பதை அவர் தெளிவாக நம்புகின்றார். அதனால்தான் நீங்கள் அழைக்கிற போதே உங்களுடைய அடிப்படை தகவலை வைத்துக் கொண்டே உங்களுடைய மூக்கேச்சை தான் பொறுப்பேற்கின்றனா இல்லையா என்பதை சொல்கின்றார். அவ்வாறு பொறுப்பேற்று விட்டால் அந்த மூக்கேச்சுக்கு 100% தன்னுடைய உழைப்பை வழங்கி கனடாவினுடைய பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேஜை குறித்த தவணைக்கு பிந்தாமல் தன்னால் இலகுவாகவே செய்தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே நீங்கள் மோகேஜ் குறித்து ஒரு நம்பிக்கையான சிறந்த வழிகாட்டலையும் சிறந்த பெருமானங்களையும் நீங்கள் பெற விரும்பினால், அதாவது அலைச்சல் இல்லாத, மன உளைச்சல் இல்லாத, காலதாமதம் இல்லாத ஒரு சிறந்த தீர்வுகளை நீங்கள் பெற விரும்பினால் நீங்கள் கஜனை நம்பிக்கை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். 4162744345. இப்போது சமகாலத்தில் பலரும் சொத்துக்கள் தொடர்பாக சந்திக்கின்ற பிரச்சனை, வேண்டிய வீடுகள் கட்டக் கொடுத்த கொண்டோக்கள் எதுவாக இருந்தாலும் அப்ரேசல் கிடைப்பதில்லை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது மதிப்பீடு, பெருமான மதிப்பீடு கிடைப்பதில்லை. எனவே இது ஒரு சிக்கலாக மாறி பலரும் இதை காரணமாக வைத்துக் கொண்டே இலகுவாக பலரை பிரைவேட் மோகேஜுக்குள் தள்ளிவிடுகின்றார்கள். ஒரு அவலமான வாழ்வுக்கு திணிக்கப்படுகின்றார்கள். எனவே அப்படி இல்லாமல் பெருமான மதிப்பீடுகள் சரியாக கிடைக்காவிட்டாலும் கூட உங்களுக்கான மோகேஜை பிரதான வங்கியிலே பெற்றுத்தர முடியும் என்பதை கஜன் தெரிவிக்கின்றார். அதுபோலவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயர் இருக்கிறீர்கள், அதாவது உங்களுடைய சுயதொழில் வருமானத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருந்தால் வருமான போதாமைகள் கூட சில பேருக்கு பிரைவேட் மோகேஜுக்கு சிலரை இலகு தள்ளிவிடுகின்றனர். அதாவது தங்களுடைய வேலையை இலகுவாக முடிப்பதற்காக மற்றவர்களை கொண்டு போய் பிரைவேட் மோகேஜிலே தள்ளுவது வந்து ஒரு எந்த வகையிலும் நேர்மையான தொழிலாக அமையாது என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் தான் உங்களுடைய வருமான போதாமைகளோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களோ உங்களை பிரைவேட் மோகேஜை நோக்கி தள்ளுமாக இருந்தால் அதற்குள் நீங்கள் செல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இலகுவாகவே வேறு சில வழிமுறைகளை கையாண்டு உங்களுடைய மோகேஜை வங்கிகளிலே பெற்றுத்தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றனர். எனவே இதற்காகவும் நீங்கள் கஜனை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. ஏற்கனவே நிறைய கடன், அது கிரெடிட் கார்டாக இருக்கலாம் அல்லது வாகன கடனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மோகேஜ் சம்பந்தப்பட்ட வேறு கடன் சுமையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எல்லா கடன்களையும் ஒன்றுபடுத்தி கடன் மீள் ஒழுங்கமைப்பு ஒன்று செய்து உங்களுக்கு ஒரு இலகுவான பொருளாதார மேம்பாட்டுக்குரிய வாழ்க்கை ஒன்றை உங்களுடைய மோகேஜ் மூலமாக செய்ய முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். இதுக்கும் நீங்கள் கஜனை அழைக்கலாம். அதுபோலவே மிக முக்கியமாக இப்ப மோகேஜ் நீங்கள் ஏற்கனவே எடுத்த மோகேஜ் புதுப்பிக்க வேண்டிய தேவை வருகிறது சொன்னால் கடைசி வரை காத்திருக்காமல் வேலைக்கு அழைக்கிற போது இலகுவாக குறைந்த வட்டி விதங்களில் உங்களுக்கான மோகேஜை புதுப்பித்து தர முடியும் என்று சொல்வதோடு மிக முக்கியமாக ஏற்கனவே நீங்கள் பிரைவேட்ல யாராவது நிர்பந்தித்தோ அல்லது வேறு வழி இல்லாமலோ அல்லது போதுமான அறிவு இல்லாமலோ கூட நீங்கள் புரிதல் இல்லாமல் கூட நீங்கள் பிரைவேட் மோக்கேஜ் சென்றிருந்தால் அப்படி பிரைவேட் மோக்கேஜில் இருக்கின்ற உங்களுடைய மோக்கேஜை கூட பிரதான வங்கிகளுக்கு மாற்றித்தர முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். இப்படி ஏகப்பட்ட விடயங்கள், நம்பிக்கையான தெரிவொன்றை நீங்கள் விரும்பினால் அழைத்து பேசுங்கள். கஜன் கனகவன் ஆயத்தை 416-274-4345 மிக முக்கியமாக அண்மை காலத்தில் இந்த HST ஃப்ரீ என்கின்ற விடயம் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது. அது குறித்தும் வீடுகள் வாங்க முன்பும் நீங்கள் மோக்கேஜ் குறித்த சில தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் ஆலோசனைகளை பெறலாம். மிக முக்கியமாக குறைந்த அளவு பணத்தோடு முதலீட்டோடு உங்களுக்கான ஒரு வீட்டை வாங்குவது குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டதால் அதாவது 10% டவுனோடு வாங்கலாம்னு சொல்வார்கள். அப்படி வாங்க போக முன்னர் கூட மோக்கேஜ் குறித்த சில விடயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது குறித்த ஆலோசனைகளையும் தன்னிடத்தில் நீங்கள் பெற முடியும். அவர் சொல்வது ஆலோசனைகளுக்காக அழைக்கிற போது நீங்கள் தன்னிடம்தான் மோக்கேஜ் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயங்களிலே ஒரு தமிழ் சமூகமாக உங்களுக்கான இலவசமான ஆலோசனைகளை வழிகாட்டலை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்பதை அவர் தெரிவிக்கின்றார். எனவே தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் சொல்கின்றேன். 416-274-4345 416-274-4345 இந்த தகவலை வழங்குவது கஜன் கனக விநாயகம், மோகேஜ் முகவர். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அருண், மீண்டும் சந்திப்போம். நேர்கள் இணைந்திருப்பது காணும் காரணம் நிகழ்ச்சியோட. தொடர்ந்து நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல் இது என்று தெரியப்படுத்தலாம். அழைப்பிலே பொறுமையோடு காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களை நிகழ்ச்சிகளை வரவேற்கின்றோம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து விரைவாக பேசுவோம்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மாதம் 5 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். காணும் காரணம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொழுதிலே முதலாவது நேயரங்களோடு வணக்கம் வணக்கம் வணக்கம் பேசுவோமா? வணக்கம் வணக்கம். முதல் நேரா வந்துட்டு குழப்பக்கூடாது. வணக்கம். அவ்வளவு பிஸியா இருக்கிறீங்களோ. இப்பொழுது அடுத்த நேயரங்களோடு வணக்கம்
7: வணக்கம்
0: இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
7: நான் பபி அழைக்கிறேன்.
0: இனிய வணக்கம் பபி, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் உங்களை அன்போடு உங்களோட கேள்விக்கு மறுபடியும் சொல்றேன்.
0: என்னை அன்போடு வரவேற்கிறீங்க, அப்படியா? நல்லது. சொல்லுங்க, இந்த பாடல் உங்களுக்கு அதிகம் பிடித்திருக்கின்றது?
7: எனக்கு ரெண்டு பாடலும் பிடிச்சது. ஆனா காரணம், எனக்கு வழியா பிடிக்கவில்லை. நான் காதல் கல்யாணம்.
0: காதல் கல்யாணம், காதலி தாலும் இந்த மாதிரி செய்வது உண்டுதான்? நீ திருமணம்
7: திருமணம் அது வேற, நான் காதல் திருமணம். திருமணம் வீட்டுல
0: வாழ்த்துக்கள். சொல்லுங்க, எந்த பாடல் உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கின்றது?
7: ரொம்ப கவர்ந்தா வேற பாடல், காதல் பாட்டுகள் அது என்றால் நான் கேட்டிருக்கலாம். நானே அரை மணித்தேல மின்னக்கட்டு உங்களை ஏமாற்றத்தாண்டதுக்காக நீங்களும்
0: மறுபடியும் அந்த பாடல்களை நாங்க இடையிலே ஒளிபரப்புவோம், அப்பொழுது நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த நேயர் எங்களோடு. வணக்கம்.
8: வணக்கம். இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். வரவேற்கிறேன் தேவகுமார். சொல்லுங்க, எல்லாருக்கும் உங்க உங்க கல்யாணம் திருமணம் மனசுல வந்திருக்கும் உடனே? மனக்கண்ணில்
8: எனக்கு பிடித்தது முதலாவது பாடல் தான் என்று சொன்னால் அதுல எல்லாம் எல்லாமே கலந்துருக்கு. அது இந்த பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு திருமணம் சொன்னா திருமணம் அத்தனை செய்யலாம். அதை அதை விட முக்கியம் வந்து சொன்னால் அந்த ரெண்டு வீட்டாட்ட மனங்களும் ஒத்து போகணும் ஓரளவுக்கு. நம்ம எனக்கு பிடித்த பாடல் வந்து முதலாவது பாடல் என்று சொன்னா அதுல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாடல் ஒவ்வொரு வரிகளும் வந்துமே அந்த வாழ்க்கையின் தத்துவங்களை எடுத்து கூறியிருக்கு. காதல்ல இருந்து கல்யாணத்துல இருந்து எல்லாத்தையும் அதுல போயிருக்கு. காதல் காமம் எல்லாத்துமே அதுல இருக்கிறது முதலாவது.
0: சரி சரி, மிக உன்னிப்பாக கவனித்திருக்கிறீங்க போல. மிக்க நன்றி உங்க.
8: நன்றி
0: நன்றி. வணக்கம். அடுத்த நேரங்களோடு. வணக்கம். வணக்கம் வணக்கம். பேசுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா என்னாச்சு என்று நேயர்கள் எல்லோருக்கும் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
9: திருமணம் பார்த்து பார்த்து செய்வோம் ஒவ்வொரு டைம். குறிப்பாக மணமாலை மாத்து மாலை. நான் இந்தியாவில இருந்து தலைவர் கொண்டு வந்து
0: மாற்றினான்.
9: இலங்கையில் அப்ப பெருசா இல்ல. அப்ப நல்ல ஒரு மாலை ஒன்று இந்தியாவில இருந்து தருவிச்சு அப்படி மலை மாத்தி கொண்டோம்.
0: இந்தியாவில இருந்து தருவித்து அழகு. வேற என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
10: வணக்கம் ஜோதி.
0: வணக்கம். இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
10: நான் திலகதி முத்துராஜா பேசுறேன் ஜோதி. உங்களுக்கு மதிய வணக்கம் முதல்ல, உங்களுக்கு நன்றி முதல். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தமிழர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு கொண்டு வருவீங்க, அதுக்கு முதல் வாழ்த்துக்கள். நன்றி.
0: மிக்க நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய பாடல் தெரிவை சொல்லிவிட்டு கதை சொல்லுங்க.
10: பாடல் தெரிவில இருந்து செண்டு பாடலும் நல்ல பாடல்கள். ஆனா செண்டு பாடலுக்களும் ஏற்ற மாதிரி முதல் முதல் வந்து சொன்னவர் மாதிரி நான் காதல் கல்யாணம் உங்களுடைய கல்யாணம் சாமி அறையில் 7 வருஷத்துக்கு உங்களுடைய கடலும் இந்த கனடாவில் தாலி
0: சாமி அறையில் எத்தனை பேர் நின்றார்கள்? நீங்களும் அவரும் மட்டும்தான் அல்லது?
10: நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால். ஆனா என்னோட ரெண்டு ஒரு மூத்த மகளோட வந்த நான் ரெண்டாவது மகனும் பிறந்துட்டேன். மூன்றாவது மகள் பிறக்கும் முன்னம் தாலி கட்டினவர் சாமி அறையில்.
0: அவருடைய அம்மா அப்பா, உங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே நின்றிருப்பார்கள் பெற்றோர்கள். அப்படித்தானே?
10: பிள்ளைகளுக்கும் சம்பிரதாயப்படி எங்கட சமயப்படி ரெண்டு பிள்ளைகளுக்கும் நான் வடிவா செய்து பார்த்தேன். ரெண்டு பிள்ளைகளுக்கு அது அது நிறைவான சந்தோஷமடா எனக்கு. முதல் மகளுக்கு இங்க வரிசித்தி விநாயகர் கோயில்ல தாலி கட்டினான். ரெண்டாவது மகளுக்கு அவ அதை வேதம் சொல்லி சங்கர சம்பிரதாயத்துக்கு வர சொல்லி எல்லாம் படிப்பிச்சு செய்து கொடுத்தேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு கிடைக்காத பாக்கியம் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு சந்தோஷம்.
0: இன்றெல்லாம் அம்மா என்ன சொல்லுங்க, இன்று தமிழர்கள் அதிகமாக திருக்குறளை மையப்படுத்தி கூட திருக்குறள் ஓதி திருமணம் செய்கிறார்கள். அது கூட மிக அற்புதமான ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கது புலம்பெயர் தேசங்களிலே.
10: நல்ல விஷயம்டா. இதை விட வேறு ஒன்றும் இல்லையடா. வாழ்க்கையில பிள்ளைகளோட வாழ்க்கையாலும் நல்ல சந்தோஷமா அமையுது என்று நாங்கள் மன்றாடி கொண்டு இறைவனை பிரார்த்தி கொண்டு எங்களோட வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமா
0: போகும்.
10: ரெண்டாவது பாடல் என்னன்னா, இந்த பிள்ளைகள சம்பிரதாயத்தின்படி அவர்களுக்கு ஏற்றபடி என்ன மாலை வேணும், என்ன உடுப்பு வேணும், என்ன இது வேணும் என்று நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து செய்தாங்க. அதுலயே எனக்கு ரெண்டாவது பாடல் பிடிச்சது. ரொம்ப சந்தோஷம் ஜோதி,
0: மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
11: ஓ வணக்கம் பிள்ளை, நான் இது பேசுகின்றேன். நீங்க நல்லதானே?
0: நலமாக இருக்கின்றேன். இதேன் சொல்லுங்க.
11: எல்லாரும் சொன்னதற்காக கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. அப்பா அம்மா அந்த பிரச்சனையை சொல்லி கொள்ள, என்னுடைய கல்யாணம் வந்து நான் கனடாவில இருந்து போய் இந்தியாவில் நான் மேரி
0: பண்ணினான்.
11: தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு முறைப்படி நடந்து எங்களுடைய அப்பா அம்மாவையும் இலங்கையிலிருந்து கூப்பிட்டு, அவனுடைய அப்பா அம்மாவையும் இலங்கையிலிருந்து கூப்பிட்டு தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு முறையில கல்யாணம் நடந்தது.
0: பேசிக்கொள்ள
11: கவலையா இருந்துச்சு, நன்றாக இருந்துச்சு. எனக்கு ரெண்டாவது பாடல்,
0: உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்க மாட்டார்கள், அது வேற வருத்தமாக
11: இருந்தது. எனக்கு எல்லாருமே, நான் இங்கே இருந்துட்டேன். இப்போ நான் கனடாவில் இருந்து சிட்டிசன் ஆயிட்டேன், இங்கே இருந்து போயிட்டா மேரி பண்ணிட்டான். அப்ப காசு இருந்ததானே எல்லாரையும்
0: கூப்பிட்டு,
11: எல்லாரையும் இந்தியாவிலேயே கூப்பிட்டு வச்சு கல்யாணம் முடிச்சு சேர்ந்து பிறகுதான் எல்லாரையும் கனடாவுக்கு
0: கூப்பிட்டேன்.
11: நல்லா இருந்துச்சு. ஓ காசு பிரச்சனை இல்லையே, சந்தோஷமாக. இவர்கள் சொல்லிக்கு எனக்கு கொஞ்சம்
0: குறிப்பிடுவதற்கு நான் பாடல்களுக்குள்ள இருந்து ஏதாவது சொல்லுங்கன்னு எல்லாரும் கூட திருமண விழாவை சொல்லிட்டு
11: உடனே உங்களுக்கு
0: சந்திப்போம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
12: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
13: ஆலோசனைகளும்
12: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4665-416-415-4765-4661.
14: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
12: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
14: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
0: நேரம் இப்பொழுது 3:39. இரண்டு பாடல்களில் இருந்தும் சில வரிகளை உங்களுக்காக மறுபடியும் தருகின்றோம். எந்த பாடல் பிடித்திருக்கின்றது என்பதற்கான சுருக்கமாக நீங்க வாக்களித்து செல்லலாம். கதை சொல்ல விரும்பினா சொல்லலாம், இல்லாதது விட்டா கவலையே தேவையில்லை. வாக்களிக்கிறது தான் மிக பிரதானமான பகுதியாக இருக்கின்றது. இது ஒன்று பிடிச்சுத்தானே வந்திருக்கிறீங்க. நேரம் கருதி சுருக்கமாக நீங்க சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது வருகின்றது முதலாவது பாடல்.

0: நேயர்களை சந்திக்க போகின்றோம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
0: தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க.
4: அந்த இரண்டு பாடலுக்குமே நல்ல பாடல்கள் தான் இருந்தாலும் அந்த இரண்டாவது பாடல் தான் எனக்கு மிகவும் கவர்ந்தது. ஏனென்றால் அவர் தெளிவான வார்த்தைகள் தெளிவாக இருக்கிறது, இசையும் நல்லா இருக்கு, டக்குன்னு மனசுல போய் பதிஞ்சிற மாதிரி இருக்கு. கடைசியா வந்த படமும் கூட நல்ல ஒரு அருமையான பாடல் வரிகளும் நல்ல தெளிவா இருக்கிறது.
0: நீங்க சொல்வது டிசம்பர் பூக்கள் திரைப்படம்.
4: ஆமா, டிசம்பர் பூக்கள். ஆமா, சோ அந்த பாடல்கள் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் ரொம்ப பிடிச்சது எனக்கு. இருந்தாலும் அந்த மாலைகள் இடம் மாறி இந்த பிடிக்கிறது மங்கள நாளிலேங்கிறது ஒரு ஆரம்பமே ஒரு அருமையான ஒரு இது. அந்த மங்கள நாளில் இடம் மாறும்போது அந்த இரு மனங்களும் பல திங்களிலே தங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். பல திங்கள்களில் இரு மனங்களும் பொங்கி இருக்கும், தங்கி இருக்கும். ஸோ அதாவது திருமணம் பந்தங்கிறது அந்த காலத்தில் எப்பயுமே, இப்பவும் சரி எப்பவும் சரி, அந்த எதுக்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு அத்தனை பேர் முன்னில் விவாகம் செய்கிறார்கள் என்றால், நாளைக்கு அது ஏதாவது இடையூறுகள் ஏதாவது வந்து இருவருக்குள்ளே வந்தால் நாளைக்கு வந்து பொதுமக்களிடையே வெளியே தலை காட்டி நடக்குவதற்கு இது தலை கொடுங்குவார்கள். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அத்தனை பேரும் அழைத்து அதுக்கு முன்னாடிகள் முன்னெல்லாம் செய்து செய்கிறார்கள். இரண்டாவது இந்த திருமணம் நிகழ்க்கும் போது சில பேருக்கு வந்து இந்த திருமணம் வந்து நீண்ட நாளுக்கு நடக்காம இருக்கும். சோ சில பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மற்றும் இந்த கிரக பொருத்தங்கள் இந்த ஜாதக பொருத்தங்கள் நடக்காம இருக்கும். சோ இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பர்பஸாவே ஒரு திட்டமிட கொண்டு வருவார்கள். ஏனென்றால் அங்க இரண்டு மாலைகள் இடம் பாறும்போது இவர்கள் மனங்கள் எங்க மாதம் மனங்கள் எங்கேயாவது இடம் மாறிடும். அப்படி வந்து ஈஸியா திருமணம் நடந்து முடிஞ்சிடும், அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களுக்கு தான் திருமணங்கள் சடங்கு செய்யப்படுங்க. சோ நன்றி, வணக்கம். சோ அதான் இரண்டாவது பாடல். நன்றி,
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிறப்பாக சொன்னீங்க. அதுல இன்னொரு வரி கூட வந்து இருந்தது, தொட்டு விட்டு போகாமல் தொடரும் காதல் என்று சொல்லி, மிக அருமையான ஒரு வரி இல்லையா? இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் அம்மாக்கா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். நீங்க யார் பேசுகின்றீர்கள்?
5: தர்மசீலன்.
0: தர்மசீலன் சொல்லுங்க, எந்த பாடல்?
5: ரெண்டும் நல்ல பாட்டு தான், எனக்கு ரெண்டாவது பாட்டு தான் எனக்கு பிடிச்சது. எந்த திருமணம் இங்க தான் நடந்தது.
0: கல்யாணம்
5: பேசி பேசித்தான் வந்திருக்கீங்க.
0: திருமணம் தான் உங்களை அழைத்து இருக்கின்றது.
5: பல இடத்துல பார்த்து சரி வரையில கடைசியா இங்கதான் சரி வந்து இங்க வந்தான் கல்யாணம் கண்டிப்பா.
0: நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர்களோடு இணைகின்றார். வணக்கம்.
6: வணக்கம், நான் பிரசாதமன்
0: ஜெயக்கிறன்.
6: நான் முதலாவது சொல்லுவேன்.
0: ஆமாம்,
6: அதுக்கு எனக்கு எந்தெந்த கருத்துக்கள் தெரியாது, நான் முதலாவது சொல்றேன். ஆனா நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி போட்டு போறேன். ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னீங்கல்ல.
0: ஆமாம், ஆமாம்,
6: சரிப்பா. ஆனா அதை விட நான் சொல்றேன், தியாகத்தின் உருவம் எங்கட வீட்டுக்கு விட அவங்க சுவாசத்துல நாங்க வாழ கிடைச்சது. அப்ப நாங்கள் பொண்ணுடைய ஒரு நாங்கள் ஆண்களோட ஒரு தூசு மாதிரி தான் நாங்க பாக்கணும். விஷயங்கள் நான் இணையங்கள்ல பாத்துருக்கிறேன். அதோட பார்க்கக்குள்ள நாங்கள் பெண்ணுக்கு சரி சமனாக இல்லை, நாங்கள் அவருக்கு ஒரு தூசுக்கு தான் சம வேண்டாம் ஆயிட்டோம். இந்த கருத்துல
0: அந்த பெரிய தியாகிகள் பெண்கள் என்ன உயரத்துல பாக்குறீங்க
6: பாக்குறோம். இப்ப அங்க அம்மா அங்களுக்கு சுவாசம் தந்தா மத சுவாசம் தர வந்ததுதான் பெண்ணு நான் நினைக்கிறேன். என்னால ஒவ்வொரு திருமணத்திலே நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒரு தியாகத்தின் உருவத்துக்கு எங்களுக்கு அவள் கிடைத்திருக்கிறாள். அப்ப அதனால நாங்க அவருடைய ஒரு சுவாசமா இருக்கணும்ன்றதான் நான் பார்க்கிறேன். அண்ட நாள்ல மட்டும் அவளை மதிச்சு போட்டு பத்து நாள்ல அவமதிக்க கூடாது, எந்த நாளும் மதிக்கணும் என்றா இந்த கருத்து.
0: எந்த பாடல் உங்களுக்கு
6: முதலாவது பாடல்?
0: முதலாவது புருஷோத்தமனுக்கு பிடிச்சிருக்கின்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
6: நன்றி
0: வணக்கம். ஆமாம், அவர் கூறியது போல தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்கள், அது உண்மைதான். இப்பொழுது எங்களோட அடுத்த நேர், வணக்கம்.
7: வணக்கம் ஜோதி ஜெயக்குமார். எஸ் டி குமார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் எஸ் டி குமார். உங்களுடைய குரல் சில பல நாட்களாக கேட்காத மாதிரி இருக்கு.
7: விளக்கங்கள் நிறைய ரமேசன் சொத்துலாம் சொல்லி இருக்கிறார். எனக்கு ரெண்டாவது பாட்டுக்கு தான் எனது வாக்க போட்டுவாங்க.
0: உங்களுடைய திருமணம் கனடாவிலேயா அல்லது தாயகத்திலேயா நடைபெற்ற?
7: என்னுடைய திருமணமும் கனடாவில் நடந்தது.
0: சரி சார், மிக்க நன்றி உங்களுக்கு.
7: நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்து நீர் எங்களோடு இணைகின்றார், வணக்கம். திருமணத்தை நாங்க கேட்டுட்டுதான் விடப்புறோம், சொல்லுங்க எங்க நடந்தது உங்களுடைய திருமணம்?
8: எனது திருமணம் நடந்ததுதான்
0: கனடாவில. சரி சொல்லுங்க. இந்த பாடல்
8: நேரில் சொன்ன மாதிரி பாடல் நல்ல பாடல் வந்தாலும் ஒன்றுதான் வாக்களிக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பாடல்
8: எனக்கு மிகவும் விருப்பமான பாடல் கண்டாவது பாடல். நன்றி நன்றி சொன்னதுக்கு.
0: மிக்க நன்றி காசி.
8: நன்றி
0: நன்றி வணக்கம். அந்த நேரோடு நாங்கள் வாக்களிக்கின்ற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரப்போன்றோம். மீண்டும் அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் தன்னுடைய திருமணம் விழா பற்றி அந்த வைபவம் பற்றி சொல்றதுக்கு ரெண்டு பாடல்களுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த நாளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். மறுபடியும் சொல்றதுக்கு ஆசை தான், உங்களுக்கு நேரமும் போதாது, இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி இருக்கிறீங்க. எல்லாருக்கும் மிகுந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப
10: வேணும்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000
12: வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் suspension model full vehicle safety inspection vare authorized michelin tire dealer top brands ku best price veelum kurippitta kaalathirku $200 vare tire rebate ungal insurance udan neradiyaga pesi body and collision repairs markham midland and steels 905-946-1000 scarborough midland and elsmere 416-757-1000 mymechanicauto.ca
13: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
0: கனமும் காரணமும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மீண்டும் அத்தனை நேர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த பொழுதிலே மோர்கேஜ் முகவர் கஜன் கனகவிநாயகம் அவர்களுடைய சேவைகள் தொடர்பான தகவல்களோடு அருண்குமார் மறுபடியும் இணைகின்றார். வணக்கம் அருண்.
14: முன்னவனவருக்கும் வணக்கம். இது கஜன் கனக விநாயகம் தரக்கூடிய மோகேஷ் விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சமகாலத்திலும் மோகேஷ் என்பது மிக மிக முக்கியமான தேடலக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆனால் யாரை நம்புவது, யாரோடாக அதை சரியான பெறுபொருட்களை பெறுவது என்பதிலேயே பலருக்கான தீர்வுகள் அமைகிறது. அண்மை காலங்களிலே பலர் நிறைய சொத்துக்கள் இழந்திருக்கிறார்கள். ஒன்றுக்கு இரண்டாக வாங்கிய இருப்பதற்காகவும் சில முதலீட்டுகளுக்காகவும் வாங்கிய சொத்துக்கள் கைவிடப்பட்டிருக்கின்றன. காரணம், சரியான மோகேஷ் அணுகுமுறைகள் இல்லாதது. பொழுது அல்லது மோகேஷ் குறித்து சரியான அதாவது நீண்ட தூர பயணம் இல்லாதவர்களோடு சந்தித்தது என்று பல விடயங்கள் இருக்கலாம். இங்கே இதற்கான காரணம் வந்து சொல்வது யாரையுமே குறை சொல்வதற்கோ அல்லது குற்றப்படுத்துவதற்கோ அல்ல. எப்போதுமே ஒரு மோகேஷ் குறித்த விடயங்களிலே நீங்கள் அணுகிற போது உங்களுக்கு மிக நன்கு தெரிந்த நம்பிக்கையான அல்லது அந்த நம்பிக்கையை வழங்கக்கூடிய நபர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதனால் தான் கஜன் சொல்கின்ற விடயம், நீங்கள் உங்களுக்கான ஒரு மோகே தேவைக்கு தன்னை அழைக்கிற போது நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது தான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒன்று இரண்டு பதில்களோடு உங்களுக்கான மோகேச்சை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை நான் சொல்லிவிடுகின்றேன். அதன் மூலமாக ஒன்று நன்மை, உங்களுக்கு அவர் உங்களுக்கான மோகேச்சை பொறுப்பேற்று விட்டால் அந்த மோகேச்சுக்காக 100% உழைப்பை வழங்கி அதை பிரதான வங்கிகளிலே அதை முடித்து தருகின்றார். இது ஒன்று. உங்களுடைய அழைப்புக்கு அவர் இல்லை, உங்களுடைய மோகேச்சு தன்னால் செய்தர முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு காலதாமத இழப்புகள் இல்லை, மன உளைச்சல் இல்லை, உங்களுக்கு ஒரு உங்களை டென்ஷன்ல உங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் இன்னொரு ஆப்ஷனை தேடி போகலாம். அப்ப இரண்டு பக்கத்திலும் உங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த வழிகாட்டலை அவர் செய்கின்றார். எனவேதான் வருமானம் வருகிறது அல்லது உழைப்பு வருகிறது எல்லோருமே அழைக்கிறார்கள் என்பதற்காக எல்லா அழைப்புகளையும் எல்லா மோகேச்சையும் அவர் செய்வதில்லை. அதிலே எது 100% தன்னால் சிறப்பான முறையிலே செய்து கொடுக்க முடியும், எது உங்கள் பக்கத்திலே நன்மைகளை தரும், எது உங்களுக்கு செலவுகள் குறைந்த வகையிலே ஒரு மோகே தீர்வாக அமையும், உங்களுடைய பணத்தை வீணடிக்காமல் தன்னால் ஒரு சிறந்த மோகேச்சை உங்களுக்கு பெற்றுத்தர முடியும், இப்படியெல்லாம் யோசித்து தான் ஒரு மோகேச்சை தான் செய்வதா இல்லையா என்கிற தீர்மானத்துக்கு அவர் வருகின்றார். நீங்கள் பணம் செலவழிக்க தயாராக இருந்தாலும் அதை அப்படியே முழுமையாக செலவழித்து விடுவதற்கும் அவர் தயாராக இல்லை. இங்கேதான் நீங்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் பக்கத்திலிருந்து உங்களுடைய பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஒரு மோகேஷ் முகவரை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால், அப்படியான ஒரு நபர் உங்களுக்கான வழிகாட்டல் செய்வது உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். அண்மை காலத்திலே இந்த கொண்டோக்கள் தொடர்பாகவும் அல்லது வீடுகள் தொடர்பாகவும் எல்லோருமே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற விடயம், வாங்கிய விலைகளுக்கு ஈடான பெருமான மதிப்பீடுகள் அப்ரேசல் கிடைப்பதில்லை. இது பலரையும் சோட்போல் என்கின்ற ஒன்றுக்குள் கொண்டு போய் அதற்காக பிறகு பிரைவேட் மோக்கேஜை நாடி செல்ல எல்லோருமே இலகுவாக பலரும் பிரைவேட் மோக்கேஜை நோக்கி வழிகாட்டி விடுகின்றார்கள். ஆனால் அதனால் அந்த குடும்பத்தினர் படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் வார்த்தைகளுக்கு ஆகப்படாத விடயமாக மாறி அது குடும்பத்தினுடைய இயல்பான வாழ்க்கையை குழப்பிடுகிறது. எனவேதான் உங்களுடைய எந்த ஒரு காரணத்துக்கும் உங்களை பிரைவேட் மோகேஜை நோக்கி உங்களை வழிநடத்தாமல் உங்களுக்கான மோகேஜை பிரதான வங்கிகளிலே செய்வதற்கு கஜன் முழுக்க முழுக்க முயற்சிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே அப்ரேசல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமான போதாமைகள் காரணமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விடயங்கள் தடையாக இருந்தாலும் சரி, எதற்குமே தீர்வு பிரைவேட் மோகேஜ் அல்ல என்பதை அவர் தெரிவிக்கின்றார். எனவேதான் தன்னை அணுகுகிற போது சிறப்பான வழிகாட்டல் மூலமாக சில ஒழுங்குபடுத்தல்கள் மூலமாக தன்னால் உங்களுக்கான மோகேஜை பிரதான வங்கிகளிலே தான் செய்தர முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். அழையுங்கள் கஜனை அழைப்பதற்கு 416-274-4345. மிக முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே கடன் சுமை இருந்தால் அது வட்டி பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் அட்டைகளாக இருக்கலாம், வாகனம் சம்பந்தப்பட்ட கடனாக இருக்கலாம், அல்லது வீடு சம்பந்தப்பட்ட கடனாக இருக்கலாம், கடன் சுமையே வாழ்க்கையாக இருந்தால் அப்படியே வாழ வேண்டும் என்பது உங்களுக்கான தலைவிதியாக இருக்க வேண்டிய தேவை இல்லை என்பதை சொல்கின்றார். எனவே ஒரு கடன் மீள் ஒழுங்கமைப்பு ஒன்று செய்வதனூடாக உங்களுக்கான ஒரு மாதாந்தம் பொருளாதார மேம்பாட்டுக்குரிய வாழ்க்கை ஒன்றை நீங்கள் வாழ்வதற்கு மோகேச்சூடான வழிமுறைகள் குறித்து சிந்திக்க முடியும் என்பதை அவர் சொல்கின்றார். அதே வேளையிலே ஏற்கனவே நீங்கள் ஒரு பிழையான வழிநடத்தல் மூலமாகவோ அல்லது நிர்பந்தம் மூலமாகவோ பிரைவேட் மோகேச்சில் இருந்தால் அது உங்கள் தலைவிதி அல்ல. நீங்கள் தொடர்ந்தும் உயர் வட்டியை கட்டிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. பிரைவேட்டில் இருக்கின்ற உங்களுடைய மோகேச்சை தன்னால் பிரதான வங்கிகளுக்கு இலகுவாகவே மாற்றித்தர முடியும் என்பதையும் கஜன் உறுதிபட தெரிவிக்கின்றார். அதற்கும் நீங்கள் அழைக்கலாம். அதேபோலவே மிக முக்கியமாக இந்த உங்களுடைய ஏற்கனவே இருக்கின்ற வீடுகளுக்கான மோகேஜ் புதுப்பிக்க வேண்டிய தேவை வந்தால் அதற்கு நீங்கள் கடைசி நிமிஷம் வரை காத்திருக்காமல் வேலைக்கு அழைக்கிற போது ஒப்பீட்டளவிலே மிக குறைந்த வட்டி விதத்தில் பிரதான வங்கிகளில் அதை புதுப்பிக்க முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றனர். எல்லாத்தையும் தாண்டி ஆலோசனைகள் முற்றிலும் இலவசமானது என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். அதாவது நீங்கள் தன்னை அழைப்பதனூடாக தன்னோடு பேசுவதனூடாக தன்னிடமே மோகே செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை, அது கட்டாயம் இல்லை என்பதையும் தெரிவிக்கின்றார். ஒரு தமிழ் சமூகமாக உங்களுக்கான அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் வழங்க காத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றார். அழைத்து பேசுங்கள். அறியுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. மிக முக்கியமாக அண்மையில் இந்த HST ஃப்ரீ, அது சம்பந்தப்பட்ட சலுகைகள் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு வீடு வாங்குகிற முடிவுக்கு சென்றால் அதற்கு முன்பாக தன்னை அழைத்து பேசினால் மோர்கேஜ் குறித்து அதில் கவனிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக பேசலாம் என்று சொல்வதோடு 10% டவுனோடு வீடு வாங்கலாம் என்கின்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர்களும் மோர்கேஜ் குறித்த சில விடயங்களில் கவனம் செலுத்தினால் இன்னும் சிறப்பான நன்மைகளை சமகால சந்தை நிலவரத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பெற முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே எல்லா விடயங்களுக்கும் மோர்கேஜ் குறித்த நம்பிக்கையான தெளிவாக அமைகின்றார் கஜன் கனகநாயகம். மீண்டும் ஞாபகப்படுத்துவது, நீங்கள் அழைக்கிற போதே உங்களுக்கான மோர்கேஜை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை உடனாகவே சொல்வதனால் உங்களுக்கு கால இழுத்தடிப்பு இல்லாத, உங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்காத ஒரு நேர்மையான சிறந்த மோர்கேஜ் பெறுமானங்களை நீங்கள் பெற முடியும். அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் கஜன் கனகநாயகம் 416-274-4345. 416-274-4345. இந்த தகவலை வழங்கிக் கொண்டிருப்பது மோகேஷ் முகவர் கஜன் கனகவிநாயகம். மீண்டும் அடுத்த பொழுதிலே பேசலாம். நன்றி உங்களுக்கு.
0: நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 3:57. 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழ்வதற்கான நேரம். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கத்தை மறுபடியும் தருகின்றோம். 416-593-0055. நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
15: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
16: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
17: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
18: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
17: வட்டி வெறும் 1.5% இருந்து.
18: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
19: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
18: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
17: 416-834-2266.
18: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
20: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் 130,000 டாலர் வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
21: 416-700-2222 வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இருந்து வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
22: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60
1: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம
19: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
0: நேரம் இப்பொழுது 4:02 செய்தி சுருக்கம். மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயிசு நாளை முதல் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். 2009 நடந்த படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை ஒருபோதும் மறக்க அனுமதிக்கப் போவதில்லை என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலின் 2ம் கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு இடம்பெற்றது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் தற்போதைய பல்கலைக்கழக தரவரிசை மற்றும் மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் இருந்து சுமார் 5,000 படையினரை திரும்பப் பெற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் சுங்கவரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
23: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

மீண்டும் மற்றுமோர் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, தொடர்ந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு. ஒலித்த அந்த பாடலை எஸ்பிபி அவர்களோடு சித்ரா இணைந்து பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 5:08. இந்த பொழுதிலே வீட்டு அடைமான கடன் ஆலோசனைகளில் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்ற கஜன் கனக விநாயகம் அவர்களுடைய நிதி சேவைகள் குறித்த முக்கிய தகவல்களை தாங்கி மறுபடியும் அருண் வருகின்றார். வணக்கம் அருண்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், இன்றைய நாளுக்கான நிறைவு தகவலோடு இணைந்திருக்கின்றோம். உங்களுடைய மோகேஷ் தொடர்பான எந்த ஒரு தேவைகளுக்கும் மிக நம்பிக்கையான ஒரு வழிகாட்டலை பெறுவதற்கு நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4315. மோர்கேஜ் என்பது வெறுமனே ஒரு பேசு பொருள் அல்ல. இன்றைக்கு அதை கடந்து அது ஒரு பலருடைய வாழ்க்கையின் தீர்மானமாக மாறுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக சிறுக சிறுக சேகரித்த சொத்துக்களை பலர் இழந்திருக்கிறார்கள். அண்மை காலத்தில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்கள், வீட்டுச் சந்தையின் சரிவுகள், இப்படி எல்லாவற்றிலும் இறுதி

0: தங்கி நிற்கின்ற இடம் எங்கே என்று கேட்டால் மோகேஜ். இந்த மோகேஜ் சரியாக அமையவில்லை என்று சொன்னால் வீடுகளை தக்க வைக்க முடியாது. கட்ட கொடுத்த வீடுகள் அப்படியே விடப்பட்டது. ஏற்கனவே ஒன்றுக்கு மேலாக இந்த முதலீடுகளுக்காக வீடுகளை வாங்கிவரும், குடியிருப்புக்காக முதல் திறவையாக வீடுகளை வாங்கிவரும் கட்ட கொடுத்தவர்களும் அதற்கான அப்ரிசல் பெற முடியாமல் போன போது வேறு வழியில்லாமல் பலரும் சொத்துக்கள் இழந்து நிற்கிறார்கள். சிலரை பார்த்தபோது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலைக்கு மீண்டும் திரும்பி இருக்கின்றார்கள். அதாவது இப்போது மீண்டும் தங்களுடைய சொத்துக்கள் இழந்து தங்களுடைய பெரும் செல்வ வசதி வாய்ப்புகள் இழந்து மீண்டும் ரெண்டல் வீடுகளில் இருக்கின்ற நிலைமை காண கிடைக்கிறது. இது ஒரு சமூக அந்தஸ்து சார்ந்து பலரும் வெளியே சொல்லிக்கொள்ள விரும்பாத விடயமாக இருந்தாலும் பலர் இன்றைக்கு அதை சந்தித்திருக்கிறார்கள். மீண்டும் அபார்ட்மெண்ட்ஸ் அல்லது ரெண்டல் கொண்டோக்குகளுக்கு பலர் சென்றிருக்கின்றார்கள். காரணம் மோகேஜில் அவர்கள் அணுகிய விதங்கள் அல்லது சந்தித்த நபர்கள் பிழையாகி போனதில் அல்லது அவர்கள் சந்தித்த நபர்கள் பிழையாக வழிகாட்டியதென்கின்ற நிலையில் அதை பார்க்கலாம். இங்க சொல்ல வருகின்ற விடயம், உங்களுக்கான மோகேஜ் முகவர் உங்களுக்கான இடத்திலிருந்து உங்களுடைய நிதிநிலைமைகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய சூழலை புரிந்து கொண்டு உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான சரியான தகமையை பெற்றவராக கஜன் கனகவிநாயகத்தை நீங்கள் நாடிக்கொள்ளலாம். கஜன் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், நீங்கள் அழைக்கிற போதே உங்களுடைய அடிப்படையான சில விடயங்கள் தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்து தர முடியுமா இல்லையா என்பதை நான் உடனடியாக சொல்லி
1: வணக்கம் அருண். நீங்க பேசுவது கேட்கவில்லை. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். இப்பொழுது
1: ஆமாம், இப்பொழுது சரியாக இருக்கு.
0: ஆமாம், தொடர்ந்து சொல்லிக்கொள்ளலாம். இது கஜன் கனகவிநாயகம் சொல்லுகின்ற விடயம், நீங்கள் அழைக்கிற போதே உங்களுக்கான தரவுகள், நீங்கள் தரக்கூடிய அடிப்படை தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை சொல்லிவிடுகின்றேன். எனவே உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்காது, காலதாமதம் இருக்காது, குறித்த நேரத்தில் உங்களுக்கான மோகேஜ் பிரதான வங்கிகளிலே செய்தரப்படும் என்று சொல்லுகின்றார். எனவே வங்கிகளில் உங்களுக்கான மோகேஜை குறித்த நேரத்துக்குள் செய்து பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் விரும்பினால் கஜன் கனகவிநாயகத்தை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 4146 234 4345 4146 274 4345. மிக முக்கியமாக இப்போது பல வீடுகளுக்கும் அப்ரேசல் கிடைப்பதில்லை, கொண்டோக்களுக்கும் கூட அப்ரேசல் கிடைப்பதில்லை, நிலைமைகள் மாறியிருக்கிறது. எனவே உங்களுக்கான அந்த பெருமான மதிப்பீடு என்று சொல்லக்கூடிய அப்ரேசல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் பிரைவேட் மோகேஜுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில மாற்று வழிமுறைகளை கையாள்வதனூடாக நீங்கள் பிரதான வங்கிகளிலேயே உங்களுக்கான மோகேஜை பெற்றுத்தர முடியும் என்று தெரிவிக்கின்றார். அதுபோலவே வருமான போதாமைகள், லோ இன்கம் என்று சொல்லக்கூடிய நிலைமைகள், பலரும் சிலர் பிழையான வழிகாட்டல் மூலமாக அந்த லோ இன்கம் குறித்து பிரைவேட் மோகேஜுக்கு செல்கின்றார்கள். அதற்கான சந்தர்ப்பங்களை தவிர்க்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் நிறைய கடன் சுமையில் இருப்பதாக இருந்தால், குறிப்பாக கிரெடிட் கார்டு கடன்கள் மற்றும் வாகனம் வாங்கிய கடன்கள் மற்றும் இதர கடன்கள் என்று நீங்கள் கடன் சுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் மோகேஜ் முறைமைகளூடாக உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து, அதாவது கடன்களை மீள் கட்டமைப்பு செய்து ஒரு சீரான மாதாந்த பொருளாதார வலுவுள்ள ஒரு சிறப்பான பயணத்தை நீங்கள் பொருளாதார மேம்பாடுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றை மோகேஜ் மூலமாக உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். அழைத்து பேசுங்கள். 416-274-4345 416-274-4345. ஏற்கனவே சில தவறான வழிகாட்டல் மூலமாகவோ அல்லது தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தமான சூழலிலோ நீங்கள் பிரைவேட் மோகேஜில் இப்போது இருந்து கொண்டிருந்தால் தொடர்ந்தும் நீங்கள் பிரைவேட் மோகேஜில் இருக்க வேண்டிய கட்டாயமோ அல்லது தலைவிதியோ அல்ல. உங்களுடைய பிரைவேட் மோகேஜை இலகுவாகவே பிரதான வங்கிகளுக்கு தன்னால் மாற்றித்தர முடியும் என்பதை கஜன் உறுதியாக தெரிவிக்கின்றார். அதற்காகவும் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் மோகேஜ் புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, ரினுவல் காலம் நெருங்குறது சொன்னால் கடைசி வரை காத்திருக்காமல் வேலைக்கே தன்னோடு தொடர்பு கொள்கிற போது உங்களுடைய புதுப்பிக்க வேண்டிய மோகேஜை பிரதான வங்கிகளிலே மிக இலகுவான குறைந்த வட்டி விதங்களிலே தன்னால் பெற்றுத்தர முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். நீங்கள் சிலவுகளிலே சுயதொழில் வாய்ப்புகளை, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் என்று சொல்லக்கூடிய நிதிநிலைமைகளை கொண்டிருந்தாலும் கூட அது மோகேஜுக்கு தடையில்லாத வகையிலே அதை சரி செய்ய முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். இப்படி பல தேவைகள் உங்களுக்கு மோகேஜ் குறித்து இருக்கலாம். எனவே மிக முக்கியமாக சொல்வது, நீங்கள் அழைக்கின்ற போதே தன்னால் உங்களுடைய மோகேஜை செய்தர முடியுமா இல்லையா என்பதை சில கேள்விகளுக்கான பதில்களை வைத்துக் கொண்டே சொல்லிவிடுகின்றார். அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதியான, மன சுமைகள் இல்லாத அல்லது மன உளைச்சலுக்கு உங்களை உள்ளாக்காத, காலதாமதம் எடுத்துக்கொள்ளாத, நேரம் தவறாத மோகேஜை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் கஜனூடாக என்பதை தெரிவிக்கின்றார். எனவே அழைத்து பேசுங்கள். 416-274-4345 416-274-4345. மிக முக்கியமாக அண்மை காலத்தில் அரசாங்கம் அறிவித்திருக்க இருக்கின்ற இந்த HST வரி சலுகைகள் மற்றும் அதைவிட இந்த குறைந்த வருமானத்தை கொண்டு வீடுகளை வாங்குகின்ற முயற்சிகள் தொடர்பாக நீங்கள் ஈடுபட்டிருந்தால், அதற்கு செல்ல முன்பாக தன்னோடு ஒருமுறை பேசுகிற போது மோர்கேஜ் குறித்து நீங்கள் அதிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது, அதை தன்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் என்பதையும் சொல்லுகின்றார். எனவே நீங்கள் இவரை அழைப்பதற்காக இவரிடமே நீங்கள் மோர்கேஜ் செய்ய வேண்டிய எந்த கட்டாயங்களும் இல்லை என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே ஒரு நேர்மையான அணுகுமுறைகள், தெளிவான வழிகாட்டல்களூடாக உங்களுடைய மோர்கேஜ் சிறப்புகளை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால், அதனூடாக நிறைய நன்மைகளை நீங்கள் பெற விரும்பினால் கஜனோடு தொடர்பு கொள்ளுங்கள். கஜன் கனக விநாயகத்தை அழைத்து பேசுங்கள். 416-274-4345 416-274-4345 இந்த தகவலை இன்று முழுவதும் வழங்கியிருப்பது மோகேஷ் முகவர் கஜன் கனக விநாயகம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளை இன்றைய நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு காற்றிலே பொழுதிலே பேசிக் கொள்ளலாம். காற்றிலோடு இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி அருண். மீண்டும் சந்திப்போம். இவ்வளவு நேரமும் அங்கிருந்து தகவல்களை மிக சிறப்பாக பெற்றுத்தந்த அருணுக்கு நன்றி சொல்லும் அதே நேரம் மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம் அவர்களுக்கும் CMR சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் இப்பொழுது 5:15.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
2: 416-700-2222. 416-700-2222.

KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன். சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 Call Naveen Allstate Insurance.

0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 22 புத்த பிக்குகளை மே 12 திகதி வரை விளக்க மறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக ரோஹித் ஜெயின் இன்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தாய்வான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டை தாண்டுவதாக கனடாவுக்கான சீன தூதுவர் வாங் டி கடுமையாக எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள நிலையில் முக்கிய மாகாணங்களில் ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: தமிழக கடற்தொழிலாளர்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு நபர் ஒரு சாதாரண மீனவர் அல்ல என்றும், அவர் கடந்த 10 ஆண்டுகளாக கடற்கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினர் என்றும் பலாலி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தெரிவித்துள்ளது. பலாலி பகுதியில் நடைபெற்ற அவசரகால பொதுக்கூட்டத்தில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த நபர் இந்திய கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து மீனவர்களின் உபகரணங்களை கொள்ளையிட முயன்றபோது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான கடற்கொள்ளை கும்பல்களால் உள்ளூர் மீனவர்கள் பெரும் நட்டத்தை எதிர்கொள்வதுடன் இரு நாடுகளுக்கிடையிலான மீனவர் உறவும் பாதிக்கப்படுவதாக மீனவ பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த நபர் மற்றும் அவரது குழுவுக்கு எதிராக பல முறைப்பாடுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை அடுத்து இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிராக காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமாக குஷ்ரக் கஞ்சா மற்றும் ஆஷிஸ் போதைப் பொருட்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 22 புத்த பிக்குகள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இறந்தவர்களை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வரும் மே 12 திகதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 25 திகதி தாய்லாந்தின் பாங்காக் நகருக்கு 4 சுற்றுலா சென்று திரும்பிய 22 பிக்குகள் குழு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டது. பிக்குகள் கொண்டு சென்ற ஒவ்வொரு பயணப் பொதியிலும் இரகசியமான இரட்டை சுவர்கள் அமைக்கப்பட்டு தலா 5 கிலோகிராம் வீதம் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கைப்பற்றப்பட்ட 112 கிலோகிராம் கஞ்சாவின் சந்தை மதிப்பு சுமார் 110 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களுடன் சேர்த்து சோதனையை திசை திருப்புவதற்காக பாடப்புத்தகங்கள் மற்றும் இனிப்பு வகைகளும் அந்த பைகளில் வைக்கப்பட்டிருந்தன. கம்பகா பகுதியில் உள்ள ஒரு பிகாரையில் மறைந்திருந்த அமிதானந்த தேரோ என்ற பிக்குவி இந்த கடத்தல் திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்டமை தெரியவந்தது. அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிக்குகள் வெளிநாடு செல்வதற்கு தேவையான அனுமதிகள் மற்றும் நடைமுறைகளை இறுக்கமாக்க இலங்கை அரசு புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. 7 போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் இன்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதவான் அனைவரையும் மே 12 வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டார். விமான நிலைய வரலாற்றிலேயே பிக்குகள் குழு ஒன்று இவ்வளவு பெரிய அளவிலான போதைப் பொருட்களுடன் பிடிபட்டது இதுவே முதல் முறையாகும். நோரலியாவில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க, தற்போதைய அரசாங்கத்தை சீர்குலைக்க சில எதிர்க்கட்சி குழுக்கள் திட்டமிட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளிலும் அரசியல் அலுவலகங்களிலும் ரகசிய கூட்டங்களை நடத்தி அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க பார்ப்பதாக அவர் கூறினார். இருப்பினும் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள தமது அரசாங்கத்தை எவராலும் அசைக்க முடியாது என அவர் உறுதிபட தெரிவித்தார். ஊழல் மாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் சட்ட நடவடிக்கைகள் காரணமாகவே எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்து இத்தகைய சதிகளில் ஈடுபடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு சென்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 800,000 கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு பிந்தைய மீட்சியில் இருந்து ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. இந்திய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கை சென்றுள்ளனர். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்கவும் உள்ளூர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த வளர்ச்சி பெரும் உந்து சக்தியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
0: மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வெளியே சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேற்குவங்க அரசு ஊழியர்கள் மாநில அரசுக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற திரிணாமுல் காங்கிரசின் கருத்தை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பார்கள் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயின் இன்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வரும் இவர் நாளை முதல் 3 இந்த பொறுப்பை வகிப்பார். கடந்த மாதம் ஓய்வு பெற்ற முன்னாள் துணை ஆளுநர் டி ரபிஷங்கருக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். வங்கியின் முக்கிய கொள்கை முடிவுகள் மற்றும் தொழில்நுட்ப மேலாண்மையில் இவருக்கு நீண்டகால அனுபவம் உள்ளது. இவருக்கான புதிய பொறுப்புகள் குறித்த விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடா மற்றும் இந்தியா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் கையெழுத்தாகும் என கனேடிய சர்வதேச வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து தெரிவித்துள்ளார். ஒட்டாவாவில் நடைபெற்ற வர்த்தக உச்சி மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவுடன் ஆழமான பொருளாதார உறவை ஏற்படுத்த கனடா ஆர்வமாக உள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த சில வாரங்களாக இருநாட்டு அதிகாரிகளும் இதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் வர்த்தகம், கனிம வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட புதிய கதவுகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடா மற்றும் சீனா இடையிலான ராஜதந்திர உறவில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கனடாவுக்கான சீன தூதுவர் வாங் டி தாய்வான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டை தாண்டுவதாக கடுமையாக எச்சரித்துள்ளார். தாய்வான் நீரிணை வழியாக கனடா தனது போர்க்கப்பல்களை அனுப்புவதும் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாய்வானுக்கு தொடர்ச்சியாக பயணம் மேற்கொள்வதும் சீனாவின் ஒன் சைனா பாலிசி கொள்கையை மீறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுத்துள்ள கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக நாடுகளுடனான உறவை தீர்மானிக்க சீனாவுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியுள்ளனர். குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் துணைத் தலைவர் மெலிசா லான்ஸ்மென் சீனாவின் மிரட்டல்களுக்கு பணியாமல் தாய்வானுடன் அதிக அளவிலான ஒத்துழைப்பை கனடா பேண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மார்கனி கடந்த ஜனவரி மாதம் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டு 8 முடங்கி கிடந்த மூலோபாய கூட்டாண்மையை மீட்டெடுத்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள முருகல் நிலை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மீண்டும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. டொரண்டோ நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பில்லி பிஷாப் விமான நிலையத்தை நவீனப்படுத்துவதற்கும் விரிவாக்கம் செய்வதற்கும் ஏதுவாக ஒன்டாரியோ அரசாங்கம் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பில்டிங் பில்லி பிஷாப் ஏர்போர்ட் ஆக்ட் 2026 என பெயரிடப்பட்டுள்ள இந்த சட்டத்தின் மூலம் விமான நிலையத்தின் உரிமையையும் நிர்வாகத்தையும் டொரண்டோ மாநகராட்சியிடம் இருந்து மாகாண அரசு தன்வசப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த விரிவாக்க திட்டத்தின் கீழ் ஓடுபாதை சுமார் 900 மீட்டர் வரை நீடிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பெரிய ரக ஜெட் விமானங்கள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்த முடியும். இது டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தின் சுமையை குறைப்பதுடன் 2050 ஆண்டிற்குள் கனடாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 8.5 பில்லியன் டாலர்கள் அளவில் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோ துறைமுக ஆணையத்தின் தலைவர் ஆர்ஜே ஸ்டீன்ஸ்ட்ரா இத்திட்டம் குறித்து கூறுகையில், ஏரியின் நீர்நிலை மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த விரிவாக்கம் அமையும் என உறுதியளித்துள்ளார். இருப்பினும் உள்ளூர் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த திட்டத்தினால் ஏற்படும் ஒலி அதிர்வு மாசுபாடு மற்றும் போக்குவரத்து நெரிசல் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அரசாங்கம் உக்ரைனுக்கு 2 பில்லியன் டாலர் மதிப்பிலான புதிய பாதுகாப்பு உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த தொகுப்பில் அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சமீப காலமாக ரஷ்யா உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தி வரும் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்க இந்த உதவி அவசியமானது என அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி வலாடிமிர் ஜெலின்ஸ்கி இந்த உதவிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இருப்பினும் போர்க்களத்தில் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுக்க கூடுதல் போர் விமானங்கள் தேவை என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் உக்ரைனுக்கான ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க ஒப்புக் கொண்டுள்ளன. அமெரிக்காவின் இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முக்கிய மாகாணங்களில் ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பென்சில்வேனியா மற்றும் மெக்சிகன் ஆகிய மாகாணங்களில் இன்று நடைபெற்ற பிரமாண்ட பேரணிகளில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு குறித்து பேசினார். குறிப்பாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பலன் அளிக்க தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் குடியேற்ற கொள்கைகள் மற்றும் எரிசக்தி விலையேற்றம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். வாக்காளர்களை கவரும் வகையில் இரு தரப்பினரும் புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகின்றனர். இந்த தேர்தல் முடிவுகள் அமெரிக்காவின் எதிர்கால வெளியுறவு கொள்கைகளிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் சர்வதேச சமூகமும் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. அடுத்த சில வாரங்களில் விவாதங்கள் நடைபெற உள்ளதால் தேர்தல் களம் மேலும் விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 22 புத்தபிக்குகளை மே 12 வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக ரோஹித் ஜெயின் இன்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தாய்வான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டையை தாண்டுவதாக கனடாவுக்கான சீன தூதர் வாங் டி கடுமையாக எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முக்கிய மாகாணங்களில் ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நேயர்கள் இன்று இரவு 11 மணிக்கு கேட்கலாம்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி
3: செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 2
4: முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் Elite Gold Traders Elite Co ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் Elite Co Gold Traders 416-293-6262 Elite Co.
5: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
6: நேரம் இப்பொழுது மாலை 5:46 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீங்க. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 7 பாகையாக இருக்கின்றது. ஒரு மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. மாலை பொழுது தொடர்ந்து இரவு பொழுது வெப்பநிலையும் 0 பாகையாகவே உணரப்படும் என்று எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நாளைய நாளும் கூட மழைக்குரிய ஒரு நாளாகவே தென்படுகின்றது. நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை 13 பாகை, குறைந்த வெப்பநிலையாக நாளைய தினம் 8 பாகை உணரப்படும். நாளை மறுநாள் அதி கூடிய வெப்பநிலை திங்கட்கிழமை 19 பாகை, குறைந்த வெப்பநிலை 10 பாகை. நாளை மறுநாள் திங்கட்கிழமையும் கூட மாலை பொழுதிலே மழை பொழியும் என்று எதிர்கூறப்பட்டிருக்கின்றது.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் நீங்கள்
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 4166093386 expert guidance bulk orders free quotes bc flooring plus

நேரம் இப்பொழுது மாலை 5:56. நல்லது நேர்களே, ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெறும் நேரம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து உங்களோடு வாசன் இணைந்து சிறப்பிப்பார். எல்லோருக்கும் இனிமையான ஒரு மாலை பொழுதாக அமைய வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

தக்கெட்டதும் தா தக்கெட்டதும் திம் தக்கெட்டதும்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற மாலை நேர ஒளிபரப்பு. நன்றி ஜோதி ஜெயக்குமார். நேர்கள் இப்பொழுது முதல் தொடர்ச்சியாக பல்வேறு சுவை அம்சங்கள் பொருந்திய வளமை போல் சனி மாலை தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இப்பொழுது 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். காட்சிகள் இடம்பெறும், அதிலிருந்து பல வினாக்கள் தொடுக்கப்படும். அந்த வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் 4165930055 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் பதில்களுடன் இணைந்திருக்கின்ற நேரம். 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர்கள் முடிவில் ஓர் ஆரம்பம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். முடிவில் ஓர் ஆரம்பம், பொதுவாக நாங்கள் பாடலின் பல்லவியில் இருந்து ஒரு சொல் தருவோம், அந்த சொல்லில் தொடங்குகின்ற பாடல்களுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். 8 மணியிலிருந்து 9 மணி வரை இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அதேபோல் நேர்கள் 9 மணி தொடக்கம் 10 மணி வரை கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சி, வேறு பல சுவையம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம்.
1: 1.3 FM. குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca.
2: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பால் வந்து 101.3.
0: நேர்களை இன்றைய காட்சியும் காணவும் நிகழ்ச்சியில் முதலாவது காட்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த காட்சியிலிருந்து பாட வினாக்களை கேட்போம். நீங்கள் வினாக்களுக்கான விடைகளோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார்? இந்த காட்சி இடம்பெறுகின்ற திரைப்படத்தை இயக்கியவர் யார் என்பது முதலாவது வினா.

0: ஆரம்பமாகின்ற தேதி என்ன? ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமாகின்ற தேதி என்ன என்பதுதான் இரண்டாவது வினா. மூன்றாவது வினா இந்த காட்சியுடன் தொடர்புடையது, புதைப்பந்தாட்டத்துடன் தொடர்புடைய வினாதான். தற்போது 76வது ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் உலக கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் மாநாடு கனடாவில் நடைபெற்று முடிந்தது. கனடாவில் உள்ள வென்கூவர் நகரத்தில் நடைபெற்று முடிந்தது. இந்த மாநாட்டின் போது இரண்டு நாடுகளை கைகுலுக்குமாறு அந்த ஃபிஃபாவின் தலைவர் இன்ஃபினேண்டோ பல முறை கேட்டுக்கொண்டார், கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் இறுதி வரை கைகுலுக்கவில்லை. அந்த இரண்டு நாடுகளும் அவை கைகுலுக்காது அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்து சென்ற அந்த இரண்டு நாடுகளும் தலைவருக்கு முத்தம் கொடுத்து சென்றார்கள். அந்த இரண்டு நாடுகளும் அவை இவைதான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை, தற்போது ஒரு காட்சி இடம்பெறும், அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படத்தின் இயக்குனர் யார்? இரண்டாவது, ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகள் இப்பொழுது மூன்று நாடுகளில், அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, மூன்று நாடுகளில் 48 நாடுகள், 16 மைதானங்களில், 104 போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கின்றன. அதுவும் சும்மா இல்ல, 48 நாடுகள் கலந்து கொள்ள இருக்கின்றன. 39 நாட்கள் இன்னும் இருக்கின்றது. 39 நாட்கள் தொடர்ச்சியாக போட்டி நடைபெற இருக்கின்றது. ஆரம்பமாகி முடியும் வரை மொத்தமாக 39 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. இன்றிலிருந்து 39 நாட்கள் ஓரளவு கணக்கு பார்த்தால் தெரியும், 39-40 நாட்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமாக உள்ள தேதி என்ன என்பதுதான் கேள்வி. அதோடு மூன்றாவது வினாவை கேட்டோம். ஃபிஃபா 76வது மாநாட்டின் போது இரண்டு நாடுகள் கைகொடுக்குமாறு ஃபிஃபா அந்த ஃபெடரேஷனின் தலைவர் கேட்டுக்கொண்டிருந்தார், கியானோ. கேட்டுக்கொண்டாலும் அந்த இரண்டு நாடுகளும் இறுதி வரை ஒருவரையொருவர் கை கொடுக்க மறுத்தார்கள். அந்த இரண்டு நாட்டு பிரதிநிதிகளும், அந்த இரண்டு நாடுகளும், அது மிக சுவாரஸ்யமாக பேசப்பட்ட விடயம், அந்த இரண்டு நாடுகளும் எவை என்பதுதான் கேள்வி. இப்போது காட்சி இடம்பெற இருக்கின்றது விளம்பரத்தின் பின்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222
3: இப்படி ஒரு கேம், இப்படி ஒரு டீம் இந்த உலகம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உண்மையிலே பிளேயர்ஸ் தெரியாம கேட்கிறேன், அப்படி சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? காலால கிரவுண்ட கிளீன் பண்றீங்க, கிளீனிங் ஓங்கி கீங்க உதச்சிடாதீங்க, பந்துக்கு வலிச்சிட போகுது. பயம், தம்மா தொண்டு பொண்ணுங்களை பார்த்து பயம். ஒரு ஒரு பாஸ் பண்ண தெரியல, ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ண தெரியல, முட்டாள் முட்டாள். என்ன பாக்குற? அவ்வளவுதான், எல்லாம் ஓன் கிளம்ப வேண்டியதுதான். இந்த மின்னொலி வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க சொல்லு. தென்றல் போ, தென்றல் பிடி டீச்சர் வேலை ஒண்ணு காலி ஆகுதா? போ, அதான் உனக்கு வேணும். வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட், முடிஞ்சு. எங்க பாண்டியம், எங்க அம்மா? சாப்பிடுமா? நீ சாப்பிடு.
4: என்னடி
3: பண்ணுவ?
4: அடுத்த
5: 40 நிமிஷம் புள்ளிங்க தீயா இருப்பாளுங்க பாரு.
3: குண்டம்மா.

லுக் அட் மி. முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவன் பேருக்காக விளையாடு, நெஞ்சில் இருக்கிறவன் ஊருக்காக விளையாடு. நீங்க போடுற ஒவ்வொரு கோல் உங்க கோல் கிடையாது, உங்க டீமோட கோல்.

0: நீங்களே அந்த காட்சியை கேட்டிருப்பீர்கள். பல வினாக்களுடன் நாங்கள் அந்த காட்சி பலரும் அதிகம் பார்த்த காட்சியாக இருக்கும். அடிக்கடி இந்த திரைப்படம் பலரது மனங்களை தொட்டு சென்ற திரைப்படம். கேள்வி என்னவென்றால், இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்பது முதலாவது வினா. இரண்டாவது, இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப், ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இந்த வருடம் 23வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் மெக்சிகோ, கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இடம்பெற இருக்கின்றன. மிக விமர்சையாக 3 நாடுகளிலும் இப்போது கோலாகல கொண்டாட்டங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த போட்டிகள் என்ன தேதியில் ஆரம்பமாகின்றன என்பதுதான் இரண்டாவது வினா. மூன்றாவது, இந்த ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை ஒட்டி 76வது மாநாடு இப்போது வன்கூவர் மாகாணத்தில் நகரத்திலே நடைபெற்று முடிந்தது. நடைபெற்ற போது 2 நாடுகளை கைகொடுக்குமாறு ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட சங்கத்தின் சம்மேளனத்தின் தலைவர் இன்ஃபினேண்டோ கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் பல அந்த 2 நாடுகளது பிரதிநிதிகளும் அதை கை கொடுப்பதற்கு மறுத்திருந்தார்கள். அந்த 2 நாடுகளும் எவை என்று கேள்வி கேட்டிருந்தோம். இப்போது விடைகளுடைய நேர்கள், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் குமார். குமார்,
0: ஓ குமார் வாங்க. நலம் குமார், நன்றி. நீங்கள் நலமா? நான் கேட்க மறந்துட்டேன், எப்படி இருக்கிறீங்க பாத்தீங்களா?
1: படம் வந்து பிகில் படம், மற்ற ஒன்றுக்கும் விட தெரியாது. ஏன்னா நீங்க சொன்ன கணக்கின்படி June 10
0: நினைக்கிறேன்.
1: அடுத்த வேலைக்கும் தெரியாது, கைவிடிக்க மாட்டேன் சொன்னா ஈரானும் அமெரிக்காவும் இருக்கும்.
0: எதா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: ஈரானும் அமெரிக்காவும் இருக்கும் நினைக்கிறேன்.
0: சரி, பார்ப்போம். நன்றி நன்றி குமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், சின்னத்துறை
0: வாங்க. வணக்கம்.
2: முதலாவது நான் அட்லி இயக்குனர். முதலாவது, ரெண்டாவது June 11, மூன்றாவது வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன்.
0: சின்னத்துறை பெரிய துறை ஆயிட்டேன்.
2: நன்றி.
0: சின்னத்துறை பெரிய துறை. ஆமாம், அந்த பினாவுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் 3 வினாக்கள் கேட்டிருந்தோம். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார்? அதே போல் ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமாகும் தேதி என்ன? மூன்றாவது, 76வது ஃபிஃபா கான்ஃபரன்ஸில் மாநாட்டில் கை லாகு கொடுக்க மறுத்த 2 நாடுகள். இப்பொழுது இன்னொரு நேரை இணைத்துக் கொண்டு வணக்கம்.
3: இது என்ன அட்லி படம் இயக்குனர்? படம் பிகர் இஸ்ரேலும் லெபனானும் பெற்றது June 11. நீங்கள் தானே ரொனால்டோ ஆட்சியை சேர்ந்த நான் சொல்லி
0: நாடு என்ன சொன்னீங்க? இஸ்ரேலும் மற்றது என்ன சொன்னீங்க?
3: லெபனான்.
0: சொன்னீங்களா? பார்ப்போம். நன்றி நன்றி. ஆமாம், நேர்களை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த பாடல் ஒலிக்கும். பாடலுக்கு முன் பாடல் நிறைவு பெறுகின்ற போது ஏனைய நேர்கள் விடைகளுடன் இணைந்து கொள்ளலாம்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: ஆமாம், இப்பொழுது விடைகளுடன் இணைந்திருக்க நேர்களுடன் இணைந்து கொண்டு அடுத்த காட்சிக்கு செல்வோம். வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
2: ரமேஷ் வாங்க.
3: இது வந்து இயக்குனர் அட்லி. இது வந்து ஜூன் 11 தான் ஆரம்பிக்குது. நம்ம தலைவர் தான் இஸ்ரேலும் அவர் தான் பாலஸ்தீன். இஸ்ரேலும் அவர் தானே ஊடகத்தின் கதாநாயகனா இருக்காரு.
2: நன்றி ரமேஷ்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி நிகழ்ச்சியில் நினைவுக்கு. ஆமாம், அது மிகச்சரியான விடை. அதுதான் பிகில் திரைப்படம், அட்லி இயக்குனர். அது மட்டுமல்ல, அந்த கேள்வி கேட்டிருந்தோம், எத்தனாம் தேதி ஆரம்பமாகின்றது? ஜூன் 11 என்பது மிகச்சரியான விடை. 2 நாடுகள் கைலாக கொடுத்த மறுத்த பிரதிநிதிகள், தமக்கிடையே கைலாக கொடுக்க மறுத்த 2 நாட்டின் பிரதிநிதிகள், ஒன்று இஸ்ரேல், 2வது பலஸ்தீனம். இறுதி வரை முயன்றார் ஃபிஃபாவின் தலைவர். அவரது அந்த முயற்சி எல்லோரையும், அவர் மீது கொஞ்சம் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. அவர் பார்த்து கொண்டு அந்த காட்சியை பார்த்தவர்களுக்கு புரியும். நேரடியாக அந்த காட்சியை சமூக வலைத்தளங்களில் இட்டிருந்தார்கள். கியானி இன்ஃபேண்டினோ பல தடவை முயற்சி செய்திருந்தார், ஆனாலும் அது சாத்தியமாகவில்லை. என்றாலும் அவர்கள் தலைவருக்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு விலகிச் சென்றார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பது மிகச்சரியான விடை.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம், மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுடச்சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில், இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ்.
2: நேர்கள் காட்சியின் கேள்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. அந்த வேளையிலே அடுத்த ஒரு திரைப்படத்தின் காட்சியுடன் நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். இந்த திரைப்படம் எந்த திரைப்படம் என்று நீங்கள் கண்டறிய வேண்டும். திரைப்படத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். 2வது, அண்மையில் இலங்கை, இது அந்த ஹேக்கர்கள் தொடர்பான ஒரு காட்சி இந்த திரைப்படத்தில் இடம்பெறும். அண்மையில் இலங்கையில் திரைசேரியிலிருந்து 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாயமாகி போயிருந்தன. அது எந்த நாட்டுக்கு அனுப்பிய பணம் அவ்வாறு மாயமாகி போயிருந்தது? எந்த நாட்டுக்கு அனுப்பிய பணம் ஹேக்கர்களால் திருடப்பட்டதாக சொல்லப்பட்டது? 3வது, அண்மையில் சமூக வலைத்தளங்களில் சுவாஸ்திகா கிருஷ்ணன் பற்றி அதிகம் பேசப்படுகின்றது. சுவாஸ்திகா கிருஷ்ணன் என்ற பாடகி பற்றி பேசப்படுகிறது. இவரது சகோதரி பொதுவாக மிகப்பெரிய புகழ் பெற்றவர், பிக்பாஸ் மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் புகழ் பெற்றவர். அவரது பெயர் என்ன? இவரது சகோதரியின் பெயர் என்ன என்பதுதான் கேள்வி. அழையுங்கள். 4165930055. இப்பொழுது காட்சி ஆரம்பமாகின்றது, கேட்டு பார்ப்போம்.
5: சமோசாஸ் ஃபார் யூ. ஓகே.
6: ஹேய் டூட், அவ திரும்பி என் ஜோக்கு சொல்ல நினைச்சு போறடா.
7: ஓ நோ. ஹேய் அனிதா, அனிதா, ஹேய் அனிதா, ஸ்டாப். பேபி, பேபி,
5: பேபி, டோன்ட் கால் மீ பேபி. ஓகே, ஓகே, ப்ரீத், ரிலாக்ஸ்.
7: ஏன் பேபி என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற? நான் குண்டா இருக்கிறதுனாலயா?
5: யோ நோ நோ, நீ குண்டா சவ்யா நல்லா இருக்க, அதுல ரீசன். ஆக்சுவலி என் கனவு லட்சியம் வேற அர்ஜுன். எனக்கு ஓப்ரா வின்ஃப்ரி, பார்க்கா தாஸ், ரம்யா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆகணும்.
7: இவங்கெல்லாம் யாரு?
5: பிக் மீடியா பர்சனாலிட்டிஸ். நானும் அவங்கள மாதிரி பெரிய ஆள் ஆகணும். ஸோ நோ லவ், நோ ஜோக்கிங், ப்ளீஸ் டோன்ட் கெட் ஹர்ட். ஓகே, பாய்.
7: அனிதா, அனிதா, அப்பா, நாளைக்கு ட்ரை பண்ணுறேன்.
8: அன்னைக்கு எனக்கு பாய்ன்னு சொல்லிட்டு போனவ காலேஜுக்கே பாய் பாய்னு சொல்லிட்டு போயிட்டா
9: என்ன பண்றது? பேபிக்கு ரெக்க மலைச்சிடுத்து பறந்து போயிடுத்து.
10: தனியா சாப்பிட்டு இருக்க?
11: ஆமா, அவன் லவ் ஃபெயிலியர்ல தண்ணி அடிச்சிட்டு இருப்பான்னு பேரு. நீ சிப்ஸா சாப்பிட்டுட்டு, நான் வேற உனக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கேன்.
0: Hello and welcome to Chennai Times with me, Anita. இப்போ நம்ம சென்னையில நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க.
10: டேய்
0: சாரி ரொம்ப ஃபேமஸா
10: நம்ம அனிதா இல்ல
0: அண்ட் எஸ்பெஷலி பேல் பூரி பானி பூரி பா

0: ஐயோ, பொம்பளையா நீ? சான்ஸே இல்லை. நல்லா பூ போல சிரிச்சு சிரிச்சு பேசி இவ்வளோ பெரிய ஆபத்து ஆழமா சொருவிட்டியடி. நீ வெல்கம் டு மும்பை சொன்னது எதுக்கு தானா?
1: ஆனா அர்ஜுன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்ற வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு.
0: ஏய் பேசாத, நீ பேசாத. ஊர்ல எத்தனை ஹேக்கர்ஸ் இருக்காங்க, என்ன மட்டும் குறி வச்சு தேடி கண்டுபிடிச்சு போய் போய் இவெண்ட்டை மாட்டி விட்டுட்டியடி.
2: ரிலாக்ஸ் மேன், உனக்கு தெரியுமா நான் ஏன் அந்த டிவி நெட்வொர்க் கிராஷ் பண்ண வச்சேன்னு?
0: தெரியல.
2: எனக்கு அந்த சேனல்ஸ் வர ப்ரோக்ராம்ஸ் பிடிக்கல.
0: என்ன ஜோக்கா, ஊர்ல பாம்பு வைக்கிறான்ல டெரரிஸ்னா, நீ பண்றது ஒரு விதத்துல டெரரிசம் தான். உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்?
2: வித்தியாசம் பெருசா இல்ல. அன்னைக்கு நான் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன், இன்னைக்கு பிரவுன் ஜாக்கெட் போட்டிருக்கேன்.
0: யோ, என்னதான் இந்த ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்களா? முதல்ல போலீஸ் ஃபோன் பண்ணி, வேர்ஸ் மை ஃபோன்? ஏய் ஏய் மை ஃபோன்!

0: சொன்னாரு
1: இவனா
2: எனக்கு டோட்டல் சர்ப்ரைஸா இருக்கணும்னு எக்கேதான் சொன்னாரு. அண்ட் யூ நோ வாட், இன்டர்வியூல மாயாதான் கோஆர்டினேட்டர்.
1: இப்ப புரியுது உனக்கு ஏன் கியூடியூல உடனே வேலை கிடைச்சதுன்னு. எல்லாம் பிளான் பண்ணி.
2: உங்க வேலை எப்படி போச்சு கே? அர்ஜுன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா?
3: பின்றோம். நான் எதிர்பார்க்கறத சரியா முடிச்சு கொடுத்துட்டா இவனை என் பார்ட்னர் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் எங்கேயோ போயிடுவான்.
1: எங்க போக போறான்? ஜெயிலுக்கு தான் போகணும்.
2: கனவு மாதிரி இருக்கு.
0: பேபி பேபி வா வா வெளியே வா வா உடம்பு வா. லிசன் டு மீ, நீ என்ன முட்டாள்தனம் பண்ணிருக்கன்னு தெரியுமா?
4: அவளை திட்டாத, நான் தான் உன்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு
0: சொல்ல. ஏய் மாயா.
2: யா ஓகே பேபி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. முதல் நாளே லேட்டா போனா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ரிப்போர்ட்டிங். நோ ஹக்கி டைம்.
0: அனிதா நான் சொல்றது.
2: ஓகே பை பேபி, ஐ see you soon. பை மாயா. பை गाइस, see ya.
1: பை அனிதா. சொல்றது கேளு பேபி. Listen to me. Anita, stop. Anita, Anita.
3: Anita, I'm a special guest. Aungla paathuka.
2: How sweet. Thank you so much. Bye. Baby, unakka na enna vaangittu vandirken paaru.
3: How sweet.
2: Pudichiruka paaru. Hey. உன்னை பிக்கப் பண்ணதுலேருந்து ஏன் பேபி பேரஞ்ச மாதிரி இருக்க? என்னாச்சு?
3: போன இடத்துல நடந்த சில பேச்சுவார்த்தை அர்ஜுனுக்கு பிடிக்கல.
2: அப்செட் ஆகாத பேபி, ஏகே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி பாரு. டோன்ட் வரி.
1: அதான் நடந்துச்சு இல்லை?

0: ஆச்சு.
1: ஒண்ணும் இல்ல கே, அர்ஜுன் கை கிறுக்கிட்டான், வீட்டுக்கு போய் பேண்டேஜ் போட்டு சரியா
2: போயிடு. நோ மாயா, யுவர் ரத்தம் பாரு. ஓ மை காட், டாக்டர் ஏகே ப்ளீஸ், லெட்ஸ் கோ டு தி டாக்டர் ப்ளீஸ். ஓகே, வில் கோ டு தி ஹாஸ்பிடல் ரைட் நவ.
3: பின்னாடி தான் இருந்தது.
2: ப்ளீஸ் ப்ளீஸ் லெட்ஸ் கோ டு தி ஹாஸ்பிடல்.
0: ஆமாம் நீங்களே, அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தோம். ஹேக்கர்கள் தொடர்பாக இந்த காட்சியில் பேசப்பட்டது. இந்த ஹேக்கர்கள் பொதுவாக இலங்கையில் இப்போது திரைசேரியில் கை வைத்திருக்கின்றார்கள். திரைசேரியில் மிக பெரும் பணம் சூறையாடப்பட்டிருக்கின்றது, 2.5 பில்லியன். இது எந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்ட படம்? இவ்வாறு ஹேக்கர்களால் சூறையாடப்பட்டது. மூன்றாவது வினா கேட்டிருந்தோம், சமூக வலைத்தளங்களில் அண்மையில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்வாஸ்திகா கிருஷ்ணன், இவரது சகோதரி ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலம் பெற்றவர். அந்த பெயரும் இந்த காட்சியில் இடம்பெற்றிருந்தது. அவரது பெயர் என்ன என்று கேட்டிருந்தோம். இப்போது விடைகளுடன் நேர்கள் ஆர்வமாக இணைந்திருக்கின்றார்கள், பார்ப்போம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. தேவோமர்.
0: தேவோமர் வணக்கம்.
4: படம் ஆரம்பம் அஜித், நயன்தாரா, ஆர்யா அவை நடித்த படம். மற்றது அது ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஹேக் பண்ணப்பட்டார். பான் 10 மில்லியன். அது இந்த பேர் இடையில ஏதோ ஒரு ராணி என்று சொல்லி போனதும் பேரை மறந்து போச்சு. பேரை விட்டுட்ட.
0: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: குமார்.
0: குமார் வாங்க.
5: ஆரம்பம்தான் படம்.
6: மற்றது அந்த நாட்டின் பேர் ஆஸ்திரேலியா. மற்றது அது எனக்கு பெருசா தெரியல, நிர்மலாவோ தெரியாது.
0: சார் பரவாயில்லை, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி இணைந்தமைக்கு அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: பேசுங்கள். யார் பேர்?
7: ரெனால்ட் காய்க்கிறேன்.
0: ஓ ரெனால்ட், சொல்லுங்க.
7: ஆஸ்திரேலியா. ஆரம்பம். மாயா.
0: ஓ ரெனால்ட்.
7: ஆமா
0: ரெனால்ட். நன்றி நன்றி ரெனால்ட்.
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் ரமேஷ். அடியிலேருந்து போவோம். மாயா.
0: ஓ
8: அவங்க தான் பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க இது வந்து ஆஸ்திரேலியாக்கு போக வேண்டிய படம் சுட்டாங்க. நடத்துவது ஒரு ஆரம்பம் தான்.
0: ஆரம்பம். நன்றி நன்றி.
8: இதோட கேக்கு இந்த மாதிரி சொல்றது இனிமே தான் அதிகமாகும் நினைக்கிறேன்.
0: என்ன ரமேஷ்?
8: இப்பதான் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம். பட் நைன் படம் ஆரம்பம் ஆஸ்திரேலிய கண் பிரகாஷ், மற்றது மாயா.
0: அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வாசன், நான் பவான் கேட்கறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓ பவான் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
10: சுகமா இருக்கேன். படம் வந்து ஆரம்பம், மற்றது ஆஸ்திரேலிய. பேர் வந்து உடைய தெரியல எனக்கு அது.
0: சார் நான் சொல்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
11: உங்களோட
0: பேர் விளங்கல.
11: குமார்.
0: குமாரா.
11: குமார்.
0: நன்றி நன்றி. அவரது அந்த கதையை விளங்கியில் நினைக்கிறேன். வானொலியை சத்தத்தை கூட்டி வச்சிருக்கிறபடியாக விளங்கியில் போல இருக்கு. அந்த விடைகளை நாங்கள் சரிபார்த்து விடுவோம். சரியான விடை, ஆரம்பம் திரைப்படம் சரி. ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட படம் தான் இவ்வாறு ஹேக்கர்களால் திருடப்பட்டது. இந்த காட்சியில் அந்த ஹேக்கர்கள் பற்றி பேசப்பட்டது, அதனால்தான் அந்த கேள்வி கேட்டேன். மாயா என்பதுதான் சரி. மாயா தான் இந்த திரைப்படத்தின் நாயகியின், இந்த கதையின் பெயர். கதையில் வந்த நாயகி நயன்தாரா, அவரின் பெயர் மாயா என்று பேசப்பட்டது. மாயா கிருஷ்ணன் தான் ஸ்வாஸ்திகா கிருஷ்ணனின் சகோதரியார். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் பாராட்டுகள்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
12: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
12: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
12: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
13: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
15: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 6478853012 6478853012.
16: CMR Tamil FM 101.4.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: CMR, the FM 101.3.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். துல்லிய ஒலிபரப்பில் துள்ளி வரும் தமிழ், சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
8: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரச்ச சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
10: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
11: ABS Mr. P.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
12: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
13: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
14: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
15: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
16: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 Elico.
17: நேர்கள் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் அடுத்த காட்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். இந்த காட்சியை கவனமாக கேளுங்கள். ஒரு நாட்டு ராணி பற்றி பேசப்படும். அந்த ராணி எந்த நாட்டைச் சேர்ந்தவர், ஒரு நாட்டின் ராணியின் பேர் சொல்லப்படும், அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, IPL தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகள். இந்த இந்தியன் பிரீமியர் லீக், டாடா கிண்ணத்துக்கான இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியில் எத்தனை அணிகள் பங்கு கொள்ளுகின்றன, மொத்தமாக எத்தனை அணிகள் போட்டிகளில் பங்கு கொள்ளுகின்றன. மூன்றாவது, இந்த காட்சியிலே அந்த நாயகன் ஒரு பாடல் பாடுவார், ஒரு பிரபல சினிமா பாடல். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? காட்சியிலேயே கேள்வி உணர்ந்திருக்கிறேன். உங்களை திக்கு முக்காட வைக்கையில் ஒரு கேள்வி மட்டும் வெளியில் போயிருக்கிறோம். கண்டுபிடிங்கள், பார்க்கலாம். கிரிக்கெட் காட்சி தான், அதனால் தான் கிரிக்கெட் பற்றி கேள்வி. இந்த காட்சியை கேட்கின்ற போது பழைய நினைவுகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு ஓடி வரும். எங்களது ஆரம்பகால நாங்கள் தொலைக்காட்சி, ரன்னிங் கமெண்ட்ரி, டெலிகாஸ்டிங், இதுகளோட மெல்லுக்கட்டிய காலங்கள் நினைவுக்கு வரும். பார்த்து கேட்டு பாருங்கள்.
18: நீ கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சாதான்
19: என்ன
18: அவ என்ன பெரிய என்னமோ கேள்வின்றால இவ என்னமோ கால முழுசா குமரி ஆயிருந்தே கொலையில போற மாதிரி.
20: எனக்கு வந்து பிறந்தது இது பாரு, ஊடுன்ற வீட்டுல கூட மாட வேலை வெட்டி செஞ்சாதானே என்ன ஆகுது?
21: தெரியும்
20: அப்படியே அந்த பாட்டி ஒரு நாள் ஒட்டி அடுப்புல வைக்கல. நான் ஆண்டவர் பிள்ளைல பாத்துக்க

0: உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே.
1: நேர்களை, அந்த காட்சியை கேட்டிருப்பீர்கள். அந்த காட்சியிலே ஒரு நாட்டு மகாராணி, ராணி பற்றி பேசப்படுது. அந்த நாட்டு ராணி, எந்த நாட்டு ராணி அந்த ராணி என்பது கேள்வி. ரெண்டாவது, ஐபிஎல் கிரிக்கெட்டில் எத்தனை அணிகள் மொத்தமாக பங்கு கொள்ளுகின்றன. மூன்றாவது, இந்த காட்சியிலே நாயகன் ஒரு பாடல் பாடியிருப்பார், அந்த பாடல் கேட்டிருப்பீர்கள். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? அழையுங்கள், பார்க்கலாம். 416-6 416-593-0055.
2: Can Smile Dental, orthodontics, implants, oral surgeries, emergency dental care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661, 416-475-4661.
1: ஆமாம், இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: ஓ வணக்கம், நான் மதி.
1: ஓ மதி, வாங்கோ. வணக்கம்.
4: அந்த எலிசபெத் ராணி இங்கிலாந்து. மற்றது காதல் மன்னன் படம், பாட்டு உன்னை பார்த்தது. பார்த்துட்டேன் ஐபிஎல்.
1: ஐபிஎல் பார்த்துட்டேன். சரி, நன்றி, நன்றி மாதிரி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
1: சத்யா,
5: படம் வந்து காதல் மன்னன். அது வந்து எலிசபெத் மகாராணி, அப்ப லண்டன் இங்கிலாந்து வந்து. அடுத்தது வந்து நான் கோபி பண்ணித்தான் சொல்றேன், மதியே கோபி பண்ணி சொல்றேன். நன்றி,
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் ரமேஷ். இது வந்து இங்கிலாந்து நாட்டு மகாராணி தான், காதல் மன்னன் பத்து டீம்.
1: சார், நன்றி ரமேஷ். யாரும் படம் தெரிந்தால் சொல்லுங்கள். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா, அது மேர்.
1: ஓ வாங்க, அது
7: இது காதல் மன்னன் அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம். மற்றது பத்து டீம், எலிசபெத் மகாராணி, இங்கிலாந்து.
1: சார், நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: குமார்.
1: குமார் வாங்கோ. சரி, நல்ல சுகமான விடை. வணக்கம்.
9: வணக்கம்
1: வாங்க.
9: பத்து டீம் ஐபிஎல் இல்ல, அதாவது சென்னை எலிசபெத் மகாராணி, உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே, அந்த பாடல்.
1: அது என்ன படம், என்ன பாடல் இடம்பெற்றது?
9: காதல் மன்னன்.
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: பவன்
1: வாங்க.
10: படம் வந்து காதல் மன்னன், எலிசபெத் இங்கிலாந்து.
1: நன்றி பவன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: என்ன
1: மதன் நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: மூன்றும் சரி, அதாவது எலிசபெத் மகாராணியும் ஐபிஎல் பத்தும், மற்றது காதல் மன்னன்.
1: சின்னத்ரே
11: என்ன சின்னத்ரே,
1: உங்களோட பேரை சொல்லணும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: ஓ வணக்கம் வாசனா, இதேன் படம் காதல் மன்னன் பத்து டீம். ஓ மற்றது எலிசபெத் மகாராணி இங்கிலாந்து.
1: நன்றி நன்றி. ஆமாம், நேர்கள் அத்தனை பேரும் மிக சரியான விடை தந்தார்கள். காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேருள்ளங்களுக்கு நன்றிகள். தேவகுமார், குமார், சத்யா, ரெனோல்டு, ரமேஷ், மதி, இதயன், பவான், இன்னொரு குமார், இரண்டு குமார்கள் இணைந்து கொண்டார்கள். அதேபோல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட குயின்ஸ்டன், மதன், சின்னத்துறை ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த திரைப்படம், இப்போது அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் கேட்டிருந்தேன், யாரும் சொல்லவில்லை, பல பேருக்கு அதை கேள்வி விளங்கவில்லையோ தெரியவில்லை. போனஸாக கேட்டிருந்தேன் ப்ளூ ஸ்டார் என்ற திரைப்படம். சில வேளைகளில் அந்த காட்சியை பார்க்க நீங்கள் விரும்பினால் ப்ளூ ஸ்டார் என்ற ஒரு திரைப்படம், அது ஒரு கிரிக்கெட் திரைப்படம் தான், முழுக்க முழுக்க ப்ளூ ஸ்டார் என்ற அணி சார்பில் அந்த திரைப்படம் வெளிவந்தது. நீங்கள் விரும்பினால் அந்த காட்சியை பார்க்கலாம். இப்பொழுது பாடல், இதுதான் ஒலிக்க இருக்கின்ற பாடல். பாடலுக்கு முதல் விளம்பர இடைவெளி.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
13: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
13: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
13: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-8343-4-2-2-6-6
13: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
14: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
15: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
16: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
17: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
16: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
17: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
16: 416-271-5992.
17: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
1: நேர்கள் காட்சியும் கேள்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். அத்தனை நேர்களுக்கு நன்றிகள். அதே வேளை காற்றலை வழியே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்போம். முடிவில் ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்து வைக்கின்றது இந்த பாடல். இந்த பாடலில் இருந்து தொடங்குகின்ற ஒரு சொல்லைத்தான் நாங்கள் முதலில் தரப்போகின்றோம்.

நேற்று அது காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. காதல் மன்னன் திரைப்படம் அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். சரண் அது இயக்கத்தில் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்திற்கான இசையினை பரத்வாஜ் தந்திருந்தார். பரத்வாஜின் இசையில் உருவான அந்த பாடல் இப்போது எஸ்பிபி குரலில் வைரமுத்து வரிகளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடலில் இருந்து ஒரு சொல்லை கொண்டு வருகின்றோம். இரவும் பகலும் என்ற ஒரு சொல் வந்தது. நீங்கள் இரவு அல்லது பகல் இவற்றிலிருந்து ஆரம்பமாகின்ற பாடல்களை கொண்டு வரலாம். பாடல்களை கொண்டு வாருங்கள். முதல் 5 நேர்களது பாடல்கள் போட்டிக்கு சேர்த்து கொள்ளப்படும். 6வது நேர் வாக்களிப்பார். ஏனைய நேர்களது பாடல்களும் நாங்கள் வாங்கிக் கொள்வோம். நேர்களது ரசனை, உங்களது அந்த தேடல் ரசனை, இத்தனை பாடல்களை தெரிந்திருக்கிறீர்கள் என்று, இப்படியெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன என்று மற்றவர்கள் வியப்பார்கள் நிச்சயம். ஆகவே அந்த ரசனையை நீங்கள் கொண்டு வாருங்கள். மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நீங்கள் விலகிச் செல்ல தேவையில்லை. அந்த பாடல்களை சொல்லுகின்ற போதே கேட்பவர்களுக்கு ஒரு இனிமை பிறக்கும். அந்த பாடல்களின் நினைவுகள் ஓடிவரும். ஆகவே இரவு அல்லது பகல், இரவும் பகலும் என்று ஆரம்பமாகும். இரவு அல்லது பகல் என்று தொடங்குகின்ற சொற்களிலிருந்து நீங்கள் பாடல்களை கொண்டு வரலாம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் FM 101.3.
3: நேர்களை, முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு சொற்களுடன் இணைந்திருக்கலாம் என்று சொல்லியிருந்தோம். இரவு பகல் என்ற இரண்டு சொற்களில் ஆரம்பமாகின்ற பாடல்களுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. இரவும் பகலும் சொல்லி ஆனந்த், எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ நலம் ஆனந்த்.
4: நீங்க இரவும் பகலும் சொன்னீங்கள், நான் தண்டையும் சேர்த்து சொல்லிட்டு போறேன். எங்கள் தங்கராஜா நினைக்கிறேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்த திருமண மாலை.
3: நன்றி நன்றி ஆனந்த். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: நிஷா கதைச்சன்.
3: நிஷா வணக்கம்.
5: நான் கொண்டு வந்திருக்கிற பாட்டு இரவா பகலா குளிரா வெயிலா என்ன ஒன்றும் செய்யாதது. அந்த பாட்டு
3: பூவெல்லாம் கட்டுப்பார். சரி நன்றி நிஷா.
5: நன்றி.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். கரண் வாங்க.
6: பகலிலே ஒரு நிலவினை பார்த்தேன், அதன் பேர் கருப்பு நிலா.
3: பகலிலே ஒரு நிலவினை பார்த்தேன். சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
3: வாங்க தேவகுமார்.
7: நான் இந்த கதையை கொண்டு வரேன். இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம்.
3: இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம்.
7: இந்த இதை கொண்டு வந்திருக்கிறது.
3: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம். நான் சத்யா பேசுறேன்.
3: சத்யா வாங்க.
8: டிஎம் சௌந்தரயன் பாடின பாகப்பிரிவினை படத்துல இருந்த பகலோ இரவோ அந்த பாடு.
3: பகலோ இரவோ பாகப்பிரிவினே.
8: ஆமா.
3: சரி, இப்பொழுது எல்லா நேர்களது பாடல்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம், இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அந்த வேளையில் முதலிலே நிகழ்ச்சியில் ஒரு இலக்கம் சொல்லவன். வணக்கம்.
9: வணக்கம். குமார்.
3: குமார் வாங்க.
9: எல்லா இரவும் பகலும் போச்சு. ராத்திரியில் கூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும்.
3: அதான் நீங்கள் குழந்தைங்க. சரி, என்ன இலக்கம் ஒன்று சொல்லுங்க.
9: அஞ்சு தான்
3: இலக்கம். 5. நன்றி
9: நன்றி.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம். கணேஷ்.
3: கணேஷ் சொல்லுங்கள்.
10: இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான்.
3: ஓ, இரவும் வரும் பகலும் வரும். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம். வாசன் எஸ் டி குமார்.
3: எஸ் டி குமார் வாங்க.
11: இரவு பாடகன் ஒருவன் வந்தான், அவன் இரண்டு பாடல்கள் கொண்டு வந்தான்.
3: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம். சின்னத்துறை.
3: சின்னத்துறை வாங்க.
12: பகலிலே சந்திரனை பார்க்க போனேன்,
3: இரவிலே வருவதாக ஒருத்தி
12: சொன்னார்.
3: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம். காசிநாதன் கேட்கிறேன்.
3: காசிநாதன் சொல்லுங்கள்.
13: நான் இரவு வரும் பகலும் வரும் என்ற பாட்டு தான், இதயம் உண்டு அந்த பாட்டு தான் வந்துட்டு.
3: இரவும் வரும் பகலும் வரும்
13: பகலும் வரும் இதயம்.
3: சரி,

0: ஆமாம், இப்பொழுது வாக்களிப்பில் தெரிவு செய்யப்பட்ட பாடல் எது என்பதை விளம்பர இடைவேளையின் பின் பார்ப்போம். நீர்களே,
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 2000 உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதீஷ் செல்வம்
0: மதன், சொல்லுங்கள் என்ன பாடல்?
3: இரவினில் தூக்கம் பகலினில் அந்த பாட்டு.
0: தேவகுமார் குழந்தைட்டார் நினைக்கிறேன், பரவாயில்லை. இப்பொழுது பாடலுடன் இணைந்திருப்போம். எங்களது நிகழ்ச்சியில் குமார் தெரிவில் ஆனந்த் விருப்பத்தில் பாடல், முதல் பாடல் ஒலிக்கின்றது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

0: அது எங்கள் தங்கராஜா திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசை. பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 7 மணி. நேரம் 7:17.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
3: உங்களுக்கு வருது வீட்டு சாப்பிட வர போய் கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல் எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன திரைப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334.
0: இது உங்கள் ரசனையை பரீட்சிக்கின்ற ஒரு முட்டுமுழுதான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான். மற்றவர்கள் நீங்கள் கொண்டு வந்த பாடலை சொன்னாலும் நீங்கள் காத்திருந்து அந்த பாடல்களை சொல்லலாம். எல்லா நேர்களது பாடல்களும் நாங்கள் இப்போது பதிவுக்கு எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு உங்கள் ரசனைகளை நாங்கள் கொஞ்சம் நாமும் ரசிப்போம் என்பதனால் அனைத்து நேர்களும் காத்திருக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்கள் நேரத்துடன் வந்த நேர்கள் என்றால் நேரம் என்ற சொல்லை கொண்டு வருகின்ற நேர்கள் வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ்,
5: இது வந்து பாண்டியன் படத்தின் நேரம் நல்ல நேரம் பாடல்.
0: நேரம் நல்ல நேரம் பாண்டியன்.
5: ஆமா, படத்துல இருந்து.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
6: வணக்கம் வாசன். எஸ் டி குமார்.
0: எஸ் டி குமார் வாங்க.
6: நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
7: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா வாங்கோ.
7: தனிப்பிரவி படத்துல இருந்து நேரம் நல்ல நேரம்.
0: தனிப்பிரவி ஒரு மார்க்கமா தான் நிக்கிறீங்க பழைய படம். சரி பாடம், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம்
0: வணக்கம்.
8: சொல்லி போட்டார் குமார், சொல்லி போட்டார். நான் யோசிச்ச பாடல
0: என்ன பாடல்?
8: நேரம் இது நேரம் அந்த பாடல்.
0: நல்ல விஷயம், நின்று சொன்னதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
9: வணக்கம், பேசுறேன்.
0: வாங்க திலகவதி.
9: நான் நினைத்த பாட்டே எஸ் பி குமார் கொண்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு பாட்டு சொல்றேன், நான் அது வருகிறதோ தெரியல. அந்தி நேர மாலை காற்று, அந்தி அந்தி என்று வருகிறது முதல்.
0: இல்ல அது பரவாயில்ல, நேரம் பல்லவைக்குள்ள இங்கே நான் வந்தாலும் பரவாயில்ல.
9: அந்தி நேர மாலை காற்று அள்ளி தந்த வான வந்த பாடல்.
0: அந்தி நேர தென்றல் காற்று. சரி நன்றி. நேரம் என்பது நீங்கள் ஆரம்பம் என்று வர வேண்டும் என்பதில்லை. நேரம் ஒரு பல்லவிக்குள்ள எங்கேயான ஒரு இடத்த வந்தா சரி, முதல் அடியில் ரெண்டாவது, அதனால பொருத்தமான பாடல். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா. வடை போயிடுது, முதல் மூன்று நான் வச்சிருந்த போயிடுது. என்றாலும் நீ ஒரு மார்க்கமான பாட்டு இருக்க நேற்று இந்த நேரம்.
0: சரி
10: நன்றி. என்ன
0: பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
0: தேவகுமார் வாங்க.
11: நேரம் நேரம் இது நேரம் இது.
0: அது மேல வந்து
11: அது வந்துருதா?
0: இலக்கம் சொல்லுங்க நீங்க.
11: லடல் நேரம் நல்ல நேரம் இது ரியோ ரியோ அந்த பாடல்.
0: ஒரு பாடல் தான் சொல்லலாம் தேவகுமார்.
11: மூன்று அது வந்து.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
4: காசிநாதன் கதைக்கிறேன்.
12: சொல்லுங்க.
4: இது மீனவ நண்பன் படத்துல நேரம் பௌர்ணமி நேரம்
12: இணைப்போம். வணக்கம்.
13: வணக்கம். நான் சோரை சின்னத்துறை. நான் திரும்ப ஒரு பாட்டு யோசிச்சேன்.
12: சொல்லுங்க.
13: காதலிக்க நேரம் இல்லை.
12: சரி,
13: இந்த பாட்டுக்கு இல்ல.
12: சரி,
13: ஓகே, சோரி.
12: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம்.
14: வணக்கம். நான் கணேஷ்.
12: கணேஷ் வாங்க.
14: இது மாலை நேரத்து மயக்கம்.
12: போ, ஒரு காவியம் என்னது? இது மாலை நேரத்து மயக்கம். அது பெருங்காவியம். அடுத்த நேர். வணக்கம்.
15: ஓ, வணக்கம். இதேன்
12: வாங்க.
15: ஓ, நீங்க சொன்னபடியா முதல் எழுத்துட்டா பௌர்ணமி நேரம் பனிவிழும் இரவில் கடற்கரை மணலில் இருப்போமா? இப்படி ஒரு பாட்டு நேற்றே பார்க்கல. டக்கன் நீங்க சொன்னபடியா அடுத்து நன்றி. அந்த முதல் சொல்லு சொல்ல மண்டபடியா.
12: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
16: வணக்கம் மாசன். நான் மதன் கழிக்கிறேன்.
12: மதன் வாங்க.
16: நேரம் நல்ல நேரம் நெருங்கி பார்க்கும் காலம் பாட்டு.
12: நன்றி. நன்றி மதன். ஆமாம், நேர்களில் ஒரு பெரும்பாலும் ஒரே பாடலை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது தேவகுமார் விருப்பத்தில், தேவகுமார் தெரிவில் யார் கொண்டு வந்த பாடல் தெரிவாகி இருக்கின்றது என்று பார்ப்போம்.
17: ஐயோ, இந்த புலோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
18: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குத்தான் சொல்றேன், பிசி ஃப்ளோரிங் போங்க.
19: வைனல், லேமினேட், இன்ஜினியர் ஹார்ட்வுட், சொலிட்வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கண்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் பிசி ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஃப்ரீ கோட்ஸ், பிசி ஃப்ளோரிங் பிளஸ். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
20: Working for you.

நேர்களை, இரண்டு சொற்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமான சொற்களுடன் இருந்திருந்தோம். இப்போது மிக இலகுவான ஒரு சொல், ஒரு என்ற ஒரு சொல்லிலிருந்து ஆரம்பமாகும் பாடல்களை கொண்டு வாருங்கள். ஒரு என்ற சொல்லிலிருந்து ஆரம்பமாகும் பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். ஆரம்பிக்க வேண்டியது ஒரு என்ற சொல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
3: இப்பொழுது ஒரு என்ற சொல்லுடன் தொடங்குகின்ற பாடலுடன் இணைந்திருக்க சொன்னோம். நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நேர்களை இணைத்துக் கொண்டு யாரது பாடல்கள் தெரிவென்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைப்போம். வணக்கம்.
4: வணக்கம். ஒரு பாடல் நான் கேட்டேன் ஓசை படத்துல.
3: ஒரு பாடல் நான் கேட்டேன்.
4: என்ன?
3: நன்றி நன்றி நிகழ்ச்சி எழுந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வாஜ்பாங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போது பாடலாம் அந்த பாடல்.
3: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: கணேஷ்.
3: கணேஷ் வாங்க.
6: ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் நான் அடிமை இல்ல படத்துல இருந்து.
3: ஒரு ஜீவன் தான் உன் பாடல்
6: தான்.
3: நன்றி கணேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசு, நான் மதன் கிடைக்கின்றேன்.
3: மதன் வாங்கோ.
7: ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், அது நிமித்த சொல்லிச்சு அந்த பாட்டு.
3: ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: ஓ வணக்கம் பாசுதான். இதே
3: இதே சொல்லுங்க.
8: ஓ, நான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அது பாடல்.
3: சரி
8: நன்றி
3: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: நான் சத்யா பேசுறேன்.
3: சத்யா வாங்க.
9: ஐயா படத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
3: ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம். என்ன? சரி நன்றி சத்யா. நன்றி
9: நன்றி நன்றி. வணக்கம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம்.
3: திலகவதி வாங்க.
10: ரெண்டு பாட்டு கொண்டுதான், ரெண்டு பாட்டும் போயிட்டு பாட்டு. ஒருத்தி ஒருவனை நேர்த்து விட்டால் மற்றது ஒரு வார்த்தை சொல்ல
3: ஒரு இலக்கம் சொல்லுங்க நீங்கள்.
10: ஓ
3: மூன்று. சரி நன்றி
10: நன்றி.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்.
3: வணக்கம்.
11: நான் சொல்றேன், ஒரு நாள் யாரோ என்னப்பா. மேஜர் சந்திரகாந்த் படத்துல.
3: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் இரவி நிலாடு.
7: ஆனந்தண்ணா.
3: ஆனந்த் வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம். பத்மநாதன் அழைக்கிறான். எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ பத்மநாதன் நலம். நன்றி. நீங்கள் நலமா?
13: ஓம் நல்ல சுகம்.
3: சரி என்ன பாடல்?
13: பாடல் வந்து மக்கள் திலகம் கலைச்செல்வி நடித்தது. ஒரு வருஷம் காத்திருந்தால் கையில் ஒரு பாப்பா.
3: ஒரு வருஷம் காத்திருந்தால் கையில் ஒரு பாப்பா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
3: தேவகுமார் சொல்லுங்க.
14: ஓர் குரல் கேட்குது பெண்ணே, வழக்கு எண் 18-9 அந்த படத்துல. ஓர் குரல் கேட்குது பெண்ணே உயிர் விடும் முன்னே அந்த படம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: குமார்.
3: குமார் சொல்லுங்க.
15: ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகை மற்றவன் தொழிலாளி.
3: பாருங்க ஒருத்தருக்கும் இது புடி வடையது தானே. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர்.
16: நன்றி.
3: இப்பொழுது என்ன நேர், வணக்கம்.
16: வணக்கம் ஜவாதன், கோதாஸ்.
3: கோதாஸ் வாங்கோ.
16: ஒரு ஒரு ஒரு ஒரு கிலோ பாட்டு கிடக்கும், ஒரு
3: இல்லை.
16: ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம்.
3: ஒரு தரம் ஒரே தரம். நன்றி நன்றி
16: நன்றி நன்றி.
3: நிகழ்ச்சியை நடத்தினர், வணக்கம்.
17: வணக்கம், நான் சுதன்.
3: சுதன் வாங்கோ,
17: எப்படி இருக்கீங்க?
3: ஓ நலம் சுதன், நன்றி. நீங்கள் எப்படி
17: இருக்கிறோம்? உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் நாங்கள், அதை சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்ல ஒரு காத்திருந்தேன்.
3: சத்யா குடந்தா பரவாயில்ல சுதன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
18: ஹலோ வணக்கம், நான் ராகவன்.
3: ராகவன் வாங்கோ, சொல்லுங்க.
18: ஒரு தேவதை வந்து விட்டாள்.
3: ஒரு தேவதை வந்து விட்டாள. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
19: வணக்கம், நான் கண்ணன்.
3: கண்ணன் வாங்கோ.
19: இடையில என்ன பாட்டுக்கு வந்துட்டோ தெரியா? ஒரு மாலை இளவையில் நிறந்து. ஒரு மாலை இளவையில்.
3: நன்றி நன்றி நன்றி நன்றி கண்ணன். நிகழ்ச்சியில் இப்பொழுது பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. அதற்கு முன்னர் ஒரு சின்ன இடைவேளை. பாடல் என்ன பாடல் என்பதை
20: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775.
21: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
22: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
21: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
22: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200.
3: அந்த பாடல் இப்பொழுது திலகவதி அவர்களின் தெரிவில் நிஷா விருப்பத்தில் ஒலிக்கும்.

நேர்களை, உந்தன் என்ற சொல்லு நீங்கள் கொண்டு வர வேண்டும். உந்தன் அல்லது உனது, அப்படி உனது என்றும் கொண்டுடலாம், உந்தன் எனது என்றும் கொண்டுடலாம். அப்படி ஆரம்பமாகின்ற பாடல்கள் அல்லது அந்த பல்லவியில் அந்த சொற்கள் வருகின்ற பாடல்களை கொண்டு வாருங்கள் நேர்களே.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நேர்களை, உந்தன் உணது ஆகிய சொற்களில் இருந்து பாடல்கள் கொண்டு வரலாம் என்று சொல்லியிருந்தோம். இங்கே நேர்களை பார்ப்போம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
3: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757
2: நிகழ்ச்சியில் முதலாவது நேர். வணக்கம்.
4: வணக்கம்,
2: சொல்லுங்க. நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, வாசன்
2: வாங்க.
5: உந்தன்
2: அல்லது உனது? உந்தன் அல்லது உனது என்று சொல். சரி, நீங்கள் யோசியுங்கள், அடுத்த நேரம் இணைத்து விட்டு வருகிறேன். வணக்கம்.
6: வணக்கம் அனிஷா.
2: நிஷா வாங்க.
6: நானும் எனது என்று நினைச்சுதான் பாடல் சொல்ல வந்தேன்.
2: அப்ப யோசிங்க, அடுத்த நேரம் இணைச்சிட்டு வாங்க. உந்தன் அல்லது உனது என்ற சொல்லை சொல்லியிருந்தோம். நேர்கள் எல்லாம் குழம்பி இருக்கிறார்கள், என்ன தெரியல. வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
2: ஓ, வாங்க.
7: உனது விழியில் எனது பார்வை, அது எம்ஜிஆர் படம் உண்டு.
2: சரி, எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் பேரை போடுவோம் என்ன?
7: ஓகே,
2: என்ன பேருன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. உணர்வு விழியில் நேர்களுக்காக பேர் சொல்லணும் சின்னத்துறை. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம் வாசன், நான் மதன் கேட்கின்றேன்.
2: மதன் வாங்க.
8: உந்தன் நெஞ்சில் நீங்காத செந்தல் நான் தான் அந்த பாடு. எஸ் சார்,
2: அது எந்த நெஞ்சில் நீங்காத செந்தல் நீ தானா?
8: எந்த நெஞ்சில்?
2: சரி,
8: உந்தன் விழி மூடி, உந்தன் விழி மூடி தூங்காதில் நான் பாட்டு ஒன்று இருக்கு. உந்தன் மொழி என்று, விழி மூடி என்று ஒரு பாட்டு.
2: சரி, பார்ப்போம் பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம், திலகவதி பேசுறேன்.
2: திலகவதி வாங்க.
9: உந்தன் வார்த்தையில் அர்த்தம் சொல்ல பூக்களில் வந்த மனம்.
2: உந்தன் வார்த்தை,
9: வார்த்தையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் மனம். ஒரு பாட்டு இருக்குது, கடைசி வரிய உந்தன் வார்த்தையில் சொல்ல அர்த்தம் உள்ள படம். இல்லாட்டி இன்னொரு பாட்டு சொல்றேன், பழைய பாட்டு.
2: ஒன்று சொன்னாக்கான், ஒன்று சொன்னா. சரி, அந்த பாடல் சரி பார்ப்போம். நன்றி. அது அதுவும் எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல வந்த கிளியேன்னு தான் பெரு.
10: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம், காசிநாதன் கலைக்கல்.
2: காசிநாதன் வாங்க.
11: உந்தன் பாடல்களில் நீலாம்பரி என்று ஒரு பாட்டு
2: இருந்தீங்க. கட்டிக்காரன் காசிநாதன், சும்மா சின்ன
11: எம்ஜிஆர் பாட்டு தான் வச்சிருந்தா அது வந்துட்டு.
2: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். ஒரு நேர் வந்து வாக்களியுங்கள். ஓடித்தியல் நின்ற நேர்கள் எல்லாம் கொஞ்சம் தலைப்பு கடினமாக இருந்துருது போல இருக்கு. ஒரு நேர் வந்து உங்களது வாக்குகளை செலுத்தலாம். இப்போது நின்ற நேர்களை வரலாம், பிரச்சனை இல்லை.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: நேர்களை, இன்னொரு நேருக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொரு நேரம் வாக்களிக்கலாம். அந்த காசிநாதன் கொண்டு வந்த பாடலும் அது எந்த பாடல்களிலிருந்து வரும், நாங்கள் அதை யோசிக்கிறேன். உந்தன் பாடல்கள், அதுவும் எந்த பாடல்களில். இப்பொழுது இன்னொரு நேர் பாடல் சொல்லலாம், வாக்களிக்கலாம். காத்திருக்கின்ற நேர்களில் இணைத்துக் கொள்வோம். இவர் பாடல் சொல்வார் என்ற நம்பிக்கையில் இவரை இணைப்போம். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பத்மநாதன்.
2: பத்மநாதன், பாடல் சொல்லுங்க.
4: உனது விழியில் எனது பார்வை ஒன்றானது.
2: அது வந்துட்டு, உனது விழியில்
4: வந்துடுதா? நான் இடையில போட்டுட்டு நீ பாட்டு திரும்பி போட்டு.
2: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: முதல் நீங்க சத்தியாண்ட பாட்டு, நான் அங்க போய் மற்ற சிஎம்ஆர்ல போய் உங்கண்ட குரல கேட்ட உடனே அந்த சிஎம்ஆர் லைன்ல நின்று திருப்பி
2: வந்தேன். நன்றி, நன்றி. ஆமாம், நிகழ்ச்சியில் இப்போது வாக்களிக்கும் நேர் ஒருவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
12: வணக்கம் மாதன்.
2: வாங்க மாதன், வாக்களிங்க.
12: உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் வாசன் நானே.
2: அது சரி, அந்த பாட்டு சரி, ஆனா நீங்கள்
12: வாக்களிக்கிறீங்க.
2: சரி, ஐந்தாம் நம்பருக்கு உங்களது வாக்கு. நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. ஆமாம், இப்பொழுது பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாடலுக்கு முன்னர்,
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: அது சின்னத்துறை விருப்ப பாடல். இந்த வேளையிலே மதன் தெரிவில் இடம்பெறுகிறார்.

0: சிஎம் தமிழ் எஃப் 101.3
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையில் நாங்கள் முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தோம். முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியில் ஏராளமான நேர்கள் இணைந்திருந்தார்கள். அத்தனை நேர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பாடல் போட்டி நிகழ்ச்சி என்று சொல்லலாம். அத்தனை பாடல்களையும் தேர்ந்து கண்டறிந்து கொண்டு வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை நேர் உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவர் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள், அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாகும். நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் போட்டி போடுகின்ற கலைஞர்களுக்கான வாக்குகளை இணைந்து அளிக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக 7:55. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் டொரண்டோ பெரும்பாகத்தின் வானிலை நிலை பற்றி பார்ப்போம். நேர்களை, தற்போது வெப்பநிலை 7 பாகை செல்சியஸாக நிலவப் பெறுகின்றது. இரவு பொழுதில் அது 0 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளை 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது என்று அந்த வானிலை அறிவித்தலுடன் நாங்கள் தொடர்ச்சியாக நேர்களது

நேர்களது வாக்களிப்புகளுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நாங்கள் போட்டியிட இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கான உங்களது வாக்குகளை நீங்கள் செலுத்தலாம்.